0: சுவாங் புதிதாய் பதவியேற்றுள்ள லாவோஸ் பிரதமர் சாலும் சாய் கொமாசிட்டுக்கு அனுப்பிய வாழ்த்து கடிதத்தில் அதனை தெரிவித்தார். அண்மை ஆண்டுகளில் மின்சார ஒருங்கிணைப்பு திட்டத்தின் வழி இருதரப்பு ஒத்துழைப்பு கணிசமாக வளர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் வாங் கூறினார். லாவோஸின் வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கு ஏற்ப சிங்கப்பூர் இருதரப்பு உறவை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அவர் சொன்னார். லாவோஸ் பிரதமரை சிங்கப்பூருக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளுமாறு திரு வாங் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 7 மணி நிலவரப்படி தீவின் அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. நாட்டின் மேற்கே 24 மணி நேர காற்று தர குறியீடு 161 இருந்தது. மத்திய பகுதியில் 146, கிழக்கில் 127, வடக்கில் 113, தெற்கில் 120 பதிவானது. 24 மணி நேர காற்று தர குறியீடு மிதமான நிலையின் உச்சத்திற்கும் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் 2 நாட்களுக்கு அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. அங்கு பல பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையான 200 தாண்டியது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் வீட்டிலிருந்தே பயிலும் முறை செயல்படுத்தப்படும். புகைமூட்டம் காரணமாக மலேசியாவில் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ள முதல் மாநிலம் ஜோஹூர்.
1: சொல்லும் பொருளும் ஸ்மகிளிங் கடத்தல். எல்லைகளில் கடத்தல் முயற்சிகளை முறியடிக்க கடுமையான சோதனைகள் நடப்பில் உள்ளன. ஸ்மகிளிங் கடத்தல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: நடைபெற்ற சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.

0: வெற்றியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
0: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன்லைன் Fit and Fun 2020. Everybody knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: சரியா தவறா?
1: தப்புதான்.
0: சரியா தவறா?
1: தப்புதான்.
0: தப்புதானா? என்ன தப்பு?
1: எல்லாம் தெரிஞ்ச பிறகு உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கிறது தப்புதான்.
0: இல்ல அது தப்பு கிடையாது.
1: அப்புறம்
0: தைரியம்.
1: ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப தேவை. ஒவ்வொரு நாளும் எழுந்து வரும் போதே தைரியம் தேவைப்படுதுங்க.
0: நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:13 ஆகிவிட்டது. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ரவிஜி
1: சாஜினி, இப்ப நாங்க வான்வெளியில மட்டும் நேரடியா பேசல, டிக்டாக் லைவ் அங்கேயோ நேரடியா இருக்கோம். வாங்க அந்த பக்கமா உங்களை சந்திக்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். மீடியா கோ ஒலி 96.8 FM.
0: ஆமா நேயர்களே, அது மட்டும் இல்ல, உங்களுக்காக பிடித்த பாடல்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன. தகவல்களையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வழங்க போறோம்.
1: இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரம்.
0: இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 111 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணியரைஸ்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28 வெள்ளி.
0: ஓர் யூரோ
1: 1.43 வெள்ளி.
0: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.70 வெள்ளி.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 89 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.33 வெள்ளி.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 38 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
1: 3.20 வெள்ளி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமர ஸ்வேதா மோகன், SPB சரண் பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் OneShop.sg.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: சமுத்திரம் வரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. சபேஷ் முரளியோட இசையில சங்கர் மாதேவன் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: அதற்கு முன்பு மணி சர்மாவின் இசையில் யூத் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரேஷ் ராகவேந்திராவின் குரல்.
0: நம்ம டிக்டாக் வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் கொடுத்திருக்கோம்.
1: ஆமா,
0: அந்த சவால் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி, அதாவது டிக்டாக் லைவ் முடியறதுக்குள்ள,
1: அதாவது 8:45
0: 100,000 லைக்ஸ் கொடுக்கணும். ஏன் தெரியுமா?
1: வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமா இருக்கு.
0: இப்ப 100,000 லைக்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இத வச்சு எங்க முதலாளி கிட்ட சொல்ல போறோம், நீங்க எங்க எஃப்1க்கு கொண்டு போகணும். அவங்க கேட்பாங்க, எதுக்கு நீங்க எஃப1 கொண்டு போறீங்க? அங்கதான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடக்க காத்துட்டு இருக்கு.
1: என்ன நடக்க காத்துட்டு இருக்கு?
0: அப்படி இந்த டிக்டாக் லைவ் வாயிலா எங்களுக்கு 100,000 லைக்ஸ் கிடைச்சிச்சுன்னு
1: சொன்னா
0: நடக்க போற F1, அதாவது சிங்கப்பூர்ல நடக்க போற F1 கார்பந்தய போட்டியில, குறிப்பா இந்த ஹீலிக்ஸ் பிரிட்ஜ்க்கு நடுவுல நின்னு 2 கோடியும் அசைச்சு இப்ப நீங்க போட்டியை தொடங்கலாம் அப்படின்னு போட்டியை தொடங்கி வைக்க போறாங்க நம்ம சஜினி. அவங்கள தாண்டி எந்த காடி போகுதுன்னு நான் பாக்குறேன், போயிருமான்னு கேக்குறேன். இந்த கண்கொள்ளா காட்சிய இந்த உலகமே கண்டு ரசிக்கணும்னு சொன்னா டிக்டாக் வாசிகளே, அது உங்க கையில தான் இருக்கு.
1: ஆமா, நீங்க எங்களுக்கு 8:45 100,000 சொல்ல வந்தேன்.
0: 3,000
1: இல்ல இல்ல
0: 100,000
1: லைக்ஸ் நீங்க கொடுக்கணும். இதற்கிடையே நம்ம வானொலி நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஒரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு. சரியாக பதில் சொல்லும் நேயருக்கு காத்திருக்கிறது சாய்ஸ் தோபிஷ்ப கடை வழங்கும் லவ்ஸ்ட காஃபி.
0: அந்த கேள்வி என்னவென்றால்,
1: நீடித்து நிலைத்திருக்கும் நம்ம அமைச்சர் இருக்காங்க இல்லையா, கிரேஸ் ஃபூ, அவங்க சமீபத்துல ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இதற்கிடையே இத வந்து திறந்து பார்ப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன?
0: சரி, சமீபத்துல வெளிவந்த தகவல் நம்ம எல்லாரும் செய்யற ஒரு சம்பவமா கூட இருக்கலாம். அதனை பத்தின தகவலை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசா.
1: ஜோதி சோபுஷ்ம கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, உங்க பயணங்களை பார்த்து நிதானமா மேற்கொள்ளுங்க. குறிப்பா ECP நகரத்தை நோக்கி செல்லும் வழியில் KPETPE உட்பட்ட பகுதியில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் KPE டோபாயோ எக்ஸிட் 16A, அதனை அடுத்து சிமி அவென்யூ எக்ஸிட், இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
0: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி.
3: முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் ஆரஞ்சு.
0: வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் பப்பாளி.
3: சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் சந்தன.
0: முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை.
3: இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
0: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுள்ள நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வலித்தது ஏஆர் ரஹ்மானின் இசையில் சித் ஸ்ரீராம் அப்பர்ணா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க அந்த வரிசையில உங்களுக்காக. அடுத்து சென்னை 628 அப்படிங்கிற படத்துல இந்த பாட்டு வரப்போகுது.
0: பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி இருக்கும் பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்
1: வானொலி வாயில நாங்க கேட்ட கேள்வி என்னவென்றால்,
0: நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் திருமதி கிரேஸ்பு அவங்க வந்து சமீபத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை ஒன்றை திறந்து பார்ப்பது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நாங்க கேட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் பலரும் வந்து சரியான பதிலோட வந்துட்டாங்க.
1: ஆமா,
0: முதல்ல வந்த நேயர் யார் என்றால்,
1: யார் என்றால்
0: மீஷா. வாழ்த்துகள்.
1: சரி, உங்களுக்கு ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. பதில் என்னவென்றால்,
0: இந்த குப்பை தொட்டிகள் இருக்கு இல்லையா, அதை திறந்து பார்ப்பது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா, BCRS அதாவது பான கலன்களை திரும்ப தரும் திட்டம் வந்து சிங்கப்பூர்ல அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. வெற்றிகரமா நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த குப்பை தொட்டிகள்ல வந்து ஏதேனும் பான கலன்கள் இருக்கின்றதா அப்படின்னு பலரும் வந்து தேடி பார்த்திருக்காங்க. அதுல குப்பை தொட்டிகள்ல இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து இடத்தையே வந்து அசுத்தமாக்கி இருக்காங்க. எனவே அவங்க சமீபத்துல அதாவது அக்டோபர் 6 அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி குப்பை தொட்டிகளை தேடி பார்ப்பது, அலசுவது, ஆராய்வது எல்லாமே வந்து சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு அபராதம் வழங்கப்படலாம் அப்படின்னு தகவல் கூறுகின்றன.
1: இதுல இருக்கிற முக்கியமான கூறு என்னன்னா, குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் குப்பை, குப்பை சேகரிக்கிறதுக்கெல்லாம் கிருமி, கிருமிய நம்ம தேடி போறது தேவையா, 10 காசுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யணுமா? உண்மைதான், நம்ம மறுபயணியிட ஊக்குவிக்கிற அதே நேரத்துல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் பின்பற்றணும் அப்படின்னு அமைச்சர் சொல்றதுன்னு எனக்கு புரிய வருது.
0: அது மட்டும் இல்ல, நாம வந்து பொது இடங்களை வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம பயன்படுத்துறோம். பொது இடங்களை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்மோட கைகள்ல தாங்க இருக்கு.
1: செயல்படுவோம், ஆனா சிந்திச்சு செயல்படுவோம், அதான் ரொம்ப முக்கியம். சேனபதில சொன்ன அவங்களுக்கு கிடைக்குது.
0: ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்தா காஃபி வாழ்த்துக்கள் மீஷா.
1: 8:43 ஆகிவிட்டது.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயாலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
6: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-யோட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
8: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
9: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: நகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்றவில்லை. இன்றை செல்லுங்க 64 சரங்கம் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
5: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
5: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காவிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.
6: We're gonna blow the speakers, baby.
7: Woli, எங்கேயும் எப்போதும்.

0: ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பாக டிபிஇ பிஐஇ செல்லும் வழியில் கேபிஇக்கு பிறகு இரண்டாம் தரத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ ஜலான் பஹார் எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ் 9

0: நிறைவடைகிறது.
1: ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலு காசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலு காசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலு காஸ் செயலிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
2: ஜாயாலு காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய சொல்லுங்கள் OneShop.sg.
3: வணக்கம் சிங்கே,
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: மாவட்டத்தில் போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. நேரம் இப்பொழுது காலை 9:16 ஆகிவிட்டது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிஐஇ நோக்கி செல்லும் பிகேஇ, கேஜேஇக்கு பிறகு முதலாம் தடத்திலும், டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகு இரண்டாம் தடத்திலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது, குறிப்பாக PIE நோக்கி செல்லும் KBKE அங்கே KJEக்கு பிறகும் டெய்ரி ஃபார்ம் சாலை அந்த பகுதிக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: உங்களுக்கு தெரியுமா,
0: அக்டோபர் 8ஆம் தேதியான இன்று உலக ஆக்டோபஸ் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
1: இப்ப வாங்க ஆக்டோபஸை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா.
0: பெரும்பாலான ஆக்டோபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 to 60 பவுன்ஸ் எடையில தான் இருக்கும். ஆனா உலகத்திலேயே ஆக பெரிய, அதாவது ஜாயன்ட் பசிபிக் ஆக்டோபஸ் அழைக்கப்படுற ராட்சஸ் ஆக்டோபஸ் கிட்டத்தட்ட 600 பவுன்ஸ் வரைக்கும் எடை கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது.
1: ரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் நேரத்துல சிவப்பு நிறம் தான் நமக்கு தோணும் இல்லையா. ஆனா ஆக்டோபஸுக்கு நீல நிறத்துல ரத்தம் இருப்பதாகவும் இதற்கு 3 இருதயங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
0: ஆக்டோபஸ சாதாரணமா இடப்படுறதுங்க, அது அதி புத்திசாலின்னு சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்லுது. சொல்ல போனா பிள்ளைகள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நாம பொறுத்துற வசதிகளை சர்வ சாதாரணமா தன்னுடைய அறிவை கொண்டு ஆக்டோபஸ் திறந்துடும், அந்தந்த வசதிக்குள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கை.

0: சங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
3: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
7: Serangoon Road, Singapore.
8: Konjam Sindhane
9: Nirendra Ponnagai.

0: உலகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போடு வைக்கும் பாடுகளை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: வித்யாசாகரின் இசையில் கருணா பிரியம் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள்
1: ஒளித்தன. போக்குவரத்து நிலவரம்
2: இந்தியாவிலிருந்து
3: தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:68
2: தளபதி
0: விஜய்

0: வேட்டைக்காரன் படத்துல வந்த இந்த பாடல்ல தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் பாடியிருப்பாரு, ஆடியிருப்பாரு, மக்களுடைய மனதில் ஒரு இடம் பிடிச்சிருப்பாரு.
1: சின்ன பையன் இப்ப ஒரு பெரிய பையனா வளர்ந்துட்டாரு. அவருடைய இயக்கத்துல சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் சிக்மா. இதுல ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, ரவி, நம்ம சிங்கப்பூரை சேர்ந்த நடிகை மகா ஆனந்த் அவங்க தேடல் போட்டியில கலந்து வெற்றி பெற்று பல சிங்கப்பூர் நாடகங்கள்ல நடித்து இப்ப இந்தியாவில சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க.
0: கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதையும் தாண்டி மகா இன்னும் பல சாதனைகளை படைக்கணும்னு ஓலி ஒரு தாரையில இருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: இந்த திரை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: பதினஞ்சு தேதியா?
1: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறேன்.
0: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: ரகமான இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. ஜோடி பட பாடல் வந்துச்சு, அதுக்கு முன்னால ரோஜா அவர்ல இந்த பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் BKE புகெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகு 3 தடத்திலும் மண்டாய் ரோட் நுழைவாயில் அங்கேயும் விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இன்னைக்கு வரலாறு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிக்டாக் லைஃப்ல 100,000 லைக்ஸ் கேட்டிருந்தோம்.
1: ஆமா, 100,000 லைக்ஸ் நீங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களோட முதலாளி கிட்ட நாம காமித்து எங்களை F1 ரேஸுக்கு அனுப்புங்க, நானும் வந்து கொடி அசைத்து அந்த பந்தயத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன்.
0: கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், F1 வந்து வேகமான ஒரு கார் பந்தய போட்டி, அதுக்கு நடுவுல செக்கர் பிளாக், அந்த கட்டம் போட்ட கொடியோட
1: சட்டையோட
0: சஜி நின்றுட்டு இருக்காங்க, அவங்க அசைக்கிறாங்க. லூயிஸ் ஹாமில்டன் அப்படியே போறாரு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருந்து செபாஸ்டியன் வெட்டேலா போறாரு, அட்டூல சஜினி நிக்கிறாங்க, பா
1: ஒளிப்பதிவாளர்
0: இந்த மாதிரி அசபாதமும் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் 100,000 லைக்ஸ் கேட்டதுக்கு மக்கள் 10,000 கூட கொடுக்கல.
1: ஏ கொடுத்தாங்க, 17,000 லைக்ஸ் வந்துச்சு.
0: ஆமா,
1: கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். கிட்டத்தட்ட 1 விழுக்காடு வாக்குகள் நம்ம நேயர்கள் நம்ம

வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. மனிதவள அமைச்சும் அதன் முத்தரப்பு பங்காளிகளும் சட்டப்பூர்வ நிபந்தனைகளுக்கு அப்பால் ஊழியர்களுக்கு சுகாதார பராமரிப்பு சலுகைகள் வழங்க முதலாளிகளை ஊக்குவிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. ஊழியர்களுக்கான மருத்துவ சலுகைகளை மேலும் நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை பணிக்குழு ஆராய்வதாக மனிதவள தற்காலிக அமைச்சர் ஜஸ்மின் லாவ் தெரிவித்தார். மருத்துவ ஆலோசனை கட்டணங்களுக்கு அப்பாற்பட்ட மருத்துவ செலவுகளை ஈடு செய்வது, மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் சம்பளத்துடன் கூடிய நோய் விடுப்பு அளிக்க அனுமதிப்பது போன்றவை குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. பணிக்குழு அதன் பரிந்துரைகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் வெளியிடும். சிங்கப்பூரில் தானியக்க வாகனங்களின் அறிமுகம், ஓட்டுநர்களின் வேலைகள், அவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றில் எந்த ஒரு உடனடி பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் தெரிவித்துள்ளார். தானியக்க வாகனங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். சிங்கப்பூரில் தற்போது சுமார் 72,000 டாக்ஸி தனியார் வாகன ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அதோடு ஒப்பிடுகையில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை மிக சிறியது என்றார் அமைச்சர் சியாவ். அடுத்த 5 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் எத்தனை தானியக்க வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க இயலாது. இருந்தபோதும் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போக்குவரத்து சேவைகளில் பெரும் பகுதி மனித ஓட்டுநர்களாலேயே வழங்கப்படும் என்பது ஏறக்குறைய உறுதி என்றார் அமைச்சர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி தீவின் அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. நாட்டின் மேற்கே 24 மணி நேர காற்று தர குறியீடு 161 இருந்தது. மத்திய பகுதியில் 145, கிழக்கில் 125, வடக்கில் 113, தெற்கில் 117 பதிவானது. 24 மணி நேர காற்று தர குறியீடு மிதமான நிலையின் உச்சத்திற்கும் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. தென்கிழக்காசியாவின் பல பகுதிகளில் கடுமையான புகைமூட்டம், அதற்கு இந்தோனேசியாவில் பல இடங்களில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீ சம்பவங்கள் பெரும் காரணம். சுமார் 1200 காட்டுத்தீ எரியும் பகுதிகள் நாட்டில் இருப்பதாக இந்தோனேசிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இதில் கிட்டத்தட்ட 180 மத்திய கலிமந்தான் வட்டாரத்தில் உள்ளன. தீ மீண்டும் பற்றிக் கொள்வதை தடுக்க அதிகாரிகள் தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதாக வனத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் 2 நாள்களுக்கு அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. அங்கு பல பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையான 200 தாண்டியது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் வீட்டிலிருந்தே பயிலும் முறை செயல்படுத்தப்படும். புகைமூட்டம் காரணமாக மலேசியாவில் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ள முதல் மாநிலம் ஜோஹூர். இதற்கிடையே மலேசிய தலைநகர் குவாலலம்பூரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மோசமடையும் காற்றின் தரத்தால் தூய்மையான காற்று சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. கிரீன் பீஸ் மலேசியா அமைப்பைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புகைமூட்ட பிரச்சினையை சமாளிக்க இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என அவர்கள் அழைப்பு விடுத்தனர். புகைமூட்டத்திற்கு காரணமானவர்களை அடையாளம் காண்பதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்தியாவில் இன்று கூடுதலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்பட சில சட்டமன்ற உறுப்பினர்களை காவல்துறையினர் தொடர்ந்து 2வது நாளாக தடுத்து வைத்துள்ளனர். இந்தியாவில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் பேரணிகள் நடத்தி வருகின்றனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். பதிவேட்டில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்களால் கிட்டத்தட்ட 30 மில்லியன் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா பட்டப்படிப்புக்கு பிறகு அங்கேயே பணியாற்ற விரும்பும் அனைத்துலக மாணவர்களிடமிருந்து 70,000 அமெரிக்க டாலர் கட்டணத்தை வசூலிக்க திட்டமிடுகிறது. ஒவ்வொரு பட்டதாரிக்குமான கட்டணத்தை மாணவர்களே செலுத்தாமல் பல்கலைக்கழகங்களும் பிற அங்கீகரிக்கப்பட்ட கல்வி அமைப்புகளும் செலுத்தும். அதற்கு ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெயினிங் எனும் திட்டத்தில் மாணவர்கள் சேர வேண்டும். திட்டம் பட்டப்படிப்பு முடிந்த பிறகு வெளிநாட்டு மாணவர்கள் தாங்கள் படித்த துறைகளில்

0: ஓராண்டு வரை வேலை பார்க்க அனுமதிக்கிறது. ஹமாஸ் கிளர்ச்சி குழு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை இஸ்ரேல் நினைவஞ்சலி கூட்டங்கள் நடத்தி அனுசரித்துள்ளது. முக்கிய நிகழ்ச்சி நேற்று டெல் அவீவில் நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் 7 நடந்த தாக்குதல்களில் சுமார் 1200 பேர் மாண்டனர். ஹமாஸ் 251 பேரை பிணையாளிகளாக காசாவிற்கு கொண்டு சென்றது. தற்போது போர் நிறுத்தம் நடப்பிலிருந்தாலும் இஸ்ரேலிய படைகள் காசா வட்டாரத்தில் தினமும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசாவில் மட்டும் 74,000 அதிகமானோர் மாண்டதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கும் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
4: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
3: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: பலம் இல்லை.
1: எப்படி சொல்றீங்க?
0: நான் யோசிச்சுட்டு இருந்தேன், காலைல எழுந்திருக்கும் போது நம்ம முதல் கைபேசி தானே பாக்குறோம், 1008 மெசேஜ், அப்புறம் 1008 தகவல்கள் வருது.
1: உங்க எண் தான் ஊருக்கு இருக்கு,
0: அவ்வளவு இமெயில்ஸ் இருக்கு. நான் யோசிப்பேன், ஊருக்கே தொலைபேசி எண் இருக்கு. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பிரைவேட்டா ஒரு எண்ணை வாங்கி ஒரு நம்பரை வாங்கி வச்சுக்கலாமா, ஒரு தனி கைபேசி வச்சுக்கலாமா? ஏன்னா பிரைவேட்டா மட்டும் நம்ம ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் அந்த தொலைபேசி நான் கொடுப்பேன். மற்றவர்களுக்கு வந்து வேலைனா இது
1: தொலைபேசி கொடுப்பீங்களா, தொலைபேசி என்ன கொடுப்பீங்களா?
0: தொலைபேசி எரிச்சல உண்டாக்குமே, ஒரு சிரமத்தை உண்டாக்கும். ஏன் ரெண்டு கைபேசி தூக்கிட்டு இருக்கணும்? நிறைய குழப்பங்கள் மனதுல.
1: பல பேரும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து
0: ரெண்டு வச்சிருக்காங்களா,
1: கைபேசி தான் நான் சொல்றேன். நிறைய இந்த பிசினஸ் போன்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையாக இருக்குது. அது ஒரு நல்ல பழக்கம் தானே, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்ப மாட்டீங்க, ஒழுங்கு முறை இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மன உளைச்சலாம் இருக்காது, எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட எண்ணையும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன்.
0: சில நேரத்துல அப்படி இருக்கும் போது என்ன
1: ஆகுதுன்னு இருக்கும், எல்லாமே ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தா உருப்பட முடியாது.
0: ஆமா, நம்ம ஆரம்பிச்ச தலைப்பே இன்னைக்கு கொஞ்சம் டிஷும் இருக்கும் மனதுக்கு. நம்ம டிஷ்யூமோட ஆரம்பிச்சு டிஷும் டிஷும் டிஷும் டிஷும் நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு இன்னைக்கு.
1: சண்டை போட வேணாம், சமாதானம் பார்ப்போம். சுக்விந்தர் சிங் காயத்ரி கொண்டு வரும் பாடல் இது, உங்க ஆனந்தம்
0: ஆனந்தம் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சி பேரை மாத்திட்டு
0: கிட்ட நெருங்கி பாடி.

அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்பிராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஸாக்ஸ் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஸாக்ஸ் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம்,

0: இருந்து உதித் நாராயண் சுஜாந்தா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 10:26 ஆகுதுங்க.
1: நம்ம பிசாசோ அல்லது காதல் பிசாசோ பார்த்து ரன் பண்றோம், ஓடுறோமோ இல்லையோ, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க, நம்ம உன்னை நினைச்சிட்டு போவோம், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ அவங்க இப்பதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நம்ம பண்ற அன்றவானா தண்டவானா தெரிஞ்சிருச்சு போன்ற விஷயங்களை பத்தி நம்ம நினைச்சு நினைச்சு நம்ம அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம்.
0: ஆமா, ஒரு
1: ஓடிட்டு இருக்கோம்,
0: ஒரு பதற்றம் நமக்குள்ள ஏற்படுது. ஆனா எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால அந்த வாழ்க்கைக்கு தான் நிறைய முக்கியத்துவம் அவங்க காட்டுவாங்க. உதாரணம் நான் சொல்றேன் காதர், இப்போ நம்ம சமூக வலைதளத்துல கஷ்டப்பட்டு ஒரு பதிவை எடிட் பண்ணி நம்ம பதிவு செஞ்சிருப்போம்.
1: சரி,
0: அந்த பதிவை மற்றவர்கள் பாக்குறத விட நம்ம தான் 100 முறை பாக்குறோம் இல்லையா? உண்மைதானே? ஆனா மற்றவர்கள் நம்முடைய பதிவை பார்த்துட்டு அடுத்த பதிவை பார்த்து போயிட்டே இருப்பாங்க.
1: பாக்குறாங்களா கூட சந்தேகமா தான் இருக்கு.
0: உண்மைதான், பாத்துட்டு சில பேர் பார்க்காம போறது உண்டு. ஆனா இங்க நான் சொல்றது, இப்போ உங்களை விட அவங்க அதிகமா பார்க்க போறது இல்ல. உங்களுக்கு தெரியும், ஓ இங்க நான் ஒழுங்கா எடிட் பண்ணல அப்படின்னு, அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, மற்றவர்களுக்கும்
1: தெரிஞ்சிருக்காங்க,
0: ஒரே ஒரு எடிட் குறைபாடு இருக்குது, இத நான் சரிப்படுத்தணுமே திருத்தணுமே, சரி பேசாம நான் இந்த பதிவை டிலீட் பண்ணிட்டு ரீபோஸ்ட் பண்ணவா அப்படின்னு பல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்.
1: நீங்களே உங்க மைண்ட்ல வந்து ஒரு மீம் உருவாக்கிருங்க, மீம் பண்றாங்க, உங்களை பத்தி குறை சொல்றாங்க, கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி போடுறாங்க, வா ஷி டசன்ட் நோ ஹவ் டு புட் தட் மேக்கப் ப்ராப்பர்லியா,
0: இவங்க ஏன் இந்த பக்கம் பாத்தீங்களா அந்த எஸ்எஃப்எக்ஸ் வந்து ஒழுங்கா ஃபேட் ஆஃப் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சத அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கிடையாது காதர், நம்ம எவ்வளவு உன்னிப்பா சில விஷயங்களை பற்றி கவனிக்கிறோமோ இல்ல குறைகளை பற்றி கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்கள் கவனிக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு முகத்துல சில பருக்கள் இருக்கலாம், இல்ல சில தடுப்பு தடுப்பா அவங்களுக்கு முகத்துல சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயங்களை பற்றி நம்ம தான் அதிகமா யோசிப்போம், அந்த பருக்களை பற்றி நம்ம தான் அதிகமா யோசிப்போம். மற்றவர்கள் நம்மளை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு நம்முடைய கண்கள் தெரியும், நம்ம என்ன பேசுறோம்னு அந்த உரையாடல தான் அதிக முக்கியத்துவம் காட்டுவாங்கன்னு ஒழிய நம்முடைய முகத்துல இருக்கிற அந்த 2 பருக்களை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம தான் அதை பத்தி அதிகமா யோசிக்கிறோம்.
1: இதுக்கு பேரு தான் இல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஆலிமா,
0: ஆமா சரியா சொன்னீங்க. இல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நம்ம மனசுல இருக்கிறத மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பயப்படுறோம். ஒருவேளை ஐயோ என் முகத்திலேயே காட்டி கொடுத்துருச்சா, நான் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன் அப்படின்னு, நான் என்ன நினைக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அதை பத்தி யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பி அப்படியே ஒரு மன உளைச்சலுக்கு நம்மளே நம்மள ஆளாக்கிறோம். அதான் பிரச்சனை.
1: நான் என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மாலதி கூட வெளியே போனது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு.
0: மாலதி யாரு? இந்த மாலதி நேத்து வேற ஒரு பேர் சொல்றீங்க, இன்னைக்கு வேற ஒரு பேர்.
1: இல்லன்னு ஒரு காதல் படத்துல
0: மன்மதன்டா, சரியான மன்மதன்.
1: இந்த மாதிரி பேசி பேசிதான் நான் எப்பவுமே வம்ப விலைக்கு வாங்குறேன்.
0: ஆமா, உங்களுக்காக தான் அடுத்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேப்போ வாங்க. ஜி படத்துல இருந்து கிருஷ்ணகுமார் கொண்டு வராரு இதோ.

0: என்ன நடந்தது? இந்த பொன்னிப்பெண்ணின் அறையின் கதவை
1: தட்டினான்.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பொன்னிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஓலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க. சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
5: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
5: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: நேரம் சரியா 10:41 ஆகுது. காதர், பல பேரும் நிறைய இந்த காதல்ல விழுறதுக்காக அவங்க
7: காதல்ல விழுவுறாங்களா?
6: காதல்ல விழுவல, காதல் பல பேரும் விழுவதற்கு என்ன செய்யறாங்க, நிறைய செயலிகள் அவங்க பதிவிறக்கம் செய்யறாங்க. அதுல ஸ்வைப் வலது, ஸ்வைப் இடது, இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு யாராவது ஒருத்தவங்க நமக்கு பொருத்தமானவங்க இருப்பாங்களா இல்லையா பாக்குறதுக்கு செய்யறாங்க. ஆனா பல நேரங்கள்ல அது தோல்வியில முடியுது. வேண்டாம் வேண்டாம்ப்பா, எனக்கு காதல் வேணா, ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு விரக்தியா இருக்கிறவங்க.
7: காதல் வேணாமா, காதல் வேணாமா?
6: காதல பத்தி
7: பேசிட்டு
6: இருக்கேன். எனக்கு சரியா அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சல் வந்து அவங்க ரொம்ப விரத்தியா விட்டுருவாங்க. இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னொரு செயலி வந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது காதர்.
7: ஆமா, இப்ப அரசாங்கம் வந்து ஒரு டேட்டிங் செயலிய அறிமுகப்படுத்திருக்காங்க.
6: ஆமா, நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் தான்.
7: அந்த சிங்கப்பூருடைய கவ்டெக் வந்து ஃபர்ஸ்ட் டேட் அப்படிங்கிற ஒரு செயலிய வந்து அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க.
6: ஆமா ஆமா,
7: இந்த ஃபர்ஸ்ட் டேங்கிற செயலிய வந்து நம்ம சொல்ற மாதிரி அந்த டேட்டிங் ஆப். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நபரை சந்திக்கணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், செட்டில் டவுன் பண்ணணும், ஒரு ஒரு துணை தேவைனா இந்த செயலியை அவங்க பயன்படுத்தலாம்.
6: நீங்களும் பயன்படுத்தலாமே.
7: அரசாங்கம் வந்து ஏன் இந்த மாதிரி முடிவு பண்றாங்க?
6: ஏன் முடிவு பண்றாங்கன்னா, உங்களை மாதிரி யாரும் சுத்திட்டு இருக்காங்க.
7: அதிகமான திருமணங்கள் நடக்க மாட்டேங்குது. கரெக்டா? சரியா?
6: பிறப்பு விகிதம்.
7: நான் என்ன செய்வேனா, நான் வந்து செயலி உருவாக்க மாட்டேன். ஒரு தனி மனிதனின் மனதுல என்ன ஓடிட்டு இருக்கு, அவன் என்ன மாதிரியான சவால்களை எதிர்நோக்கிறான், அதை புரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்க்கணும். அதை புரியாம, அதை குணப்படுத்தாம ரெண்டு பேரும் சேர்த்தா இது ஒரு பூகம்பம், அது ஒரு பூகம்பம், ரெண்டு பூகம்பம் சேர்ந்தான ஆகுது. மறுபடியும் ஒரு ஓபன்ஹைமர் அட்டோமிக் தான் நடக்கும். உங்களுக்கு மனசை ஓபன் பண்றது நினைச்சு நீங்க ஓபன் ஆகி ஒரு அட்டாமிக் பாம்பு தான் திறந்து விட்டுருக்க.
6: நம்ம எதையோ நினைச்சு இத பத்தி பேசுறோம்.
7: நிராகரிக்க கூடாது. உண்மையிலே நல்ல ஒரு செயலி தான்.
6: இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்களேன்,
7: அரசாங்கம் அறிமுகப்படுத்துறாங்கன்னா அது சும்மா அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எதற்காகவே பல பேர், ஏன்னா நான் வந்து இந்த டேட்டிங் சிங்கிள்ஸ் ஈவென்ட் நான்
6: நடத்திருக்கேன்,
7: தனி நபர்கள் வந்து ஒன்று கூடுற ஒரு நிகழ்ச்சி நான் நடத்திருக்கிறேன்.
6: நடத்திருக்கீங்க, ஆனா உங்களுக்கு
7: உங்களுடைய
6: ஆர்வங்கள் என்ன, பழக்கங்கள் என்ன, உங்களுடைய பொருத்தங்கள், உங்களுக்கு என்ன தேவை, எது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு விருப்பு வெறுப்புகள், அவை அனைத்தும் நீங்க இந்த குவெஸ்டியன்ல கேள்வி பட்டியல்ல பதிவு செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு ஒரே மெச்சம் நம்ம கிடைக்கும், நீங்க ஸ்வைப்லாம் பண்ண முடியாது. அல்காரிதமே பார்த்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு பொண்ணு, சரியான பொண்ணு இவங்க தான் கொடுக்குமா. உங்களுக்கு கிடைக்குமா?
7: என்னது
6: ஒரே மேட்ச் தான்,
7: சரியாவே இல்லையது.
6: அடுத்த பதிவு அக்டோபர் 20ஆம் தேதி திறக்கிறது.
7: சரி, இன்னும்
6: உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 12 நாட்கள் இருக்கின்றன, போய் பதிவு செய்யுங்க.
7: நான் இதுல சேர முடியாது. இந்த செயலியின் பெயர் ஃபர்ஸ்ட் டேட்.
6: ஆமா,
7: எனக்கு ஃபர்ஸ்ட் டேட் கிடையாது. இது
6: அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இவ்வளவு உண்மையா?
7: நான் உண்மையா தான் இருப்பேன். நான் மனசுக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன்.
8: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற சொன்னதை நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
9: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
8: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாட? நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலு காசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலு காசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலு காஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
1: ஜாயாலு காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இது முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம்.

0: அலிமா, இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்துற இந்த ஃபர்ஸ்ட் டேட் செயலியை பத்தி சொன்னீங்க.
1: ஆமா,
0: உங்க நீங்களுமா சிங்கிள்காக தான் உருவாக்குறாங்க எல்லாமே சொன்னீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஆனா இதுல

0: எட்டு மணில இருந்து மாலை 5 மணி, அதாவது அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க உங்களை அடிக்க போறாங்க, மண்டையை கொட்ட போறாங்க. நாங்க என்ன அவ்வளவு சுலபமான வேலையை பாத்துட்டு கூட கேட்க போறாங்க?
1: அப்பனா இந்த பைலட் தான்.
0: முதல் சுற்றுக்கான விண்ணப்பங்கள் அக்டோபர் 5 தேதி முடிந்து
1: விட்டன.
0: அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இப்ப நீங்க அந்த வியூ மேட்ச் ரிசல்ட்ஸ் பாக்கலாமா? அடுத்த பதிவு அக்டோபர் 20 தேதி வந்துகிட்டு இருக்குது. அதனால அரசாங்க ஊழியர்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒற்றையரா இருக்கீங்க, சிங்கிளா இருக்கீங்க, சரிப்பா இதையாவது நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமே நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல தெரிவுதான். ஆனா இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோமே நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கு.
1: தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு இதை கோட்டை விட்டுருங்க. எங்களை மாதிரி நபர்கள் வந்து சேராது.
0: ஏன் இப்படி பண்றீங்க காதை? ஏன் ஏன் இருக்கிற நல்ல ஒரு செயலி, இருக்கிற நல்ல ஒரு இடைத்தரகர்,
1: அரசாங்கம் எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கும் எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கும் சேம், இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் இருக்கு எனக்கு.

0: கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள். இந்திய கேட், பாஸ்மதி அரிசி, மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
4: அனுபவம் எப்படி?
3: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
4: கோவன், மரின் பரேட், டெம்பரிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921153633.
1: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடுகளை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்ப கடை. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நேரம் சரியா 11:08 ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்காக
5: ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. பார்க்கும் போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருச்சா. நம்ம சிங்கப்பூர்ல இது இருக்கா? அதாவது வெளிநாட்டுல ஒரு நாட்டில இருந்து எடுக்கப்பட்ட இந்த கற்கள் இங்க சிங்கப்பூர்ல அக்டோபர் 2016 இங்க பொருத்தப்பட்டிருக்கு. நம்முடைய வெளியுறவு அமைச்சு இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிற நல்ல உறவுகளை மேம்படுத்த இதை வந்து அவங்க திறந்து வச்சாங்க,
6: இப்படி செஞ்சிருக்காங்க. ஆனா அது எந்த இடம் அப்படின்னு நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க.
5: அது அது என்ன இடத்தை விட அது என்னது, அது எங்க இருக்கு? அரசாங்கம் அக்டோபர் 2016 இத வந்து திறந்து வச்சிருந்தாங்க. வெளிநாடுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில இது விஷயத்தை பொறுக்கி
6: இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்தை பற்றி நம்ம காதர் குறிப்புகளை வழங்கியிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் பாப்போம்.

0: இனிமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி கொடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள். 8430 4950 8430 4950. வைர வசீகரத்திற்கு டி த்ரீ டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்கிட்டு இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: இன்று நாங்க கொடுத்த குறிப்புகள் ஒரு நாட்டில இருந்து எடுக்கப்பட்ட இந்த கற்கள். சிங்கப்பூர்ல அக்டோபர் 2016 நம்ம அரசாங்கம் ஒரு இடத்துல இதை பொருத்தி அதை திறந்து வச்சாங்க. இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிற உறவுகளை மேம்படுத்த இந்த விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
4: எந்த இடம் அது, அதே நேரத்துல எந்த ஒரு பொருளை பற்றி கலந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லிருந்தோம். புஷ்பா என்ன நினைக்கிறாங்க?
7: நேஷனல் மியூசியம்
6: கிடையாது.
4: ஒரே வினாடியில அவங்க குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. தேசிய அருங்காட்சியகமா இருக்குமா அப்படின்னு புஷ்பா கேட்டிருக்கீங்க. நல்ல முயற்சி.
6: மற்றொரு நபர் என்ன சொல்றாருன்னா, இந்திய மரபுடைமை நிலையமா அப்படின்னு
4: கேட்டிருக்காரு. இரண்டுமே தவறான பதில்கள்.
6: ஒரு நாடு சொல்லிட்டேன், இதே மாதிரி கற்கள் மற்ற நாடுகளையும் பொருத்தி இருக்கிறாங்க.
4: சிங்கப்பூர்ல மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள்லயும் நீங்க இந்த கற்களை பார்க்கல பொருத்தி இருக்கு.
6: இதே மாதிரி இருக்கு.
4: சரி, இவ்வளவு பெரிய ஒரு குறிப்பை வழங்கியாச்சு. எந்த ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 8 9 6 8. இப்ப உங்களுக்காக ஜெயம் கொண்டான் படத்துல இருந்து சாதனா சர்கம் கொண்டு வரும் பாடல் கந்துட்டு இருக்கேன். இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வளம் வராங்க பாடகி சாதனா சர்கம்.

0: ஒரு நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு வெள்ளி 28 காசு,
4: ஒரு யூரோ.
3: ஒரு வெள்ளி 43 காசு,
4: ஒரு ஸ்டெர்லிங் பவுன்.
3: ஒரு வெள்ளி 70 காசு,
4: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்.
3: 89 காசு,
4: 100 இந்திய ரூபாய்.
3: ஒரு வெள்ளி 33 காசு,
4: 100 இலங்கை ரூபாய்.
3: 38 காசு,
4: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட்
3: 3 ரிங்கேட் 20 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: வெளிநாட்டுல
1: இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இருந்து இருக்கும் கற்களை அதை எடுத்து சிங்கப்பூர்ல ஒரு இடத்துல அக்டோபர் 2016 அதை பொருத்தி அதை திறந்து வச்சாங்க. அதன் பிறகு இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிற அரச தந்திர உறவுகளை மேம்படுத்த இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, மற்ற நாடுகள்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
0: எந்த இடமா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் பக்கத்துலதான் மீனக பக்கத்துலதான் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் NUS தாங்க இந்த பெர்லின் சுவரின் சில பகுதிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. சரி, ஏன் இந்த பெர்லின் சுவரின் இரண்டு பகுதிகள் 2 panels of Berlin wall காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு காதர்? அதுவும் NUS-ல
1: இப்ப ஈஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்களே, ஈஸ்ட் ஜெர்மனி கவர்மெண்ட், அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த அரச தந்திர உறவுகளை மேம்படுத்த அவங்க வந்து சில அன்பளிப்பு கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த fragments of Berlin wall சொல்றாங்களே, இந்த கற்கள். இதை பார்த்த பிறகு இது வந்து ஒரு வர்த்தக ரீதியா தான் பார்த்தாங்க. இதை மற்ற நாடுகளும் அதை அவங்க அவங்க நாட்டுல வந்து பொருத்தலாம் சொல்லிட்டு மற்ற நாடுகளை வந்து இந்த fragments இந்த சுவர்களை வந்து ரொம்ப அழகா பொருத்தப்பட்டிருக்கு. சில நாடுகளை வந்து அது ரொம்ப ஓவியமா வரைஞ்சி வண்ணம் பூசி அழகுபடுத்திருப்பாங்க. முக்கியமா இப்ப பெர்லின் சுவர்னு சொல்லும் போது அந்த நாட்டுல ஜெர்மனிய நாட்டுல வந்து உங்களுக்கே தெரியும் உலக போர்லாம் நடந்தது, அது ஒரு நினைவு சின்னமாக இருக்கு. அதாவது

0: விரும்பினா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
2: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
2: அம்மானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
0: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
0: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கா பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mee@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.
4: நேரம் சரியா 11:55 ஆகுதுங்க. சற்று முன்பு உங்களுக்காக 47 நாட்கள் படத்தில் இருந்தும் ராதா படத்தில் இருந்தும் பாடல்கள் ஒளிபரப்பாயின. இப்ப உங்களுக்காகவே 12 மணி செய்திகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற போகுது. அதன் பிறகு
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு 100 வெள்ளி பட்டுச்சிட்டு காத்துட்டு இருக்கு. நேற்று எப்படி நம்ம பா வரிசையில 3 கேள்விகள் கேட்டோமோ, இன்று நம்ம சா வரிசையில 3 கேள்விகளை கேட்க போறோம்.
4: ஆமா, சுலபமான கேள்விகளா இருக்காது, நல்லா நீங்க யோசிக்கிற மாதிரி தான் கேள்வி அமையும். நூறு வழி மதிப்படையை பற்றி கொடுக்கணும்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூரும் மங்கோலியாவும் வரும் 30 முதல் கார்பன் கிரெடிட்ஸ் எனும் கரிம வெளியேற்றத்தை குறைப்பதற்கான சான்றுகளை வழங்கும் திட்டங்களுக்கு விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கும். இருதரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வழி அது சாத்தியமாகும். ஏற்றுக்கொள்ளப்படும் திட்டங்கள் மங்கோலியாவில் கரிம வெளியேற்றத்தை குறைக்கவும் இரு நாடுகளின் பருவநிலை இலக்குகளை எட்டவும் உதவும். திட்டங்கள் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பது போன்றவற்றிலும் கவனம் செலுத்தும். இன்று நடைபெற்ற

0: அங்கு பல பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையான 200 தாண்டியது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் வீட்டிலிருந்தே பயிலும் முறை செயல்படுத்தப்படும். மலேசியாவில் புகை மூட்டம் காரணமாக பள்ளிகளை மூடுவதாக அறிவித்துள்ள முதல் மாநிலம் ஜொகூர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 11 நிலவரப்படி தீவின் அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. நாட்டின் மேற்கே 24 காற்று தர குறியீடு 159 இருந்தது. மத்திய பகுதியில் 142, கிழக்கில் 122, வடக்கில் 112, தெற்கில் 111 பதிவானது. 24 காற்று தர குறியீடு மிதமான நிலையின் உச்சத்திற்கும் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. இந்தியாவில் இன்று மேலும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை காவல்துறையினர் தொடர்ந்து 2 தடுத்து வைத்துள்ளனர். இந்தியாவில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் பேரணி நடத்தி வருகின்றனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். பதிவேட்டில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்களால் கிட்டத்தட்ட 130 பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தகுதியில்லாத வாக்காளர்களின் பெயர்களும் இரட்டிப்பாக பதிவானவை மட்டுமே நீக்கப்பட்டன என்கிறது ஆணையம். சவுதி அரேபியாவின் 2 விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 கொல்லப்பட்டனர், 30 அதிகமானோர் காயமுற்றனர். சவுதி சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதனை தெரிவித்தது. சவுதி தலைநகர் ரியாத்தில் உள்ள கிங் கலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 1 கொல்லப்பட்டார், 8 பேர் காயமடைந்தனர். அபா விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர், 28 பேருக்கு காயம். இதற்கிடையே ரியாத்தில் உள்ள கிங் கலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலுக்கு புவியீர்ப்பு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக குழு சொன்னது. ஹவுதி கிளர்ச்சி குழுவின் அறிவிப்பு குறித்து சவுதி அரேபியா இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்கா பட்டப்படிப்புக்கு பிறகு அங்கேயே பணியாற்ற விரும்பும் அனைத்துலக மாணவர்களிடமிருந்து 70,000 அமெரிக்க டாலர் கட்டணம் வசூலிக்க திட்டமிடுகிறது. ஒவ்வொரு பட்டதாரிக்கும் உரிய கட்டணத்தை மாணவர்களே செலுத்தாமல் பல்கலைக்கழகங்களும் பிற அங்கீகரிக்கப்பட்ட கல்வி அமைப்புகளும் செலுத்தும். அதற்கு ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெயினிங் எனும் திட்டத்தில் மாணவர்கள் சேர வேண்டும். பட்டப்படிப்பை முடித்த பிறகு வெளிநாட்டு மாணவர்கள் தாங்கள் படித்த துறைகளில் ஓராண்டு வரை வேலை பார்க்க திட்டம் அனுமதிக்கிறது. அமேசான் நிறுவனம் அதன் இணைய விற்பனை தளத்தை நிர்வகிக்கும் பிரிவில் சில ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 1,000 பேர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு சுமார் 30,000 பேரை நிறுவனம் வேலையிலிருந்து நீக்கியது. கோவிட் கிருமி தொற்று காலத்தில் தேவைக்கு அதிகமாக ஊழியர்களை வேலைக்கு எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. தற்போதைய வர்த்தக சூழலில் ஆட்குறைப்புகள் தொடர்ந்து அவசியமாகியுள்ளதாக அமேசான் நிறுவனர் ஜெஃப் பிசாஸ் ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார்.
1: சொல்லும் பொருளும் ஸ்மகிளிங் கடத்தல். எல்லைகளில் கடத்தல் முயற்சிகளை முறியடிக்க கடுமையான சோதனைகள் நடப்பில் உள்ளன. ஸ்மகிளிங் கடத்தல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: 6294924.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
3: இன்னும் கிளம்பலையா?
4: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
3: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: தெரிஞ்சுக்கலாம்.
1: பல இடங்கள்ல மேகமூட்டமாக காணப்படும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடம்பெற்றிருக்கும்.
0: அடுத்து PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குது? 24 மணி நேர நிலவரப்படி மத்திய பகுதியில 142 பதிவாயிருக்கு. மேற்கு பகுதி 159, கிழக்கு பகுதி 122, தெற்கு பகுதி 111, வடக்கு பகுதி 112. ஆரோக்கிய மற்ற நிலையில பதிவாயிருக்கு. 24 மணி நேர நிலவரப்படி
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சைம்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: நேரம் சரியா 12 13 இப்ப உங்களுக்காகவே 3 கேள்விகளை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். சா வரிசையில தொடங்கும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் கேள்வி இதுதான், உலகிலேயே ஆக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டின் நகரத்தின் பேரை நீங்க சொல்லணும். ஆனா சா வரிசையில தொடங்கணும்.
1: நகரமா? நகரம் நாடு கிடையாது, நகரம். சரி,
0: இரண்டாவது கேள்வி, தமிழ்ல நம்ம நிலவ குறிப்பிடும் ஒரு அழகான இன்னொரு சொல் இருக்கு, அது சா வரிசையில தொடங்கும் ஒரு சொல்ல நீங்க சொல்லணும். மூன்றாவது கேள்வி,
1: இருவர் சேர்ந்து விளையாடும் ஒரு விளையாட்டு.
0: இந்த விளையாட்டுல இருவர் இருக்கணும், இருவர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டின் பெயர், அதுவும் சாலத ஆரம்பிக்கணும். மீண்டும் அந்த 3 கேள்விகளை நாங்க சொல்றோம். முதல் கேள்வி, ஒரு நகரத்தின் பெயர். இரண்டாவது கேள்வி, தமிழ்ல நிலவ குறிப்பிடும் அழகான இன்னொரு சொல் இருக்குது, அந்த சொல்ல நீங்க சொல்லணும். மூன்றாவது கேள்வி, இருவர் விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்க பதில்கள் சா வரிசையில இருந்து ஆரம்பிக்கும்.
1: குரல் பதிவா நீங்க சொல்லணும். குரல் பதிவா 9678889 சொல்லி அனுப்பிடுங்க. முதல் முறை நீங்க போட்டியில பங்கெடுக்கணும். ஏற்கனவே பங்கெடுத்தவங்க தயவு செய்து புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு அடுத்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஏற்பாடும் பாடல் வசீகரமா இருக்க போதுங்க.
0: இதோ

0: நேர்களே, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கினா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பாயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது செய்கூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம், இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
0: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்றாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
1: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
0: அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
1: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம் 48 ஸ்ட்ரெங்கன் ரோட் லிட்டில் இந்தியா ஆகியில் இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: வசூல் ராஜா MBBS படத்துல இருந்த கே கே ஸ்ரேயா கௌஷல் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நாங்க கேட்ட மூன்று கேள்விகளுக்கு பல நேர்கள் முயற்சிச்சிருக்காங்க, பதில்களை அனுப்பி வச்சிருக்காங்க. சிலவற்றை நம்ம திறக்கலாம் வாங்க.
1: காலை வணக்கம் அனைவருக்கும். காலை வணக்கம்,
0: நான் மணி
1: பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சா வரிசையில ஒரு சிட்டி சான் பிரான்சிஸ்கோ, நிலாவோட பேரு சந்திரன், விளையாட்டு சடுகுடு. சரிங்களா?
0: ஜெராலும் அதே பதில குறிஞ்சதை வாயில அனுப்பி வச்சிருக்காங்க. சடுகுடு அப்படின்னு குழு விளையாட்டு இல்லையா? கதர் இருவர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு கிடையாது.
2: நாங்க பாக்குற படங்கள் எல்லாம் ஒரு குழுவா தான் வந்து தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. சடுகுடு வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது கபடி.
0: கபடி சடுகுடு ஏழு விளையாட்டு ஆட்டக்காரர்கள்
2: தேவைப்படும். ஆமா, இரண்டு குழுக்கள் தேவைப்படும். இருவர் நம்ம சொல்றது இரு போட்டியாளர்கள் மட்டும்.
0: இரு போட்டியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நீங்க சொல்லணும். சில பேர் இப்பதான் நீங்க வானில் பக்கமா வந்திருப்பீங்க. நாங்க கொடுத்த மூன்று கேள்விகள் இவைதான். சா வரிசையில் தொடங்கக்கூடிய ஒரு நகரத்தின் பெயர், நிலாவுக்கு இன்னொரு பெயர், அது சா வரிசையில் இருக்கணும். மூன்றாவது கேள்வி, இருவர் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டின் பெயர், அதுவும் சா வரிசையில் தொடங்கணும். இந்த மூன்று கேள்விகளுக்கும் யாரு சரியான பதில சொல்லி அந்த 100 வள்ளி மதிப்புடைய பற்றிச்சீட்டை எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இப்ப
3: 968 போக்குவரத்து நிலவரம்
2: பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. நகரத்தை நோக்கி செல்லும் ECP அங்கு ரோச்சர் ரோட் எக்ஸிட்ல போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
0: அக்டோபர் 9 தேதியில இருந்து அக்டோபர் 11 தேதி சிங்கப்பூர்ல உங்களுக்கே தெரியும் F1 கார் பந்தயம் நடைபெற போகுது. அதனால மொரினா சென்டர் பாடாங் பகுதிகளில் இருக்கிற சாலைகள் மூடப்பட்டு இருக்கும். மாற்று வழிகளை நீங்க பயன்படுத்தணும். AYE நோக்கி செல்லும் CTE அங்கமுக்கிய அவென்யூ 5 பிறகு தற்போது வாகனம் ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருக்கிறது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
6: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
5: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: வெளிப்படத்துல இருந்து மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா
1: தீபாவளி நேரம் 12:32.
0: அதுதான் தீபாவளி நேரம்.
1: நீங்க தீபாவளி சொல்லும் போது எனக்கு டக்குனங்க பத்தாப்பை வெடிக்கிறது
0: உணர்வுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பல பேரும் தடபடலாம், ஏற்பாடுகள் எல்லாம் வீல செய்ய
1: ஆரம்பிச்சு
0: போட ஆரம்பிச்சிருப்பாங்க. விளக்குகள் பல வேலைகள் இருக்கிற அதே நேரத்துல நீங்க வாணி பக்கமா நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்
0: இந்த அங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு. கேப்போ வாங்க.
3: நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க அந்த லக்கி ட்ரோ எல்லாம் கேட்டாங்க, எந்த டைம் இருக்குமா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த ட்ரோல பார்ட்டிசிபேட் பண்ண. கண்டிப்பா ஒன்னும் டைம் இருக்கு, நீங்க தாராளமா வந்தீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு நம்ம லக்கி ட்ரோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம அந்த ட்ரோ எப்பன்னு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ அது வரைக்கும் நீங்க வந்து அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வந்து $1000 மேல வாங்கினீங்கன்னா அந்த லக்கி ட்ராப்க்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. சோ நீங்க எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாம இப்ப வந்து அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் கொடுக்குறோம். நீங்க வந்து உங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்ப வந்து எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் அப்ப வந்து எடுக்க மாட்டோம். அது இன்ஸ்டால்மெண்ட் பிளானா இருக்கட்டும், எனி கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க வந்து அதை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வி டோன்ட் சார்ஜ். அப்ப எதுவுமே சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். சோ இப்படி இருக்கிறப்ப அது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். பிளஸ் இந்த பண்டிகை காலம்லாம் வருது, தீபாவளி எல்லாம் வருது. சோ நிறைய பர்ச்சேசஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. சோ வந்தீங்கன்னா அப்ப கடையில நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களோட லக்கி ட்ராவும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்டிப்பா.
1: இப்போ போங்க 48 Strangan Road, Little India Arcade, அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா இருபதாம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், இலவம் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: பயன்படுத்தி நீங்க இந்த அதிர்ஷ்ட குழுக்கு சேரும் போது உங்களுக்கு
2: பட்டியலா பாருங்க என்னென்ன பரிசுகள் காத்திருக்குது.
3: ஆமா, முதல் 5 இடங்கள்ல கிடைக்கும் பரிசுகளை நீங்க பார்த்தீங்கன்னாப்பா என்ன நம்ம ஊடில காந்தர் இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கறாங்க அப்படின்னு. 5வது நிலையில நீங்க வந்தீங்கன்னா, அதாவது 5வது பரிசு உங்களுக்கு கிடைச்சதுன்னா 2 கிராம் எடையுள்ள 999.9 ஸ்விஸ் கோல்ட் பார் உங்களுக்கு கிடைக்கும். இதே பரிசுதான் அவங்க எல்லா நிலையில வரவங்களுக்கும் கொடுக்கறாங்க. ஆனா என்ன, உங்க தங்க கட்டியின் எடை வேறுபடுது. அதாவது 5வது பரிசா உங்களுக்கு இருந்துச்சுன்னா 2 கிராம், ஆனா முதல் பரிசு உங்களுக்கு கிடைச்சா அந்த அதிர்ஷ்ட குழுக்கில 50 கிராம் எடையுள்ள ஸ்விஸ் கோல்ட் பார் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க.
1: அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொல்றது வந்து இந்த முதல் 5 பரிசுகள், 6ல் இருந்து 10 அந்த பரிசை ஜெயிப்பவர்கள் வந்து இலவசமா அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் கிடைக்குது.
3: தங்க கட்டியும் நீங்க ஜெயிக்கலாம், அல்லது திறன் பேசியும் நீங்க ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்குது.
1: 1000 ரூபாய் செலவு பண்ணுங்க, லக்கி டிரா கூப்பன் கிடைக்கும். அப்புறம் உங்க போட்டியில தங்க கட்டி
3: அவ்வளவுதான். இப்போது செல்லுங்க லிட்டில் இந்தியா அகில அமைதிக்கும் 48 ரெங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989 நெட்லி வந்தாச்சு.
3: வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா, இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமர ஸ்வேதா மோகன், SPB சரண் பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: மேற்பட்டவங்க குறுஞ்செய்திகள் குரல் பதிவுகள் எடுத்து அனுப்பி வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா என்ன, நமக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு
5: உங்க 100 பேருக்கு நம்ம வந்து பட்டச்சு கொடுத்தா 10,000 வெள்ளி செலவு
4: பண்ணிருக்கோம். 100 வெள்ளி ஒரே ஒரு பட்டச்சு தான் இருக்கு, அதனால ஒருத்தவங்களுக்கு
6: வணக்கம். விடை வந்து சண்டிகார், சந்திரன்,
5: சரி,
6: சதுரங்கம். அன்பரசி,
5: அன்பரசி வாழ்த்துகள் உங்களுக்கு. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டச்சிட்ட பரிசா கொடுக்கிறோம்.
4: ஆமாங்க, சா வரிசையில தொடங்கும் ஒரு நகரத்தின் பெயரை நம்ம கேட்டிருந்தோம். அவங்க சண்டிகார்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. ஷாங்காய்
5: சொல்லலாம். ஆமா,
4: இன்னும் நிறைய
5: பிரான்சிஸ்கோ இருக்கு.
4: இரண்டாவது கேள்வி, நிலாவ இன்னொரு வார்த்தையால நீங்க வர்ணிக்கலாம். பொருத்தமான ஒரு வார்த்தை தமிழ் சொல், எந்த சொல்ல அது? சந்திரன். இருவர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சதுரங்கம்,
5: செஸ், சிலம்பம் சொல்லலாம். ஏன்னா சிலம்பம் ரெண்டு பேரும்
4: விளையாடுவாங்களே.
5: சிலம்பத்தை ஒரு நபர் சுத்துவாங்க, ஆனா அதை விளையாடும் போது போட்டியாடும் போது ரெண்டு பேரும் தான் சண்டைப்படுவாங்க.
4: ஆமா, இந்த மாதிரி சா வரிசையிலேயே நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன, அதுவும் இருவர் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம்.
5: வாழ்த்துக்கள் அன்பரசி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதி. டிஆர்டி தமிழதியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழதி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழதியிலே முதலிலே தொடர்கின்றது நாதேஸ்வர தமிழிசை.

ராதேஸ்வர தவிலிசையை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக உன்னிகிருஷ்ணன் குழுவினர்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக ஜோன்சன் ஜோய்சன் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது யோன்சன் ஜோய்சன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் என இஸ்லாமிய கீதமாக எம் ஹரிஃபா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக எம் ஹரிஃபா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்திப்பா மாலைகள், பக்திப்பா மாலைகள் வரிசையில் எரி ஆதிசங்கர் புகழ் மாலையுடன் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா.

கேட்டது டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா குடும்பத்தினர் பாடிய ஆதிசங்கர் புகழ் மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழு

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கும் தமிழதியில் என தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா.

இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் எனவே ஸ்ரீராமர் புகழ் மாலையுடன் சாயி விக்னேஷ் குழுவினர் பாடிய

கேட்டது சாய் விக்னேஷ் குடும்பம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில். வணக்கம் தமிழறியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் என தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக கோவை உமார் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது கோவை உமர் பாட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண காரணமாக உஷா பிரியா குழுவினர் பாடிய

புஸ்தகமாக உஷா பிரியா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:02. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில்

0: நற்சிந்தனையின் நேரம். நற்சிந்தன நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி யோஸ்ரீ அம்மா, நலமா இருக்கீங்களா? நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசகரின் திருவாசகத்திலிருந்து உத்தரவோசம் அங்கையில் அருளிய நீச்சல் விண்ணப்பத்தில் தொடர். பெரு நீரச்சிறு நீந்து வந்தான் நீ நினைத்திருந்த பெரு நீர்மையே நெய்வியதி கண்டாய் என் கங்கை பொங்கி பருநீர் மடுபுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மது பொடியும் தடைவான கொழுமணியே. பெரிய கங்கை வெள்ளமானது பொங்கி வந்த அமரன் குளத்துள் எதிர்த்து நிற்கும் சிறு தோணியின் தோற்றத்தை உடைய வெள்ள நிற தன் திங்கள் தவளும் தடையினை வந்த பரமாகாசத்தில் இயங்கி வளம் பொந்திய மாணிக்கமே மிகுதியான நீர் வற்றி வடிய குறைந்த நீரில் சிறுமீனானது வாடி கிடந்தாற்போல உன்னை திரிந்த விடத்தை அச்சுட்டு வாடி நிற்கும் தண்ணி தன்மையேனை கைவிட்டு விடாதே. கொழுமணியே நடையார் கொங்கை குன்றுரை சென்று குன்றி குளம்படியேனை விருதி கண்டாய்மையும் கம்பித்து அழுமணியாருடையார் துவைத்து கொண்டு அருளி என்னை களமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின்றுடன் கடலே. உரை. உடல் முழுவதும் புலகங்கொண்டு நடுநடங்கி அழுது தொழும் அடியார் நடுவே என்னை பொருத்தி வைத்து ஆட்கொண்டருளி இன்னும் ஒரு முறை என்னை தூய்மைப்படுத்துகின்ற மாணிக்கமே இன்னும் ஒரு முறை உன்னுடைய அறிவு மயமாகிய திருவடியை காட்டியருள்க. முத்தின் அழகையுடைய பல்லினராகிய மாதரவின் நகில் என்னும் மலைமிசை அறிவு குறைந்து அறிவு குறைத்து போய் விழுகின்ற அடியேனை கைவிட்டிடாதே. புலன்கள்யானும் திகத்துங்கி ஓர் பொய்ந்தறிக்கே விளங்குகின்றேனை விருதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்கமுழு கலங்க முன்னீர் நெஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உன் உடையாயன் தொழுகுலமே. புன்னுலகம் மண்ணுலகமும் முழுவதும் அஞ்சி கலங்கமுற்ற ஒரு கடலில் இழந்த விடத்தை அமுதாக உண்டவனே அருட்கடலே பாசத்திற்கு அஞ்சி நடந்துவேனாகிய அடியேனை அடிமையாக உடையவனே யான் வணங்கும் இனத்தவனாய் வந்தவனே ஐம்புலங்கள் என்ன திகிலடையும்படி செய்ய யானும் திகிலடைந்து இவ்விடத்து ஒரு நிலையற்ற வழியின் கண்ணே விலகிச் செல்வேனை கைவிட்டிடாதே. நன்றி. நாளை நன்றி. அண்டருக்கரியாய் போற்றி அரியவர்களியாய் போற்றி வண்டமுள் பாண்டி நாடு வாழைமண் சுமந்தாய் போற்றி கண்டனுக்கு நியமே நீ காட்டி என் சென்னி மீது முந்தக திருத்தாள் வைத்த முத்தனே போற்றி போற்றி. திரு சித்தம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி நன்றி.
0: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பைபரோடாக பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி கலைய உறவுல எல்லோரும் நலமா இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுழலங்களை விட்டு அடித்தபடி எல்லா

0: உறவுகளுக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பெயர் பெயராக கிடைக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு நன்றிழந்து ஈட்டமுடைய பாலன் பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் இறை வார்த்தைகள் 42-53 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பொரித்த மீன்கள் மீன் துண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அவைகளை இயேசு வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இயேசுவினுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஜெருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவினுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஜெருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் இயேசு அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் இயேசு அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட ஜெருசலேமுக்கு திரும்பி வந்து நாளோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமீன். இதுவரை இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லிமடுத்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் சந்ததிகள் சந்தானங்கள் வரை இயேசப்பன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி அவர்களை எல்லாரும் பார்த்திக்கொண்டு நாளைக்கு இன்னொரு புதிய அதிகாரம் தொடரும்னு சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து நேரம் சரியாக 8:11, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:11. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா வீரர்களும் இன்புட்டு வாழகிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு, ஒருமுறை பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர் கிராமம் கிராமமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு ஏழை பக்தரின் ஊருக்கு ராயர் எழுந்தருளினார். அந்த ஏழை பக்தன் ராயரின் மிகப்பெரிய பக்தர். ராஜர் தன் ஊருக்கு வந்திருப்பதை அறிந்து மற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு ஏதேனும் காணிக்கை கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவனிடம் கொடுப்பதற்கு பணமோ வளங்களோ விலை உயர்ந்த பொருட்களோ எதுவும் இல்லை. தன் வீட்டில் தேடி பார்த்தபோது சிறிதளவு அவர் மட்டுமே இருந்தது. இவ்வளவு எளிய பொருளை இவ்வளவு பெரிய மகானிடம் எப்படி தருவது என்று கூச்சப்பட்டு அதை ஒரு சிறிய துணியில் முடிந்து கொண்டு ராஜரின் தரிசனத்துக்காக வரிசையில் நின்றார். ராஜரின் முன்னாள் செல்வந்தர்கள் தங்கம் வெள்ளி பட்டு ஆடைகள் மற்றும் பழங்களை காணிக்கையாக சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஏழை பக்தன் தான் கொண்டு வந்த அவரை வெளியே எடுக்க தயங்கி கூட்டத்தில் பின் வரிசையில் போய் ஒளிந்து கொண்டார். அனைத்து பக்தர்களின் வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்ட ராயர் திடீரென கூட்டத்தை பார்த்து, இங்கே என் பக்தன் ஒருவன் எனக்கு பிடித்தமான உணவை கொண்டு வந்திருக்கிறான், அவனை முன்னால் வர சொல்லுங்கள் என்ற. யார் அது என்று அனைவரும் தேடிய போது ராஜரே நேரடியாக அந்த ஏழை பக்தனை சுட்டி காட்டி அழைக்க சொன்னார். நடுங்கியபடியே முன்னால் வந்த பக்தனிடம், ராயர், உன் மடியில் என்ன வைத்திருக்கிறாய்? அதை எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று அன்புடன் கேட்டார். பக்தன் கண்களில் நீர்மல்க, சுவாமி, செல்வந்தர்கள் உங்களுக்கு தங்கமும் ரத்தினமும் தரும்போது இந்த ஏழையின் காய்ந்த அவளை தர வெட்கப்பட்டேன் என்று கூறி அந்த அவள் முடிச்சை சமர்ப்பித்தான். ஸ்ரீ ராகவேந்திரர் புன்னகையோடு அந்த முடிச்சை அவிழ்த்து அதில் இருந்த அவளை மிகுந்த விருப்பத்தோடு எடுத்து தன் வாயில் போட்டுக் கொண்டார். பகவான் கிருஷ்ணனுக்கு குசுவேலன் கொடுத்த அவளை விட இந்த அன்பான அவள் எனக்கு மிகவும் சுவையானது. உண்மையான பக்தியும் பிரியவுமே எனக்கு சிறந்த காணிக்கை என்று கூறி அவனை ஆசீர்வதித்த கதையின் மீறி இறைவனுக்கும் மகான்களுக்கும் நாம் அளிக்கும் பொருளில் மதிப்பு முக்கியமல்ல, அதை அளிக்கும் மனதின் தூய்மையான அன்பும் பக்தியுமே முக்கியம் என்று கூறி விடப்படுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:14 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
3: செருப்பு சிம்மாசனம் கேட்குதா? செருப்பு சிம்மாசனம் கேட்குதா என்று யதார்த்தமாக பேச்சு வழக்கில் நாம் சொல்லுவோம். அது செருக்குடனும் இருமாப்புடனும் அறியாமையினாலும் சொல்லப்படும் பேச்சு வழக்குத்தானே அன்றி அதன் உண்மையான கதை வைகுண்டத்திலிருந்து துவங்குகிறது. வைகுண்டத்தில் ஒரு நாள் பிறந்தவன் தனது பாதுகைகளை பள்ளி அறைக்குள் விடுத்து பாம்பனையில் படுத்தார். அதனை கண்ணுற்ற பிறந்தவனின் திருமுடிக்கு கிரீடம் கோபம் உண்டாயிற்று. ஏது பாதகையே, பாதகையே, கண்ட இடமெல்லாம் மிதிக்கும் நீ எப்படி பள்ளியறைக்குள் வரலாம், வெளியே போன்றது. பதிலுக்கு பாதகை, நானாக வரவில்லை, பகவானின் திருப்பாதங்கள் தான் என்னை உள்ளே விட்டது என்றது பரிதாபமாக. நான் பகவானின் சிரசின் மேல் இருப்பவன், நான் சொல்கின்றேன், வெளியே போ என்று செருக்குடன் கூறியது திருமுடி. இப்போது பாதுகை பொறுக்க முடியாமல், திருமுடியே, என்னை விரட்டாதே, பகவானின் அடியார்களின் அடியார்கள் ஐயனின் பாதத்தையே தரிசிக்கிறார்கள் என்று கூற, இதனை கேட்டுக்கொண்டிருந்த சங்கும் சக்கரமும் பாதுகையே வெளியே போன்றன. வருத்தமுற்ற பாதுகை பகவானை பார்த்து, கருணை கடலே, இவர்கள் என்னை கேவலமாக பேசுவது தங்கள் செவிகளில் விழவில்லையா என்று கதறியது. அப்போது பகவான், பாதகையே, வருத்தப்படாதே, அவர்கள் உன்னை பூஜிக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்றார். திருமுடியை பார்த்து, திருமுடியே, நீ தற்பெருமை பேசியதால் அடுத்து நான் எடுக்கப்போகும் ராம அவதாரத்தில் 14 வருடங்கள் இந்த பாதகையின் மீது இருப்பாய். சங்கே சக்கரமே, நீங்கள் பாதகையை இழந்ததால் ராம அவதாரத்தின் போது பரத சத்ருக்களாக பிறந்து பாதகையை 14 ஆண்டுகள் வழிபடுவீர்கள் என்றார். இது அப்படியே நிகழ்ந்தது. பாதகை சிம்மாசனமேறி மணிமகுடம் தரித்தது. பரத சத்ருக்கன் 14 ஆண்டுகள் இந்த பாதகையை பூஜித்து வழிபட்டனர். தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது என்பதை இக்கதை நமக்கு அறிவுறுத்துகின்றது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாகாமே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல், இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 11:5-13. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தார். அவர் தன் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையும் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் இவரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை, மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த இறை வார்த்தையின் சிந்தனையாக, எதையும் பெற வேண்டும் என்றால் தொடங்கிய முயற்சியை விடாமல் விடாப்பிடியாக தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றி என்பது கிடைக்கும். இறைவனிடமிருந்து நாம் நம்முடைய வரங்களை பெற வேண்டும் என்றாலும் தொடர்ந்து விடாமல் விடாப்பிடியாக கேட்க வேண்டும். அதுதான் வரங்களை வாரி வழங்குகின்றது. ஆகவே இன்றைய நாள் நாம் தொடங்குகின்ற முயற்சி செயல் எல்லாம் தொடர்ந்து விடாமல் விறுவிறுப்பாக போகட்டும் என்கின்றது இன்றைய நற்செய்தி. அதை இரண்டு விதத்தில் நாம் ஆர்வமாக செய்யலாம். எதையும் செய்ய நம்மால் முடியுமென்ற உயர்ந்த எண்ணம் இருந்தாலே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடிகின்றது. எதையும் பின்வாங்காமல் முன்னோக்கி கடவுளின் துணையோடு சென்றால் எல்லாம் வெற்றிகரமாக அமைகின்றது. முடியுமென்ற சாதனை காற்று முடியாது என்ற அசுத்த காற்றை விரட்ட வழிவகை செய்ய வேண்டும். நாம் தொடர்ந்து விரட்ட விரட்ட நாம் எதை செய்ய துடிக்கின்றோமோ அதற்கான காலம் கண்டிப்பாக வரும். நமக்கு விடிவு என்பது கண்டிப்பாக உண்டு. முயற்சிக்கான பலன் கிடைக்க நாட்கள் பல ஆகலாம், ஆனால் பலன் வந்தே தீரும். ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் தான் நமக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். அந்த ஊக்கம் நாம் ஆக்கம் பெற அருமருந்தாக இருக்கும். நமக்கு நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் இயேசுவை பற்றி கொள்கின்ற மனநிலை வேண்டும். அவரை பற்றி கொண்டால் எந்தவித சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அத்தகைய விசுவாசத்தை நாம் இறைவனிடம் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடம் இந்த அன்பாக விளை பெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:21. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கையூர் ராஜா.
5: காலை வணக்கம் ராஜா அண்ணன். ஜேமிலிருந்து புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களும் நலமாயிருக்கிறோம். நலத்துடன் நச்சினை வழங்குறான் ராஜானா. திருநாளுடைய சிவனை போற்றி, என்னாண்டவருக்கு முறைவா போற்றி. முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக இன்பிற்று வாழ்க வாழ்க வாழ்க. காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறைவனை மனத்தியமோடு வணங்கி வழிபட்டு நம்மை பெற்று எடுத்து பாலூட்டி தாளாட்டி கல்வி கற்க வைத்து பாதுகாப்பு தந்து பெரியவராக்கிவிட்ட தந்தை தாயைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இதுவரை காலமும் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை இறை சிந்தனையோடும் இறை நம்பிக்கையோடும் இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் எந்த தீய சக்திகள் தீண்ட வந்தாலும் காப்பாற்றி இறைவன் பாதுகாப்பாக நின்று வாழும் காலம் வரை இறைவன் கைவிட மாட்டார். இறைவன் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது மிக மிக அவதானமாக செயல்பட வேண்டும். இறைவன் அனைத்தையும் அறிவான். வாழும் வாழ்க்கையிலும் அவதானம் தேவை. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஆண்டவனுக்கும் அக்கிரிபாலுக்கும் பல சொல்லியே ஆக வேண்டும். வாழும் காலம் வரை வாழ்க்கையினும் வரமுறைக்கில் அமைதி பொறுமையோடு இறை சிந்தனையோடு வாழும் போதுதான் இறைவன் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டு மென்மேலும் பாவங்களையும் தீமைகளையும் தப்பு தவறுகளையும் செய்து கொண்டு மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நிம்மதியா வாழ முடியாது, ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ முடியாது. வாழ்க்கை விளையாட்டாக எடுத்து கொள்ளக்கூடாது. இறைவன் திருவிளையாடு துவங்கிவிட்டால் திருந்தி வேதனைக்கும் துன்பம் வேதனை சோதனை இறைவன் தந்து கொண்டுதான் இருப்பான். இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் முதலும் முடிவும் இறைவன் கையில் தான். முழுமையாக வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என்றால் இறைவன் முழுமையாக சரணடைந்து இறைவன் பாதுகாப்பு ஒரு நலமாக வாழ வைப்பார். நாம் உன் உள்ளிருந்து வெளியே பார்க்க முடியாது. இதையும் வெளி உலகை அறிந்து கொண்டால் எல்லா உண்மை தன்மையும் விளங்கிவிடும். இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
1: அவர் பொங்கை ஓராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 8:24 ஐக்கியராட்சியத்தில் 7:24. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் சிந்தனையை.
6: நீங்கள் மணி கொண்டு எல்லாம் இல்ல கட்சிதாய் பகவானின் தேவி அவர்களும் வியாழக்கிழமை உண்மையான மற்றும் நிலையான வளர்ச்சியை ஏன் பௌதிக உடலிலோ அல்லது வெளிப்படையான உடைமைகளிலோ காண முடியாது? பகவான் இதை இன்று தெளிவாக விளக்கி நினைவூட்டுகிறார். உண்மையில் மனிதன் சேதம் உடல் அல்ல, தேவி உடலில் உழைப்பவன் ஜீவாத்மா. இயல்பாகவே சின்மய ஸ்வரூபம், அதாவது தெய்வீக உணர்வு அல்லது பேருந்தின் வடிவமாகும். தேவியின் தன்மைக்கும் இந்த சின்மயத்தின் சின்மயத்துவத்திற்கும் அதாவது பேருந்தைக்கும் வெளியே நெருங்கிய தொடர்புள்ளது. உடலில் உறங்கி வந்த புனிதமான அம்சத்திலிருந்து நீங்கள் உண்மையான பேருந்தத்தை பெற முடியும். ஆனால் பௌதிக உடலிலிருந்து அத்தகைய பேருந்தத்தை பெற முடியாது. ஒரு குழந்தை பொம்மையுடன் விளையாடும் பொழுது சிறுத காலத்துக்கு மகிழ்ச்சியை அடைகிறது. ஆனால் தாயை பார்த்த உடனே அது எல்லா பொம்மைகளையும் தூக்கி அருந்தி விட்டு தாயை நோக்கி ஓடுகிறது. ஏனெனில் அப்போதுதான் அதற்கு நிலையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. செல்வம் மற்றும் பௌதிக உடைமைகள் தற்காலிக மகிழ்ச்சியை தரக்கூடும். ஆனால் நீண்ட கால பேருந்தம் தெய்வீகத்திலிருந்து கிடைக்கும். இதனால்தான் அதிநிமிக்க நாடுகளை சேர்ந்த பல அமைதியை தேடி ஆன்மீக இயக்கங்களில் வந்து பங்கேற்கிறார்கள். அமைதியும் பேரின்பவும் உங்களுள் இருந்தே வருகின்றதை தவிர வெளியிலிருந்து வருவதில்லை. மனிதன் உணவால் மட்டுமே வாழ்வதில்லை, அவன் ஆத்மா அனுபவத்தால் வாழ்கிறான். மனிதன் வரும் உடல் மட்டுமே என்றால் உணவு உடை மற்றும் இருப்பிடம் ஆகியவை போதுமானதாக இருந்திருக்கு. ஆனால் மனிதன் அது மட்டுமல்ல, அவனுக்குள் வாழும் தெய்வீக அம்சம் அவனிடம் உள்ளது என்று பகவான் தனது உரையில் கூறியிருக்காங்க. கூறிக்கொண்டு மட்டுமல்ல சென்னையில் நாளை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நீடிக்கும்
1: நன்றி. அவர்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நீங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு இயற்கை. 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
7: மேகராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய மன கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வியாபார விஷயங்கள் கைகூடும். அதே சமயத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விரயங்கள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கு. வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடை தோட்டமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேலன்ஸ்டாக இன்றைய தினத்தில் போகும். அதனால் எப்பவும் போல அதை ரொம்ப உற்று கவனித்து அதன் மூலமாக லாபகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி என்பர்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நினைத்த காரியம் செல்ஃப் சக்சஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பற்றியெல்லாம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு, விநாயகர் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு இன்னைக்கு இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அது பிடிவாதம் இருந்துட்டு இருக்கும். வைராகியம் நிறையா இருந்துட்டு இருக்கும். ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. திருமண காரியம் கைகூடும். மற்றவர்கள் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பொருளாதாரம் உயர்வு தரும். ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். வீடு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, கேமரா சம்மந்தமான ஒர்க் பண்ணுறது, கேட் வைக்கிறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போராடி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம், லாபங்கள் தேடி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க தி பெஸ்ட் டேன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். மருத்துவர் சொல்லக்கூடிய குறிப்புகள், அதே மாதிரி சிகிச்சை, ஏதேனும் சர்ஜரி ப்ரொசீஜர், இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை டக்குன்னு எடுத்து பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சில விஷயங்களில் முடிவெடுக்கிறது, அதாவது ஃபேமிலியோடு இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம், இது போன்ற காரியங்கள்லாம் உண்டு. வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களில் விரயங்கள் அது ஏற்படும், அதில் கவனம் என்பது தேவை. அதே போன்று துளாராசி நண்பர்கள் ஏன் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய மாதிரியே வார்க்க மாட்டாங்களேன்னு ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். எல்லாருமே நமக்கு இருக்கக்கூடிய 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா, எல்லாத்தையும் சமாளிச்சுருவேன், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ பலன்கள் எதிரும் அற்புத வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களில் சில குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இது இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்ற கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். சில விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மற்றவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவங்க லாபத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு நம்மளுக்காக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நோ நோ நோ நோ, அது அவங்களுக்காக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் சில ஏமாறுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு கைகுடித்து வரும், கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம், மற்றவங்களுடைய பிரச்சனை எடுத்து பேச வேண்டாம். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுகள் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நவக்கிரகத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரி அல்லது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. அவர்களுக்கு திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள். அதே சமயத்தில் அவங்களுக்கு எதனா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்குள்ளானதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் உடம்பை படுத்தி எடுக்கும். அந்த உடம்பை படுத்தி எடுக்கும்போது அப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில முடிவுகளில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முடிவுகள்லையும் நீங்கள் வந்து மாறிகிட்டே இருந்தோம்னா கூட இருக்கிறவங்களுக்கு என்னடாது எப்போ பார்த்தாலும் மாறிகிட்டே இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனை போன்ற விஷயங்களை ரொம்ப தலையிடாத எடுத்து மனசில் போட்டுட்டோம்னா அதை பற்றியே சிந்தனைகள் முழுக்கதும் ஓடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு கிரகநிலையை பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும், நினச்சது நடக்கும், மனசில் ஒரு திருப்தி வரும். ஆனாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் நினச்சாப்பில் நடக்கும், பிரியமானவர்களை சந்திப்பீங்க, மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் மனசில் அப்பப்போ வந்து போகும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. சில காரியங்கள் நடக்காது நடக்காது நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். போட்டி போட்டு இந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் லாபகமாக நடக்கும். லாபங்களை நோக்கி செல்றதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு டீட்டெயில்டு பிளான் எப்போவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டீட்டெயில்டான பிளான் போட்டு ஒரு காரியத்தில் வெற்றி கொள்வீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான், திருச்செந்தூர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இன்றைய தினத்தில் நிறைய சமயோஜித யோசனை கை கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே இந்த அடமான வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாள். எப்பவுமே அவசர காலத்தில் இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ற எண்ணங்களை மனசுலேருந்து ஊட்டுணும். அதனால் அடமானம் வைக்கப்படாது. நகை விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஹெல்ப் என்னங்கிறது புரியணும். அதுக்கப்புறம் அவங்க அதை அடைக்கணும். எல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட கேட்டால் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குன்னா அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஹேண்டில் பண்ணி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீடு வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கிறது, அதே சமயத்தில் எதுனா ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கு. இன்றைய தினத்தில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிச்சிகராசி நண்பர்களுக்கு, ரிச்சிகராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை சாதகம், பெஸ்ட் டே. சொந்த பந்தங்களை சேர்த்துக்கொண்டு தொழில் பண்ணுறவங்க, குடும்பத்திலேயே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, அப்பா செய்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. சில நேரங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றியா, கஷ்டப்பட்ட இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் பற்றியா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. எஸ், யூ வில் வின். பட் சின்ன சின்ன இதில் கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற வைராகியம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். வைராகியத்துக்கு இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரிச்சிகராசி நண்பர்கள், தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். இந்த தினத்தில் பைரவர் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுசுராசி நேர்களே, தனுசுராசிக்கு நீங்கள் தொழில் பற்றி மட்டும் முழுசாக நினச்சிக்கோங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு சில தடங்கள் வரும், தடங்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க. லாபங்கள் கூடி வரும், வேலைவாய்ப்பு தேடி வரும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், வீடு கட்டுறதுக்குண்டான அற்புதமான நாள். சகோதர சகோதரிக்கு பெஸ்ட்டாக இருந்துருக்கு. கோபம் மட்டும் அப்பப்போ வந்து போவோம், சரியாயிடும். வேலைவாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். ஒரு காரியத்தை முடிக்கணும்னு அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன். பெரிய பிரச்சனை இருந்தாலும் சொல்யூஷன் சீக்கிரமாக கிடச்சிரும். அதுவும் நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி பேசினது, திட்டினது, சண்டை போட்டதெல்லாம் அப்பப்போ மனசில் வரும். ஏன்னா டே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட சில விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் மாற்றம் பண்ணணும்னு நினச்சா தானாகவே இறைவனை, இயற்கையை உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் இன்றைக்கி உங்களை சந்திப்பாங்க. வீட்டில் தான் கல்யாணம், சிதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்கள், மொட்டையடிக்கிறது, காது குத்துறது, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருது, கணபதி ஹோமம், சுதர்ஷ்ண ஹோமம் போன்ற ஹோமங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. குட் சைன் சொல்லுவாங்க. கனவுகள் பலனமாகும். நினைத்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன் வந்து, இவங்க ஏற்கனவே பேசணுமே, ஏற்கனவே சந்தித்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒருத்தரை நினச்சிருப்பீங்க, கண் முன்னாடி வந்து நிற்பாங்க, ஆச்சரியம் இருக்கு. அதனால் அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு மனசார நல்லது சொன்னீங்கன்னா அது நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதகம் கிடையாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு டென்ஷன், டக்குன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க, கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். அதே மாதிரி இடம் மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுடைய அந்த அந்த ஒவ்வொரு செயல்கள்லையும் பெற்றவர்களை வந்து காண்பித்து கொடுக்க பாரு. நம்மளை மாதிரி இருக்க பாரு, அங்கே பாரு, ஒன்ன மாதிரி இருக்காங்க பாரு, சிரிக்கிறது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசம்பிளன்ஸ் பற்றி நிறையா நிற்கிற தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். புது விஷயத்தை எடுத்து நீங்கள் செயலாற்றுறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கையான நட்சத்திரங்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. முயற்சி எடுத்தால் வீணாகாது, லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. அதாவது எனக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அகலக்காலம் வச்சிடப்படாது, ரொம்ப குறுகிய காலம் வைக்கப்படாது. அந்த மாதிரி மனசை வந்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பட் பெஸ்ட்டு டைம் தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் சாதகமான விஷயங்கள் இருக்கும். கோபத்தின் மூலமாக சில பேர் காரியத்தை சாதிப்பை பார்த்துருக்கலாம், டக்கு டக்குன்னு கோவப்படுவா, கொஞ்ச நேரத்தில் காரியம் சாதிப்பா. அந்த மாதிரி இந்த தினத்தில் வந்து ஒரு தடங்களாகிது இந்த காரியங்கள் வெற்றி பெறும். அதனால் இன்றைக்கி பெஸ்ட்டு டே தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தலையிடும் பொழுதும் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அதில் கவனம் என்பது தேவை. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். யார்ட்டையாவது சண்டை போடு, சண்டை பந்தமான பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனை கலந்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 17 72 2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
8: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
9: எத்தனை பேருக்கு?
10: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
9: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும் பண்ணாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
10: ஓ அப்படி என்ன, டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
11: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
12: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியோ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
13: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
1: வாழ்த்துவோர் வாழ்த்துவோர். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.

0: ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றதே வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்போர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதே நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மங்களகரமான சுபகாரியங்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் வானொலியில் வலம் பெற ஆசைப்படுகின்றீர்களா? உங்களுடைய தகவலோடு எங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0331 48 37 16 75. மீண்டும் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0331 48 37 16 75.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
2: மனுஷன் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சண்டு போற முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆர்வங்களை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
3: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்த.
3: ஓ, கடைசுவரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஸ்விட்ச் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு பரிசு லாட்சியத்திலேயும் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61.

அரசினை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலத்தின் கீழ் பொதுமக்கள் அல்லது பொதுமக்களின் ஒரு பகுதியை பயங்கரவாத செயலில் ஈடுபட தூண்டும் வகையில் தகவல்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது பயங்கரவாத குற்றமாக கருதப்படும். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் இன்று காலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தனியார் பெட்ரோல் தாங்கி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் 6.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளதாக அறியப்படுகிறது. 2024-2025 காலப்பகுதியில் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக கூறி 6 போலியான நிறுவனங்கள் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நிதி குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு செட்டியார் தெரு பக்தர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலோ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலோ தாமே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். கலகொட அத்தே ஞானசார தேரரை சிறைச்சாலை தடைக்களம் சாதாரண ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை தொடர்பாக அனைத்து பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கூட்டு அறிக்கை ஒன்றின் ஊடாக தமது தீவிர கவலையை தெரிவித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொது உடையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டமை தொடர்பில் முப்பீட மாநாயக்க தேர்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பொன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. தலைவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக புத்த சாசனத்துக்கும் தாரிய அநீதி இழைக்கப்படுவதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி நாளை தேவேந்திர முனையிலிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திட்டக்கல்லே ஆனந்தசிறி தேரர் தெரிவித்திருக்கிறார். சிறிய வழக்கு தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சிராந்தி ராஜபக்ச திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாதென்று அவர் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் ட சில்வா நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்சாவை கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் செனக தல்லதன தெரிவித்திருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்சாவை கண்ணோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அவரை அழைத்து செல்லுமாறு மேலதிக நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகா சங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரத்தின் மீதும் அவ்வவரத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. பௌத்த தேரர்களையும் இராணுவத்தினரையும் நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டு வடக்கில் திடீபனுக்கு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறான செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். பனாங்குடை பகுதியில் நேற்று இரவு வாகன விபத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி அந்திரகிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலி கபரக்கடவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டிதுவை பகுதியில் வீடொன்றில் தனியாக வாழ்ந்து வந்த 2 வயோதிப பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்து சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நுரலியா கிரகரி வாவியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டு நுரலியா போலீசாரினால் நுரலியா

0: மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று 19 வயதுடைய மாணவன் ஒருவன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். களுத்துறை வஸ்கடுவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். அகங்கல வெலிகம பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் 28 வயதுடைய சந்தநபர் ஒருவர் வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுடன் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனோஜன் சிவராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்தில் பிறிதொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலைமையால் அனோஜனுக்கு நகக்கீறல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதே தவிர அவர் மீது கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிறைச்சாலையில் அனோஜன் சிவராஜாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது. அவர் தற்போது வேறு சிறை கூடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் நேற்று பாராளுமன்றத்தில் இதனை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேரணியின் போது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி தலைமையகமான ஆகாசவாணி கட்டடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி வாத்ரா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது நகர காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து நேர்மையான முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்துகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி டி சதீசன் முற்றுகையிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஆயிரக்கணக்கான படிவமேடு விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்களை முறைகேடாக நீக்கிய புகாரில் 2 பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 14 லட்சம் வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள 10 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் மிரட்டல் புரளி என்று உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேகதாது திட்டத்துக்கு மார்ச் மாதத்துக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று கர்நாடக அமைச்சர் செல்வராயசுவாமி உறுதியாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வுரிமையையும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் பங்க்
1: அன்பு உறவுகளே, தவிர்க்க முடியாத காரணத்தினால் எமது மண்ணின் முதன்மை செய்திகளை தர முடியாமைக்கே மன வருத்தத்தை தெரிவிக்கின்றோம். மணித்தியால செய்தியில் நீங்கள் முழுமையாக கேட்கலாம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:13 ஐக்கிய ராஜ்யத்தில், 8:13 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரின் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0148-32-15-40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033-9951-48-47-71. வைபர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தூர தேசத்தில் இருப்பவர்கள் அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்களே. என்ன நீங்க ஜிங்கிள் போட மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களா?
2: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவ
1: சொல்லுகிறேன். நடக்கிற காரியம்
2: இந்த நல்ல நடக்காட்டியும் அதான் இயங்க.
1: அதிகாலையில் நீங்க சேவலை சொலிப்பி கூவ சொல்ல போறீங்க?
2: நாங்கள் எழுப்பாமலி அது கூவும்.
1: அதுக்கு என்ன தெரியும்? அந்த 4 மணிக்கு
2: அதுக்கெல்லாம் தெரியும்.
1: 4 மணிக்கு விளிம்பி கூவுதே உங்களுக்கு?
2: 4 மணிக்கு 6 மணிக்கு ஒரு சோறு கறி வச்சுதான் அப்ப கண்டி கொடுத்து
1: விடுறேன்.
2: கண்டி உருண்ட பக்கம் போய் சாப்பாடு கொண்டு
1: போறேன். அப்ப
2: பிசினஸ்
1: தானே, 4 மணிக்கு போகணும்.
2: 4 மணிக்கு எழும்பி அம்மா சமைச்சு 6 மணி ரெயினுக்கு ரெண்டாவது அண்ணா உண்டு சைக்கிள் ஏத்தினே மதனால் மண்டத்துல ஏத்தி விடுறானே. அப்படியான காலங்கள் அப்ப மணிக்கூட அதுதான்.
1: அப்ப தம்பதிகள் சொன்னா சொல்லி வேலையில
2: என்ன
1: அப்படியே வள்ளுவன் பாசுவி மாதிரி? இப்ப அப்படி இல்லையே, போடா வாடா காரடி குட்டி. அப்ப உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள்.
2: நன்றி.

0: சேவல் கூட பொழுது விடியும். பொழுது விடிஞ்சா கோலம் போட சாமி கும்பிட நீ வெளில வருவேன். அப்ப உன்ன பாக்கலாமே.
1: கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன்.
2: எதுக்கு?
0: 10 மணி ஆனா நீ டயல் கிளாஸ்க்கு வருவே, அங்க வச்சு உன்ன பாக்கலாமே.

0: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:22 ஐக்கியராச்சியத்தில் 8:22. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: ஒலித்த பாடலை யார் விரும்பி கேட்டிருந்தால்?
1: குணநாயகி அம்மா.
0: அடுத்து சுவாசினி பத்மநாதன். உங்களுக்கு பேர் இல்லையா?
1: என்ன
0: பாடலை கேட்க போறீங்க? ஜெர்மன்ல இருந்து
1: நீங்களும் அபிராமிய மாண்டாரோட நிலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு நான் வந்து சிகரம் படத்துல இருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ
0: அந்த பாட்டு கேக்குறீங்க?
1: அந்த பாடலை கேட்கிறேன்.
0: அந்த பாடலை யார் இயற்றினது?
1: வைரமுத்து.
0: வைரமுத்து எழுதியிருக்கிறார்.
1: எஸ்பி அவர் இசையமைச்சிருக்கிறேன்.
0: பல இசையமைத்து அவரே பாடுறார்.
1: அவரே பாடுறார்.
0: அப்ப யாருக்கு அந்த பாட்டு படத்துல?
1: பாட்டு அவருக்கு தான்.
0: அவருக்கு தான் அவரே பாடி அவரே நடிக்கிறாரோ?
1: அவரே பாடி நடிக்கிறார்.
0: என்ன கொடுமையடா இது. அப்ப அப்படி ஒரு கதாநாயகன் நடிக்கிறார்.
1: ஆமா, அவருக்கு தான் அந்த பாட்டு. ரெண்டு பாட்டோ அவருக்கு, மற்றது அவருக்கு தான் எல்லா பாட்டும்.
0: எல்லா பாட்டும் அவருக்கு தான்.
1: ஜேசுதாசும் படிக்கிறார்.
0: ஜேசுதாசும் படிக்கிறார். சார்லிக்கு படிக்கிறார்.
1: அவருக்கு படிக்கிறார். மற்றது சித்ராமா படிக்கிறார்.
0: சித்ராமா படிக்கிறாவ?
1: ஆமா, அதுல எல்லாம் நல்ல பாட்டு தான்.
0: எல்லாம் நல்ல பாட்டு. இதை வச்சு நல்ல பாட்டுன்னு சொல்றீங்க?
1: அந்த இசையும் அந்த
0: கவிதா வரிகளை வச்சு சொல்றேன். கவிதை
1: வரிய
0: வச்சு சொல்றீங்க. எத்தனை ஆண்டுல இருந்து பாடல் கேட்க தொடங்கிட்டீங்க?
1: பாடல் ஊர்ல கேட்டதான், இங்க வந்தவன் கூட கேட்டதான் கூட ரெண்டு.
0: ஊர்லயும் கேட்டுறீங்க?
1: ஊர்லயும் கேட்டிருக்கோம். ஊர்ல இப்படி கேட்கல, இங்கதான் கூட கேட்டேன்.
0: அப்படி பாட்டு இல்ல ஊர்ல. 10 மணிக்கு நீ பாட்டிடுவாரு ரேடியோ. பிறகு 2:30 தூங்குவார்கள்.
1: இங்க வந்தா எல்லாத்தையும் என்ன மாதிரி கண்டு இசை அமைச்சர் பாட எல்லாரும் அங்க தெரியாது. சும்மா பாட்டு கட்டி இருந்துடுவோம். ஆமா,
0: ஒன்றும் தெரியாது. உங்களுக்காக உங்கள் வீட்டை தேடி வருகின்றது நீங்கள் கேட்ட பாடல். கேட்ட மாடுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: அவர் சகோதரி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானிலை வலம் பெறுகின்றது. அதிகாலை சேவலை தொடர்ந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்ற பாடல்.

0: பாடலை சுபாசனி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:30 மைக்கராட்சியத்தில் 8:30 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்த ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கவன் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுபெற்றாகாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருக்கின்ற. வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. என்ன சத்தம் காணாம இருக்கு உங்க குரல்?
1: சத்தம் காணாதா?
0: இப்பதான் நல்லா இருக்கு சித்ரா.
1: இப்பதான் சாப்பிட்டேன், சத்தம் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகுதான்
0: இந்த நேரம் வந்தாங்க மாதிரி சாப்பாட்டு நேரம்.
1: ஓ, சாப்பிடாம ஒண்ணும் இயங்காதண்ணா.
0: அப்ப என்னண்டு நானும் இயங்குறேன்.
1: நீங்க அது ஒரு எனக்கு வந்து அப்படி பழகிட்டேன்.
0: பழகிட்டீங்க?
1: ஓ,
0: சாப்பாடுலாம் அப்பா நல்ல பழக்கம்.
1: நல்ல பழக்கம் இல்ல, அது நல்ல பழக்கம் தான்.
0: அப்ப சித்திர சாப்பாடு ராமி என்று வந்துட்டீங்க.
1: ஓ, அது பரவாயில்ல,
0: அது பரவாயில்ல.
1: ஓ,
0: ஓகே.
1: என்ன
0: சித்ரா இப்படி எல்லாம் தத்துவங்கள் எல்லாம்
1: சொல்றீங்க?
0: எனக்கு என்ன கடவுள் கடவுள் கடவுள் இருக்கணும், கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு பெரிய வேறு இல்ல.
1: சின்னங்காலியண்டா பரவாயில்ல, சேமிக்க வேணும். இங்க வந்து சேமிக்கவும் தேவையில்லை. பிள்ளைகள் வந்து தங்கட வாடு தங்கட உழைப்பு தங்கட இது வசதி வாய்ப்பு எல்லாத்தோட விடுக்கலாம்.
0: கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லா நேயர்களும் சித்ராவுடைய தத்துவத்தை.
1: அது சரி.
0: என்ன தத்துவம் சித்ரா? என்ன
1: நாங்க வந்து சாப்பிடுது என்னத்துக்கு மிச்ச முடிப்பான்?
0: அண்ணனுக்கு கொடுக்கத்தான்.
1: அது அண்ணனுக்கு இல்லாத காசா?
0: எல்லாத்தாலும் சமாளிக்கிற. நன்றி, வாழ்த்துக்கள் சித்ரா. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அப்ப நான் வந்து பாடல் வந்து நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம்.
0: ஓகே, ஒரு தெய்வீகம்.
1: தெய்வீகம்,
0: ஓகே. இந்த பாடல் நீங்க பிறக்கம் வந்து வந்த பாடலை இப்ப கேக்குறீங்க? நீங்க பிறந்து வந்து
1: இப்ப வந்து சூழ்நிலை கேட்ட மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடலை வந்து
0: சிச்சுவேஷன் நீங்களே அமைக்கிறீங்க ரேடியோல. ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு சரியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி. உங்களோட கதைக்கலாம் நன்றி. மீண்டும் கதைப்போம். நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள். அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது மாஸ்டர் வேணு என்று உங்களுக்கு தெரியும். அவர் தான் இசையமைத்த பாடல்.
2: நல்ல நல்ல
0: மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி.
2: நல்ல குடும்பம் தெய்வீகம்
0: கணியன் என்ற குரல்.

0: மொழி மட்டும்.
1: நேரம் சரியாக 9:35 ஐக்கியராஜ்யத்தில் 8:35 இந்த நேரத்தில் இணைப்பில் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி மேரி, நலமா இருக்கிறீங்களா மேரி? நன்றி அம்மா, உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்கறது நாங்கள் கொடுத்து வைக்கணும். நீங்கள் அடிக்கடி வருது வாரது இல்லையா வாழ்த்து சொல்றதுக்கு?
2: நீங்க பாவம் தானே
1: என்ன பாடல கேக்க போறீங்க?
2: பாட்டு வந்து எங்க தம்பி படத்துல இருந்து.
1: எங்க தம்பி படத்துல இருந்து?
2: மலையோர மாங்குருவி
1: அந்த பாட்டு கேக்குறீங்களா?
2: அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
1: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் சௌரம்.
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் மீரி பெர்னாண்டோ அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில்.

0: ஒலித்த பாடலை டென்மார்க்கில் இருந்து மேரி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். மேரியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ராஜா.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜ், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நல்லா இருக்கிறேன் அம்மாளாஜி. நீங்க கேட்டதுக்கு நன்றி. ஆண்டவர்கள் அம்மாளாஜின்ற காரணோட நான் நல்லா இருக்கிறேன்.
0: நன்றி, அப்படியே என்றும் இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: ஓ,
0: நீங்க பாடல கேட்க போறீங்க சோதரம்.
1: பாடல் பூவரசம் பூ பூத்தாச்சண்டா, அந்த ஜானகி படிச்ச பாட்டு இருக்கா கேட்போம்.
0: பூவரசம் இலையில குழல் எல்லாம் மோதி இருக்கிறீங்களா?
1: பூவரசம், ஓ, அதே குழந்தையில அந்த விளையாட்டு. இப்ப பூவரசம் இலையில அந்த கோன் லவுட் ஸ்பீக்கர் போயிருக்கிறாங்க. வாழநாடுதான் வயர். ஓ, பூவரச மரத்திலேயே பூவரசம் இல்லையே, அப்படி கோன் செய்து போட்டு கட்டி போட்டு கீழே இருந்த அந்த பத்தி மூடி இருக்குல்ல, அத நெருவுப்பட்டியில ஊசியில அப்படி பின்னல இப்படி சுழாட்டி போட்டு எங்கட வாட்ல நாங்கள் கத்த வேண்டிய அந்த பாட்டு நடக்கிற ஸ்பீக்கர்ல படிக்குதுண்டு சார். ஒரு காலம் இப்படி விளையாட்டுகள் தானே, மண் வீடு கட்டி விளையாடுனா அந்த மண் சோறு காய்ச்சி விளையாடுறது, அப்படி இப்படி நிறைய விளையாட்டுகள்.
0: ஓகே, நன்றி சௌரம். என்ன பாடல்?
1: பாடல்
0: பூவரசம் பூவது. நான் தான் பாத்தீங்களா?
1: எனக்கு லைன் எடுத்துக்கொண்டிருந்தேன். நான் இப்ப என்ன பாட்டு கேட்க போகிட்டு அப்ப கால மணி நேரத்துல இப்படியான பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி அப்ப அது திடீரென்று வந்துச்சு. மற்ற இனி வார மாதம் காட்டிய வரப்போது கூடுதலா அந்த பூவரசம் பூ பூர்க்கிறதும் கார்த்திகை மாதத்துல தானே. ஆனா அந்த பூவரசம் பூ ராஜா அதை கொஞ்சம் கதைச்சிட்டு, அதாவது பூவரசம் பூ ஒன்றுக்குமே எடுக்கிற இல்லை, நாங்கள் இரு பூசைக்க ஒன்றுக்குமே எடுக்க மாட்டோம். ஆனால் மிக மிக ஒரு மஞ்சள் கலரோட இனிமேல் என்ற ஒரு அழகான பூ உண்டு. ஓ, அதே மாதிரி இந்த முள் முடுக்கம் பூவும் அப்படித்தான் ராஜா, நல்ல சிவப்பு நிறத்துல நல்ல அழகான நல்ல வடிவா இருக்கும். ஆனா அதையும் நாங்கள் ஒன்றுக்குமே எடுக்கிற
0: இல்லை. உள்ளுக்கு போயிடலாம் போச்சு
1: விளங்கல,
0: கடவுளின் வழிபாடு போயிடலாம் போச்சு.
1: ஓ, அதான் அந்த மாதிரி எல்லா பூக்களையும் பாவிக்க எடுக்கிறோம், எடுத்து பாவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த பூவிரசம் பூவையும் இந்த முள் முருக்கம் பூவையும் நாங்கள் எடுக்கிறது இல்லை, அது என்னத்துக்கோ தெரியல. ஆனால் அழகான பூக்கள்,
0: அழகான பூக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடல்
1: ஓ நச்சிந்தனை சொன்ன காந்த யோதிக்கு நன்றியை சொல்லி கொண்டு கேட்டுக்கொண்டு. அவர் சிரிப்பார் கேட்டுக்கொண்டிருந்துட்டு. ஓகே, நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை ராஜ்கோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:49 ஐக்கியராட்சியத்தில் 8:49 இந்த வேளையில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ராணி அவர்கள். வணக்கம் வாட்ஸ்அப் ராணி.
1: இனிய வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நன்றி ராஜாண்ணா, நீங்களும் அதே போல நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு.
0: நன்றி, உங்களோட அன்போடு நாங்களும் உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சு எல்லாம் செய்து ரெண்டு நாள் தான் வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்து
0: கொண்டிருக்கிறோம். வீட்டுல என்ன வேலை செய்யறீங்க?
1: வீட்டுல
0: கூட்டி கழுவி கூட்டுறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குப்பை வருதா? அது நீங்க தனியே இருக்கிறீங்க. குழந்தைகள் இருக்கிற இடங்கள்லாம் குப்பையா இருக்கும். மற்றபடி நீங்க
1: என்ன
0: பாட்டு கேட்க
1: போறீங்க?
0: கையாளு போல தோச்சு
1: கேக்குற பாட்டு காலை தென்றல் பாடி வரும் அந்த பாட்டு.
0: எப்படியா பாடுற? எப்படியா பாடுறது? காலை தென்றல் பாடி வரும்
1: பாடல் ஒரு பாடல் அந்த பாட்டு நீங்க பாடுங்க எல்லாரும் கேட்பாங்க.
0: காலை தென்றல் பாடி பாடி வரும். நான் நான் ஒரு நாளும் தென்றல் பாடினதை கேட்டுதே இல்லை.
1: கால உங்களுக்கு தெரியும்
0: தானே?
1: இப்ப அப்படிதான் எங்களுக்கு நடக்குது. காத்தும் இதையில கொட்டுறதுக்காக மழையும் காத்து
0: குளிர்ந்து வாங்கிட்டு
1: சாதுவா தொடங்கிட்டு எனக்கு நல்ல விருப்பம்
0: குளிர். நல்ல குளிர். நான் சமர் ஜாக்கெட்டோட வந்தேன்னா குளிர துவங்கிட்டு
1: ஜன்னலாம் திறந்தான் விட்டுருக்கேன். ஆனா குளிர் விருப்பம் அப்ப
0: நன்றி.

0: பாடலை திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:55 ஐக்கியராட்சியத்தில் 8:55 இந்த வேளையில் பைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாகவே இருக்கிறோம்.
0: நன்றி. உங்களோட மலை பிரதேசத்துல எப்படி குளிர்?
1: மழை அண்ணா, ஒரே மழை.
0: மழை பெய்யுதா?
1: ஓ
0: ஓகே. அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க?
1: நீங்க எல்லாரும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக்கொண்டு, நான் இன்றைக்கு அமராவியம் படத்துல இருந்து சிவாஜியிட நடிப்புல வந்த செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன்
0: என்ற பாடலை ஆசையாக கேட்கறீங்க?
1: ஆமா, ஒரே குரல் கேட்கிறேன், அந்த பாடலை கேட்கிறேன்.
0: மாதவிக்கும் சிவாஜியும் சின்ன பிள்ளையில உண்டா படிச்சவ?
1: சித்திரா. யாரு சின்ன குயில்? சித்திரா
0: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். அவர்

மதினி மோகன் அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது ஏதிய உருமண நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் வலம் வருகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதுபான சாலைகளற்ற பிரதேசமாக காணப்படும் வலிவடக்கில் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதை எதிர்த்து பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கண்டன பேரணியொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தற்போது மனநல மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக தேசிய வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் சதுரி சூரவீர தெரிவித்திருக்கிறார். மகிந்த ககத்கம ஒருபோதும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினராக இருந்ததில்லை. அவர் இறுதியாக பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்பட்டவர் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் ஓபன் பேப்பர்ஸ் எனப்படும் திறந்த ஆவணங்கள் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்ட மூலத்தின் கீழ் பொதுமக்கள் அல்லது பொதுமக்களின் ஒரு பகுதியை பயங்கரவாத செயலில் ஈடுபட தூண்டும் வகையில் தகவல்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது பயங்கரவாத குற்றமாக கருதப்படும். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக

வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நிதி குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு செட்டியார் தெரு வர்த்தகர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலோ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலோ தாமே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். கலகொட அத்தே ஞானசார தேரரை சிறைச்சாலை தடைக்களம் சாதாரண ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை தொடர்பாக அனைத்து பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கூட்டு அறிக்கை ஒன்றின் ஊடாக தமது தீவிர கவலையை தெரிவித்துள்ளார்கள். இதனெத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொது உடையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டமை தொடர்பில் முப்பீட மாநாயக்க தேர்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பொன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. பெலவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக புத்த சாசனத்துக்கும் பாரிய அநீதி இழைக்கப்படுவதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி நாளை தெய்வேந்திர முனையிலிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திட்டக்கல்லே ஆனந்தசிறி தேரர் தெரிவித்திருக்கிறார். சிறியலிய வழக்கு தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சிராந்தி ராஜபக்ச திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாதென்று அவர் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில்ட சில்வா நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்சாவை கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் செனக தல்லதன தெரிவித்திருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிரேந்தி ராஜபக்சாவை கண்ணோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அவரை அழைத்து செல்லுமாறு மேலதிக நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகா சங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரத்தின் மீதும் அவ்வவரத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. பௌத்த தேரர்களையும் ராணுவத்தினரையும் நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டு வடக்கில் திடீபனுக்கு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறான செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இனப்பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் பயன்படுத்தப்பட்டதாக ஜனபலய அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பனாங்குடை பகுதியில் நேற்று இரவு வாகன பத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி அந்திரகிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலி கபரக்கடவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டிதுவை பகுதியில் வீடொன்றில் தனியாக வாழ்ந்து வந்த இரண்டு வயோதிப பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்து சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நுரலியா கிரகரி வாவியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டு நுரலியா போலீசாரினால் நுரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று 19 வயதுடைய மாணவன் ஒருவன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். களுத்துறை வஸ்கடுவை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் பத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். அகங்கல வெலிகம பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் 28 வயதுடைய சந்த நபர் ஒருவர் வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுடன் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுஜன் சிவராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்தில் பிறிதொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலைமையால் அனுஜனுக்கு நகக்கீறல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதே தவிர அவர் மீது கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிறைச்சாலையில் அனுஜன் சிவராஜாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது. அவர் தற்போது வேறு சிறை கூடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று

வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் நேற்று பாராளுமன்றத்தில் இதனை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேரணியின் போது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி தலைமையகமான ஆகாசவாணி கட்டடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி வாத்ரா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது நகர காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து நேர்மையான முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் வலியுறுத்துகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி டி சதீசன் முற்றுகையிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஆயிரக்கணக்கான படிவமேடு விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்களை முறைகேடாக நீக்கிய புகாரில் 2 பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 14 லட்சம் வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள 10 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் மிரட்டல் புரளி என்று உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேகதாது திட்டத்துக்கு மார்ச் மாதத்துக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று கர்நாடக அமைச்சர் செல்வராய சுவாமி உறுதியாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வுரிமையையும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் பங்கை சீல் வைப்பதற்கான நடவடிக்கையின் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி குத்திக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கருவுற்ற பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிகழாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான 53 லட்சம் படங்கள், காணொலிகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்திருப்பதாக மெட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து விலைவாசி அதிகரித்து வருவதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் தோழி விடுதிகள் திட்டத்தை உலக வங்கி குழுமம் பாராட்டியிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். காரிப் பயிர்கள் வரத்து தொடங்கியுள்ளதால் வெங்காய விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்க சாவடிகள் அமைத்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 2026 செப்டம்பர் மாதம் 3,33,000 வாகனங்கள் விற்பனையானதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கின்றது. இந்தியாவில் 2023 பிறகு முதல் முறையாக வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய திரையுலகின் மிக சிறந்த நடிகர்களில் ஒருவரான நானோ பரகர் இன்று அதிகாலை கோவாவில் மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 75. ஜெர்மன் நாட்டில் தொடங்கியுள்ள சர்வதேச புத்தக காட்சியில் தமிழக அரசின் சார்பில் பிரத்யேக அரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற பிராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக காட்சி ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நேற்று தொடங்கியிருக்கிறது. மேட்டூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை புலி நீண்ட நாட்களுக்கு பின்னர் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று எந்தவித மாற்றமின்றி சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தைகளே உங்கள் கண்களை நேசியுங்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை உலக பார்வை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு $70,000 கட்டணம் விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. இதுவரை நான் 8 போர்களை நிறுத்தியுள்ளேன், இது வேறு எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனை என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு தான் முழு தகுதியுடையவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது நாளை தெரிந்துவிடும். அமெரிக்க அதிபருக்கு அது கிடைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவென்றே கூறப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களில் 4 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சுமார் 60 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது எமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலின் 3rd ஆண்டு நினைவு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிளை துபாய் விமான சேவை நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. கோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் தான் சொந்தமானது என்று மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிரான ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறார். நடப்பாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு பிரான்சை சேர்ந்த ஹென்றி பி ககன், ஜப்பானை சேர்ந்த கென்சோ சோய் ஆகிய 2 விஞ்ஞானிகள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. பருவநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் அந்த தீர்ப்பினை பாராட்டுகிறார்கள். அமெரிக்காவில் 2 முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக் தற்போது சுய நினைவுடன் இருக்கிறார். பைக் பேசில்லையில் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேசுவதற்கு சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்த நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், 19 வயது உட்பட்டோருக்கான யூத் டெஸ்டின் 2nd ஆட்டத்தில் இந்தியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. இந்தியாவின் T20 கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி தனது உச்சபட்ச இடத்துக்கு வந்திருக்கிறார். பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, தரண் மெனன்பள்ளி ஆகியோர் 2nd சுற்றுக்கு முன்னேறினார்கள். சீன ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் போலந்தின் ஈகா சிவியடெக், சீனாவின் கிந்தன் யங் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். அமெரிக்காவின் கோகோ காவ் தோல்வி கண்டு வெளியேறினார். உலக சாம்பியன் ஸ்பெயின் கால்பந்து அணி நேஷன் லீக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 4 லீக் போட்டிகளிலும் வென்று அசத்தியுள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதியில் இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் ஆர்சனல் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக மைக்கேல் ஆர்டேவாவுக்கு 2030 வரை ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 370.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.45 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.74 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.03 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.15 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.78 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.83 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷன் கரி, VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாத
2: ஆம். அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre Gélèque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே.
5: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஜ்யத்தில், 9:21 இந்த வேளையில் கவிதா ஜவஹர் அவர்கள் ஆற்றிய உரையை தருகின்றோம்.
6: அப்படின்னா ஏதோ அம்பானி அதானி அவங்கெல்லாம் கிடையாது. யாருக்கெல்லாம் அப்பா பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தி எடுக்கிற வரைக்கும் அப்படி ஆரோக்கியமா இருக்காங்களோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பாவை விட என்னங்க பெரிய சொத்து இருக்கு. நம்முடைய அப்பா நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனால் அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது. அம்மா கொடுக்குற முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது. வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளோ ருசியாக இருக்கு நமக்கு தெரியும், ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமாக இருக்கிற அங்கே வெந்து கொண்டிருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது. அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற தோசை கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அப்பா. அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார். நீங்க வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம், ஒரு 4 நிமிஷம் தான் ஓடும், காட்ஃபாதர். நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் 3 நண்பர்களில் ஒருத்தராக இருப்பார், விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அவர் பையன் எடுத்த படம் அது, 4 நிமிஷம் தான் ஓடும், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், காட்ஃபாதர். அந்த படம் தொடங்கும், ஒரு ஷிஃப்ட் காரில் ஒரு 60 வயசு அப்பா உட்காந்துருப்பார், 30 வயசு பையன் அந்த காரை ஓட்டிட்டு வருவார். அந்த கார் நேராக எங்கே போய் நிற்கும்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி நடத்துகிற முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிகளுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ரெண்டு பேரும் இறங்கி உள்ளே போவாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க. அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கணும், எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும், உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, அப்பா வெஜிடேரியனா, அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா டிவி வேணுமா எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க. ரெண்டு பேரும் வெளியில் வருவாங்க. வந்த உடனே அந்த மிஷினரியை நடத்துகிற ஃபாதர் வருவார், வந்து ஹாய் சார் அப்படின்னோடனே அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருப்பாரு. பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு கார்லேருந்து லக்கேஜை எடுத்துகிட்டு உள்ளே வருவான். வந்த உடனே குர்ரா என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணும்ன்ட்டு அப்பா உள்ளே போயிடுவார். இப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்பான், ஏன் ஃபாதர் எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா, சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஃபாதர் சொல்லுவார், ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன், எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டு போனார், அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதாங்க அப்பா, தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதுதான் பிள்ளைகளுடைய குணம். அதனால தான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் அப்பாவுடைய பேர் கூட நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான இடத்தை பதிவு செய்திருக்கும். நீங்க தமிழ் இலக்கியத்துல ஆசா ஞான சம்பந்தன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார், நம்ம சுகி ஐயாவுக்கு நல்லா தெரியும், பெரிய இலக்கியவாதி, கம்பன்ல பெரிய பேர் ஆழம் கண்டவர் ஆசா ஞான சம்பந்தன். அவர் ரொம்ப பெரியவருங்கிறதுனால எல்லாரையும் வாடா போடா பேரை சொல்லி தான் உரிமையா பேசுவார் எல்லாரையுமே. ஆனா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவங்க ஆபீஸ்க்கு ஒரு தடவை வரும்போது இவர் எந்திரிச்சு நின்று என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசி அனுப்பியிருக்கிறார். கூட இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னங்க பெரியவங்களெல்லாம் நீங்க வாடா போடான்னு பேசுவீங்க, பேரை சொல்லி கூப்பிடுவீங்க, இவர் எவ்வளவு சின்னவர், நீங்க வாங்க போங்கன்னு எந்திரிச்சு நின்று பேசுறீங்க. இல்ல இல்ல, அவர் பேர் சரவணன், எங்க அப்பா பேரு சரவணன், எங்க அப்பா பேர் வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் என் மரியாதைக்கு உரியவர் அதாங்க அப்பா. அப்பா இல்லாட்டி கூட அப்பாவின் பேரில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவார். அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்சில் நான் பேசியிருந்தேன், அப்பாங்கிற ஸ்பீச்சில். அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேலே படையெடுத்து போகிறார். அந்த டேரியஸ் அப்படிங்கிற மன்னன் எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இவங்க எல்லாரும் அங்கே டேரா போட்டிருக்கிறாங்க, என்னைக்காவது அவன் வருவான்ல அவனை வெல்ல வேண்டும் என்று கூண்டோட காத்துட்ருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல், அவர் கூட போன எந்த வைத்தியராலையும் அதை சரி பண்ணவே முடியல, என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க சரி பண்ண முடியல. இப்போ அந்த எதிரி நாட்டில் இருக்கிற அரண்மனை வைத்தியர் வர்றார், ஐயா நான் வேணால் உங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்கட்டுமா, நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப நலிந்து கொண்டே போகிறீர்கள். அப்படியா, உங்கள் பேர் என்ன அப்படின்றார். என் பேர் பிலிப் அப்படின்றார். சரி ரெடி பண்ணுங்கள், மருந்து ரெடி பண்ணுங்கள் அப்படின்றார். இவர் மருந்து ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறார். இவர் குடிக்க போகிற நேரம் இவர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒற்றன் கொண்டு வர்றாங்க குதிரையில், அரசு இந்த கடிதத்தை முத படிங்க அப்படின்னு. அவர் வாங்கி படித்து பார்த்துட்டு அந்த கடிதத்தை அந்த டாக்டர் கையில் கொடுத்துட்டு மருந்து குடிச்சிடறார். இந்த டாக்டர் அதை படித்து பார்க்குறார், அதில் அமைச்சர் அலெக்சாண்டருடைய அமைச்சர் எழுதியிருக்கிறார், அரசே எதிரி நாட்டு வைத்தியனை நம்ப வேண்டாம், அவன் கொடுக்குற மருந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு அவன் விஷம் கலந்திருக்க கூடும். உடனே இந்த டாக்டர் சொல்றாரு, ஐயோ நான் உங்களுக்கு விஷம்லாம் கலக்கல, மருந்து தான் மருந்து தான், ஏன் பதட்டப்படுறீங்க, நான் உங்க மேல சந்தேகப்பட்டேனா, கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மருந்தை குடிச்சிட்டேன்ல, நீங்க என்னை சந்தேகப்படல, உங்க அமைச்சர் சொல்லி நீங்க என்னை சந்தேகப்படல. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், வந்த உடனே உங்க பேர் என்னன்னு கேட்டேன்ல, பிலிப் அப்படின்னு சொன்னீங்க, என்னுடைய அப்பாவின் பெயர் பிலிப், என் தகப்பன் பெயர் வைத்திருக்கிற ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுதாங்க அப்பா. நான் இந்த இடத்தில் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், இந்த அப்பா அப்படின்னு நீங்க இன்னைக்கு பேச சொன்னதுக்கும் கடந்த 5 வருடங்களாக உலகமெல்லாம் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் என்னை அப்பா பிள்ளை கவிதா ஜவஹர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா திரு சுகி சிவம் அவர்கள் தான். ஏன்னா எப்பயுமே பட்டிமன்றங்கள்ல ஆண்களா பெண்களானா ஆண்களுக்கு ஆண்கள் தான், பெண்களுக்கு பெண்கள் தான் பேச வைப்பாங்க, கணவனா மனைவியானா கணவனுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க, மனைவிக்கு பெண்கள் தான் பேசுவாங்க, மகனா மகளானா மகனுக்கு ஆண்கள் மகளுக்கு பெண்கள். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தாயா தந்தையா அப்படின்ற பட்டிமன்றத்தில் வழக்கம் போல தந்தைக்கு 3 ஆண்கள் தாய்க்கு 3 பெண்கள் தான் முதல் தேர்வு செய்யப்பட்டோம். ஆனால் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் சொல்வேந்தர் அவர்கள் சொன்னார், அது ஏன் அப்பாவுக்கு ஆண்களே பேசணும் அம்மாவுக்கு பெண்களே பேசணும் என்ன இருக்கு, அப்பாவை பத்தி மக பேசக்கூடாதா அம்மாவை பத்தி மகன் பேசக்கூடாதா என்று அந்த அணியில் ஒருவரை இந்த பக்கமும் இந்த அணியில் ஒருவரை அந்த பக்கமும் மாற்றும் போது நான் அப்பா என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நியமிக்கப்பட்டேன். அன்றைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இன்றைக்கு நான் அடைந்திருக்கிற ஒரு உயரத்துக்கு காரணம். அதுக்காக இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அப்பாக்களுடைய அன்பு அப்படிப்பட்டது. மகாராஷ்டிரால ஒரு அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவர் பையன் 24 வயசுல இறந்து போயிட்டான். அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். நினைவு அஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு அவரோட நண்பர் போய் கேட்டிருக்காரு, என்னடா உன் பையன் இறந்ததுல உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா, வந்தவங்களுக்குலாம் கிஃப்ட் பார்சல் கொடுத்துட்டு இருக்க, இன்னும் இப்படி எல்லாம் மடத்தனமா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு கிஃப்டை பிரிச்சு பாரு அப்படின்றார். கிஃப்டை பிரிச்சு பார்த்தா உள்ள ஹெல்மெட் இருந்திருக்கு. அப்பா சொல்லியிருக்காரு, அன்னைக்கு அவசரமா கிளம்புனண்டா, நான் சொன்னேன் டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி, ஹெல்மெட்டை போடுன்னு போங்கப்பா அப்படின்னு போனான். போனவன் திரும்பி வெறும் பார்சலா தாண்டா வந்தான், என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்க வந்த எல்லாருக்கும் நான் ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது, அவ்வளவு ஆச்சரியமானது. எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கட்டுரை ஒண்ணுல எழுதியிருந்தார், இப்போ 97 1997 ஒரு கட்டுரையில் ஒன்று எழுதுறாரு. சுஜாதா அவர்களுடைய அவர் தெரியுமில்ல எழுத்தாளர் சுஜாதா, அவருடைய ரெண்டாவது மகன் வந்து ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதை இவங்க குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றுக்கிடுது. இதை கேள்விப்பட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞன் சுஜாதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சுத்தமான தமிழில் பேசுகிறார் ஜப்பான்கார இளைஞன். இன்னும் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன், ரொம்ப 5 வருஷமாக படிக்கிறதுனால எனக்கு தமிழ் நல்லா வரும். நீங்கள் உங்கள் மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல? ஆமாம், ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் தஞ்சாவூரில் நான் ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக இருந்தேன். அந்த வீட்டு ஓனருடைய மகளை நான் காதலிக்கிறேன். அந்த பொண்ணு என்னை காதலிக்குது. அவங்க ரொம்ப தமிழ் குடும்பம், ரொம்ப ஜாதி பற்றெல்லாம் உள்ள குடும்பம். எப்படியாவது நீங்கள் பேசி எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்கார். சுஜாதாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்க உங்கள் ஊர் மாதிரிலாம் எங்கள் ஊர் கிடையாது. ஏதோ நாங்கள் கொஞ்சம் எழுத்து படிப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விசாலமான சிந்தனையினால நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் பொம்பளை பிள்ளையே அவ்வளோ சீக்கிரமாக எங்கள் ஆட்கள் தரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம், நீங்கள் என்ன எண்ணத்தை விட்டுருங்க, நீங்கள் பாட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடாதீங்க, பெரிய கலவரமாயிரும். எப்போ 97 ரொம்ப கலவரமாயிடும், நீங்கள் அந்த எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்ட்டாரோம். ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையுமா இவங்க வீட்டில் கல்யாணமாகி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இவர் கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கார், ஜப்பான்ல இருந்து எங்க அப்பாவை தஞ்சாவூருக்கு கூட்டு வந்தேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போய் நடுக்கூடத்துல உட்கார வச்சேன், என்னுடைய காதலை அவங்கள்ட்ட நான் தமிழ்ல சொன்னேன், எங்க அப்பாவுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது, ஆனா நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எங்க அப்பா எஸ் பிளீஸ், எஸ் பிளீஸ், எஸ் பிளீஸ் என்று அந்த பொண்ணுடைய தகப்பானரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார். இவ்வளவு பெரிய மனிதர் தன் மகன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாரே, இவருக்காகவாவது நம் மகளை இவங்க குடும்பத்து மருமகளாக அனுப்ப வேண்டும் என்று அவங்க மகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறார். சுஜாதா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன ஒரு தகப்பனி, உன்னதமான தகப்பன்னா நான் இவரைத்தான் சொல்லுவேன். மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உணர்வை மதித்து ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூர்ல ஒரு குடும்பத்துல நடு வீட்டுல உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எஸ் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்னு தான் இறங்கி கேட்டார் இல்லையா, அதுதாங்க அப்பா. அப்பாங்கிறவர் கம்பீரமானவர், அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர், அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர், அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா. அப்பாவை சாதாரண நீங்க நினைச்சிடவே கூடாது. அம்மாவுடைய ஆசைகள் நிறைய இருக்கும். நீங்க அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன், அம்மா உன் ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து மெட்ராஸ்ல மெரினா பீச்சை சுத்தி பார்க்கணும், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும், இருக்கிறதுலே விளக்குன்னு பட்டுச்சேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அம்மாவுடைய ஆசை. ஆனால் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம். எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால் வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பது தான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக இருக்கும். அதுதாங்க உண்மையான ஒரு தகப்பனின் சிந்தனையாக இருக்கும். நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதினார். மகன் அவர் மகனுக்கு எழுதுறார் உயில். ஒரு கவிஞர் வந்து கவிதையை தானே உயிலா கொடுக்க முடியும். அவர் எழுதுறார், மகனே எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன், உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய், இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார். உண்மையில அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. 2019 கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அங்கே தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமாக இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க. நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது, எங்கள் கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர். அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17-18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு 9ஆம் வகுப்பு படிக்கிறா, 6ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி, 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா. அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில் பதறி அடித்து ஓடி வர்றார். இருந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு. தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. போனால் அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டு. இவர் பிள்ளைய பார்க்க ஓடுறார், சொந்தக்காரங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இந்த பாரு செல்வராஜ், 2 பிள்ளைகளும் இறந்துருச்சு, ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க, 2 பிள்ளைகள் கண்ணும் நல்லா இருக்கு, அந்த கண் தானம் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க, நீ ஒத்துக்கிடாத, ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது, இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க, அதனால் நீ ஒத்துக்கிடாத, கையெழுத்து போடாத, பிள்ளைங்களுடைய உடம்பை கொண்டு வா, நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ள போறார். இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களையும் இழந்தாச்சு. இப்போ அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க, சார் உங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் துரதிர்ஷ்டமாக இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க கண்கள் வந்து நல்லா தான் சார் இருக்குது. நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம், உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க, ஏண்டா நாம் ஏண்டா செய்யணும், நம்மளே இந்த உலகம் மதிக்குதா, நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா, நாம் ஏண்டா அப்படி கண் தானம் செய்யணும், இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானம் செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க. இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி, ரெண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான், பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல, அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னைய பார்க்கும்போது அந்த கண் என்னைய பார்க்கும்ல, நம்ம அப்பா அந்த போறேன் அப்படின்னு அந்த கண் என்னைய பார்க்கும்ல, அதுக்காகத்தான் நான் கண் தானம் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறார். தாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா. ஒரு சிறுகதை படித்த இதோடு நிறைவு செய்கிறேன். ஒரு அப்பாவுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு, பொண்ணு கல்யாணமாகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க, ரெண்டு பசங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. கல்யாணம் முடித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார். ஓஞ்சி கட்டில் கீரைத்தண்டாக கிடக்கிறார், சாக கிடக்கிறார். நம்ம ஊரில் இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம், பால் ஊட்டுவாங்கள்ல, இந்த பசங்க பேரம்பேத்தியெல்லாம் பால் ஊற்றுறாங்க, அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது உயிர். நண்பர் சொல்கிறார், என்ன ஒரு மாதம் அப்படியே இருக்குது, என்ன தான் செய்ய போகிறீங்க, அதான் என்ன செய்யன்னு தெரியல, நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்கள். அவங்க அப்பாவோட நண்பர் சொல்கிறார், உங்கள் அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா, அதை வாங்கி கரைச்சி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவார். சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊற்றிருக்காங்க. அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார். நாங்கள் அல்வா சாப்பிட்டு போக மாட்டேங்கிறார். உங்க அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா, பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் நடக்கல, தங்கத்தை உரசி ஊத்துங்க போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க. தங்கத்தை உரசி ஒரு சங்கில ஊத்தி ஊத்திருக்காங்க, அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்கிறார். அப்புறம் அப்பயும் மூவ மாட்டேக்கிறார் அப்படின்ட்டு, உங்க அப்பாவுக்கு மண்ணு மேல ரொம்ப ஆசைடா, மண்ணை கரைச்சி ஊத்துங்க அப்படின்னு இருக்காங்க. மண்ணையும் கரைச்சி ஊத்திருக்காங்க, அப்பயும் அந்த மனுஷன் போல அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்திருக்கிறார். உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு, போகவும் மாட்டேக்கிறார், இருக்கவும் மாட்டேக்கிறார். சொந்த பந்தம்லாம் வந்துகிட்டும் போய்கிட்டுமா இருக்கு, எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர போக, என்னதான் சொல்றீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு கிளவி சொல்றாங்க, பக்கத்து வீட்டு கிளவியே, இங்கெல்லாம் உருப்படுவீங்களாடா, அதையும் இதயமா கரைச்சி ஊத்துறீங்களேடா, அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல, சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு அந்த பிள்ளை வந்து கேட்டது, தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க, அவ இனிமே உங்க ஊருக்கே வரமாட்டேன், உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூத்திட்டு போனால, அவளை வர சொல்லுங்கடா, அந்த பெத்த மகளை பாக்குறதுக்கு அவன் உசுறி ஏங்கிக்கிட்டு இருக்கு, அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க. அவ மும்பையில இருந்து மதுரைக்கு ஃபிளைட் பிடிச்சு வந்து அங்கிருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ள ஓடி வர்றா. அப்பா அப்படியே படுத்த படுக்கையே கிடக்குறார். அந்த பிள்ளை அப்படியே நினைச்சு பாக்குது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும், கரலா கட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படியே தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே, அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே, அப்படியே சுத்தி சுத்தி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவாரு அப்படின்னு அந்த பிள்ளையுடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது. அப்பா கையை பிடிக்கிறார் அந்த பொண்ணு. அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்கறாரு. பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது, அவ பிறந்த உடனே கையில ஏந்தி கொண்ட அந்த கணங்கள், பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுத்தி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம், அவ ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவோட சட்டை போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமா பார்த்து சிரித்தது, அவ கல்யாணத்தை அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது. அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா. அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகும். இப்படி ஒரு கதை நான் படித்தேன். எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா, தான் பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனிய பெரியவர்களே, நம்ம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா, தேவதை கதைகள் படித்திருப்போம். ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும், அவர் ஒரு ஆண் தேவதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது, ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது நம் அப்பாதான் அந்த அற்புத விளக்கு. என் இனிய நண்பர்களே, கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள். அவர்தான் கடவுள். கடவுள் அப்படித்தான் இருப்பார். உங்கள் அத்துணை பேருக்கும் உலக தந்தைய தின வாழ்த்துக்கள். நன்றி.
5: அன்பு உறவுகள், இதுவரை தந்தையின் பெருமையே அப்படியே அள்ளியை அறிந்தார் கவிதா ஜவஹர் அவர்கள், அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40. தமிழொலியில் தொடர்கின்றது.

இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 11 மணி வரை நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் யார் என்பதை நான் ஒளிபரப்பும் பாடலை கொண்டு கண்டுபிடிக்கும் அன்பர்களை பாடல் திரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். ஏர்மணியில் வசிக்கும் நமது அன்பு நேயர் ராஜகோபால் அவர்கள் அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். ராஜகோபால் எப்படி நலமாக இருக்கின்றீர்களோ நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய பாடல் தெரிவுகள் ஐரோப்பிய வானொலியினூடாக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. அந்த வகையில் ராஜகோபால் அவர்கள் தெரிவு செய்த முதலாவது பாடல்

மாற்றுப் பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழியஸ் கோவிந்தராஜன் அவர்கள், பாடலை இயற்றியவர் மருதகாசி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். மனமுள்ள மருதாரம் திரைப்படத்தில் பாடல் ஒலித்திருந்தது. இந்த பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் அமைதியை இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் இரண்டாவது பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். ரம்பையின் காதல் திரையில் ஒலித்தது. பாடலுக்கு இசையமைத்தவர் திரை இசைத்தலகம் கே வி மகாதேவன். பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெருசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமான பாடல்களை தெரிவு செய்து துல்லியமாக எங்களுக்காக இதை அனுப்பியிருக்கின்றார் ராஜகோபால் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவருக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்ன ராஜகோபால் உங்களுடைய பாடல் தெரிவுகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நிச்சயமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அன்பு உறவுகளை உங்களாலும் முடியும் இன்றைய நட்சத்திரத்தை எங்களுக்காக எழுதி அல்லது நீங்கள் எங்களுடைய மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். tamil@hotmail.fr அல்லது எமது வாட்ஸ்அப் அல்லது வைபருக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் அன்பு உறவுகளை. உங்களுக்கு பிடித்தவரை நடிகராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவரை துல்லியமாக தெரிவு செய்து, இப்பொழுது ராஜகோபால் அவர்கள் எவ்வாறு தெரிவு செய்திருக்கின்றார் என்பதை போன்று நீங்களும் தெரிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தால், நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் தெரிவுகளும் வானொலியில் வலம் வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அடுத்து வரும் பாடல் இது வானொலியில்.
1: அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும்

0: ஒலித்த பாடலை பாடியவர் டாக்டர் சிங்கல் எஸ் கோவிந்தராஜன், பாடலை இயற்றியவர் கவிஞர் சுரந்தா அவர்கள், பாடலுக்கு இசையை அமைத்தவர் திரைச்சத்திலங்கம் கே பி மகாதேவன் அவர்கள். ஆகவே இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் உங்கள் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். அவர்களை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபால் அவர்களுக்கு அழகான பாடல்களை தெரிவு செய்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்
1: காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை
0: பட்டுக்கொண்டே கல்யாண சுந்தரம் அவர்களுடைய கவிதை வரி, ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை, டாக்டர் சீர்காழியினுடைய குரல்.
1: ஆனால் இத்தனையும்
0: சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில்
1: மொத்தமாய் வாழுதடா. உறக்கும் போது

அது பிரிந்ததும் இறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்ததும் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது

பஞ்சய தாயெல்லாம் சேர்ந்து திருடனன்றே உதைக்குது. ஒரு பஞ்சய தாயெல்லாம் சேர்ந்து திருடனன்றே உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்க

புலியின் கடுகோபம் தெரிஞ்சிரும் பால குடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒன்று காசை தேடி பூட்டுது. வாழ்வின் கணக்கு

மனிதன் பிறக்கும் போது, மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பொருளை கட்டி பொருளை தட்டும் தந்தை பற்றி, புழுகை விற்று தலுகை பெற்ற மந்தை.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக துல்லியமாக தெரிவு செய்து அனுப்பியவர் ஜெர்மனியில் வசிக்கும் மிஸ்டர் ராஜகோபால் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதுபான சாலைகளற்ற பிரதேசமாக காணப்படும் வலிவடக்கில் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதை எதிர்த்து பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கண்டன பேரணியொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தற்போது மனநல மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக தேசிய வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் சதுரி சூரவீர தெரிவித்திருக்கிறார். மகிந்த ககத்கம ஒருபோதும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினராக இருந்ததில்லை. அவர் இறுதியாக பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்பட்டவர் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் ஓபன் பேப்பர்ஸ் எனப்படும் திறந்த ஆவணங்கள் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்ட மூலத்தின் கீழ் பொதுமக்கள் அல்லது பொதுமக்களின் ஒரு பகுதியை பயங்கரவாத செயலில் ஈடுபட தூண்டும் வகையில் தகவல்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது பயங்கரவாத குற்றமாக கருதப்படும். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் இன்று காலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தனியார் பெட்ரோல் தாங்கி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் 6.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளதாக அறியவிருக்கிறது. 2024-2025 காலப்பகுதியில் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக கூறி 6 போலியான நிறுவனங்கள் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நிதி குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு செட்டியார் தெரு வர்த்தகர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலோ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலோ தாமே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். கலகொட அத்தே ஞானசார தேரரை சிறைச்சாலை தடைக்களம் சாதாரண ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை தொடர்பாக அனைத்து பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கூட்டு அறிக்கை ஒன்றின் ஊடாக தமது தீவிர கவலையை தெரிவித்துள்ளார்கள். இதனிடத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொது உடையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டமை தொடர்பில் முப்பீட மாநாயக்க தேரர்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பொன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. பெலவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக புத்த சாசனத்துக்கும் பாரிய அநீதி இழைக்கப்படுவதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி நாளை தெய்வேந்திர முனையிலிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை

நாட்டின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் செனக தல்லதன தெரிவித்திருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சாவை கண்ணோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அவரை அழைத்து செல்லுமாறு மேலதிக நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகா சங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரத்தின் மீதும் அவகவரத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. பௌத்த தேரர்களையும் ராணுவத்தினரையும் நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டு வடக்கில் திரிபனுக்கு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறான செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இனப்பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் பயன்படுத்தப்பட்டதாக ஜனபலய அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பனாங்குடை பகுதியில் நேற்று இரவு வாகன விபத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராட்சி அந்திரகிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலி கபரக்கடவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டிதுவை பகுதியில் வீடொன்றில் தனியாக வாழ்ந்து வந்த இரண்டு வயோதிப பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்து சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நுரலியா கிரகரி வாவியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டு நுரலியா போலீசாரினால் நுரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று 19 வயதுடைய மாணவன் ஒருவன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். களுத்துறை வஸ்கடுவை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். அகங்கல வெலிகம பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் 28 வயதுடைய சந்த நபர் ஒருவர் வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுடன் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுஜன் சிவராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்தில் பிறிதொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலைமையால் அனுஜனுக்கு நகக்கீறல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதே தவிர அவர் மீது கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிறைச்சாலையில் அனுஜன் சிவராஜாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது. அவர் தற்போது வேறு சிறை கூடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் நேற்று பாராளுமன்றத்தில் இதனை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனுஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை கண்டித்து எதிர்கட்சிகள் சார்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேரணியின் போது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி தலைமையகமான ஆகாசவாணி கட்டடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச்செயலர் பிரியங்கா காந்தி வாத்ரா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது நகர காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து நேர்மையான முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்துகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி டி சதீசன் முற்றுகையிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஆயிரக்கணக்கான படிவமேடு விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்களை முறைகேடாக நீக்கிய புகாரில் 2 பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 14,00,000 வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள 10 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம்

நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் மிரட்டல் புரளி என்று உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேகதாது திட்டத்துக்கு மார்ச் மாதத்துக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று கர்நாடக அமைச்சர் செல்வராய சுவாமி உறுதியாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வுரிமையையும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் பங்கை சீல் வைப்பதற்கான நடவடிக்கையின் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கருவுற்ற பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிகழாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான 53 லட்சம் படங்கள், காணொலிகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்திருப்பதாக மெட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து விலைவாசி அதிகரித்து வருவதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் தோழி விடுதிகள் திட்டத்தை உலக வங்கி குழுமம் பாராட்டியிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். காரி பயிர்கள் வரத்து தொடங்கியுள்ளதால் வெங்காய விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்க சாவடிகள் அமைத்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 2026 செப்டம்பர் மாதம் 3,33,000 வாகனங்கள் விற்பனையானதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கின்றது. இந்தியாவில் 2023 பிறகு முதல் முறையாக வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய திரையுலகின் மிக சிறந்த நடிகர்களில் ஒருவரான நானோ பரகர் இன்று அதிகாலை கோவாவில் மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 75. ஜெர்மன் நாட்டில் தொடங்கியுள்ள சர்வதேச புத்தக காட்சியில் தமிழக அரசின் சார்பில் பிரத்யேக அரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற பிராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக காட்சி ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நேற்று தொடங்கியிருக்கிறது. மேட்டூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை புலி நீண்ட நாட்களுக்கு பின்னர் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று எந்தவித மாற்றமின்றி சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தைகளே உங்கள் கண்களை நேசியுங்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை உலக பார்வை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு $70,000 கட்டணம் விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. இதுவரை நான் 8 போர்களை நிறுத்தியுள்ளேன், இது வேறு எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனை என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு தான் முழு தகுதியுடையவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது நாளை தெரிந்துவிடும். அமெரிக்க அதிபருக்கு அது கிடைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவென்றே கூறப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களில் 4 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சுமார் 60 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது எமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலின் 3வது ஆண்டு நினைவு நேற்று கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஃபிளை துபாய் விமான சேவை நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. கோர்முஸ் நீரினை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் தான் சொந்தமானது என்று மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிரான ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறார். நடப்பாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு பிரான்சை சேர்ந்த ஹென்றி பி ககன், ஜப்பானை சேர்ந்த கென்சோசோய் ஆகிய 2 விஞ்ஞானிகள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. பருவநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் அந்த தீர்ப்பினை பாராட்டுகிறார்கள். அமெரிக்காவில் இரண்டு முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக் தற்போது சுய நினைவுடன் இருக்கிறார். பைக் பேசுநிலையில் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேசுவதற்கு சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்த நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், 19 வயது உட்பட்டோருக்கான யூத் டெஸ்டின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. இந்தியாவின் T20 கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி தனது உச்சபட்ச இடத்துக்கு வந்திருக்கிறார். பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து, தரன் மெனன்பள்ளி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார்கள். சீன ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் போலந்தின் ஈகா சிவியடெக், சீனாவின் கிந்தன் யங் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். அமெரிக்காவின் கோகோ காவ் தோல்வி கண்டு வெளியேறினார். உலக சாம்பியன் ஸ்பெயின் கால்பந்து அணி நேஷன் லீக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 4 லீக் போட்டிகளிலும் வென்று அசத்தியுள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதியில் இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் ஆர்சனல் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக மைக்கேல் ஆர்டேவாவுக்கு 2030 வரை ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 370.54%, இந்திய பெறுமதியில் 108.45%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.65%, இந்திய பெறுமதியில் 96.74%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.03%, இந்திய பெறுமதியில் 116.15%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.78%, இந்திய பெறுமதியில் 127.78%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231.85%, இந்திய பெறுமதியில் 67.83%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20, ஐக்கிய ராச்சியத்தில் 10:20. தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அந்த உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டோம். தேரும்பால் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசந்தை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரசலாட்சியப்படையில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவதே இதே போன்றவர்கள்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்.
0: பொண்டு பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கியராட்சியத்தில் 10:23. இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் முதலாவது பாடல்.
5: நான் கூட தான் எங்க அம்மாவுக்கு பெருசா சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இப்ப அனுபவிக்கிறேன்.

0: அடுத்த பாடலை பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிரகப்பிரவேசம். நேரம் சரியாக 11:28, ஐக்கியராஜ்யத்தில் 10:28.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடலாம்.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மெலிதிய விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 பரிஸ் 10 தொல்பிசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 73 78.
0: நேரம் சரியாக 11:29, ஐக்கியராஜ்யத்தில் 10:29. இந்த வேளையில் வானிலையில் வலம் பெறும் அடுத்த பாடல்

தேனங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்ட பாடலை பாடியவர் காற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவன் அவர்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. ஒலித்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சிவப்பு சூரியன். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. அன்பொருளை நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து மரக்கறிகளும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் தாயகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட உடன் மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்து கொடுக்கின்றார்கள். கிலோ 13.99. ட்ரம்சி ஆரியார் பீல் அமைந்துள்ளது அன்பொருளே சோழன் பல்பொருள் வாணிபம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

எலிட்ட பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ டி என் எஸ் ஓடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

பாரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வாளர் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடியிருந்தார்கள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாலும் பழமும் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது.

0: குளிச்சாங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது?
1: அப்பா, இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்க அப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது. ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜேசாஸோடு இணைந்து ஞானகி அம்மா, பாடலை ஆட்டவர் பொன்னடியான், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கடத்து வந்தவர்கள் பரசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சுவாசி புஷரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதுபான சாலைகளற்ற பிரதேசமாக காணப்படும் வலிவடக்கில் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதை எதிர்த்து பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கண்டன பேரணியொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தற்போது மனநல மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக தேசிய வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் சதுரி சூரவீர தெரிவித்திருக்கிறார். மகிந்த ககத்கம ஒருபோதும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினராக இருந்ததில்லை. அவர் இறுதியாக பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்பட்டவர் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் ஓபன் பேப்பர்ஸ் எனப்படும் திறந்த ஆவணங்கள் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்ட மூலத்தின் கீழ் பொதுமக்கள் அல்லது பொதுமக்களின் ஒரு பகுதியை பயங்கரவாத செயலில் ஈடுபட தூண்டும் வகையில் தகவல்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது பயங்கரவாத குற்றமாக கருதப்படும். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் இன்று காலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தனியார் பெட்ரோல் தாங்கி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் 6.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளதாக அறியவிருக்கிறது. 2024-2025 காலப்பகுதியில் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக கூறி 6 போலியான நிறுவனங்கள் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நிதி குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு செட்டியார் தெரு வர்த்தகர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலோ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலோ தாமே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். கலகொட அத்தே ஞானசார தேரரை சிறைச்சாலை தடைக்களம் சாதாரண ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை தொடர்பாக அனைத்து பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கூட்டு அறிக்கை ஒன்றின் ஊடாக தமது தீவிர கவலையை தெரிவித்துள்ளார்கள். இதனிடத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொது உடையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டமை தொடர்பில் முப்பீட மாநாயக்க தேரர்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பொன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. பெலவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக புத்த சாசனத்துக்கும் தாரிய அநீதி இழைக்கப்படுவதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி நாளை தெய்வேந்திர முனையிலிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திட்டக்கல்லே ஆனந்தசிறி தேரர் தெரிவித்திருக்கிறார். சிறிய வழக்கு தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சிராந்தி ராஜபக்ச திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாது என்று அவர் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் த சில்வா நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்சாவை கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் செனக தல்லதன தெரிவித்திருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிரேந்தி ராஜபக்சாவை கண்ணோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அவரை அழைத்து செல்லுமாறு மேலதிக நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகா சங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரத்தின் மீதும் அவகவரத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. பௌத்த தேரர்களையும் ராணுவத்தினரை

ஆராய்ச்சி அந்திரகிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலி கபரக்கடவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிட்டிதுவை பகுதியில் வீடொன்றில் தனியாக வாழ்ந்து வந்த இரண்டு வயோதிப பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்து சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நுவரெல்லியா கிரகரி வாவியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டு நுவரெல்லியா போலீசாரினால் நுவரெல்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று 19 வயதுடைய மாணவன் ஒருவன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். களுத்துறை வஸ்கடுவை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். அகங்கல வெலிகம பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் 28 வயதுடைய சந்த நபர் ஒருவர் வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுடன் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுஜன் சிவராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்தில் புரிதொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலைமையால் அனுஜனுக்கு நகக்கீறல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதே தவிர அவர் மீது கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிறைச்சாலையில் அனுஜன் சிவராஜாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது. அவர் தற்போது வேறு சிறை கூடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் நேற்று பாராளுமன்றத்தில் இதனை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனுஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை கண்டித்து எதிர்கட்சிகள் சார்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேரணியின் போது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி தலைமையகமான ஆகாசவாணி கட்டடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச்செயலர் பிரியங்கா காந்தி வாத்ரா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது நகர காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து நேர்மையான முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்துகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி டி சதீசன் முற்றுகையிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஆயிரக்கணக்கான படிவமேடு விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்களை முறைகேடாக நீக்கிய புகாரில் 2 பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 14 லட்சம் வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள 10 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் மிரட்டல் புரளி என்று உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேகதாது திட்டத்துக்கு மார்ச் மாதத்துக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று கர்நாடக அமைச்சர் செல்வராயசுவாமி உறுதியாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வுரிமையையும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் பங்கை சீல் வைப்பதற்கான நடவடிக்கையின் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கருவுற்ற பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிகழாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான 53 லட்சம் படங்கள், காணொலிகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்திருப்பதாக மெட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து விலைவாசி அதிகரித்து வருவதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் தோழி விடுதிகள் திட்டத்தை உலக வங்கி குழுமம் பாராட்டியிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். காரிப் பயிர்கள் வரத்து தொடங்கியுள்ளதால் வெங்காய விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய

அரசு தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்க சாவடிகள் அமைத்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 2026 செப்டம்பர் மாதம் 333,000 வாகனங்கள் விற்பனையானதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கின்றது. இந்தியாவில் 2023 பிறகு முதல் முறையாக வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய திரையுலகின் மிக சிறந்த நடிகர்களில் ஒருவரான நானோ பரகர் இன்று அதிகாலை கோவாவில் மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 75. ஜெர்மன் நாட்டில் தொடங்கியுள்ள சர்வதேச புத்தக காட்சியில் தமிழக அரசின் சார்பில் பிரத்யேக அரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பிராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக காட்சி ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நேற்று தொடங்கியிருக்கிறது. மேட்டூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்த புலி நீண்ட நாட்களுக்கு பின்னர் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று எந்தவித மாற்றமின்றி சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தைகளே உங்கள் கண்களை நேசியுங்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை உலக பார்வை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு $70,000 கட்டணம் விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. இதுவரை நான் 8 போர்களை நிறுத்தியுள்ளேன், இது வேறு எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனை என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு தான் முழு தகுதியுடையவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது நாளை தெரிந்துவிடும். அமெரிக்க அதிபருக்கு அது கிடைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவென்றே கூறப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களில் 4 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சுமார் 60 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது யமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலின் 3rd ஆண்டு நினைவு நேற்று கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிளை துபாய் விமான சேவை நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. கோர்முஸ் நீரினை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் தான் சொந்தமானது என்று மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிரான ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறார். நடப்பாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு பிரான்சை சேர்ந்த ஹென்றி பி ககன், ஜப்பானை சேர்ந்த கென்சோ சோய் ஆகிய 2 விஞ்ஞானிகள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. பருவநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் அந்த தீர்ப்பினை பாராட்டுகிறார்கள். அமெரிக்காவில் 2 முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக் தற்போது சுய நினைவுடன் இருக்கிறார். பைக் பேசில்லையில் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேசுவதற்கு சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்த நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், 19 வயது உட்பட்டோருக்கான யூத் டெஸ்டின் 2rd ஆட்டத்தில் இந்தியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. இந்தியாவின் T20 கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி தனது உச்சபட்ச இடத்துக்கு வந்திருக்கிறார். பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, தரன் மெனன்பள்ளி ஆகியோர் 2rd சுற்றுக்கு முன்னேறினார்கள். சீன ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் போலந்தின் ஈகா சிவியடெக், சீனாவின் கிந்தன் யங் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். அமெரிக்காவின் கோகோ காவ் தோல்வி கண்டு வெளியேறினார்.
உலக சாம்பியன் ஸ்பெயின் கால்பந்து அணி நேஷன் லீக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நான்கு லீக் போட்டிகளிலும் வென்று அசத்தியுள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதியில் இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் ஆர்சனல் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக மைக்கேல் ஆர்டேவாவுக்கு 2030 வரை ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 370.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.45 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.74 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.03 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.15 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.78 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.83 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உம்பிடத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உம்பிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: குழந்தைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 12:19 ஐக்கியராஜ்யத்தில், 11:19 இந்த நேரத்தில். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம்.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: உனக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாமிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு

0: இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய சுவிஸ் நேரத்திலே அரசியல் சமூக மேடை. இன்றைய அரசியல் சமூக மேடையிலே சமூகம் தொடர்பான ஒரு பார்வையோடு ஏற்கனவே நேரத்தில் நாம் உரையாடியிருந்தோம். திரு மனோண்ணா அவர்கள் தொடர்பாக உரையாடியதை, அதாவது தேவ மனோகரன் என்று அழைக்கப்படுகின்ற மனோண்ணா அவர்கள் தொடர்பாக நேயர்களும் நாங்களும் உரையாடியதை கேட்டிருந்தீர்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஹைதர்அலி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக அவர் இருந்திருக்கிறார். அவர் தொடர்பாக ஹைதர்அலி அவர்கள் ஏற்கனவே எழுதியிருக்கின்ற அவரது சரித்திரம் என்று குறிப்பிடுகின்றார். இன்று இந்த வானொலி நிகழ்ச்சியில் ஒரு மனிதரை பற்றி பேசப் போகிறேன், ஒரு நண்பரை பற்றி, ஒரு நல்ல மனிதரை பற்றி. ஆனால் உண்மையில் மனுவை பற்றி பேசுவதற்கு வார்த்தைகள் போதாது. ஏனென்றால் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செல்கிறார்கள், சிலர் மட்டும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்தான் நமது அன்புக்குரிய நண்பர் மனோ. மனோ ஒரு சரித்திரம், தனது குடும்பம், தனது மனைவி, தனது மகன், இதுதான் அவருடைய உலகம். அவர்களுக்காக வாழ்ந்த மனிதர் குடும்பத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். அதே நேரத்தில் தனது குடும்பத்தின் எல்லையை தாண்டி தன்னை சுற்றியிருந்த மனிதர்களையும் தனது குடும்பமாகவே நினைத்தவர். அவரிடம் உதவிகள் கேட்டவர்கள் பலர், ஆனால் உதவி செய்துவிட்டு அதை சொல்லி காட்டியவர் அல்ல மனோ. உதவி செய்வது அவருக்கு ஒரு கடமை போல இருந்தது. அதனால்தான் அவரை நாம் உதவும் கரம் என்று நினைவு கூறுகிறோம். பலர் வியாபாரிகளாக இருக்கலாம், பலர் தொழில் அதிபர்களாக இருக்கலாம், பலர் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் மனோவின் வியாபார வெற்றியை மட்டும் பேசவில்லை, அவருடைய குணத்தை பற்றி பேசுகிறோம், அவருடைய மனித நேயத்தை பற்றி பேசுகிறோம், அவருடைய பரந்த மனதை பற்றி பேசுகிறோம், அவருடைய அன்பான இதயத்தை பற்றி பேசுகிறோம். பிரான்சில் வாழும் புலம்பெயர் தமிழர்களின் வர்த்தக உலகை பார்த்தால் பெரும்பாலான வியாபாரங்கள் இயல்பாகவே தமிழர்களை மையமாக கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஆனால் மனோ அவர் சற்று வித்தியாசமாக சிந்தித்தார். நம்முடைய வியாபாரம் தமிழர்களுக்குள் மட்டும் இருக்கக்கூடாது, பிரெஞ்சு மக்களையும் ஐரோப்பிய மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் தனது தொழிலை விரிவுபடுத்தினார். அதில் அவர் வெற்றியும் கண்டார். பிரான்சில் வாழும் ஏனி ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் என்று பலரும் அவருடைய வாடிக்கையாளர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆங்கில மொழி திறமை, மனிதர்களுடன் இயல்பாக பழகும் திறமை, அவருடைய புன்னகை, அவருடைய அணுகுமுறை, இவை அனைத்தும் அவரை பலருக்கும் நெருக்கமானவராக மாற்றியது. அவருக்கு வாடிக்கையாளர்கள் மட்டுமில்லை, நண்பர்களாக மாறிய வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள். மனோவுடன் எனக்கு இருந்த இன்னொரு முக்கியமான நினைவு டிஆர்டி வானொலி. டிஆர்டியை இப்படியே விட்டுவிடக்கூடாது, இன்னும் வளர்க்க வேண்டும், என்ன செய்யலாம், எப்படி இன்னமும் நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு வரலாம் என்று அவர் என்னுடன் அடிக்கடி பேசுவார். அது வெறும் ஒரு வானொலி நிலையத்தை பற்றி பேச்சாக இருக்காது, அதில் ஒரு கனவு இருந்தது. தமிழ் சமூகத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கனவு, அந்த அக்கறை அவரது வார்த்தைகளில் எப்போதும் தெரியும். மனோவின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் அடுத்தவர்களின் சிறிய முயற்சிகளை கூட பெரியதாக பார்த்தவர். ஒருவர் செய்த ஒரு சிறிய நல்ல காரியத்தை கூட மனதார பாராட்டுவார். நன்றாக செய்திருக்கிறீர்கள், சூப்பர், இதை இன்னும் செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துவார். ஒருவருடைய மனதை உயர்த்துவதற்கு பெரிய பணம் தேவையில்லை, சில நல்ல வார்த்தைகள் போதும். அந்த நல்ல வார்த்தைகளை தாராளமாக வழங்கிய மனிதர் மனோ. மேலும் அடுத்தவருடைய மனன் நோகாமல் பேச வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். ஒருவரை காயப்படுத்திவிட்டு வெற்றி பெறுவதை விட ஒருவருடைய மனதை காப்பாற்றி கொண்டு வாழ்வதுதான் பெரிய வெற்றி. இதை அவர் தனது வாழ்க்கையால் காட்டியவர். அதனால்தான் மனோவை இழந்த வலி ஒரு நண்பரை இழந்த வலி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதனை இழந்த வலி. என்று மனோ நம்முடன் இல்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது. நேற்று வரை நம்முடன் பேசிய மனிதர், நம்முடன் சிரித்த மனிதர், நம்முடன் எதிர்காலத்தை பற்றி பேசிய மனிதர் இன்று ஒரு நினைவாகிவிட்டார். வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை மனுவின் பிரிவு நமக்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்துகிறது. நாம் திட்டமிடுகிறோம், நாளை என்ன செய்வதென்று யோசிக்கிறோம், அடுத்த வாரம் சந்திப்போம் என்கிறோம். ஆனால் வாழ்க்கை அதற்கான உத்தரவாதத்தை யாருக்கும் கொடுப்பதில்லை. மனு, உங்கள் குரல் இனி நம்மிடம் கேட்காமல் போகலாம். உங்கள் சிரிப்பு இனி நம்மை சுற்றி ஒலிக்காமல் போகலாம். நம்முடன் நீங்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த தருணங்கள் இனி திரும்பி வராமல் போகலாம். ஆனால் நீங்கள் செய்த நன்மைகள் திரும்பி போகாது, நீங்கள் கொடுத்த அன்பு மறைந்து போகாது. நீங்கள் உதவிய மனிதர்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் பலருடைய நினைவுகளில் வாழும். உங்களுடன் பயணித்தவர்கள், உங்களுடன் வியாபாரம் செய்தவர்கள், உங்களுடன் நட்பு கொண்டவர்கள், உங்களை நேசித்தவர்கள் அனைவருடைய இதயத்திலும் நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. அவனை நினைவுகூறும் மனிதர்கள் இருக்கும் வரை அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். மனோ, நீங்கள் அப்படித்தான் வாழப்போகிறீர்கள். எங்கள் நினைவுகளில், எங்கள் உரையாடல்களில், எங்கள் சிரிப்புகளில், எங்கள் கண்ணீரில் என்றென்றும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இழப்பை எந்த வார்த்தைகளாலும் நிரப்ப முடியாது. அன்பு மனைவி, அன்பு மகன், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், உங்களை நேசித்த அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மனோ, நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் உங்கள் மனிதநேயம் இங்கேயே இருக்கிறது, உங்கள் அன்பு இங்கேயே இருக்கிறது, உங்கள் நினைவுகள் இங்கேயே இருக்கின்றன. ஒரு நாள் நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியவர்கள்தான். ஆனால் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது, நாம் சென்ற பிறகு எத்தனை இதயங்கள் நம்மை நினைத்து ஆளும்? மனு, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விட்டு சென்று விட்டீர்கள். இன்று உங்களை நினைத்து பல கண்கள் கலங்குகின்றன, பல இதயங்கள் வலிக்கின்றன, பல குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் பலருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நினைவாக இருந்தீர்கள். மனு, எங்கள் அன்பான நண்பரே, உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். உங்கள் குடும்பத்துக்கு இறைவன் மன வலிமையையும் ஆறுதலையும் அளிக்கட்டும். நீங்கள் எங்களை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டாலும் எங்கள் இதயங்களிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பிரிய மாட்டீர்கள். ரெஸ்ட் இன் பீஸ் டியர் மனு. நீங்கள் எப்போதும் எங்கள் இதயங்களில் வாழ்வீர்கள், கனத்த இதயத்துடன், உங்கள் நினைவுகளுடன் என்றும். ஹைதர் அலி. கைதரலவி அவர்களுடைய இந்த எழுத்தாக்கத்தை கேட்டீர்கள். இப்பொழுது வானொலிகளிலே அவர் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கைதரலி அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே.
0: இந்த தொலைதூரத்தில் இருந்தாலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் கலந்து சிறப்பிப்பதையிட்டு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் நீங்கள் பழகிய அனுபவங்கள் அதை குறிப்பிடுவீர்களா?
1: ஒன்றரசன், இந்த மனோவை பற்றி நான் இந்த அந்த எழுதிய வசனங்கள், அதை நான் வானொலியில் பேசுவதாக இருந்தால் உண்மையிலே அவரை பற்றி எண்ணி இருக்கின்ற வார்த்தைகளால் அது நாங்கள் கண் கலங்கி விடுவோம் என்பதற்காகத்தான் நான் அதை உங்களிடம் வாசிக்க சொன்னேன். என்றால் இலகுவில் எனக்கு வந்து நண்பர்கள் இலகுவில் நண்பர்களாக மாட்டார்கள். என்னால் அவ்வளவு கூறம் எனக்கு அந்த சிலர் வந்து சொல்லும் அவர் இலகுவாக ஒருவருடைய இல்லங்களை உள்ளங்களை வெற்றி கொள்வது கடினமான ஒரு விடயம் தான். ஆனா மனோ வந்து அப்படி இல்லவர்கள். ஒரு அவர் எங்களுடைய குடும்பத்தினரை போல பயணம், யாரும் அவருக்கு வீட்டுக்கு அவருடைய சொந்தக்காரர் வந்து ஒரு முறை கூட அவரை அழைத்து வந்தீர்கள். நீங்களும் அவரை தான் வந்திருந்த ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு யாரும் டிஆர்டிக்கு வந்தாலும் என்னை பார்ப்பதற்கு நீங்கள் அவருடன் தான் நாங்கள் அழைப்போம். யாரும் வரும் பொழுது மனோடு வாங்கன்னு சொல்லி தரணும். அதை அது எங்களுடைய என்னோட மனைவி அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம் தான், எங்களோட வீட்டில் சமைச்சு நாங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னா சாப்பிட்டு முடிந்தவுடன் அந்த சாப்பாட்டு சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டு விட்டு அதனை மனதார பாராட்டுகின்ற ஒரு குணம்
0: இருக்குது. மனோவிடம் தான் இருக்கு,
1: மனோவிடம் தான் இருக்கு. அது ஒவ்வொரு வார்த்தைகளாலும்
0: எங்கே போனாலும் அவர் வந்து அதை விட அது அந்த நன்றி கடனே மறக்க மாட்டார்,
1: மறக்க மாட்டார். அப்ப அவரு வீட்டுக்குள்ள வந்துட்டு போற நேரம் கூட மகள் மனைவி அவர்கள் அவங்க கூட அழைத்து எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த அப்படித்தான் போவார்கள்.
0: அவர்களுக்கு அதை எப்படி திருப்பி செய்ய வேணும் உடனே அவற்ற மனதுக்குள்ள இது எப்படி நான் அவர்களுக்கு திருப்பி செய்யறதுன்றதை சிந்திப்பார்.
1: அந்த ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதர். அதே போல நான் ஒரு அவருடைய வியாபாரத்தில் கண்டால் அவருடைய நண்பர்கள் பல வியாபாரங்களிலும் அமெரிக்கர்களாக இருக்கிறார்.
0: அமெரிக்கர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது இந்த நாட்டையே பிரபடமாக பல தலைமுறைகளாக வாழ்வோர்களாக, அதுவும் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள்,
1: பெரிய பெரிய பதவிகள்,
0: அதே நேரம் சீனர்கள், சீனர்கள்
1: இந்த அத்தனை தரப்பினர்களையும் அவருக்கு மனோக்கு ஆங்கில முறையில் சரளமாக பேசக்கூடியவர், அந்த ஆங்கில மொழியாற்றல் இவைகள் எல்லாத்தையும் வெற்றி தன்னுடைய வியாபார உலகத்தை ஒரு வேறொரு டைமென்ஷனுக்கு, வேற யாரும் சிந்திக்காத ஒரு பகுதி தானே மனோருடைய வியாபாரம்.
0: மற்றது அவருடைய அந்த வியாபாரத்தை வந்து சொல்றதை விட அவர் அந்த அவர் செய்கின்ற அந்த பணியை பார்த்து அவர்களை அந்த திறமையாக அவர்களுடைய மனம் குளிரும்படி அவர் செய்யறதை பார்த்து தங்களுடைய நண்பர்களுக்கு இவரை அறிமுகப்படுத்துவார்கள்.
1: உண்மை,
0: இவரோட கோபிக்க மாட்டார்கள்.
1: நான் பல முறையை சொல்லிடுறேன், இப்ப
0: ஏதாவது ஒரு பொருள் உடைந்தாலும் அவர் உடனடியாக அதை வாங்கி அவர்களுடைய மனம் கோணாத மாதிரி செய்யறதாலே அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் இவரை அறிமுகப்படுத்துவார்கள்.
1: அவர்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நாங்கள் கொஞ்சம் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ற நேரம் அவர் சொல்லுவார் தான், ஹைதர் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஒருவர் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி விளம்பரப்படுத்துறதை விட வாய்ப்பு வாய் போறது தான் என்னுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ன்னு சொல்லுவார். நீ அப்படியான பண்புகளை வியாபாரத்துறைய எல்லா எல்லா வகையிலையும் இருக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய கருத்தோடு உடன்படாதவர்கள் யாரும் இருந்தேன்னு சொன்னாதன் நாங்கள் அந்த என்னுடைய கருத்தோடு உடன்படுகின்றவர்கள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அவர்களோட இலகுவாக பழகுவதற்கு செல்வதில்லை. ஆனா மனோவிடம் அப்படி இல்லை, எல்லா தரப்பினரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. அவருடைய இலகுவாக அவருடைய யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடிய பண்பு அவருடையும் இல்லை. இப்ப இந்த வானொலி விடயத்தில் அண்மை காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் கூட அவர் சொல்வார் ஒரு விடயம் தான், தர்சன் இந்த வானொலியிலே இப்ப அவர் வந்து இரவு முழுக்க வானொலின்னு சொல்லிட்டு ஆள் வந்து ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய நிலையில இருக்குது, அவரை நாங்க இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வருவோம், அவரை காப்பாற்றணும், அவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லுவார். இந்த வானொலியில பிரச்சனைகள் வருகின்ற நேரத்துல கூட பல முறை அவர் ஐதர் நானும் நீங்களும் அருளும் தரிசனம் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திப்போம், இதுக்கு என்ன பிளான் கொஞ்சம் கிடைப்போம் அப்படின்ற சொன்ன எந்த நேரத்திலையும் அவருடைய ஒரு நோக்கம் வந்திருந்தா இந்த வானொலி எப்படியே விட்டுவிடக் கூடாது, இது அடுத்த இடத்தை கொண்டு போகணும் அப்படின்ற பல எண்ணங்களோடு கனவுகளோடு வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் படைக்கு இப்ப நீங்க அண்மையில சுயதனுக்கு போனீங்க தர்சன், அப்ப அந்த நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக டிரைவ் பண்ற விஷயத்த வரைக்கும் எங்களுக்கு டெலிபோன் எடுத்து அந்த இடத்துல இருந்தே சொன்னார், அப்படித்தானே தர்சன் அங்க இருந்தே கால் பண்ணி சொன்னார். அப்ப அடிக்கடி அவரை சொல்ற விஷயம் தான், ஐதர் நீங்களாவது சொல்ல நீங்களாவது தர்சனுக்கு சொல்லணும், யாராவது ஒருவர் பேசுற ஒரு வார்த்தையை கேட்க சொல்லி இதெல்லாம் அவருக்கு பாதுகாப்பாமையும் அப்படின்ட்டு
0: நிப்பாட்டாமல் நிப்பாட்டாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தபடியால அவர் சொல்லுவார், ஒரு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவோம், ஒரு நாள் தங்கி போவோம் அதுதான் சொல்லி.
1: இப்படி அடுத்தவர்களுடைய ஒவ்வொரு விடயத்திலையும் ஒரு கவனமாக இருக்கின்ற ஒரு மனிதர் இப்படி ஆகினு சொல்லி சொன்ன உடனே அந்த விடயத்தை எங்களால இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு, அதுதான் இதுல மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். அப்படியோ அடுத்தவர்களுடைய நலனை நாடுகின்ற ஒரு விடயம். இப்ப எங்களுக்கு நாங்க இன்னொரு விடயத்துல நாங்க சேர்ந்து வேலை செய்வோம் தானே, ஒரு அவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து இலங்கையில் ஐரோப்பாவுக்கு வர வேண்டும் என்று மனித கடத்தல் வியாபாரிகளால் கடத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அந்த அந்த
0: தாய்லாந்துல வச்சு மாத்தி அவரை கண்டபோது நாங்கள் தலையிட்டோம் இல்ல
1: தலையிட்டோம். அந்த
0: வேலையிலும் கூட அவரோட பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியும் எடுத்து அழுது கொண்டிருக்கிறார்.
1: அவரோட தொடர்புகளாலையும் கூட படாவிட்டாலும் இரவு பகலாக
0: அதை செய்து கொடுக்க சொல்லி கேட்டுக் கொண்டிருந்தார்.
1: இரவு பகலா போன் பண்ணுவார், அதை செய்தி கொடுக்காம அதை எப்படி அவங்களுக்கு நாங்க உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனக்கு தேவையில்லாத ஒரு விடயம் எது வேறொருத்தட்ட விடயம் தானே நாங்க அப்படியே விட்டுடலாம் அப்படின்றது இல்ல. எந்த வகையில உதவலாம் மக்களுக்கு என்ன வகையில
0: இந்த வரைக்கும் அவர் கேட்டுக்கொண்டு என்னட கேக்குறது வந்து இந்த இலங்கை பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு வரப்போகுது தீர்வு வரப்போகுது தீர்வு வரப்போகுதுன்ற கேள்வியா அடிக்கடி கேட்பார்.
1: அவர் வந்து நாங்கள் அறிமுகமானது மனோட இந்த வானொலி மூலம் தான் எனக்கு தொடர்பு கும்பல் மூலமா தான் அந்த தொடர்பு. அதற்கு பிறகு எனக்கு ஞாபகம் பல வருடங்களுக்கு முன்பு அவருடைய பழைய மாணவர்கள் அவருக்கு யாழ்ப்பாணத்துல பிறந்திருந்தாலும் திருகோணமலையில
0: ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கிறார்
1: நடத்தி. அப்ப அந்த பழைய மாணவர்களோடு கூட என்ன தொடர்புபடுத்தினார் அவர்களோடு கூட எங்களை பேச வைக்கிறதுக்கு அவர்களோட சேர்ந்து ஒரு பழைய மாணவர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் சேர்ந்து வானொலி நிகழ்ச்சி ஒன்றும் செய்தோம்.
0: ஆனா
1: அப்படி எங்களுடைய அவருடைய நண்பர்களோடு அறிமுகப்படுத்தி பல வட்டங்கள்ல
0: அவருடைய அந்த நண்பர்கள் வட்டங்கிருக்கிறார்கள் ஒரு நாள் முழுவதும் இது தொடர்பாக செய்ய இந்த அவர்களுடைய ஞாபகத்தை வெளிக்கொணர்ற மாதிரியான நிகழ்ச்சியை முழுமையாக மாற்றும்படி அவருடைய நண்பர் வட்டாரங்கள் அதை கேட்கிறார்கள்.
1: அப்படி இருந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி செய்தாலும் பரவாயில்ல பிரச்சனை என்றால் இப்படி ஒரு மனிதனுக்கு நாங்கள் கட்டாயம் அதை செய்யத்தானே வேணும் அப்படி வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம் சொன்னோம்.
0: மற்றது அவருடைய அந்த வேலையும் சரியா கடினமான வேலை, படிக்கட்டுகள் ஏற வேணும், சாமான மேல கொண்டு போகணும், உறக்க வேணும், வீடுகள் மாறுறது என்றா இவ்வளவு கஷ்டமான வேலை. சில இடத்துல பெரிய பெரிய விலை ஊடின பொருட்கள் உடைந்தால் எல்லாம் பெரிய சிக்கல்ல இருந்து அவருக்கு பெரிய தலையடியா இருக்கும். அது
1: ஒரு வித்தியாசமான துறை இப்ப யாரும் இந்த செய்யாத ஒரு வேலை திட்டத்தை அவர் செய்து காட்டினார் அப்படின்னா இந்த ஒரு கஷ்டமான பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வேலை ஒரு வியாபாரம் அப்படி அப்படியான ஒரு வியாபாரத்துல தன் கையடித்து ஒரு வித்தியாசமான ஒரு வியாபாரத்தை செய்து காட்டுற எல்லோரும் தான் செய்வார் எல்லாரும் என்ன எழுத்துலையும் குறிப்பிட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு களிமந்தேசம் வியாபாரியாக இருந்தால் எங்களுடைய பொருட்களை இலங்கையினுடைய இல்லாட்டி ஆசியாவினுடைய பலதரப்பு பொருட்களை ஐரோப்பியாவில் இருக்கின்ற இலங்கை அல்லது இங்க இருக்கின்ற பிரெஞ்சு மக்களுக்கு எப்படி விற்கிறேன்னு சொல்லி நாங்கள் யோசிக்க மாட்டோம்.
0: தமிழர்களுக்குள்ள வண்டில் விடுறதை பற்றி தான் யோசிப்போம்,
1: தமிழர்களுக்குள்ளே விற்கிறதுக்கு தான் யோசிப்போம். இப்ப அந்த வியாபார முறைமையை விட்டுட்டு ஒரு வேறொரு சமூகத்தோட நாங்கள் வியாபாரம் செய்வோம், இது வேறொரு சமூகத்தோட எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கட்டும் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு கோணத்துல அப்படி சாதிச்சிருவர்கள். ஆனா அப்படியான வியாபாரத்தை தொடங்குறதுக்கு கையடிச்சதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஒரு பல தசாப்தங்களாக இப்படி ஒரு வியாபாரத்தை
0: மற்றது அவர்கிட்ட அந்த அவர் ஊடாக இது செய்தவர்கள் இருந்து அவரை மறக்காமல் காலம்பூரமாக என்ன வேலை என்றாலும் அவரை இவரை கொண்டுதான் செய்விப்பார்கள். லண்டன்ல இருந்து இங்க வாரதா இருக்கலாம், இங்க இருந்து அரசு உத்தியோகர்கள் சிலர் இங்க இருந்து அங்க போவார்கள், அங்க இருந்து இங்க வருவார்கள். அப்ப அவருடைய பொருட்களை எல்லாம் ஏற்றி இறக்குற போது தொடர்ச்சியாக வந்து இந்த இவரைத்தான் கூப்பிடுவார்கள், என்ன விஷயமா இருந்தாலும் இவரைத்தான் கூப்பிடுவார்கள்.
1: அதுல அவருடைய அந்த முயற்சியினாலதானே ஒரு காலகட்டத்துல வானொலிக்கு கூட அந்த பார்சல் சர்வீஸ்
0: அனுப்புவோம் கூட நாங்கள் கொஞ்சம் காலூன்றி நிக்க கூடியதா இருந்த அந்த நேரத்துல அவர் லண்டனுக்கு பொருட்களை கொண்டு போற இதோடய எங்களையும் இலவசமாக மற்றவர்கள் எங்கள்கிட்ட இருந்து விலவீச பார்ப்பார்கள். அப்படியெல்லாம் வளர்க்க வேணும் என்று முடிவெடுத்தாரண்டா அதை செய்து மற்றவர்கள் தான் அப்படி செய்தன் இப்படி செய்தன் என்று சொல்லுவார்கள். ஆனா அவர் சொல்லி காட்ட மாட்டார். மற்றது
1: கடைசியா பேசுற நேரம் கூட அவருடைய பொருட்களை இப்ப ஜெர்மனை தாண்டி அதுக்கு அங்கிட்டு நாங்க கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னா, ஜெர்மன்ல இருக்கிற எனது இன்னொரு நண்பரோட நாங்க கதைச்சி அவருடைய பொருட்களை கொண்டு போறதுக்கு எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முறை கதைச்சோம். அதுக்கு பிறகு அவர் வந்து வந்ததுக்கு பிறகும் டெலிஃபோன் பண்ண நேரம் ஹைதராபாத் நான் நீங்களும் தரிசனம் சந்திச்சு அது அந்த உடையத பயப்போம் அப்படின்றாரு. அப்ப இவருக்கு ஏதோ வியாபாரத்தை பெரிதிப்படுத்தணும், அதுல இருந்து வாரத பொருள் விஷயங்களை ஆட்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த விடயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பற்றிருக்கின்ற ஒரு ஆள், பல கோவில்களையும் அந்த விடயங்கள் எல்லாம் அவரு
0: அவர் வந்து யாரோடும் கோபிக்க மாட்டார், ஏனென்று சொன்னா அவரோட ஒருதர் வேலைக்கு போனவர். அப்ப எல்லாம் கூடுதலா வெள்ளக்காரர்கள் அவர்களானே, அப்ப அவர்களோட இவர் பழக்கம் எடுத்து இவருக்கு தெரியாமலே அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை எடுத்து அவரே நுண்ட திறந்து விட்டார் இதே மாதிரி. ஆனா அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே அவரால் நடத்த முடியாமல் போயிட்டது. ஏனண்டா அங்க வேலைக்கு போனால் இவரை மாதிரி ஒழுங்கு மற்றது இவர் அவர்களுடைய விருப்பத்தின்படி எந்த ஒரு பொருளும் சேதம் இல்லாமல் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான். அப்படி சேதம் வந்தாலும் உடனடியாகவே அந்த பொருளை வாங்கி, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போன நேரத்தில் லண்டன்ல ஒரு இடத்துல அந்த அலுமாரியில் கொண்டு போய் கூட சுவரில் பெயின் போயிட்டுது. அப்போ அந்த வீட்டுக்காரர்களுக்கு அவர் பிரச்சனை கீழே பொறுப்பாக இருந்தவர் கார்டியனாக இருந்தவர் பிரச்சனை கொடுக்குற நேரம் உடனடியாகவே அந்த பெயிண்ட்டை வாங்கி ஒரு பெயிண்ட் அடிக்கக்கூடியவரை கொண்டு அந்த எல்லாம் வடிவை அவர் குறை சொல்லாத அளவுக்கு செய்து கொடுப்பார். அப்படி எந்த எத்தனை பேருக்கு அப்படி செய்யணும். கடைசியாக பிறகு வந்து அவர் அந்த இவருக்கு இவரோட சேர்ந்து பழகி போட்டு தொழில் திறந்து அவர் இப்போ இந்த ஒன்றும் இல்லாமல் போய் திருப்பி வேலைக்கு வரையக்குள்ள ஓடி வீறியாக்கண்டா எடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் எடுத்தார், எடுத்து அவர் சொன்னார் வந்து இப்படி இப்படி எல்லாம் தனக்கு செய்தவர். ஆனால் இப்போ கஷ்ட நிமித்தத்தில் வந்திருக்கிறார், அவை அவரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை என்று சொல்லி வீறியாக்கண்டா எடுக்க மாட்டார்களே, தங்களை துரோகம் செய்து விட்டார்கள் என்று துரத்தி விட்டுருவார்கள். அப்படியான நல்ல பண்புகளை அவர்கிட்ட இருந்து படிக்கலாம்.
1: ஆரம்பத்தில் அவருடைய இணையத்தில் விடயங்களை செய்யறதுக்கு ஒரு அவர் ஒரு தெரிவிச்சிருந்தார், ஒரு பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர்.
0: பாகிஸ்தானில இந்திய காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர்,
1: இந்திய காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர். அப்ப அவர்கிட்ட அந்த இணையத்தளத்தை செய்யற விடயத்தை அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், மனோலியை விட செய்யற ஸ்ரீலங்கன் யாரும் இருக்கிற ஆட்கள் அப்படி இல்லாட்டி
0: பாகிஸ்தான் காஷ்மீரா இல்ல இந்திய காஷ்மீரா?
1: பாகிஸ்தான் காஷ்மீர்
0: பாகிஸ்தான்.
1: ஓ, அவ அறிமுகப்படுத்தி நாங்க ஒரு முறை பேசணும் அவருடைய சில விஷயங்கள்ல. அப்ப அந்த நேரத்துல நாங்க சொன்னோம், இதை விட விலை குறைவா மலிவான விலையும் மனோ வேற யார்கிட்டையும் நாங்க கொடுக்கலாம், ஒரு இலங்கை சேர்ந்தப்பட்ட அப்படி இல்லாட்டி இந்தியன்ட்ட ஒரு ஒருத்தர் தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கலாம் தானே அப்படி. அப்ப அவர் சொன்ன ஒரு விடயம் தான், ஹைதராபாத் இந்த நாட்டுல வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் அப்ப அவருடைய தொழில் இல்லாத நேரத்துல நாங்க ஒரு மனுஷனுக்கு உதவணும்
0: தானே,
1: அதனால அந்த நேரத்துல நாங்க எங்கட தமிழனுக்கு தான் இந்த வேலை கொடுக்கணும் இல்லாட்டி இந்தியாவில ஒருத்தரை தேடணும் ஸ்ரீலங்கால தேடணும் சரி, ஒரு சின்ன ஒரு பெரிய அளவு வித்தியாசம் போவாது தானே.
0: அந்த நேரத்திலே அவரை அவரே சொல்லி இருந்த கஷ்ட நேரத்துல இவர் உதவினவர்.
1: ஒரு 50-100 யூரோக்கான் கூட போகும், அதெல்லாம் நாங்க அதுல வந்து நாங்க பெருசா ஒன்றும் மிச்சம் பிடிக்க போறதுக்கு. இதனால இவருக்கு தொழில் இல்லாத நேரத்துல அவருக்கு நாங்க உதவுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்றேன். ஆனா அப்படியான ஒரு அடுத்தவருக்கு எந்த நேரம் எந்த வகையில உதவலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் படைத்தவர்களாகத்தான் அந்த இருக்கிறாங்க. நாங்க தர்சன் அதை விட பல வியாபாரிகளை நாங்க கண்ணும் தானே தர்சன் டிஆர்டியோட தொடர்பு கொண்டா இருக்கு,
0: அவங்க எல்லாம் அல்வா கொடுத்தாங்க.
1: அடுத்தவர்களே மாத்திரவே அப்படி எல்லாம் நாங்க ஒரு சில குரூப்புகளை கண்டம் தானே அந்த அந்த வகையில ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை நாங்க இன்னைக்கு இழந்திருக்கிறோம் அப்படியான ஒரு எண்ணம் படைச்ச ஒருத்தர்.
0: மற்றது இந்த அவர் அவர்கள இருந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன். குவிக்க மாட்டார். மற்றது அல்ல அல்லது நண்டு இவரால் இவ்வளவு காலத்துக்கு இப்போ இத்தனை வருடங்களாக இவரால் நண்டு பிடிக்க முடியுது. ஆ நீங்க சொன்ன மாதிரி இப்படி நம்மவர்கள் வந்து வேற்றினத்தவர்களுக்குள்ள போற மாதிரி இல்ல. மற்றது இந்த அரசியல் நிலைமை தொடர்பாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இலங்கையில இருந்து வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் வந்து குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது வந்து முந்திய மைந்தா கோத்தபாயா காலத்தில் கொண்டு வந்ததை விட மிக பயங்கரமான சட்டமாக இல்லை இருக்கு.
1: அது இந்த சட்டம் வந்து அதை விட கொஞ்சம் பயங்கரமான ஒரு சட்டமாகத்தான் இருக்க போகுது. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சில நாட்களுக்கு முன்பு சின்ன அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விடயம் தான் இருக்கேன், இவர்கள் இந்த சீனாவினுடைய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை போல தங்களை வளர்த்து கொள்ள விரும்புகிறாங்களோ இந்த அரசாங்கம், தங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் விட்டு கொடுக்காம இந்த ஆட்சியை கவலை விடாமல் தொடர்ந்தும் தக்க வச்சு கொள்ள விடும் அப்படின்னு சொல்லி
0: இன்னொரு தேர்தலுக்கு போக விரும்புகிறார்கள் போல
1: திரும்ப இன்னொரு தேர்தலுக்கு போகாமல் தங்களை கட்டுப்படுத்தி அரசாங்கத்திற்கு எதிராக யாரும் விமர்சனம் செய்தால் அவர்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி அப்படியான ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள் போல. நான் நேற்று வருஷம் இங்கே வந்த நேரம் ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தெற்காசியாவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அவர்கள் சொல்வார் யூஎன் ரப்போர்ட்டர்னு சொல்லி அவரை நேற்று சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவரை சந்திக்க சென்ற நேரம் அவர் இலங்கைக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்றாராம். சென்ற நேரத்தில் நான் சுமந்திரன் மற்றது மனித உரிமை வேட்பாட்டாளராக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக களமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தார். அம்பிகான் சொல்ற அந்த மனித உரிமை சட்டத்தரணி அவர்களை நான் சந்தித்தேன். அப்ப இந்த அரசாங்கம் போகின்ற போக்குகளை பற்றி அவர்கள் என்னிடம் சில விடயங்களை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அவர் கதைத்தார். அவரிடம் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றியும் அவர் இந்த விடயங்களில் தன்னுடைய விடயத்தை குறிப்பிட்டார். இந்த நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இப்ப நீதிமன்றங்கள் சுயமாக செயற்பட முடியாத ஒரு நிலைக்கு சென்றும் அது சில தீர்ப்புகள் அரசு ஆளும் கட்சிக்கு சார்பான தீர்ப்புகளாக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ இப்படியான சந்தேகங்களை கிளப்பியதாக இலங்கையினுடைய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த ஒரு பகுதியை நோக்கித்தான் தற்பொழுது நாடு நகர்கின்ற என்ற ஒரு சந்தேகம் இலங்கை அரசியலில் தோன்றுகின்றது. இதனைத்தான் நான் கடந்த சில முறை நிகழ்ச்சிகளிலும் கூட குறிப்பிட்டேன். இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை, ஆனால் அந்த ஆங்காங்கே நடக்கின்ற இந்த கைதிகளால் மக்களை திருப்திப்படுத்தலாம், இந்த கைதிகளால் மக்களை சந்தோஷப்படுத்தலாம். ஏனென்றால் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக கை வைத்தால் எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தை தவிர தாங்கள் ஒரு ஜனநாயக முறையில் ஆட்சி செய்ய போகின்றோம், மக்களுடைய தேவைகள் என்ன, தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், இலங்கையினுடைய மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு போக்கு அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பின்பு பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த பொது தேர்தலில் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார்கள். அது முடிந்து ஒரு சில மாதங்களிலே அவர்கள் இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலை சந்திக்க நேரிட்டது. கடந்த பொது தேர்தலில் கிடைத்த இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட உள்ளூராட்சி சபையில் அவர்களுடைய வாக்குகள் ஒரு சரிவடைய தொடங்கியது. இப்போது மாகாண சபையை இல்லாமல் நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்கள் வாக்கு வங்கிகளில் பெரியொரு சரிவை சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் செல்கின்றது. எனவே இது அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்பதற்காக சைனாவுடைய கம்யூனிஸ்ட் முறை ஆட்சியை தான் இலங்கையிலும் கொண்டு செல்லப் போகிறார்கள் என்பது தெரியாது. பொருளாதார ரீதியாகவும் நாட்டில் மிக சிக்கலான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடத்திலிருந்து நாட்டினுடைய இதுவரைக்கும் கடன் செலுத்தப்படாத கடன்கள் செலுத்துவதற்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்படி செலுத்துகின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதார நிலை இன்னும் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இலங்கையினுடைய பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை பொறுத்திருந்த
0: பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அரசியல்வாதிகளை விடுத்து பொதுமக்கள் மத்தியில சிங்கள பொதுமக்கள் அது தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கிறார்களா? அது அவசியம் அல்லது இல்லையே அப்படி என்று
1: பயங்கர அரசியல்வாதிகள் இன்னும் அரசியல்வாதிகள் மத்தியில் சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில் இது ஒரு பேசுபொருளாக இதுவரைக்கும் வரவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக சிங்கள ஊடகவியலாளர்கள் இது சம்பந்தமாக பகிரங்கமாக பேச தொடங்கியிருக்கிறார்கள். அதெல்லாம சிங்கள செயற்பாட்டாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆர்வலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அவர்கள் இந்த விடயங்களை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் இது ஒரு பரவலான ஒரு நிலையை எட்டவில்லை என்பதற்கு தான் காணது. அடுத்த இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், நாட்டினுடைய மிக முக்கியமான ஊடக நிறுவனங்களை அரசாங்கம் தனக்கு ஆதரவான ஒரு நிலைக்கு அந்த ஊடக வியாபாரிகளை தன்வசப்படுத்தி வைத்திருக்கார். டி ராஜமகேந்திரனுக்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த அனைத்து சிங்கள தொலைக்காட்சிகள் சக்தி தொலைக்காட்சி இப்படி உட்பட அனைத்தையும் தங்கள் வசப்படுத்தி தனக்கு ஆதரவான ஒரு செய்திகளை வெளியிடுவதற்கு அரசாங்கம் முயல்கிறது. மறுபுறம் சிங்களுடைய லைகா மொபைலுக்கு சொந்தமான ஒரு ஊடக நிறுவனம் தான் சுவர்ணவாகினி என்கின்ற ஒரு ஊடக நிறுவனம். அந்த ஊடக நிறுவனத்தையும் அரச ஆதரவு ஊடக நிறுவனமாக அவர்களுக்கு ஆதரவான செய்திகளை வழங்கக்கூடிய நிறுவனமாக இவர்கள் இப்பொழுது மாறியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது அரசாங்கத்தை துதிபாடக்கூடிய தொலைக்காட்சிகளாகத்தான் கிளி ராஜமகேந்திரனுடைய தொலைக்காட்சிகளும் லைகா மொபைல் தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சிகளும் இலங்கையில் மாறியிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய புகழ் பாடக்கூடிய நிறுவனங்களாகும்.
0: சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார், அதாவது இந்த அரசாங்கத்தினால சொல்லப்பட்டிருக்கிற பயங்கரவாத சட்டமூலத்துக்கு அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை எல்லா இடத்திலும் தமிழர்கள் சிங்களவர் முஸ்லிம்கள் எல்லா இடத்திலும் தாங்கள் சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி என்று தான் செய்தி அறிக்கைகளில் அவரை குறிப்பிடுகிறார்கள் சுமந்திரன் அவர்களை. இப்ப சர்வஜன நீதி அமைப்பில சிங்களவர்களும் இருக்கிறார்களா?
1: அதுல சிங்களவர்களும் இருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், அண்மையில் இலங்கையுடைய நீதிமன்றத்தினுடைய 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் நடைபெற்றது. அந்த 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது இலங்கையினுடைய பல குழுக்கள் இதுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அதில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஒன்று. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் சுமார் 10,000 அதிகமான சட்டத்தரணிகள் அங்கம் வகிக்கிறார்கள். அதுல கொழும்புல மட்டுமல்ல முழு நாடலாளர் ரீதியிலும் அங்கம் வகிக்கும். அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய நீதிபதி சட்டத்தரணியாக சுமந்திரன் அவர்கள் தான் ஆஜராகியிருந்தார். அதுல இலங்கையில பிரபலமான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் எல்லோரும் இருந்தாலும், நான் அடிக்கடி ஆரம்பத்திலிருந்தே ஒரு வானொலியில் சில விடயங்களை குறிப்பிட்டு வந்தேன், இலங்கையினுடைய அரசியல் யாப்பு சம்பந்தமான விடயத்தில் சுமந்திரன் மிக பலம் பொருந்திய ஒரு அந்த துறையில் அறிவுடையவராக அந்த துறையில் பாண்டித்தியம் பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி. எனவே இந்த தமிழ் சமூகத்துக்கு அரசியல் யாப்பு ஒரு உண்டை உருவாக்குவது சம்பந்தமாக ஒரு சுமந்தரனுடைய அறிவாற்றல்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எனவே அதனாலதான் கடந்த காலங்களிலிருந்து தமிழ் சமூகம் இலங்கையில்
0: அவருக்கு என்ன பெயர் ஜெனிவாவில இருந்த சிங்களவர் அந்த அவருடைய சகோதரர் தேர்தல் ஆணையாளராயும் இருந்தார் கவலைப்பட்டார் பாராளுமன்றத்திலே சரியான விதத்தில வெளிக்கொணர்றதுக்கு சட்ட ரீதியாக வெளிக்கொணர்றதுக்கு சுமந்திரன் அவர்கள் இல்லாதது ஒரு பெரிய இடைவெளி என்ற மாதிரி ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார்.
1: அவரும் குறிப்பிட்டிருந்தார். நான் அந்த தேர்தலுக்கு முதல்ல தர்சன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஒரு இரண்டு எழுதி அனுப்பியிருந்தேன்.
0: ஆமாம்,
1: என்னன்னு சொல்லி சொன்னால், முன்னாள் பதூதீன் மஹமுடைய வந்து தேர்தலில் தோக்கடைத்தார்கள் முஸ்லிம் சமூகம். அவர்களுக்கு வாக்களிக்காததனால், காட்டாங்குடியில் தேர்தலில் போட்டிட்டு வாக்களிக்காததனால் அவர் தோல்வியடைந்தார். அப்ப பதூதீன் மஹமுட் தோல்வியடைந்ததன் மூலமாக அதனுடைய விளைவை முஸ்லிம் சமூகம் பல வருடங்கள் பல தசாப்தங்கள் கழித்துத்தான் பதூதீன் மஹமுட் போன்ற ஒருவரை தோல்வியடைய செய்துவிட்டோம் என்கின்ற பாரதூரத்தை விளங்கியிருந்தார்கள். நான் இந்த தேர்தலில் நான் எழுதியிருந்தேன், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற கபீர் ஹாஷிம், மற்றது ரவுப் ஹக்கீம், சுமந்திரன், மனோ கணேசன் போன்றவர்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களித்தவர்களை பாராளுமன்றத்தில் அனுப்ப தவறினால் அதனுடைய விளைவை அந்தந்த சமூகங்கள் கூடிய விரைவில் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி, அதனுடைய விளைவு தான் இப்ப தர்சன் வடமாகாணத்தில் வடபகுதியிலிருந்து தமிழர்களுடைய பிரதிநிதியாக இலங்கையில் பிரபலமான ஒரு சட்டத்தரணி அங்கம் வகிக்கின்ற அனைத்து சமூகங்களாலும் அவருடைய ஆற்றல்கள் திறமையை இலங்கை சட்டத்தரணிகள் சபை அரசியலாப்பு சீர்திருத்தத்தில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சியை சுமந்திரன் போன்ற திறமையான ஒருவரைத்தான் அந்த வழக்குக்கு அவர்கள் ஒட்டுமொத்த சிங்கள சட்டத்தரணிகளும் சேர்ந்து சுமந்திரனை அனுப்புகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகம் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆங்காங்கே
0: அவரை துரோகி என்றுதானே பெரிய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இங்கே இருந்து போன ஒரு வானொலிக்கு கொடுக்கப்பட்ட பசில் ராஜபக்ச அவர்களால் கொடுக்கப்பட்ட வேலை சுமந்திரனே இந்த அரசியல் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற அவர் நீதிமன்றங்களை நாடி தங்களுக்கு பெரிய இடையூறுகளை காணி பிடிப்பு இதுவற்றுக்கெல்லாம் பெரிய தலைவலி தருகிறார். ஆகவே இந்த அரசியலிருந்து அவரை வெளியேற்ற சொன்ன வேலை திட்டத்தை தான் அவர்களிடம் கொடுத்து விட்டார்கள்.
1: இப்படியான ஒரு வேலை திட்டத்துக்கு அந்த ஊடகங்களுடைய ஒரு ஊடகம் இல்லையே, பல ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் காசு கொடுத்து இயங்க வைக்கின்ற பல ஊடகங்கள் இருந்தன. இப்பொழுது ஜேவிபியை வடமாகாணத்தில் வெற்றி பெற வைப்பதற்காக ஜேவிபியிடமிருந்து காசு பெற்றுக்கொண்டு இயங்கிய ஏராளமான தமிழ் சமூக வலைத்தள ஊடகங்கள் இருக்கின்றன, இணையதளங்கள் இருக்கின்றன, யூடியூபர்கள் இருக்கிறார்கள். அப்ப அப்படியானவர்கள் எல்லாம் இருந்து அதனுடைய விளைவுதான ஜசன் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அர்ச்சுனா போன்றவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் அங்கம் வைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது. இதனை அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் இப்படியான கோமாளித்தனமான அவர்களை பாராளுமன்றம் அனுப்பியதன் விளைவுகளை இப்பொழுது அவர்கள் சந்திக்கிறார்கள். இன்னும் பாராளுமன்றத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றும் பொழுது அதே சம்பந்தமான ஒரு தனிநபர் பிரேரணைகள் கொண்டு வர வேண்டிய தேவைகள் வரும் பொழுது தன்னுடைய ஆற்றல்கள் திறமைகள் இல்லாத ஒருவரை வடபகுதியிலிருந்து பாராளுமன்றம் அனுப்பியதற்குரிய விளைவை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதனை இன்னும் அனுபவிக்கும் படிப்படியாக கண்டு கொண்டிருக்கிறது. அப்ப இது போன்றவர்களை இவ்வளவு காலத்திலும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்கள் இப்பொழுது தர்சன் ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கொண்டால் சுமன் சம்பந்தனையாவா இருந்திருக்கலாம், மாவை சேனாதி ராஜாவாக இருக்கலாம், ரவிராஜ் போன்றவர்களாக இருக்கலாம், இது போன்ற பல பல திறமையான ஆற்றல்கள் அறிவு அவர்களுடைய சட்டத்தரணை சட்டத்துறையில் அவருடைய அனுபவம் எல்லாம் இருந்திருக்கின்றது. அந்த காலங்களில் அவர்களுடைய அரசியலில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம், அவர்களை நாங்கள் விமர்சித்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் ஒன்று இருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் அவைகள் எல்லாத்தையும் வெற்றி பெற்று ஒரு பாராளுமன்றத்துக்கு ஜோக்கர்களை தானே அனுப்பியிருக்கிறோம். நீ அதில் விளைவுகளை தான் இப்போ வந்து சமூக சமூகம் கண்டு கொண்டிருக்கின்றது.
0: இந்த மேய்ச்சல் தரை விவகாரத்தில் வந்து எத்தனையோ காலங்காலமாக தமிழ் மேய்ச்சல் அதாவது பண்ணை நடத்தி வந்தவர்கள் அவர்களுடைய மேய்ச்சல் தரையை வைத்து அதை திட்டமிட்ட ரீதியில் சிங்கள குடியேற்றமாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அப்படி அவர்களால் செய்ய இயலுமா? காலங்காலமாக மேய்ச்சல் தரையிலிருந்து மாட்டுகள் அவற்றை மேய்த்து வந்த பண்ணையாளர்களை எல்லாம் நடு ரோட்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலை திட்டத்தை செய்கிறார்கள். அப்போ இங்கே உள்ள இப்போ இங்கே எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, மிருகங்களை பாதுகாப்பதற்கான அமைப்புகள் இருக்கின்றன, மிருக வதைகளுக்கு எதிரானவர்கள், அவர்கள் மாடுகளுக்கு அந்த புள்ளி சாப்பிட்றதுலேயே ஒரு வெடி மாதிரி வச்சு வாயிலேயே வெடிச்சு எத்தனையோ புத்தபிரான் உள்ள நாட்டிலே அப்படியெல்லாம் செய்கிறார்கள். அதுவும் சட்டவிரோதமாக சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களை வெளியேற்ற சொல்லிய நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களை அந்த மேய்ச்சல் தரையில் மக்களுக்கு அதை விட வேணும் என்று சொல்லி அவர் அதாவது மக்களோடு அவர்கள் உரையாடிய போது மேய்ச்சல் தரையை விடுவிக்க சம்மதம் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று வரை அப்படி அவர்களை விடுகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. அப்போ அந்த மேய்ச்சல் தரை விவகாரத்தால் வந்து பண்ணையாளர்கள் பலர் தாங்கள் தற்கொலை செய்யப்பட்டு வர குறிப்பிடுகிறார். ஹைதர் அலி அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு

0: ஏற்கனவே ஒலிபரப்பான நிகழ்ச்சி தான் சங்கமன் நிகழ்ச்சியிலேயே அமெரிக்காவிலிருந்து தீயா அவர்கள் தொகுத்து தந்திருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை தருகின்றோம். அதில் பல விடயங்கள் உண்மையிலே தெரிய வேண்டிய விடயங்கள், அப்போ அதனை கேளுங்கள்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக வரலாற்றையே தன் விரல் அசைகள் மாற்றியமைத்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதனை த ஹவுஸ் ஆஃப் ராத்சைல்ட் ஓ ராத்சைல்ட் ஃபேமிலி என்று அழைத்துக் கொள்ளலாம். அதாவது ராத்சைல்ட் குடும்பம். ராத்சைல்ட் என்று பார்க்கும்போது அதன் ஸ்பெல்லிங் ROTHSCHILD, ராத்சைல்ட் ஃபேமிலி. இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என ஐரோப்பா அங்கும் பரவி வாழும் நமது தமிழ் மக்களுக்கு இந்த கதை இன்னும் மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் வாழும் இதே ஐரோப்பிய வீதிகளில்தான், ஃப்ராங்க்ஃபர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களில்தான் இந்த ராத்சைல்ட் சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் உலகத்தையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கும் நம் தாயகமான இலங்கைக்குமே ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பும் இருக்கின்றது. நம் மண்ணிற்கும் இவர்களுக்கும் ஒரு ஆழமான வரலாற்று பதிவு இருக்கின்றது. நம்மிடம் பலர் மலைய பகுதியான கண்டி, நுவரெலியா அல்லது புசர்லாவை பகுதிகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தின் வாரிசுகள் இலங்கையில் ஒரு பிரம்மாண்டமான தேயிலை தோட்டத்தை தொடங்கினர். அதுதான் புசர்லாவையில் இருக்கும் புகழ்பெற்ற ராத்சைல்ட் டீ எஸ்டேட். இன்று கூட அந்த ஊர் பக்கமாக பயணித்தால் ராத்சைல்ட் என்று எழுதப்பட்ட வாகனங்களையோ அல்லது தேயிலை தொழிற்சாலைகளையோ பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக பேரரசின் பிரம்மாண்டத்திற்கு பின்னால் நம் தாயகத்து மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் இரத்தமும் கலந்திருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டம் எப்படி உருவானது, இவர்களின் சாம்ராஜ்யம் எப்படி அங்கு நீடித்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். என்றால் வாருங்கள், முதலில் கால இயந்திரத்தில் ஒரு 250 ஆண்டுகள் பின்னோக்கி ஜெர்மனிக்கு பயணிப்போம். இந்த கதை தொடங்க போகும் இடமானது 18 நூற்றாண்டு ஜெர்மனியின் ஃப்ராங்க்ஃபர்ட் நகரமாகும். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த யூத மக்கள் வாழும் பகுதி ஒரு கெட்டோ போன்றது. அதாவது அது ஒரு மிக குறுகிய, அசுத்தமான, நெருக்கடியான, ஒடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு தெரு. நம் ஊர் பாசையில் சொன்னால் இதை ஒரு சேரி அல்லது குப்பம் போன்ற ஒரு பின்தங்கிய பகுதி என்று கூறிக்கொள்ளலாம். இந்த வம்சத்தின் தந்தையான மேயர் ஆப்ஷல் ராத்சைல்ட் இந்த தெருவில் தான் பிறந்தார். அப்போது அவர்களுக்கு பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. சட்டப்படி அவர்கள் சொந்தமாக நிலம் வாங்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பழைய துணிகளை மட்டுமே விற்கும் மிக கடுமையான சூழ்நிலை. அந்த காலத்தில் வீட்டு முகவரிகளுக்கு எண்கள் கிடையாது. இவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய ரெட் ஷீல்ட், சிவப்பு நிற கேடயம் அடையாளமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெர்மன் மொழியில் ரோட்டன் ஷீல்ட் என்றால் சிவப்பு கேடயம் என்று அர்த்தம். அதுவே மருவி பிற்காலத்தில் ராத்சைல்ட் என்ற உலக புகழ்பெற்ற குடும்ப பெயராக மாறியது. நான் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தை ஒரு உலக புகழ்பெற்ற குடும்பமாக கூறினாலும் உண்மையில் இவர்கள் மிகவும் மறைவிலிருந்தே பெரும்பாலும் இயங்கி வருபவர்கள் என்றபடியால் பெரும்பாலான மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. மேயர் ஆம்ஷல் ராத்சைல்டும் தன்னுடைய வாழ்க்கையை முதலில் ஒரு எளிய துணி வியாபாரியாகத்தான் தொடக்கினார். ஆனால் இந்த வறுமை அவரை முடக்கவில்லை. அதிக லாபம் தரும் பழங்கால தங்க நாணயங்கள் வர்த்தக தேடலில் இறங்கினார். மெதுவாக அங்கிருந்த பிரபுக்களின் நம்பிக்கையை பெற்றார். குறிப்பாக பிரின்ஸ் வில்லியம், இளவரசர் வில்லியம் என்பவருடன் அவருக்கு நெருக்கமான வணிக தொடர்பு ஏற்பட்டது. இந்த இளவரசர் வில்லியம் யார் என்று பார்க்கும்போது இவர் ஜெர்மனியின் ஹெஸ் கேசல் என்ற குறுநில பகுதியின் ஆட்சியாளரான இவர் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ஆகப்பெரிய கோடீஸ்வர பிரபுக்களில் ஒருவராக திகழ்ந்தார். தன் நாட்டுப்படை வீரர்களை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வாடகைக்கு அனுப்பி அதன் மூலம் மாபெரும் செல்வத்தை குவித்தவர். பழங்கால தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவருக்கு நாணயங்களை சேகரித்துக் கொடுக்கும் ஒரு எளிய அரசவை முகவராகத்தான் மேயர் ஆம்ஷல் ராத்சைல்ட் தன் வங்கி

0: வாழ்க்கையை தொடங்கினார். இங்குதான் அவர் உலகையே உலுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கண்டுபிடித்தார். நிதியுலகில் இன்று அதை ஃப்ரண்ட் ரன்னிங் என்று அழைக்கிறார்கள். இளவரசர் வில்லியம் நாணயங்களை வாங்க விரும்பும் போதெல்லாம் ராத்சைல்ட் என்ன செய்வார் தெரியுமா? சந்தைக்கு சென்று பிரரிடம் கடன் வாங்கிய பணத்தை கொண்டு அந்த நாணயங்களை முதன் முதலில் தன் சொந்த பெயரில் வாங்கி விடுவார். அதன் பிறகு அதை அதிக விலைக்கு இளவரசருக்கு விற்பார். அதாவது அந்த வர்த்தகத்தில் மேயர் ராத்சைல்டே வாங்குபவராகவும் இருப்பார், விற்பவராகவும் இருப்பார். இதன் மூலம் கமிஷன் மட்டுமல்லாமல் லாபம் என இரண்டு வழிகளில் சம்பாதித்தார். இந்த அசாத்திய மூளையினால் 1782 மேயர் ராத்சைல்ட் மாபெரும் சொத்தை குவித்து அதிகாரபூர்வமாக ஒரு வங்கியாளராக மாறினார். 1700 இறுதியில் அவர் பிராங்க்ஃபர்ட் நகரின் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். அரசாங்கங்களையும் சாம்ராஜ்யங்களையும் தாண்டி திரையும் அறைவில் இருந்து பொம்மலாட்ட கயிர்களை அசைத்து தலைமுறை தலைமுறையாக உலகை ஆளும் ஒரு அசைக்க முடியாத வம்சத்தை நிலைநிறுத்துவதுதான் அவரின் நீண்டகால குறிக்கோளாக இருந்தது. அதை செய்ய அவர் தனது 5 மகன்களில் 4 ஐரோப்பாவின் மிக முக்கிய தலைநகரங்களுக்கு அனுப்பினார். வியனா, நேபல்ஸ், பாரிஸ் மற்றும் அன்றைய உலக பேரரசின் மையமாக திகழ்ந்த லண்டன் மாநகரத்திற்கு தன்னுடைய 5 மகன்களில் 4 அனுப்பி வைத்தார். லண்டனுக்கு அனுப்பப்பட்ட இவரின் 3வது மகனான நேத்தன் ராத்சைல்ட் தன்னுடைய தந்தை கொடுத்த முதலீட்டை கொண்டு லண்டனில் மிக குறுகிய காலத்திலேயே அதை 3 பெருக்கினார். நிலையான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆபத்தான இரகசியமான உலகிற்குள் நுழைந்தார். அதுதான் சர்வதேச கடத்தல் தொழில். துணிகள் மட்டுமன்றி மதிப்புமிக்க தங்கம் மற்றும் உலோகங்களையும் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்த தொடங்கினார். இங்கு ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. இங்கிலாந்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கு இந்திய கம்பெனியைப் போல இவர்களும் பாப்பி, கசகசா மற்றும் ஓபியம், அபின் போன்ற போதைப் பொருட்களை கடத்தினார்களா என்று. நேதன் ராத்சைல்ட் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவில் அபினை கடத்தவில்லை. அவருடைய கவனம் முழுவதும் தங்கம் மற்றும் துணிகளின் மீதுதான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இதே ராத்சைல் குடும்பத்தினர் ஆசியாவில் மாபெரும் அபின் கடத்தல் தொழிலை இரகசியமாக நடத்தி வந்த த சசூன் ஃபேமிலி, சசூன் குடும்பத்தோடு திருமண பந்தங்கள் மூலமும் கூட்டு வணிகங்கள் மூலமும் தங்களை இணைத்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு காட்டும் இன்னொரு நிழல் உலக உண்மை. 1814 பிரான்சின் நெப்போலியனுக்கு எதிராக டியூக் ஆஃப் வெலிங்டன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம். அந்த போர்க்களத்தில் வெலிங்டனின் படைகளுக்கு வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் உணவு வாங்கவும் பெருமளவில் தங்க நாணயங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நேத்தன் ராத்சைல் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் அவரே ஏலத்தில் எடுத்தார். இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வேறு வழியே இல்லை. அந்த தங்கத்தை நேத்தனிடம் இருந்து வாங்கிய அவர்கள் அதை எப்படி போர்க்களத்திற்கு கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்தார்கள். அந்த தங்கத்தை நேத்தன் ராத்சைல்டிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கியது. ஏனென்றால் அன்றைய போர்க்களத்தில் தன் படை வீரர்களோடு நேரடியாக நின்று கொண்டு போரிட்ட டியூக் ஆஃப் வெலிங்டன் வீரர்களின் சம்பளத்திற்கும் உணவுப் பொருட்களுக்கும் உடனடியாக தங்கம் தேவைப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த கடல் வழியையும் நெப்போலியனின் படைகள் கட்டுப்படுத்தின. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் நேத்தன் ராத்சைல்ட் தன் இரகசிய கடத்தல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி நெப்போலியனின் கண்ணிலேயே மண்ணை தூவி அந்த தங்கத்தை வெலிங்டன் கைகளுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த போர்கள் அவர்களுக்கு பெரும் லாபம் தரும் வணிகமாக மாறின. நிதியுலகில் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிதிங், ஸ்பீட் இஸ் கிங், தகவலே எல்லாம், வேகமே ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தங்களுக்கென்று சொந்தமாக இரகசிய குதிரை வீரர்களையும் மிகச் சிறப்பாக பழக்கப்பட்ட தூது புறாக்களையும் பயன்படுத்த நடத்தினர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு செய்தி போய் சேருவதற்கு முன்பாக போரில் யார் ஜெயித்தார்கள் என்ற இரகசிய தகவல் நேத்தன் ராட்சைலுக்கு தெரிந்துவிடும். இதனால் சந்தையை தன் விரல் அசைவில் ஆட்டி படைத்து உலகின் ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக உயர்ந்தார் நேத்தன் ராட்சைல்டு. இவர்களின் இந்த அசாத்திய நிதியாதிக்கம் ஏதோ 19 நூற்றாண்டோடு முடிந்துவிடவில்லை. நவீன உலக அரசியலிலும் இவர்களின் தந்திரங்கள் நீண்டுள்ளன. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய ஒரு வரலாற்று உண்மையாகும். 1990 தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டேலும் கசினோவுமான தாஜ்மஹால் தொழில்கள் கடும் நஷ்டமடைந்து திவலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளியேற்ற துடித்தனர். அப்போது களமிறங்கியவர்தான் வில்பர் ராஸ். இவர் அப்போது புகழ்பெற்ற ராத்ச்சைல்ட் அண்ட் கோ திவால்துறை ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தார். ராத்ச்சைல்ட் வங்கியின் சார்பில் பேச்சுவார்த்தையை நடத்திய அவர் டொனால்ட் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் திவாலாகாமல் காப்பாற்றி அவருடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து அவர் கைகளிலே இருக்க வழிவகுத்தார். பிற்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆகிய போது இந்த வில்பர் ராஸ் டொனால்ட் ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இங்குதான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் ஏன் முன்வர வேண்டும்? உலக தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு ரகசிய வியூகத்தின் ஒரு பகுதி தானா இது? டொனால்ட் ட்ரம்பை இவர்கள் காப்பாற்றிய இந்த ரகசிய பின்னணி ஒரு புறம் இருக்க, இப்போதைய நவீன ஐரோப்பிய அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பின்னணியிலும் இதே ராத்ச்சைல்ட் வங்கியின் நிழல் படிந்திருக்கிறது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 2008 to 2012 வரை இமானுவேல் மேக்ரான் பாரிஸில் உள்ள ராத்ச்சைல்ட் அண்ட் கோ வங்கியில் ஒரு முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றினார். வங்கியல் துறையில் எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞர் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வங்கியின் மிக உயரிய பார்ட்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பதவிகளுக்கு உயர்ந்தார். நெசோ மற்றும் ஃபைசர் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னின்று நடத்தியவர் இதே மேக்ரோன் தான். இதன் மூலம் வரும் 4 கோடிக்கணக்கான யூரோக்களை அவர் சம்பாதித்தார். ஆனால் இதற்கடுத்த சில வருடங்களிலேயே அவர் வங்கியிலிருந்து விலகி பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக மாறினார். பிறகு மிக இளம் வயதிலேயே அந்நாட்டின் பிரசிடண்டாக வந்துள்ளார். இங்கும் தான் அந்த பெரிய கேள்விக்குறி எழுகிறது. பிரான்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் மேக்ரான் பொதுமடைகளில் பிரசிடென்ட் ராத்ச்சைல்ட் என்று அழைத்து விமர்சிப்பது எதற்காக? இது வரும் ஒரு திறமையான மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சியா, அல்லது 250 முன்பு மேயர் ராத்ச்சைல்ட் தங்கள் குடும்ப வாரிசுகளை ஐரோப்பாவின் தலை நகரங்களுக்கு அனுப்பி அதிகாரத்தை கைப்பற்றிய அதே பழைய உத்தியை போல நவீன காலத்தில் தங்களுக்கு சாதகமான தங்களின் வங்கியிலேயே வளர்ந்த ஒருவரை ஒரு வல்லரசின் அதிபர் நாட்காலியில் அமர வைக்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய சதுரங்க ஆட்டமா இது? இப்படி உலக நாடுகளையும் தலைவர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்த இந்த வம்சத்தின் தலைமை 1831 நேத்தன் ராத்ச்சைல்டின் மறைவுக்கு பிறகு பாரிஸ் நகரில் இருந்த அவருடைய இளைய சகோதரரான ஜேம்ஸ் ராத்ச்சைல்டின் கைகளுக்கு மாறியது. 1840 பாரிஸில் இருந்து காய் நகர்த்திய ஜேம்ஸ் ராத்ச்சைல்டு வளர்ந்து வந்த தொழில் புரட்சியை பயன்படுத்தி தி ரயில் ரோட், சுரங்க தொழில் மற்றும் உலோகவியல் துறைகளில் பிரமாண்டமாக முதலீடு செய்து தங்களின் அசைக்க முடியாத உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்வதற்கு வழிவகுத்தார். ஜேம்ஸ் ராத்ச்சைல்ட் பிரான்சின் முதலாவது பிரமாண்ட ரயில்வே நிறுவனமான என்ற நிறுவனத்தை 1845 தொடக்கி அதற்கு முழு நிதி உதவி வழங்கினார். பாரிஸ் நகரையும் வடக்கு பிராந்தியங்களையும் இணைக்கும் தண்டவாளங்களை இவர்களின் வங்கிதான் அமைத்தது. என்று பிரான்ஸ் பாரிஸில் வாழும் தமிழ் மக்கள் தினசரி கூடும் லாஷபேல் மற்றும் கார்டனோட் ரயில் நிலைய பகுதிக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இங்கு மினி ஜாழ்பாணம் என்று அழைக்கப்படும் அந்த புகழ்பெற்ற கார்டனோட் ரயில் நிலைய கட்டுமானத்தின் பின்னால் 180 ஆண்டுகளுக்கு முன்பே திரைமறைவில் இருந்து செயல்பட்ட இதே ராத்ஷைல்ட் வங்கியின் மூலதன பணம் தான் காலத்தின் விசித்திரமான ஒரு வரலாற்று சக்கரமாகும். கார்டனோட் ரயில்வே சாம்ராஜ்யத்தை ஜேம்ஸ் உருவாக்கிய போது அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. ஒரு மாபெரும் தொழில் அதிபராக தன்னை உலகிற்கு வெளிப்படையாக காட்டிக்கொண்டார். ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து இந்த ரயில்வே பேகம்போக உரிமைகளை அவர் வாங்கிய விதம் முற்றிலும் ஒரு திரைமறைவு சதுரங்க ஆட்டம்தான். நாடாளுமன்ற எம்பிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இரகசியமாக தன் வங்கியிலிருந்து கடன் கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி சட்டங்களை தனக்கு சாதகமாக மாற்றியமைத்த கயிறுகள் அனைத்தும் திரைமறைவில் இருந்துதான் அசைக்கப்பட்டன. நீங்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றையே ஒரு விரலின் அசைவிலிருந்து மாற்றியமைத்த ஒரு குடும்பமான த ஹவுஸ் ஆஃப் ராத்ஷைல்ட் பகுதி ஒன்று. இதன் மற்றைய பகுதியை உங்கள் முன்வைக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, உலக வரலாற்றை தன் விரல் அசைவில் மாற்றியமைத்த ஒரு குடும்பம் த ஹவுஸ் ஆஃப் ராத்ஷைல்ட், த ராத்ஷைல்ட் ஃபேமிலி, ராத்ஷைல்ட் குடும்பம் பற்றி இந்த பகுதி இரண்டிலும் நாம் தொடர்ந்து இன்று பார்ப்போம். இமானுவேல் மேக்ரானின் இந்த நவீன அரசியல் நிழலுக்கு பின்னால் இருக்கும் அதே தந்திரம் தான் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலும் அரங்கேறியது. 1840ஆம் ஆண்டுகளில் ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார படுபாதாளம் உருவானது. ஒருபுறம் ராத்ஷைல்ட் வம்சத்தின் சொத்துக்கள் மேலே போல் குவிந்து கொண்டிருக்க, மறுபுறம் சாதாரண மக்கள் தங்களின் அன்றாட உணவிற்கே கடுமையாக போராடி கொண்டிருந்தனர். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பிரமாண்டமாக விரிவடைந்தது. அதே சமயம் பிரெஞ்சு அரசாங்கம் அடுத்தடுத்து போர்களில் தோற்று பெரும் கடனில் மூழ்கி திவால் நிலைக்கு வந்தது. இதனால் கோபமடைந்த பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்களுக்கு பின்னால் இருந்து பணம் கொடுத்து இயக்கிய ராத்ஷைல்ட் வங்கிக்கு எதிராகவும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். 1848 வடித்த பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் இருந்த ஜேம்ஸ் ராத்ஷைல்டின் வங்கி கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு வந்தது. அப்போது தங்களின் தந்தை சொல்லிக் கொடுத்த குடும்ப ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தின்படி லண்டனில் இருந்த நேத்தன் ராத்ஷைல்டின் மகன் லயனல் ராத்ஷைல்ட் தன் சொந்த பணத்தை புனையாக வைத்து மாபெரும் நஷ்ட அபாயத்தையும் தாண்டி தன் சித்தப்பாவின் பாரிஸ் வங்கியை வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றினார். ஆனால் இத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. வரும் வங்கியாக மட்டும் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் மக்கள் புரட்சியால் தங்களின் அதிகாரம் பறிபோலாம் என்பதை லயனல் உணர்ந்தார். உண்மையான பாதுகாப்பு என்பது அரசாங்கத்திற்குள் நேரடியாக நுழைவதுதான் என்று அவர் முடிவு செய்தார். லயனல் டு ராத்ஷைல்ட் தன் அபார பணபலத்தை பயன்படுத்தி அன்றைய இங்கிலாந்தின் ஊடகங்களை விலைக்கு வாங்கி மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஆனால் அங்கே ஒரு பெரிய சட்ட சிக்கல் எழுந்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க வேண்டுமானால் கிறிஸ்தவ புனித வேத நூலின் மீது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் லயனல் டு ராத்ஷைல்ட் அதை மறுத்து தன் யூத மதத்தின் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு மீதுதான் சத்தியம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார். இறுதியில் இங்கிலாந்து அரசாங்கம் தன் சட்டத்தையே மாற்றி லயனல் டு ராத்ஷைல்டை நாடாளுமன்றத்திற்குள் அமர வைத்தது. லயனல் டு ராத்ஷைல்ட் மெதுவாக ராத்ஷைல்ட் வம்சத்தின் புதிய தலைவரானார். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும், இது வெறும் ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சத்தை ஒழிப்பதற்கான முயற்சியா, அல்லது ஊடகங்களை விலைக்கு வாங்கி நாட்டின் சட்டங்களையே மாற்றி அரசாங்கத்தின் மிக உயரிய நாடாளுமன்ற நாற்காலிகளை தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு மாபெரும் உலகளாவிய வியூகமா? ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்றங்களை ராஜ்சைல்ட் வம்சம் தன்கைக்குள் வைத்திருந்த அதே வேளையில் அவர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு புதிய வங்கி பேரரசு உலக அரங்கில் உருவாகி கொண்டிருந்தது. அதுதான் இன்று வரை உலக புகழ் பெற்ற மோர்கன் வங்கி வம்சம். 1864 லண்டனில் இருந்த ஒரு முக்கிய வணிக வங்கியின் கட்டுப்பாட்டை ஜூனியஸ் மோர்கன், அந்த அமெரிக்க பிரிட்டிஷ் வங்கியாளர், தன் கைகளில் எடுத்தார். இவர் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டாத மிகவும் கடுமையான கணக்க பிள்ளையான ஒரு மனிதர். ராச்சாயில் குடும்பத்தை போலவே இவரும் பெரிய லீகில் விளையாட வேண்டுமானால் உலக போர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தவர். சரியாக 1870 ஐரோப்பாவில் மீண்டும் ஒரு போர் வெடிக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் நெப்போலியன் III ஜெர்மனியை ஒன்றிணைக்க துடித்த புருசியாவின் இரக்கமற்ற இராணுவ தளபதியான ஓரவான் பிஸ்மார்க் மீது போர் பிரகடனம் செய்தார். ஓரவான் பிஸ்மார்க் ஒரு வெறி பிடித்த காளையை போன்றவர், ஆனால் அசாத்திய இராணுவ புத்திசாலி. ஒரு நூற்றாண்டு காலமாக போர்களுக்கு பணம் கொடுத்து பழகிய ராச்சைல்ட் வம்சத்துக்கு ஒரு நாடு தோற்குமா ஜெயிக்குமா என்று கணிக்கும் விசித்திரமான ஆற்றல் இருந்தது. பிஸ்மார்க்கின் அசாத்திய இராணுவ பலத்திற்கு முன்னால் பிரான்ஸ் தேசம் மண்ணை கவும் என்பதை உணர்ந்த ராச்சைல்ட் வங்கி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு போருக்காக கடன் கொடுக்க முற்றிலும் மறுத்துவிட்டது. ஆனால் இந்த இடத்தை தான் ஜூனியஸ் மோர்கன் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். பிரான்ஸ் போரில் ஜெயிக்குமா தோற்குமா என்பது அவருக்கு முக்கியமில்லை. தோற்றாலும் பிரான்ஸ் தேசத்தின் வரி வசூல் முறை மிகவும் பலமானது. அவர்கள் எப்படியும் தன் கடனை திருப்பி அடைத்து விடுவார்கள் என்று கணக்கு போட்டார். உடனடியாக ஜூனியஸ் மோர்கன் தன் முதலீட்டாளர்களை திரட்டி பிரெஞ்சு இராணுவத்திற்காக அன்றைய காலகட்டத்திலேயே 10 மில்லியன் பவுண்ட்ஸை நிதியை திரட்டி கொடுத்து உதவினார். 1871 நடந்த பிராங்கோ புருஷிய போரில் பிரான்ஸ் முற்றிலும் படுதோல்வி அடைந்தது. பிரான்சின் பெரும் பகுதிகள் ஜெர்மனியிடம் பறிபோயின. விசாய் அரண்மனையில் ஜெர்மனி ஒரு புதிய பேரரசாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போர் முடிந்தவுடன் தோற்றுப்போன பிரெஞ்சு அரசாங்கம் ஜூனியஸ் மோர்கனிடம் வாங்கிய கடனை ஏமாற்றிவிடவில்லை. மாறாக 1873 அனைத்து பத்திரங்களையும் வட்டியுடன் முன்கூட்டியே திருப்பி அடைத்தது. இதன் மூலம் ஜூனியஸ் மோர்கனுக்கு கிடைத்த நிகர லாபம் எவ்வளவு தெரியுமா? அன்றைய காலகட்டத்திலேயே 1.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும். இந்த அசாத்திய லாபம் மோர்கன் வங்கியின் முதலீட்டை பல மடங்கு உயர்த்தியது. சர்வதேச அரசாங்கங்களுக்கு நிதி வழங்கும் மிக உரிய உலகளா
1: அந்த உறவுகள் இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒளிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது மதிய பிரதான செய்திகள்.
2: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
5: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
6: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
6: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு. அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
7: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க போங்க போங்க.
8: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5,
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மதுபான சாலைகளற்ற பிரதேசமாக காணப்படும் வலிவடக்கில் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதை எதிர்த்து பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கண்டன பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. எதிர்காலத்தை சிதைக்கும் செயற்பாட்டுக்கு அனுமதி வழங்கிய பிரதேச செயலரை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு வலுவான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தெல்லிப்படை சந்தியில் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்ட பேரணி தெல்லிப்படை பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது. மதுபான சாலை அனுமதியை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரும் நியாயமான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் பிரதேச செயலரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிகள் என்று பலர் கலந்து கொண்டு மதுபான சாலை அனுமதிக்கு எதிரான தமது கண்டனத்தை தீவிரமாக வெளிப்படுத்தினார்கள். வலிவடக்கின் சமூக சூழலையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மதுபான சாலை அனுமதி வழங்கும் தீர்மானத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினார்கள். சுங்க நடவடிக்கைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் இறக்குமதி ஆவணங்களை கைமுறையாக சமர்ப்பிக்கும் நடைமுறை முற்றாக நிறுத்தப்படுவதாக இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைய அனைத்து இறக்குமதியாளர்களும் அன்றைய தினத்துக்குள் கட்டாயமாக தங்களது டிஜிட்டல் கையொப்பத்தை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இலங்கை சுங்கம் வெளியிட்டுள்ள உத்தியோர்வு அறிக்கையின்படி முழுமையான கொள்கலன் சுமை இறக்குமதிகளுக்கான காகிதமற்ற சுங்க பிரகடனங்களை தயாரிக்கும் புதிய முறைமை CBHQ1 அலுவலக குறியீட்டின் கீழ் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுங்க செயல்முறைகளை வணிகர்களுக்கு இலகுபடுத்தவும் தேவையற்ற தாமதங்களை தவித்து வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டிஜிட்டல் கையொப்பத்தை பதிவு செய்துள்ள இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாக எந்த காரணம் கொண்டும் தங்களது ஆவணங்களை கைமுறையாக சமர்ப்பிக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 2000க்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் டிஜிட்டல் கையொப்பத்தை பெற்றுள்ள போதிலும் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்ப முறைமையின் மூலம் வர்த்தக நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடனும் அதிக திறனுடனும் நடைபெறும் என்று இலங்கை சுங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரெட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடும் நடவடிக்கை இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கையெழுத்திடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ளார்கள். இலங்கையில் தற்போது மனநல மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக தேசிய வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் சதுரி சூரவீர தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டார். இலங்கை மனநல மருத்துவர்களுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகளில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளமையால் பல மனநல மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். இதுவே தற்போது மனநல மருத்துவர்கள் தட்டுப்பாட்டுக்கான முக்கிய பிரச்சனையாக காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் வழங்கப்படும் மருத்துவ பயிற்சிகளுக்கு வெளிநாடுகளில் அதிக மதிப்பு காணப்படுவதால் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது ஆலோசனை மனநல மருத்துவர்கள் உள்ள உள்ளிட்ட சுமார் 100 முதல் 120 மனநல மருத்துவர்கள் தான் நாட்டில் உள்ளார்கள். இது தற்போதுள்ள நோயாளர்களுடன் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. மேலும் தேசிய வைத்தியசாலை மற்றும் தேசிய மனநல நிறுவனத்தில் நடத்தப்படும் மனநல மருத்துவ நிலையங்களுக்கு அதிகளவான நோயாளர்கள் செல்லுகிறார்கள். மனநல குறைபாடானது சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சமூகத்தில் அனைவருக்கும் ஏற்படக்கூடியது. ஒருவருக்கு மனநல பிரச்சனை ஏற்பட்டால் அவரை உரிய மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல வேண்டும். மனநோய்களின் போது பெரும்பாலும் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றத்தை சம்பந்தப்பட்ட நபர் உணராமல் இருக்கலாம். ஆனாலும் அவரை சுற்றியுள்ளவர்கள் அவரது நடத்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவதானிக்க முடியும். மனநல பிரச்சனைக்கான அறிகுறிகள் தென்படும் நபர்களை மருத்துவரிடம் அழைத்து செல்வது அவசியமாகும். பலர் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள மனநோய் தொடர்பில் அறியாமல் இருப்பதால் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை உட்கொள்ள தவறுகிறார்கள். மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வளமையான முறையில் செயற்பட முடியாத நிலை ஏற்படுவதோடு அவரது நடத்தையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆனாலும் உரிய சிகிச்சை வழங்கப்படும் போது இத்தகைய மாற்றங்கள் படிப்படியாக குறைந்து அந்த நபர் மீண்டும் வளமையான நிலைக்கு திரும்ப முடியும். எனவே மனநல பிரச்சனைகள் தொடர்பில் தகுதியான மருத்துவர் மற்றும் உளவியலாளரின் ஆலோசனையை பெற்று உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்வது அவசியம் என்று வலியுறுத்துகிறார்கள்.
1: உடல் ஆரோக்கியத்தை போலவே உள ஆரோக்கியமும் முக்கியம். முக்கியமாக குடும்ப, சமூக, பொருளாதார, வேலை தளங்களில் மற்றும் பாடசாலை போன்ற இடங்களில் உடல்நல பிரச்சனைகள், சவால்கள் ஏற்படும் இடத்து அது தம்மை மட்டுமின்றி சுற்றுவரை இருக்கும் அனைவரையும் பாதிக்கின்றது. ஆகவே உடல்நலத்திற்கு நாங்கள் உடல்நலத்தை போலவே முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். மனநலத்தை பேணுவது உளநோய்களுக்கு மருந்தளிப்பது மட்டுமல்ல, அவர்கள் மனநல நோய் வராமல் தடுப்பதும், தொடர் பராமரிப்பு வழங்குவதும், மற்றது உளநலத்தை மேம்படுத்துவதும், புனர்வாழ்வளித்தலும் முக்கியமாக காணப்படுகின்றது. ஏனைய நோய்களை போன்றே இந்த மனநல நோய்களில் சிகிச்சை பெறுவது முக்கியம் என்பதையும் விழிப்புணர்த்துவதோடு அவர்களின் உண்மையான குரல்களால் மாற்றத்தை ஏற்படுத்தி களங்கத்தையும் பாகுபாட்டையும் குறைத்து அவர்களையும் எம்மோடு இணைத்து சூழலில் ஓர் அங்கத்தவர்களாக அவர்களுக்கும் உரிமை அளிப்பதே நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாகும்.
0: தொடர்ந்து புத்தளம் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையை தேசிய ரீதியில் வசதிகள் கொண்ட வைத்தியசாலையாக மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்து வரும் வேலைத்திட்டங்கள் தொடர்பில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதேச கருத்து தெரிவித்துள்ளார்.
2: நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொணர்ந்து மிகவும் தைரியமாக செயற்பட்டு இந்த நோயாளர்களின் உயிர்களையும் எமக்குரிய பெருமதியான சொத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள். அது மிகவும் உன்னதமான தியாகமாகும். நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது. நாம் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையை புத்தளம் மாவட்டத்திற்கு மாத்திரமன்றி எமது நாட்டில் உள்ள தேசிய ரீதியில் மிக முக்கியமான வசதிகள் கொண்ட வைத்தியசாலையாக மாற்ற வேண்டும். வரவு செலவு திட்டத்திலும் அதற்கு தேவையான குறிப்பிட்ட அளவு உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வைத்தியசாலை எனும் ரீதியில் உங்களுக்கு தேவையான தொகையையும் குறிப்பிட்ட அளவு வழங்குகின்றோம். எனினும் அதைவிடவும் அதிகமாக வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இங்கு அவசியமான 2 கட்டிடங்களை நிறைவு செய்வதற்கு இப்போது நாம் கொள்முதல் செயற்பாட்டின் கொள்முதலை வழங்கும் கட்டத்திற்கு வந்துள்ளோம். அந்த 2 கட்டங்களிலும் ஒரு கட்டத்தை விரைவில் எம்மால் நிறைவு செய்ய முடியும். அதற்கமைய டிசம்பர் மாதத்திற்குள் அல்லது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் அதற்கான பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம்.
3: நிட்பா புயலால் சேதமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்திற்கு தேவையான வைத்திய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
0: தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற விடுதி பிரச்சனைகள் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் பதிலளித்துள்ளார்.
3: பல ஆண்டுகளாக கடந்த 10-15 ஆண்டுகளாக ஒரு விடுதி கூட ஆரம்பிக்கப்படவில்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் 2015 ஆண்டு முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதிகள் கட்டுவதில்லை என கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதனை மாற்றியது எமது அரசாங்கமாகும். கௌரவ பிரதி சபாநாயகரே, மாணவர்களின் எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரித்த பின்னரே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. விடுதிகள் கட்டப்படாமல் மாணவர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை கூட அதிகரிக்காமல் மாணவர்களுக்கு விடுதி வசதிகளையும் வழங்காமல் இருந்துள்ளனர். எனவே கௌரவ பிரதி சபாநாயகரே, எமது அரசாங்கமே இதனை மாற்றுகிறது. இந்த 55 விடுதிகளுக்காக நாம் அனுமதி பெற்றுள்ளோம். பேராதனை உட்பட புதிய 55 விடுதிகள் இவை. முதல் ஆண்டில் எமது கவனம் பெருநகரங்களுக்கு அப்பால் பிராந்திய பல்கலைக்கழகங்கள் மீதே செலுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அங்குதான் கடுமையான பிரச்சனைகள் உள்ளன. ஏனெனில் அங்கு தனிப்பட்ட தங்குமிட வசதிகளை பெறுவது மிகவும் கடினம். அந்த கிராமங்களில் அவ்வாறான வீடுகள் இல்லை. மாணவர்களுக்கு அந்த விடுதி வசதிகளை பெறுவது மிகவும் கடினம். அதனால்தான் அந்த பிராந்திய பல்கலைக்கழகங்களுக்கு முதலில் முன்னுரிமை அளித்து ஸ்தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களையும் உள்ளடக்கியதாக இந்த திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகரே, அதே போன்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் நாம் குறிப்பிடும் வசதிகளை புனரமைப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கியே நாம் செல்கின்றோம். இதுவரை கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மிக அதிக அளவிலான நிதி 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டும் அதே போன்ற தொகையை ஒதுக்கப்படும் என நான் உறுதியாக நம்புகின்றேன்.
0: தொடர்ந்து மகிந்த ககந்தகம ஒருபோதும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினராக இருந்ததில்லை. அவர் இறுதியாக பொதுஜன பேரமனவுடன் இணைந்து செயற்பட்டவர் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். மகிந்த ககந்தகம கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. அவர் பொதுஜன பேரமுனவை சேர்ந்தவர் அல்ல என்றும் வாசுதேவ நாணயக்காராவின் கட்சியைச் சேர்ந்தவர் என்று பொதுஜன பேரமுனவின் பொதுச்செயலாளர் கூறியுள்ளார். அதில் ஒரு பகுதி மட்டும்தான் உண்மை. நாங்கள் நவ சமசமாய கட்சியை உருவாக்கிய காலத்தில் நிறுவனம் ஒன்றில் எமது தொழிற்சங்கம் செயற்பட்டது. அங்கு இடம்பெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களில் மகிந்த ககந்தகமவும் ஒருவர். பின்னர் அவர் நகரசபை தேர்தலில் பொதுஜன முன்னணியின் கீழ் போட்டியிட்ட போதும் நவ சமசமாய கட்சியின் பிரதிநிதியாகவே போட்டியிட்டார். அதன் பின்னர் அவர் நவ சமசமாய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டார். பின்னர் பொதுஜன பேரமனவுடன் இணைந்து செயற்பட்டார். இன்று அவர் எமது ஜனநாயக இடதுசாரி முன்னணியைச் சேர்ந்தவர் என்று கூறுவது முற்றிலும் தவறானது. 2022 ஆண்டு மக்கள் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அலரி மாளிகையில் இருந்து சென்ற குழுவிலும் மகிந்த ககந்தகம இருந்தார். அந்த தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டிலும் அவர் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார். அலரி மாளிகையில் இருந்து போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சென்ற நடவடிக்கையை எமது கட்சி ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அதில் எமது கட்சி எந்த வகையிலும் பங்கேற்கவும் இல்லை. அந்த நடவடிக்கைகள் அலரி மாளிகைக்குள் இருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டன. அவற்றை ஏற்பாடு செய்தவர்கள் பொதுஜன பேரமுனியைச் சேர்ந்தவர்களாகவே இருந்தார்கள். அதேபோன்று தற்போது சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் பணச்செலவை, சட்டவிரோத பண பரிமாற்றம், போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை கண்டறிந்து முடக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் மறைந்து வாழும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் முக்கியமானதாகும். நாட்டில் இடம்பெறும் எந்தொரு குற்றமாக இருந்தாலும் அதற்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத பணம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் நாட்டில் சட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. இது நாட்டின் அமைதிக்கும் நன்மைக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தி சட்டம் உரிய மாதிரி நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக திரைசேரி வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடிந்திருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண்ண தெரிவிக்கிறார்.
4: அன்புகுமார் திசாநாயக ஜனாதிபத்துமா
5: அன்புகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக பதவியேற்றதுடன் நாட்டில் எம்மால் பாரியதொரு பணியை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்தை உருவாக்கி நீங்கள் வழங்கிய தைரியத்தினாலேயே இவற்றை முன்னெடுக்க முடிந்தது. தற்போது நாம் ஊழல் மோசடிகளை பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளோம். அனைத்தையும் முழுமையாக நிறுத்திவிட்டோம் என கூறவில்லை. ஊழல் மோசடிகள் கணிசமான அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. முழு கிராமங்களுக்கும் செல்லும் போது சட்டம் சிறியவர்களுக்கு மாத்திரம் தானா, ஏனவர்களுக்கு இல்லையா என வினவுகின்றனர். யார் அவர்கள்? அரசியல் பலம் படைத்தவர்கள், பண மனபலம் படைத்தவர்கள், சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என தெரிவித்தவர்கள். எனவே அந்த காலகட்டத்தில் சட்டம் சிறியவர்களுக்கு மாத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவரது மகனும் சிறையிலேயே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம் மேற்கொண்டு வருவதாலேயே தற்போது திரைசேரிக்கு தேவையான பணம் கிடைக்கின்றது.
3: பகுதியில் 27 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிது சமான் ஹென்னாய்க்கு, பதுளி மாவட்ட செயலாளர் சுனில் கல்கம் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் பங்கேற்றனர்.
0: எதிர்வரும் காலங்களில் ஓபன் பேப்பர்ஸ் எனப்படும் திறந்த ஆவணங்கள் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகனம் ஒன்றை உரிமை மாற்றம் செய்யும் போது உரிமையை மாற்றுபவர் மற்றும் புதிய உரிமையாளர் ஆகிய இருவரும் MTA 6 எனப்படும் உரிய ஆவணத்தில் கையொப்பம் விட்டு அதன் குறிப்பிட்ட பிரதியை மோட்டார் போக்குவரத்து திணைக்களகத்திடம் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் துசர இந்துனில் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். வாகனங்களை பயன்படுத்தி நாட்டில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதோடு மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதும் இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமூலத்தின் கீழ் பொதுமக்கள் அல்லது பொதுமக்களின் ஒரு பகுதியை பயங்கரவாத செயலில் ஈடுபடுத்த தூண்டும் வகையில் தகவல்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது பயங்கரவாத குற்றமாக கருதப்படுகிறது.
3: ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. இதற்கமைய சட்ட மூலத்தின் 6-7 சரத்து அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்பதால் அதனை நிறைவேற்றுவதற்கு விசேட பெரும்பான்மை அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரம் பெற்று வெகுசன ஊடக அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், தலைவர்கள், பணிப்பாளர்கள் தமது சொத்துக்கள் பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவசியம் என்பதே உயர்நீதிமன்றத்தின் தீர்மானமாகும். இதனிடையே சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்தலை சமர்ப்பிக்கும் நபருடன் 6 அதிகமாக ஒரே வீட்டில் தங்கியிருக்கும் நபரின் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்தலை திருசுரிப்பதை நீக்குவதாயின் அதற்கும் 3/2 பெரும்பான்மை அவசியம் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களுக்கு நீதவான் ஒருவரால் பிணை வழங்க முடியாது எனவும், மேல் நீதிமன்றத்தினால் பிணை வழங்குவதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் எனவும், குறிப்பிடப்பட்டுள்ள சரத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
0: தொடர்ந்து மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார் திஸ்ஸநாயக்காவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
3: பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய குற்ற விசாரணை பணியகம் கொழும்பு 5 உள்ள தொழிலாளர் செயலக கட்டிடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 2.23% அதிகரித்து 102.30 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதாவது 102 அமெரிக்க டாலர் 30 காசுகளாக பதிவாகியுள்ளது. அதேவேளை WT1 ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.82% அதிகரித்து 89 அமெரிக்க டாலர் 86 காசுகளாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கை ரீதியில் எரிபொருள் விநியோகம் இன்று காலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தனியார் பெட்ரோல் தாங்கி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகளவிலான எரிபொருள் கையிருப்பை வெளியிட இலங்கை IOC நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் எரிபொருள் விநியோகத்தில் தற்போது எந்தவித தடையும் இல்லை என்று அந்த சங்கத்தின் இணைச் செயலாளர் சாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் 6.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 6.92 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக லவிய உத்தியோர்வ கையிருப்புடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் 1.1% வீழ்ச்சி பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2024-2025 காலப்பகுதியில் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக கூறி 6 போலியான நிறுவனங்கள் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நிதி குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
3: நிதி குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கையொன்றின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதான ஒருவராவார். அவர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து கொழும்பு செட்டியார் தெரு வர்த்தகர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலோ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலோ தாமே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் கொழும்பு புறக்கோட்டை செட்டியார் தெருவில் உள்ள கடைகளுக்குள் புகுந்து காவல்துறையினர் அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டிய அவர் பாடசாலைகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்ற சட்டம் உள்ள நிலையில் காவல்துறையினர் மக்களை தாக்குவது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பினார். ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக சிசிடிவி பிரிவில் வைத்து வர்த்தகர்களை தாக்குவதற்கு அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் நாட்டுக்கே ஆர்ப்பாட்டம் செய்ய கற்றுக் கொடுத்த ஏவிபி ஆட்சியில் இவ்வாறான காவல்துறையினரின் அராஜகம் இடம்பெறுவது கவலை அளிப்பதாகவும் மனோகணேசன் குறிப்பிட்டார். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய மாட்டோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால காவல்துறை மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய மற்றும் கொழும்பு மத்தி SSP மகேஷ் குமாரசிங்கே ஆகியோர் தனக்கு உறுதியளித்த போதிலும் புறக்கோட்டை OAC காணொலிகளை ஆய்வு செய்து தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். செட்டியார் தெரு வர்த்தகர்களும் நகை தயாரிப்பாளர்களும் சட்டத்தை மதிக்கும் கண்ணியமான பிரஜைகள் என்றும் அரசுக்கு வரி செலுத்தும் அவர்களை திருடர்களைப் போல் நடத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மனோகணேசன் வலியுறுத்தினார். ஊழல் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஆனால் அப்பாவி மக்களை துன்புறுத்தினால் தாம் பார்த்துக் கொண்டிருக்கப் போவதில்லை என்றும் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தால் தாம் நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இன்று நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்தார். கலகுணாத்தே ஞானசார தேரரை சிறைச்சாலை திணைக்களம் சாதாரண ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை தொடர்பாக அனைத்து பௌத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்கள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கூட்டு அறிக்கை ஒன்றினூடாக தமது தீவிர கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பௌத்த துறவியின் துறவர நிலையை நீக்குவது அல்லது சாதாரண ஆடைக்கு மாற்றுவது என்பது அரச நிர்வாகம் அல்லது சிறைச்சாலை விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விடயமல்ல என்றும் அது சம்பந்தப்பட்ட பீடத்தின் காரக மகா சங்க சபைக்கு மட்டுமே உரிய புனிதமான மத கடமையாகும் என்று மாநாயக்க தேரர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இது நேரத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொது உடையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டமை தொடர்பில் முப்பூட மாநாயக்க தேரர்களின் பிரதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறுகிறது. ஞானசார தேரர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட விதம் குறித்து 3 பீடங்களின் மாநாயக்க தேர்களும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிளவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக புத்த சாசனத்துக்கும் பாரிய அநீதி இழைக்கப்படுவதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி நாளை தெய்வேந்திர முனையிலிருந்து கையெழுத்து சேகரிக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தித்தகலை ஆனந்த ஸ்ரீதேரர் தெரிவித்திருக்கிறார். டில்வின் சில்வா உள்ளிட்ட பிளவத்தை அரசியல் தரப்பினர் தொடர்பில் நான் கேள்வி எழுப்புகிறேன். பிளவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக சம்புத்த புத்த சாசனத்துக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுகிறது. நாட்டை அபிவிருத்தி செய்யாமல் துவசத்தை விதைத்து பழிவாங்கி மக்களை அநாகரிகமான நிலைக்கு கொண்டு செல்லும் அதர்மமான இந்த ஆட்சிக்கு எதிராகவே நான் குரல் எழுப்புகிறேன். கலகொடை அத்தே ஞானசார தேரருக்கு தண்டனை வழங்கப்பட்ட விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நீதிமன்றத்துக்கு நாம் 100% மதிப்பளிக்கிறோம். ஆனால் அரசியலமைப்பின் 34வது உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஞானசார தேரருக்கு புதுமன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்காவிடம் கேட்டுக் கொள்கிறேன். எதிர்வரும் 9 காலை 7 தேவேந்திர முனையில் பூசை இடம்பெறும். பின்னர் காலை 8 மாத்தறை நகரம், காலி, கபரதுவ, வெலிகம உள்ளிட்ட பகுதிகளில் எமது குழுக்கள் செயற்படும். நாள் முழுவதும் அன்பு, கடமை, நன்றியுணர்வின் அடிப்படையில் மக்களிடம் கையெழுத்துக்களை பெற்று ஞானசார தேரருக்கு பொதுமன்னிப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுப்போம். பிக்குகள், பிக்குனிகள், உபாசகர்கள், உபாசிகைகள் என்ற 4 தரப்பினரும் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும். ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குகள் என்று கூறுவதற்கு கூட சிலர் அஞ்சுகின்றார்கள். ஊடக அடக்குமுறைக்கு அவர்கள் பயந்துள்ளார்கள். ஆனால் மக்கள் அஞ்சக்கூடாது. தேசிய பிக்கு முன்னணியைச் சேர்ந்த தேரர்கள் ஞானசார தேரரின் காவி உடை அகற்றப்பட்டமை தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய மன்னிப்பின் பின்னர் நீதிமன்ற தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. 1994 சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க வழங்கிய மன்னிப்புகளையும், 1977 ஜி ஆர் ஜெயவர்த்தன வழங்கிய மன்னிப்புகளையும் நினைவு கொண்டு அதேபோன்று எமது ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கிறேன். தர்மத்துக்காகவும் அதர்மத்துக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டேன். இந்த அரக்கர்களை விரட்டும் வரை எனது போராட்டம் தொடரும் என்று அந்த பிக்கு குறிப்பிட்டிருக்கிறார். பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலவடு அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பௌத்த துறவிகளின் துறவுற ஆடியை இலக்காக கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் நாட்டின் பௌத்த பாரம்பரியம் மற்றும் மக்களின் மத நம்பிக்கையுடன் நேரடியாக மோதும் செயற்பாடாக அமைந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடுவிலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை என்பது சிங்கள பௌத்த கலாச்சாரத்தையும் நீண்ட வரலாற்று பழமையையும் மையமாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாடு. நாட்டின் கிராமங்கள் தோறும் விகாரைகளும் அவற்றை நிர்வகிக்கும் மகா சங்கத்தினரும் நிறைந்து வாழ்கிறார்கள். புத்தாண்டு போன்ற தேசிய பண்டிகைகளின் போது அனைவரும் ஒன்றிணைந்து பால் பொங்கி ஒன்றாக உணவு உட்கொண்டாடும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் நம்மிடையே இருக்கிறது. பண்டைய காலம் தொட்டே நாட்டின் மன்னர்கள் கூட மகா சங்கத்தினரின் வழிகாட்டலையும் ஆலோசனைகளையும் பெற்று ஆட்சியை நடத்தினார்கள். எனவே இந்த அரசாங்கம் முதலில் இந்த நாட்டின் பௌத்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் உணர்ந்து அதற்கு தகுந்த கௌரவத்தை அளிக்க வேண்டும். மேலும் துறவுற ஆடையின் மீதும் பௌத்த துறவிகள் மீதும் கை வைப்பதன் மூலம் அரசாங்கம் நாட்டின் வரலாறு, செழிப்பு, நாகரிகம் மற்றும் மக்களின் நம்பிக்கையோடு நேரடியாக மோத முயல்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட பௌத்த துறவிகளுடனும் நாட்டின் பாரம்பரியத்துடனும் மோதி வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து அவர்கள் பின்வாங்கிய வரலாறு இருக்கிறது. எனவே இத்தகைய வரலாற்று அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு துறவுற ஆடை மீது தாக்குதல் நடத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி நாட்டின் கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். துறவிகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகளை அரசு தொடருமானால் அதிலிருந்து உருவாகும் மகா சங்கத்தினரின் சக்தி வாய்ந்த எழுச்சி முன்னால் இந்த அரசாங்கத்தால் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்தொரு சக்தியாலும் நிலைத்து நிற்க முடியாது. வரலாற்று ரீதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது சங்கவேத குரு கொவி கம்கரு துறவிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்ற ஐம்பெரும் சக்திகளை அடிப்படையாக கொண்டே இயங்கி வருகிறது. எனவே மகா சங்கத்தினருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்படும் இடங்களில் சுதந்திர கட்சி எப்போதும் முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் ஞானசார தேரர் கைது மற்றும் பௌத்த துறவிகள் நடத்தப்படும் விதம் குறித்து நாட்டின் முதன்மை மாநாயக்க தேரர்களும் தமது பலத்த அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். துறவுற ஆடைக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட்டு உரிய முறையில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுமாறு மாநாயக்க தேர்களும் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். எனவே அரசாங்கம் இனியும் தாமதிக்காமல் இந்த விவகாரத்தில் சரியான முறையில் தலையிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிறிய வழக்கு தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சிராந்தி ராஜபக்ச திடீரென தலைச்சுட்டல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாது என்று அவர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில்த சில்வா நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார். சந்த நபருக்கு பிணை கோரிக்கை விடுத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து ஜனாதிபதி சட்டத்தரணி மேலும் தெரிவிக்கையில், தனது கட்சிக்காரருக்கு 73 வயதாகிறது. அவர் பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் 2019 முதல் இதய நோய்க்கான சிகிச்சையை பெற்று வருகிறார். இவ்வாறான இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சிறையில் அடைத்தால் அவர் மன அழுத்தத்தினால் உயிரிழக்கக்கூடும். ஏனென்றால் அவருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது. அதேபோல் 2021 மூளை ஊடறிதல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாது. அவரது முதுகெலும்பு தொடரிலும் ஒரு குறைபாடு உள்ளது. அவருக்கு வெரிகோஸ் நோய் நிலைமையும் உள்ளது. அதனால் அவரால் தனது சொந்த காரியங்களை தனியாக செய்ய முடியாது. இப்படியான ஒருவருக்கு சிறைச்சாலைக்குள் சிகிச்சை அளிக்க முடியாது. அவர் தனது நோய் நிலைமைக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்து வரும் ஒருவராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிரந்தி ராஜபக்சாவை கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை ஊடகப் பேச்சாளர் செனக பல்லதன தெரிவித்திருக்கிறார்.
3: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்சே எதிர்வரும் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசு வங்கியொன்றில் இருந்து 100 லட்சம் ரூபாவை பெற்று அதனை தவறாக பயன்படுத்தி ஊழல் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டி சிரந்தி ராஜபக்சே நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய இது செய்யப்பட்ட அரசு வங்கியொன்றின் முன்னாள் தலைவரான பிரதீப் காரியவசத்தை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறிலிய சபை அமைப்பின் ஊடாக சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேனர் இயந்திரம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்து 10 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று குறித்த இயந்திரத்தை வைத்தியசாலைக்கு வழங்காது அந்த நிதியை தனது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தி அரசு நிதியை குற்றவியல் ரீதியாக கையாடல் செய்ததாக குற்றம் சாட்டி சந்தேக நபரான ராஜபக்சே நேற்று முன்பகல் கைது செய்யப்பட்டார்.

மகாசங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரம் மீதும் ஔரத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. பௌத்த மதத்துக்காகவும் மகாசங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. பௌத்த தேரர்களையும் ராணுவத்தினரையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிட்டு வடக்கில் திலீபனுக்கு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறான செயலாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதாக கூறிய ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அறுவடை காலத்தில் வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். ஒரு அரிசியேனும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? களஞ்சியத்துக்கு வழங்கிய நெல்லுக்கு இன்னமும் பணம் கொடுக்கவில்லை. நிவாரணங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 15,000 கோடி ரூபாய் தங்க நகைகள் மக்களால் வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 250 மில்லியன் டாலர் கிடைத்ததாக உற்சாகமாக கூறுகிறார்கள். ஆனால் அதேபோன்று 2 மடங்கு பெறுமதியான நகைகள் மக்களால் அடகு வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலைமையில் இப்போது விவசாயிகளை பாதுகாப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் பெரிய அளவிலான வர்த்தகர்களையே அது பாதுகாக்கிறது. இப்போது வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கிறது, பணவீக்கமும் உயர்ந்து செல்கிறது. ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியுள்ள போதும் வாக்குறுதி அளித்த எதனையும் இந்த அரசு செய்யவில்லை. இதனை மூடிமறைக்க ஒடுக்குமுறைகளை பயன்படுத்துகிறது. இப்போது மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகின்றன. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் 100 ரூபாவினால் எரிபொருள் விலைகள் அதிகரித்து விட்டது. நீங்கள் கூறிய வாக்குறுதி இவையல்ல. இதனை மூடிமறைக்க வலிமையான ஒடுக்குமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பௌத்த மதம் அரசியலமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படுகிறது. ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது காவியுடை களையப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறானது. பௌத்த மத உரிமைகள் பற்றி பேசுவது இனவாதம் அல்ல. ஞானசார தேரர் விவகாரம் தொடர்பில் மாநாயக்க தேரர்கள் முன்வைத்த வலியுறுத்தலை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. அன்று உயிரை பாதுகாப்பதற்காக விகாரைகளில் ஒளித்திருந்தவர்களே இப்போது இவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள். இதனை இனவாதமாக பார்க்கக்கூடாது. தனது மதத்தை நம்பும், தான் பின்பற்றும் தர்மத்தை நம்புவர் அது தொடர்பில் கருத்து கூறும் உரிமை உள்ளது. அதனை இனவாதமாக பார்க்கக்கூடாது. இதனை தவறாக அர்த்தப்படுத்த முயற்சிக்கக்கூடாது. மகாசங்கத்தினரை அவமதித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஒருபுறம் கலாச்சாரத்துக்கும் ராணுவத்தினருக்கும் அவமதிப்பை ஏற்படுத்துவதோடு விடுதலை புலி பயங்கரவாதியை நினைவு கூறுவதற்கு இடம் அளிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புலி என்று கூறியமைக்காக அவருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் மறுபுறம் திரிபனின் சிலைக்கு அமைச்சர் சென்று மலர்மாலை அணிவிக்கின்றார். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகாசங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரத்தின் மீதும் ஔவரியத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. இந்த நாட்டில் பௌத்த தர்மம் மற்றும் பௌத்த போதனைகள் அடிப்படையில் உருவாகிய சமூகத்தினாலே ஏனைய சகல மதங்களும் பாதுகாக்கப்படுகிறது. இதுவே உண்மை. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாதென்றும் நாமல் ராஜபக்ச நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். நாட்டில் இனப்பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் பயன்படுத்தப்பட்டதாக ஜனபதி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பு புரளை என்எம் பெரையாலயத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடுவலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதசன கண்ணங்கர இதனை தெரிவித்தார். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் ராஜபக்ச ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக நாட்டில் அச்சமும் பதற்றமும் தொடர்ச்சியாக நிலவக்கூடிய சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. யுத்தம் நிறைவடைந்திருந்த போதிலும் யுத்த சூழலையொத்த ஒரு பதற்றமான நிலைமையை நாட்டில் பேணுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. 2010 ஆண்டுக்கு பின்னர் குறிப்பாக கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட சில குழுவினர் பயன்படுத்தப்பட்டு முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களும் இனவாத கருத்துக்களும் முன்னெடுக்கப்பட்டன. இதன் மூலம் சமூகங்களுக்கு இடையில் சந்தேகத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இனங்களுக்கு இடையிலான பதற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. திகன மற்றும் பேர்வளை போன்ற பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களையும் இதன் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டியுள்ளது. வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இடையில் பதற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாட்டில் அச்சமான சூழலை உருவாக்கி அதனை அரசியல் நோக்கங்களுக்காக

0: பயன்படுத்தும் முயற்சிகள் முன்னைய அரசில் இடம்பெற்றுள்ளன. சிலர் தாங்கள் காவியுடை அணிந்திருப்பதன் காரணமாக சட்டத்துக்கு மேலானவர்கள் என்ற மனநிலையுடன் செயற்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில் காணப்பட்ட தயக்கமும் இத்தகைய செயற்பாடுகளுக்கு ஊக்கம் அளித்தது. ராஜபக்ச முகாம் என்பது ராஜபக்ச குடும்பத்தை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல. அவர்களை சுற்றி உருவாக்கப்பட்ட அரசியல் மற்றும் ஒரு கருத்தியல் வலையமைப்பும் அந்த முகாமின் ஒரு பகுதியாகும். கொத்தப ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கும் ஞானசார தேரர் உள்ளிட்ட சிலர் பயன்படுத்தப்பட்டார்கள். இனங்களுக்கு இடையிலான பதற்றத்தை உருவாக்கி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை பேணுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. தற்போது ஞானசார தேரரின் காவி உடை அகற்றப்பட்ட விவகாரத்தையும் மீண்டும் இனவாத அரசியலை முன்னெடுப்பதற்கான கருவியாக பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இதன் பின்னணியில் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல் குழுவினரும் இனவாத அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கிறார்கள். எனவே மக்கள் மீண்டும் இவ்வாறான இனவாத அரசியல் அணி திரட்டல்களுக்கு இடமளிக்க கூடாது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக சமூகங்களுக்கு இடையில் பதற்றத்தை உருவாக்கும் முயற்சிகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். பனாங்குடை பகுதியில் நேற்றிரவு வாகன பத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி அத்திருக்கிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் இரவு பனாங்குடை பகுதியில் சந்தன சூரியாராய்ச்சி வாகனம் விபத்துக்குள்ளானதை அடுத்து அத்தூரமான ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அத்திருக்கிரிய போலீசார் அவரை கைது செய்தார்கள். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி அத்திருக்கிரிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தனசூரிய ஆராய்ச்சி பிணையில் செல்வதற்கு கோமகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே கோமகம நீதவான் இந்த பிணை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காலி கபரகடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெட்டித்துவை பகுதியில் வீடொன்றில் தனியாக வாழ்ந்து வந்த இரண்டு வயோதிப பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்து சடலங்களாக அவர்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டவர்கள் 82 மற்றும் 87 வயதுடைய திருமணமாகாத ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் என்றும் சகோதரிகள் என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். வீட்டின் பின்புறம் அமைந்துள்ள இரு தனித்தனி இடங்களிலிருந்து அவர்களது சடலங்களை போலீசார் கண்டெடுத்துள்ளார்கள். இந்த கொடூர இரட்டை கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. கொலையாளிகளும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. நுவரெலியா கிரகரி பாவியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டு நுவரெலியா போலீசாரினால் நுவரெலிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 60 முதல் 75 வயது கிடைப்பட்டவர் என மதிப்பிடப்பட்டுள்ள அந்த வயோதிபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நுவரெலியா போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று 19 வயதுடைய மாணவன் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த மாணவன் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த தனது காதலியான சக பாடசாலை மாணவியுடன் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். அதன் பின்னர் தனது பணப்பையில் இருந்த காதலியின் புகைப்படத்தை அறையில் காட்சிப்படுத்திய மாணவன் தனது கையை வெட்டியிருக்கிறார். இதன்போது ஏற்பட்ட அதிக ரத்தப்போக்குடன் தனது தாயாரின் சேலையின் உதவியால் வீட்டின் வெளியில் உள்ள மேல்தளத்தில் தூக்கில் தொங்கியுள்ளார். அத்துடன் தூக்கில் தொங்கும் போது ஏற்படும் சத்தம் வெளியில் கேட்காமல் இருப்பதற்காக துணியொன்றையும் தனது வாயில் திணித்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த மாணவன் 4 மாதங்களுக்கு முன்னரே தனது தந்தையை இழந்துள்ளார். இவரது தந்தையும் தாயாரும் அரச உத்தியோகத்தர்கள் என்பதோடு இவருக்கு 2 சகோதரிகளும் உள்ளார்கள். தந்தை மறைந்த சோகத்திலிருந்து மீளும் முன் இந்த சம்பவம் இடம்பெற்றமை குடும்பத்தினரிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்கே இப்னு ஆசாரின் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோளுக்கிணங்க திடீர் மரண விசாரணை அதிகாரி முகமது இப்ராஹிம் நஸ்ருல் இஸ்லாம் முன்னிலையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து சடலம் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரி வைத்தியர் ரிபாஸ்டின் முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் போது தூக்கில் தொங்கியதால் கழுத்தில் ஏற்பட்ட இறுக்கம் காரணமாக மூச்சுக்குழாய் தடைப்பட்டு மரணம் சம்பவித்துள்ளமை உறு செய்யப்பட்டு சடலம் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை வஸ்கடுவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்தவர் களனி பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி பயிலும் சிந்து சங்கல்ப என்ற 21 வயதுடைய இளைஞர் என்று போலீசார் தெரிவித்தார்கள். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி 5 பேர் அடங்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று மோட்டார் சைக்கிளில் காலி நோக்கி சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதன்போது கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த அந்த மாணவரின் மோட்டார் சைக்கிள் வீதியின் வலதுபுறம் நோக்கி விலகிய நிலையில் ஒருவர் மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்து எதிரே வந்த பாடசாலை பஸ் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். விபத்துக்குள்ளான மாணவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். அந்தாதபுரம் ராஜங்கனை பகுதியில் காணி தகராறினால் குடும்பஸ்தர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ராஜாங்கனை போலீஸ் பிரிவின் யாயா 15 பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ராஜாங்கனை சாரியபுர பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 51 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உயிரிழந்தவரும் மற்றொரு தரப்பினருக்கும்படியே மிக நீண்ட நாட்களாக வயல்காணி தொடர்பாக ஏற்பட்டு வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை நிகழ்ந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக 20 முதல் 55 வயதுக்குட்பட்ட 6 சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அங்ககல வெலிகம பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் 28 வயதுடைய சந்தனபர் ஒருவர் வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுடன் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அகங்கல போலீசார் முன்னெடுத்த தீவிர விசாரணைகளின் அடிப்படையில் வெலிகம பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தனபரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து அவரது வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். அனோஜன் சிவராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்தில் பிரிதொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலைமையால் அனோஜனுக்கு நகக்கீரல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதே தவிர அவர் மீது கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிறைச்சாலையில் அனோஜன் சிவராஜாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது. அவர் தற்போது வேறு சிறைக்கூடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். சட்ட மற்றும் நீதிமன்ற வரையறைக்குள் சவுதி அரேபிய சட்ட திட்டங்களுக்கு அமைய அனோஜன் சிவராஜா விடயத்தில் முன்னெடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளை முன்னெடுத்து அவருக்காக நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் பூரண அர்ப்பணிப்புகளை முன்னெடுத்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அக்டோபர் 17 முன்னர் நாங்கள் மேன்முறையீட்டை செய்ய வேண்டும். இதன்படி இன்று அல்லது நாளை எமது சட்டத்தரணிகள் மேன்முறையீடு செய்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நிலையில் கட்டளை 27(2)ன் கீழ் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் அதனை குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை 1 முகப்புத்தகத்தில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதிவை நீக்கியதோடு மன்னிப்பு கோரி காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த ஜூலை 27 அல் அக்சா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. ஆனால் செப்டம்பர் 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணியின் உதவி கிடைக்கவில்லை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடக பதிவு ஒன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுதலை செய்யுமாறு சவுதி அதிகாரிகளிடம் கோரியுள்ளது. உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதே நேரம் நாட்டில் உள்ள சுமார் 42 லட்சம் பாடசாலை மாணவர்களில் 5.10% பார்வை குறைபாடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
1: வருடத்திற்கு ஒரு முறை ஏனும் கண் வைத்தியர் ஒருவரை சந்தித்து கண்களை பரிசோதித்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய சமூக கண் வைத்தியர் அசேல அபேவீரர் இதன் மூலம் கண் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். 2014-2015 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய பார்வை குறைபாடு தொடர்பான ஆய்வில் 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் 1.7% முழுமையான பார்வையின்மைக்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதில் 2/3 கண்புரை காரணமாக பார்வையின்மைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தமது கண்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்வதற்காக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சமூக கண் வைத்தியர் அசேலாமே வீர தெரிவித்தார். இம்முறை உலக பார்வை தினத்தின் துணைப்பொருள் சிறுவர்களின் கண்களை பாதுகாப்போம் என்பதாகும்.
0: தொடர்ந்து இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
1: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடையுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே காங்கேசன் துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் வானிலை சாதாரணமாக காணப்படும் எனவும், எனினும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக மணித்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் 5 மாவட்டங்களுக்கு மன்சிறி வபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தின் பசறை, கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல, ருவான்வெல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மன்சிறி வபா எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் வலல்லாவிட்ட, கண்டி மாவட்டத்தின் உடுதும்புற, கேகாலை மாவட்டத்தின் டெஹியோவிட்ட கேகாலை, ரத்தனபுரி மாவட்டத்தின் ரத்தனபுரி, அஹலியகுட, அயகுட, வெளிப்போல குருவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் மன்சிறி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நில்வலா, கிங், கலனி, கழுகங்கைகள், அத்தனங்கல் ஓயாவின் நீர்மட்டம் பல இடங்களில் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பணிப்பாளர் LS சூரிய பண்டார தெரிவித்தார். நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் தெத்ரோயா நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தலா 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ள குறித்த வான்கதவுகள் ஊடாக செக்கனுக்கு 1400 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. தெத்ரோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எல்நினோ நிலைமையை கருத்தில் கொண்டு பெரும்போகத்திற்கான வயல் நிலங்களை தயார்படுத்தும் பணிகளுக்கு இயலுமானவரை மழை நீரை பயன்படுத்துமாறு மகாவலி அதிகார சபை விவசாயிகளிடம் மிசோ கோரிக்கை விடுத்துள்ளது. நீரை முகாமைத்துவம் செய்யும் வகையில் விதைப்பு நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் நீர்ப்பாசன நீரை பயன்படுத்துமாறு அதன் பணிப்பாளர் நாயகம் HM JK ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2026-2027 பெரும்போகத்திற்கான நீர் விநியோக அட்டவணையை மகாவலி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி நீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் நவம்பர் 14 வரை கட்டம் கட்டமாக 55 மகாவலி பிரதேசங்களுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்றது. மகாவலி திட்டத்தின் ஊடாக மொத்தமாக 227,283 ஹெக்டேயர் நெல் மற்றும் பிற பயிர் செய்கைகளுக்கான நீர் விநியோகிக்கப்படுகின்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:26, ஐக்கிய ராஜ்யத்தில் 1:26. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிஸில் ஆட்சிப்பாளர் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்குமாரை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேரணியின் போது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி தலைமையகமான ஆகாசவாணி கட்டிடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வத்ரே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது நகர காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து நேர்மையான முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என நான் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி டி சதீசன் முற்றுகையிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக்கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது ஆயிரக்கணக்கான படிவம் ஏழு விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்கள் முறைகேடாக நீக்கிய புகாரில் இரண்டு பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 14,00,000 வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள 10 தனியார் பாடசாலைகளுக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாடசாலையில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் மிரட்டல் புரளி என உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேகதாது திட்டத்திற்கு மார்ச் மாதத்துக்கு முன் அடிக்கல் நாட்டப்படும் என கர்நாடக அமைச்சர் செல்வராயசுவாமி உறுதியாக தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கும் இஸ்ட்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் பேங்கை சீல் வைப்பதற்கான சட்ட நடவடிக்கையின் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி குத்திக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கருவுற்ற பெண்ணுக்கு 3,00,000 இழப்பீடு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிகழாண்டில் முதல் 6 மாதங்களில் இந்தியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான 53,00,000 பட்டங்கள் காணொலிகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக மெட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து விலைவாசி அதிகரித்து வருவதற்கு யார் பொறுப்பு என்பார்கள் என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக அரசின் தோழி விடுதிகள் திட்டத்தை உலக வங்கி குழுமம் பாராட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஹாரிப் பயிர்கள் வரத்து தொடங்கியுள்ளதனால் வெங்காய விலை மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடிகள் அமைத்து கட்டண கொள்கையில் ஈடுபடுவதாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மின்சார வாகன விற்பனை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3.33 லட்சம் வாகனங்கள் விற்பனையானதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக கட்சி அமைந்ததில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கின்றது. இந்தியாவில் 2023 ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய மத்திய வங்கி இன்று வட்டி வீதத்தை 0.25% உயர்த்தி 5.50% விழுக்காடாக நிர்ணயித்துள்ளது. இந்திய திரைகளின் மிக சிறந்த நடிகர்கள் ஒருவரான நானா படேகர் இன்று அதிகாலை கோவாவில் மாரடைப்பினால் காலமானார். அவருக்கு இறக்கம் தருவாயில் வயது 75. ஜெர்மன் நாட்டில் தொடங்கியுள்ள சர்வதேச புத்தக காட்சியில் தமிழக அரசின் சார்பில் பிரத்யேக அரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பிராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக காட்சி ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நேற்று தொடங்கியது. மேட்டூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை புலி நீண்ட நாட்களுக்கு பின்னர் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதனால் பொதுமக்கள் நிம்மதியை அடைந்துள்ளார்கள். சென்னையில் ஆபரண தங்கும் விலை எவ்வித மாற்றமின்றி சவரன் 1,09,680 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கத்தின் விலை கிராமுக்கு 13,710 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்கின்றது உலக செய்திகள். உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. குழந்தைகளே, உங்கள் கண்களை நேசியுங்கள் என்ற துணைப்பொருளில் இம்முறை உலக பார்வை தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு $70,000 கட்டணம் விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதுவரை நான் 8 போர்களை நிறுத்தியுள்ளேன், இது வேறு எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனை என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு தான் முழு தகுதியுடையவர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது நாளை தெரிந்துவிடும். அமெரிக்க அதிபருக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு என தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தீவிர ஏவுகணை ஆளில்லா விமான தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்து நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் பலியானார்கள். பலியான 3 பேரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 3 ஆண்டு நினைவு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. பிளை துபாய் விமான சேவை நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்க மறுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கு சொந்தமானது என்று மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிரான ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு பிரான்சை சேர்ந்த ஹென்றி பி ஹகன், ஜப்பானை சேர்ந்த ஹென்சோசோய் ஆகிய இரு விஞ்ஞானிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலியாவின் உயர் நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளது. பருவநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் பாராட்டுகின்றார்கள். அமெரிக்காவில் 2 நச்சூசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா வைக் தற்போது சுய நினைவுடன் இருக்கின்றார். பக்பேகம் நிலையில் இருப்பதாகவும் அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டுள்ளது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்த நாட்டு அதிகாரிகளை சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுள்ளது. சீனாவின் ஹனான் மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு உதித்த ஒரு வணிக யோசனை குடியிருப்பு பேட்டை ஒன்றில் கிட்டத்தட்ட 200-கார் நிறுத்துமிடத்தை வாங்கி உள்ளார். இங்கிலாந்தில் கிளௌஸ்டர் நகரில் உள்ள கிளாரன்ஸ் வீதியில் துணியின்றி வீதியில் உலாவி பொதுமக்களை கட்டியணைக்க முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சயா டி சில்வா அணித்தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார். 19வது வயது உள்ளிட்டோருக்கான ஜூத் டெஸ்டின் 2வது ஆட்டத்தில் இந்தியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை நேற்று அபார வெற்றி கொண்டது. இந்தியாவின் T20 கேப்டன் இஸ்ட்ரேவாஸ் ஐயர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி தனது உச்சபட்ச இடத்திற்கு வந்திருக்கின்றார். பின்லாந்தில் நடைபெறும் ஆப்டிகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தருண் மன்பல்லி ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறினார்கள். சீனா ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் போலந்தின் இகா ஸ்வியாடெக், சீனாவின் கின்வென் ஜெங் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். உலக சாம்பியன் ஸ்பெயின் கால்பந்தாட்ட அணி நேஷனல் லீக்கில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 4 லீக் போட்டிகளிலும் வென்று அசத்தியுள்ளது. குரோஷியா எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 கால் கணக்கில் வென்று காலிறுதிக்கு இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் ஆர்சனல் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக மைக்கேல் ஆர்டெட்டாவுக்கு 2030 வரை ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilOli.com இணையதளம். ஒரு யூரோ இலங்கையில் 370 ரூபா 54 சதம், இந்தியாவில் 108 ரூபா 45 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 65 சதம், இந்தியாவில் 96 ரூபா 74 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 397 ரூபா 3 சதம், இந்தியாவில் 116 ரூபா 15 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 436 ரூபா 78 சதம், இந்தியாவில் 127 ரூபா 78 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 231 ரூபா 85 சதம், இந்தியாவில் 67 ரூபா 83 பைசா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். புத்தகங்களை விற்றுவரும் நூலகம் .com நிறுவனத்தினர் இலங்கை செய்திகளுக்கும் இந்திய செய்திகளுக்கு பரிசு ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் சார்சல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செய்யும் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: நேரம் சரியாக 2:40 ஐக்கியராஜ்யத்தில் 1:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேரம் 2:40, ஐக்கியராஜ்யத்தில் 1:40. அறிவித்தல்களில் முதலில் மரண அறிவித்தல்கள். தாயகத்தில் காரை நகரை பிறப்பிடமாக கொண்டவரும் பரிசை வதிவிடமாக கொண்டவருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் 2 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இரவினடி செய்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் அன்னபூர்ணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலாவின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் பாசமிகு தந்தையாரும் தேவஞானம் டிஷ்யந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ சுரேந்திரன் சுரேன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ பிரியன் பிரியன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ நரேந்திரன் பாபு என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவகாந்தன் காந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். சந்திரபதனா மதனா என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் லோகேஸ்வரன் கொழும்பு மலர்விழி கனடா காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் பஞ்சலிங்கம் ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரிகள் 15 வியாழக்கிழமை வில்டனூஷ் மயானத்தில் நடைபெறும் என்பதனை அறிய தருகின்றோம். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் அன்பு மனைவி சசிகலா தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06-19-25-54-74. அன்பு மகன் பிரவீன் 06-03-28-69-48. இவ்வறிவித்தலை மீண்டும் ஒருமுறை அறிய தருகின்றேன். தாயகத்தில் காரைநகரை பிறப்பிடமாக கொண்டவரும் பரிசை வதிவிடமாக கொண்டவருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரும் டிஆர்டியினுடைய அன்பு தூணுமாக இருந்த வருமான 2 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இரவினடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் அன்னபூர்ணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலாவின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் பாசமிகு தந்தையாரும் தேவஞானம் துஷ்யந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ சுரேந்திரன் சுரேன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ பிரியன் பிரியன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ நரேந்திரன் பாபு என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவகாந்தன் காந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். சந்திரவதனா வதனா என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் லோகேஸ்வரன் கொழும்பு மலர்விழி கனடா காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் பஞ்சலிங்கம் ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். அன்னாரின் நியமிக்கிரிகள் 15 வியாழக்கிழமை வில்டனூஷ் மயானத்தில் இடம்பெறும் என்பதனை அறிய தருகின்றோம். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் அன்பு மனைவி சசிகலா தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06-19-25-54-74. மீண்டும் ஒருமுறை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் சசிகலா 06-19-25-54-74. அன்பு மகன் பிரவீன் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06-03-28-69-48. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 06-03-28-69-48. இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்கின்றது. அதோடு எமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தாயகத்தில் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியை பிறப்பிடமாகவும் பிரித்தானியாவில் குரோலியில் வசித்து வந்தவருமான மார்க் பிரான்சிஸ் பீட்டர் அவர்கள் 28 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் ரஃபினா பீட்டர் ரஞ்சி என்று செல்லமாக அழைப்பார்கள். அவர்களின் அன்பு கணவரும் அலைன் ஒலிவியா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்ற திரு திருமதி என் எஸ் பீட்டர் அவர்களின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான திரு திருமதி பெனடிக் அவர்களின் அன்பு மருமகனும் அமரத்துவம் அடைந்த திரேசா பேரின்பநாதன் யோசப் இமானுவல் பேபி என்று செல்லமாக அழைப்பார்கள். அக்னஸ் மோகனதாஸ் கேலோ ஷின்னக்லேயர் பீட்டர் அமரத்துவம் அடைந்த ஏஞ்சலினா அமிர்தநாயகம் அந்தோனி ஜோ பீட்டர் ஜூலியட் பத்மா ஸ்ரீ டி ஆர் டி தமிழி அன்பு நேயர் சாந்தி சமத்குமார் ஆகியோரின் அன்பு சகோதரரும் அத்தோடு ரமணி ரதனி மற்றும் கீதா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் இனக்கேரிகள் பற்றிய விவரம் பின்னர் அறிய தரப்பட்டும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அன்பு சகோதரி பத்மா ஸ்ரீ ஸ்கந்தராஜா டிஆர்டி தமிழலி நேயர் சாஸ்பூக் பிரான்ஸ். இவ்வறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியை பிறப்பிடமாகவும் பிரித்தானியாவில் குரோலியில் வசித்து வந்தவருமான மார்க் பிரான்சிஸ் பீட்டர் அவர்கள் 28 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் ரஃபினா பீட்டர் ரஞ்சி என்று செல்லமாக அழைப்பார்கள். அவர்களின் அன்பு கணவரும் அலைன் ஒலிவியா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்ற திரு திருமதி என் எஸ் பீட்டர் அவர்களின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான திரு திருமதி பெனடிக் அவர்களின் அன்பு மருமகனும் அமரத்துவம் அடைந்த திரேசா பேரின்பநாதன் ஜோசப்பின் இம்மானுவல் பேபி என்று செல்லமாக அழைப்பார்கள். அக்னஸ் மோகனதாஸ் கேளோ ஷின்க்ளர் பீட்டர் அமிர்தம் அடைந்த ஏஞ்சலினா அமிர்தநாயகம் அந்தோனி ஜோ பீட்டர் ஜூலியட் பத்மஸ்ரீ டிஆர்டி தமிழலி நேயர் சாந்தி சம்பத்குமார் ஆகியோரின் அன்பு சகோதரரும் அத்தோடு ரமணி ரதனி மற்றும் கீதா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரிகை பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்பட்டும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அன்பு சகோதரி பத்மா ஸ்ரீ ஸ்கந்தராஜா டிஆர்டி தமிழலி நேயர் சார்ஸ்பூக் பிரான்ஸ். இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை தாயகத்தில் காரணிகரை பிறப்பிடமாக கொண்ட பரிசை பதிவிடமாக கொண்டவருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்களுடைய மரண அறிவித்தலும் அதனைத் தொடர்ந்து தாயகத்தில் யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா குரோலியில் வசித்து வந்தவருமான செயின்ட் பேட்ரிக்ஸ் பழைய மாணவருமான மார்க் பிரான்சிஸ் பீட்டர் அவர்களுடைய மரண அறிவித்தலையும் கேட்டீர்கள். நேரம் சரியாக 2:49 கராச்சத்தில் 1:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது சாயி அருளமுதம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, முதலில் மனிதனின் முயற்சிகளை இறைவன் தூரத்திலிருந்து கவனிக்கின்றார். எதைப்போல வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் எழுதும்போது எட்ட நிற்கும் ஆசிரியரைப் போல, அதன்பின் மனிதன் போகத்திற்குரிய பற்றுக்களை உதறிவிட்டு சேவையிலும் நற்கருமங்கள் ஆற்றுவதிலும் ஈடுபடும் போது ஊக்கமளிக்கும் வகையில் இறைவன் அருகே வருகின்றார். ஒளியை பாய்ச்ச மூடியிருக்கும் கதவு எப்போது திறக்கும் என காத்திருக்கும் கதிரவனைப் போலவும், தனது எல்லையையும் எஜமானனின் உரிமைகளையும் அறிந்துள்ள வேலைக்காரனைப் போலவும் இறைவன் இருக்கின்றார். தனது வருகையை அறிவிப்பவர் அல்லது கதவை தட்டுபவர் அல்ல இறைவன். அவர் வெறுமனே காத்துக்கொண்டு இருக்கின்றார். வீட்டுக்காரர் கதவை லேசாக திறந்தவுடன் சூரிய ஒளி அடுத்த நொடியே பாய்கின்றது, உள்ளே உள்ள இருளை ஓட்டுகின்றது. இறைவனின் உதவியை நாடும்போது அவர் கைகளை நீட்டிய வண்ணம் மனிதனின் பக்கத்திலேயே தயாராக இருக்கின்றார். எனவே மனிதனுக்கு எது தேவை எனில், வழிபடுவதற்குரிய விவேகமும் அவரை அறிந்து கொள்வதற்குரிய ஞானமுமே ஆகும். புரிந்து கொள்வது ஞானம் எனப்படும். ஆனால் அது வெறும் விவேகம் அல்ல. உண்ணல் என்பதற்கு உணவை நாவின் மீது வைத்தல் என்பது பொருள் அல்ல. உணவு மெல்லப்பட்டு விழுங்கப்பட்டு செரிக்கப்பட்டு குருதியில் கலந்து எலும்பு சதைக்குள் சென்று ஆற்றலும் வலிமையும் அளித்தால்தான் உண்ணல் என்பது பொருள் படைத்ததாக இருக்கும். அதை போலவே புரிந்து கொள்ளல் அல்லது ஞானம் என்பது வாழ்க்கை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் ஊடுருவி எழுச்சியூட்ட வேண்டும். அது பொறிகள், புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் மூலம் வெளிப்பட வேண்டும். மனிதன் இந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஏராளமாக கற்பது ஞானம் ஆகாது. சத்குணமே ஞானம். சேவை செய்ய சிறிது போகத்தை துறக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட போகம் யக்ஞத்தின் ஒரு பகுதியாகும். இந்த உடலாகிய யந்திரம் வேலை செய்ய அன்னம் என்னும் எரிபொருள் தேவை. அன்னமே யக்ஞம் ஆகிவிடாது. ஆனால் அது இருந்தால்தான் யக்ஞம் நடக்கும். எனவே சிரிப்புக்கு ஆளாவது உண்பது அல்ல. உண்பது இரத்த போஷாக்குக்காகத்தான். உண்பது வழிபாட்டின் ஒரு பகுதியாகும். வெறுமனே பூவை பறித்து அதை சிலையின் தலைமீது வைத்து விடுவது பூசை ஆகாது. அந்த மலரை வளர்ப்பதற்காக உழைத்த தோட்டக்காரனும் வழிபாட்டிற்கு உரியவனே. உணவு அளிப்பது உடல் செயல்படத்தான். தியாகத்திற்கு உதவக்கூடியவையும் யக்ஞம் ஆகின்றது. உலகை இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்துவது, சமுதாயத்தில் சாந்தியும் நீதியும் நிலவச் செய்வது, உடலின் செயல்களை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைப்பது ஆகிய இந்த மூன்று கோட்பாடுகளுக்காக செய்யப்படும் செயல் அனைத்தும் தியாகம் ஆகின்றது. முதலாவது யக்ஞம், இரண்டாவது தானம், மூன்றாவது தவம் எனப்படும். மனிதனின் செயல்பாடுகள் அனைத்தும் இந்த மூன்று தேவைகளை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். இந்த நிலையை அடைய அஸ்திவாரமாக அமைவது ஒழுக்கமான வாழ்க்கை. பொய்யையும் மெய்யையும் பிரித்து அறியும் விவேகத்தை அடிப்படையாக கொண்டது ஒழுக்கமான வாழ்க்கை. முத்தை வைத்துக்கொண்டு சிப்பியை எறிந்து விடுவது போல சாரமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சாரமற்ற சக்கைகளை ஒதுக்கிவிட வேண்டும். அதன் பின்னம் தனி நபர் முயற்சி, தெய்வ அருள் இரண்டும் இருக்க வேண்டும். உடலும் ஆத்மாவும் தனித்தனியானவை என்னும் பெரிய போதனையை இடைவிடாமல் செயல்படுத்த வேண்டும். இது மிகவும் நன்மை நல்கும் பயிற்சி. ஒற்றுமையான சமுதாய வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் இப்படிப்பட்ட விவேகம் இன்றியமையாதது. சத்தியத்தை ஆக்கல், அழித்தல், காத்தல் மூன்றிலும் உள்ள சத்தியத்தை இறைவனே சத்தியமாக இருப்பதை உணர்வது தவிர்க்க முடியாதது. பரமாத்ம சேவைக்குரிய உணவு தூயதாக இருக்கிறதா என கவனிக்க வேண்டும். எவ்வளவு உணவு என்பதை விட எப்படிப்பட்ட உணவு என்றே வினவ வேண்டும். அதற்காக அளவை அசட்டை செய்துவிட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அதை உண்பது எதற்காக என்பதே வினா. சேவைக்குரிய பலம் பெற அது தேவைப்படுகின்றது. சேவா யக்ஞம் நல்ல விளைவு நல்க உணவு தேவைதான். ஆனால் அந்த உணவு தூயதாக இருக்க வேண்டும். உணவின் இந்த அம்சத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படியாக ஒவ்வொருவரும் அவரவர் பழக்கங்கள் மீதும் நடத்தை இயல்புகள் மீதும் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். அதன்பின் உடல் பற்று அற்றுவிடும். ஆத்மானந்தம் அடைவது எளிதாகிவிடும். மனிதன் நடைமுறையில் தன்னை உணரும் முன் இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளையும் செய்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் அப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வு மூலமாகத்தான் ஒருவர் தூய்மை அடைய முடியும். தூய்மையால் மட்டுமே பரமாத்மாவை உணர இயலும். இப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் பரமாத்மாவை என்னால் இன்னும் அறிய முடியவில்லை என்று அழுது துன்பப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. ஆன்ம வாழ்வின் தூய்மையை அனுபவிக்காமல் உலக வாழ்வில் மூழ்கியுள்ள ஒருவரால் ஆன்மீக ஈடுபாட்டின் மதிப்பை பாராட்ட முடியாது. நான் அதை அனுபவித்து பாராட்டிய பின்பே ஆன்மீகத்தில் முயல்வேன் என்று சிலர் சொல்லக்கூடும். இது நீந்தி பழகிய பின்பே நீரில் இறங்குவேன் என்று சொல்வதை போன்றது. உடம்புடன் ஒரு மிதவியை கட்டிக்கொண்டு நீரில் இறங்கினால்தான் நீச்சல் பழக முடியும். அதைப் போலவே மனதுடன் ஒரு மிதவியை சேர்த்து ஆன்ம சாதனையில் பயமின்றி இறங்க வேண்டும். அதன் பின்புதான் ஆன்ம சாதனையின் அருமையை உங்களால் புரிந்து கொள்ள இயலும். ஆன்ம சாதனையின் இயல்பும் கட்டுப்பாடுகளும் அந்த வழியில் பயணம் செய்தவர்களுக்குத்தான் தெரியும். சத்திய விவேக பாதைதான் பரமாத்மாவிடம் அழைத்து செல்லும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அந்த வழியில் செல்லாதவர்கள் அல்லது அப்படி ஒன்று இருப்பதாகவே அறியாதவர்களால் அதை பற்றி தங்களுக்கோ பிறருக்கோ விளக்க முடியாது. பரமாத்மா ஒன்றுதான் உண்மையானது. பரமாத்மாவே சத்தியம், பரமாத்மாவே அன்பு. அவரை சத்தியமாக அன்பாக கருதி அவற்றின் மீது தியானம் செய்யுங்கள். நீங்கள் எந்த உருவத்தை தியானித்தாலும் அவரை உணர முடியும். அடியார் குழாமில் எப்போதும் இருங்கள். சத் சங்கத்தின் மூலம் விவேகமும் வைராக்கியமும் நிலை பெறும், அதிகமாகும். இவைகள் ஆன்ம பலம் அருளும், அகத்தில் சாந்தி நிலவும். அதன்பின் உங்கள் மனம் பரமாத்மாவுடன் ஒன்றும். எதை செய்தாலும் உங்கள் வலிமை திறமை அனைத்தையும் பயன்படுத்துங்கள். சொல்லும் செயலும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இம்முயற்சியில் முதலில் நீங்கள் இடறி விழலாம், கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்கலாம். ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும். வெற்றியும் ஆனந்தமும் கட்டாயம் கிட்டும். உங்கள் நடத்தை வாழும் முறை மூலம் நீங்கள் சத்தியத்தையும் பரமாத்மாவையும் உணர முடியும். அன்பின் வடிவங்களே, சுயநலம் மிக்க பழக்கங்களை மனப்பான்மைகளை எல்லையில்லாமல் மனிதன் படைக்கின்றான், வளர்க்கின்றான். அதனால் திருப்தியின்மை அவனிடம் பெரும் அளவில் காணப்படுகின்றது. ஆற்றலையும் அதிகாரத்தையும் குவித்து வைக்கும் மனப்பான்மை மேலாதிக்க போக்கு ஒருபோதும் நிலையற்ற முழுமை அடையாத பொருட்களின் மீது வைக்கும் பேராசை முதலியவற்றிலிருந்தும் அந்த அதிருப்தி எழுகின்றது. மனிதன் மன நிறைவு அடையும் நிலையை அவைகள் ஒருபோதும் அளிப்பது இல்லை. எல்லாவற்றையும் உடையவர் சர்வேஸ்வரன். நான் சகல கலா வல்லவன் அல்லது எல்லா செல்வங்களையும் உடையவன் அல்லது அனைத்து அறிவுகளையும் பெற்றவன் அல்லது சகல சாத்திரங்களின் களஞ்சியம் என்று ஒருவர் தன்னை பற்றி பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் இவை அனைத்தையும் அவர் யாரிடமிருந்து பெற்றார்? அந்த மூலம் உள்ளபடியே மிக மிக பெரியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய உடைமைகள் அனைத்தும் அவருடைய உழைப்பு முயற்சி ஆற்றலால் கிட்டியது தான் என்று உரிமை கொண்டாடலாம். ஆனால் நிச்சயமாக அவற்றை வேறு யாரோதான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லது வடிவத்தில் வழங்குகின்றார். இதை அவர் இல்லையென்று சொல்ல முடியாது. எல்லா அதிகாரமும் எல்லா ஆற்றலும் பிறக்கும் மூலஸ்தானம் சர்வேஸ்வரனே. இறைவனின் சகல வல்லமையை அசட்டை செய்வது ஒருவர் பெற்றுள்ள சிறு ஆற்றலை கூட தனது என்று மயங்குவதிலும் தான் உண்மையில் இருமாப்பு பெருமை அகங்காரம் ஆகும். ஒருவரிடம் உண்மையான ஆற்றல் இருக்குமாகில் அவர் எங்கே இருப்பினும் அவரிடம் சத்தியம் இரக்கம் அன்பு பொறுமை சகிப்புத்தன்மை நன்றியுடைமை முதலிய சிறப்பியல்புகள் இருக்கும். அகங்காரம் அற்றவராக அவர் இருப்பார், அதற்கு அங்கே இடமே இருக்காது. மேற்படி இயல்புகளை அடிப்படையாக கொண்டுதான் அவரை இனம் காண முடியும். எனவே இந்த இயல்புகளை வளர்த்து கொள்ள ஆவல் கொள்ளுங்கள். அன்பின் வடிவங்களே, அகங்காரத்தில் ஆன்மா ஜோதி மங்குகின்றது. எனவே அகங்காரம் அழிக்கப்படும் போது எல்லா தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு ஏற்படுகின்றது. எல்லா சஞ்சலங்களும் மறைகின்றன, ஆனந்தம் அடையப்படுகின்றது. சூரியன் பனி மூட்டத்தால் மங்குவது போல அகங்கார உணர்வு நிரந்தர ஆனந்தத்தை மறைக்கின்றது. வெளிகள் திறந்திருப்பினும் ஒரு துண்டு துணி அல்லது அட்டையால் தெளிவாகவும் பயனுள்ள வகையிலும் செயல்படா வண்ணம் தடுத்து விடலாம். அதைப்போலவே சுயநலத்திரை இறைக்காட்சியை மறைக்கின்றது. சொல்லப்போனால் வேறு எதையும் விட வெகு அருகில் இருப்பவர் இறைவனே. பல சாதகர்களும் சாதுக்களும் சந்நியாசிகளும் துறவிகளும் நான் என்னும் பற்றுதல் காரணமாக பல்லாண்டுகள் போராடி தியாகம் செய்து தாங்கள் பெற்ற மேன்மைகள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். இறை உணர்வால் ஏற்படுவது ஆனந்தம். அந்த ஆனந்தம் இல்லாத ஆற்றல் அஸ்திவாரம் இல்லாத சுவர் போன்றது. வெறும் பாண்டித்தியத்தால் ஒரு பயனும் இல்லை. வேதங்கள், உபநிடதங்கள், சாத்திரங்கள் முதலியவை அன்றாட வாழ்வில் பின்பற்றுவதற்குரிய கோட்பாடுகள் ஆகும். சொற்செல்வம் எப்படிப்பட்டதாக இருப்பினும், மேதாவித்தனம் எப்படிப்பட்டதாக இருப்பினும், நடைமுறைப்படுத்தாவிட்டால் அவை அனைத்தும் முழுக்க முழுக்க வீணானவையே. வேதங்கள், உபநிடதங்கள், சாத்திரங்களின் போதனைகளை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்றால் ஒருவர் எனக்கு தெரியும் என்னும் உணர்வை சுட்டு எரித்தாக வேண்டும். உண்மையான சாரத்தை நன்றாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆனந்தம் தவறாமல் கட்டாயம் கிட்டிவிடும். பஞ்சாங்கத்தில் 10 யூனிட் மழை பொழியும் என போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பஞ்சாங்கத்தை 10 மடித்து பிழிந்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு மழை நீரை கூட எடுக்க

நல்வழிப்படுத்துவதும் தான் வேதங்கள் உபநிடதங்களின் சிறப்பு இயல்பு. ஆனால் ஆனந்தத்தின் சாரத்தை அந்நூல்களை பிழிந்து சேகரிக்க இயலாது. சாரம் அவற்றில் திணிக்கப்படவில்லை. அவற்றில் விளக்கப்பட்டுள்ள பாதையை, வழிகாட்டுதலை, குறிக்கோளை ஒருவர் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த வழியில் நடக்க வேண்டும். வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். குறிக்கோளை அடைய வேண்டும். இருப்பினும் எனக்கு எல்லாம் தெரியும் என்னும் இருமாப்பை உருவாக்கும் நான் என்னும் உணர்வு இருக்குமாகில் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாகிவிடும். முக்தியின் இரகசியம் இந்த ஆபத்தை உணர்வதில்தான் இருக்கின்றது. இந்த அபாயம் தவிர்க்கப்படாவிட்டால் மறுபிறப்பும் தவிர்க்க முடியாதது ஆகிவிடும். மேலே கூறியவற்றில் நீங்கள் விழிப்புடன் இருந்து ஆன்மீக சாதனையில் மூழ்குவீர்கள் ஆகில் உலகும் அதன் கவலைகளும் உங்களை பாதிக்காது. இந்த உண்மையில் இருந்து நீங்கள் வெகு தூரம் விலகும் போதுதான் நீங்கள் துயர் உருகின்றீர்கள், வலியை உணர்கின்றீர்கள், வேதனையை அனுபவிக்கின்றீர்கள். சந்தையை விட்டு தள்ளியிருக்கும் ஒருவனுக்கு தெளிவில்லாத பெருங்கூச்சலே காதில் விழும். ஆனால் அதன் அருகே சென்று அதற்குள் நடந்தால் தெளிவாக தனித்தனியாக பேரம் பேசுவது புரியும். அதை போலவே பரமாத்மாவை அறியும் வரை உலகின் கூச்சல் உங்கள் மீது மேலாதிக்கம் செய்து ஸ்தம்பிக்க வைத்து விடுகின்றது. ஆனால் முயன்று நீங்கள் ஆன்மீக சாம்ராஜ்யத்தின் உட்பகுதிக்கு சென்றுவிட்டால் ஒவ்வொன்றும் தெளிவாகி விடுகின்றது. மெய் அறிவு உங்களிடம் வெளிப்படைகின்றது. அதுவரை நீங்கள் அர்த்தமற்ற வாதங்களிலும் தகராறுகளிலும் விளம்பரத்திலும் பகட்டிலும் சிக்குண்டு கிடப்பீர்கள். குறிக்கோளை நோக்கி பக்தி மார்க்கத்தில் செல்லும் சாதகர்கள் பின்வரும் சிறப்பியல்புகள் பெற முயல வேண்டும். உலகின் தவறுகள், கொடுமைகள், வேதனைகளில் இருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும். சத்தியம், ஒழுக்கம், அன்பு, அமைதி முதலியவற்றை பின்பற்ற வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி மார்க்கம். இறைவனுடன் ஐக்கியமாக விரும்புகின்றவர்களும் உலக நன்மையை நாடுகின்றவர்களும் போற்றுதல் தூற்றுதல், வளம் வறுமை, இன்பம் துன்பம் முதலியவற்றை தகுதியற்றவை என்று தள்ளிவிட வேண்டும். உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஆத்மாவின் மீது சீரான உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆன்மீக மேன்மை பெற தங்களையே அர்ப்பணிக்க வேண்டும். யாருமே மகா புருஷர், அவதார புருஷர் கூட ஏளனம் அவதூறுகளில் இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் பயமுறுத்தலுக்கு அவர்கள் அடிபணியக்கூடாது. மகா புருஷர்கள் அவதாரங்களை கிண்டல் செய்வோரும் அவதூறுகளை பரப்புவோரும் தாங்க முடியாத இன்னல்களுக்கு ஆளாகி தத்தளித்த பின்பே பாராட்ட ஆரம்பிப்பர். மகாபுருஷர் அவதாரங்களின் உண்மையான இயல்பை உணர ஆரம்பிப்பார்கள். தோல்விக்கு காரணம் அறியாமையால் எழும் பலவீனமே. எனவே ஊசலாடுவோர் அறியாமையில் உழல்வோரிடம் இருந்து சாதகர்கள் விலகி நிற்க வேண்டும். அவர்களின் நம்பிக்கைகளையோ அவர்களது வாதங்களையோ எதிர்க்காமல் வாதிடாமல் புனித நூல்களிலும் இறைவனது அடியார் குலாமிலும் ஆழ்ந்துவிட வேண்டும். அதன்பின் ஏராளமான ஆத்ம உணர்வு அனுபவத்துடன் அந்த உண்மையை உணர்ந்ததால் பெற்ற ஊக்கத்துடன் எப்படிப்பட்ட நபருடனும் பயமில்லாமல் பழகலாம். தான் கண்டறிந்த சத்தியத்தை அவர்களுடைய மனதில் புகுத்தவும் செய்யலாம். அன்பின் வடிவங்களே, நற்செயல்களை நாடுவோர் ஆன்மாவை உணரும் வழியில் நடப்போம்.

0: போர் மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளனர். முதலாவது மேற்படி வழியில் நடத்தல், இடர்பாடுகள், இழப்புகள், இன்னல்களுக்கு ஆளாகி விடுவோம் என நினைத்து பயப்படுபவர்கள், கடை நிலையை சேர்ந்தவர்கள். இரண்டாவது மேற்படி முயற்சியில் குறுக்கிடும் தடைகள், ஏமாற்றங்கள் முதலியவற்றால் மனம் தளர்ந்து ஏமாற்றமுற்று முயற்சியை தொடராமல் இடையில் விடுபவர்கள். இவர்கள் இடைநிலையைச் சேர்ந்தவர்கள். மூன்றாவது பாதை எப்படிப்பட்டதாக இருப்பினும் விடாமுயற்சியுடன், அமைதியுடன், ஊக்கத்துடன் பயணத்தை நிறைவு செய்பவர்கள் முதல் நிலையைச் சேர்ந்தவர்கள். இந்த உறுதியும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பக்தனின் சிறப்பு இயல்புகள் ஆகும். மாய உலகின் மீது வைத்த பற்றினால் மயக்கமுற்று தற்காலிக இன்பத்தால் கவரப்பட்டு நிலையான முழுமையான மகிழ்ச்சியை அடைவதற்குரிய முயற்சியினை விட்டுவிடாதீர்கள். ஆன்மீக கடமைகளை முழு ஈடுபாட்டுடன் தொடர்ந்து ஆற்றுங்கள். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் பரமாத்மாவை அறிய முடியாது. பிரேமையின் மூலமே சிரத்தை வருகின்றது. சிரத்தையின் மூலம் ஞானம் வருகின்றது. ஞானத்தின் மூலம் பரபக்தி வருகின்றது. பரபக்தி மூலமே பரமாத்மா அடையப்படும். அப்படியானால் பிரேமையை வளர்த்து கொள்வது எப்படி? அதற்கு இரு வழிகள் உள்ளன. முதலாவது எப்போதும் பிறரது குற்றங்களை, அவை எத்தனை பெரியவையாக இருப்பினும் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் அசட்டை செய்துவிட வேண்டும். உங்கள் குற்றங்கள் அவை எத்தனை சிறியவையாக அசட்டை செய்யக்கூடியவையாக இருப்பினும் அவற்றை பெரிதாக கருதி கவலைப்பட்டு வருந்த வேண்டும். இந்த வழிகளால் பெரிய குற்றங்கள் குறைகளை நீங்கள் தவிர்க்கின்றீர்கள். சகோதரத்துவமும் சகிப்புத்தன்மையும் உங்களிடம் வளர்கின்றது. இரண்டாவது நீங்களாக அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து எதை செய்தாலும் நீக்கமர நிறைந்த இறைவன் அதிலும் இருக்கின்றார் என எண்ணி செய்யுங்கள். இறைவன் பார்க்கின்றார், கேட்கின்றார், எல்லாவற்றையும் அறிகின்றார். நீங்கள் எதை பேசினாலும் ஒவ்வொரு சொல்லையும் இறைவன் கேட்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொய்யையும் மெய்யையும் பகுத்தறிந்து மெய்யையே பேசுங்கள். எதை செய்தாலும் நல்லது கெட்டதை பிரித்து நல்லதையே செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் நினைவு விழிப்புணர்வு உங்களது ஒவ்வொரு நொடியிலும் இருக்கட்டும். இந்த உடல் ஆன்மாவின் ஆலயம். அந்த ஆலயத்தில் எது நேரினும் அது அந்த ஆன்மாவைச் சாரும். அதை போலவே இவ்வுலகு இறைவனின் ஆலயம் ஆகும். எனவே அதில் எது நல்லது தீயது நேரினும் அது இறைவனைச் சாரும். ஆன்மா உடல் குறித்து நீங்கள் அறிந்த உண்மையில் இருந்து அறியாத உண்மையான இறைவனையும் உலகையும் அறிந்து கொள்ளுங்கள். கீழ்காணும் மூன்று முக்கியமான கருவிகளை உடைய ஒவ்வொருவராலும் ஆத்மா பரமாத்மாவின் தொடர்பையும் இரண்டுக்கும் உள்ள உறவையும் உணர இயலும். முதலாவது வெறுப்பு விருப்பினால் நிலை குலையா மனம். இரண்டாவது பொய்மை கலவா பேச்சு. மூன்றாவது பிறரை துன்புறுத்தாத உடல். இன்பமும் அமைதியும் வெளிப்பொருட்களில் இல்லை, அவை உங்கள் அகத்தில் உள்ளது. ஆனால் மக்கள் அவர்களது முட்டாள்தனத்தால் அவைகளை புற உலகில் தேடுகின்றார்கள். எனவே விரைவில் விழித்து எழுங்கள். ஒவ்வொன்றிலும் உள்ள சாரத்தை, நிலையான சத்தியத்தை தெரிந்து கொள்ள முயலுங்கள். அன்பை அனுபவிக்க முயலுங்கள். அன்பே பரமாத்மா. ஒவ்வொரு திருப்பு முனையும் ஆய்வுக்கு உரியது. ஆய்ந்து அதில் உள்ள உண்மையை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை ஒதுக்கி விடுங்கள். உலக ஆசைகள் இருக்கும் வரை ஒருவன் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது. ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.
1: நன்றி சகோதரி. அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருள்மத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கன்னட தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்த எந்த நாளும் உன்னோட இது கீழாப்பா இந்த இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 3:20 ஐக்கியராஜ்யத்தில் 2:20. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.

0: நேரம் சரியாக 3:20 அக்கராட்சத்தில் 2:20 அன்பூர்வங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பூர்வை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோசிக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: கல்யாணிய
0: கண்டன், பவளத்த கண்டன்,
1: கல்யாணி
0: கல்யாணி என் காதல்.
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: வாழ்கின்ற
0: மக்களுக்கு வாழ்ந்த மக்கள் பாடமடி,
1: வாழ்ந்தவர்கள் பாடமடி.
0: அது என்ன
1: நடக்கும் தெரியல, வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் பாடமடி என்ன, அவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாட வேண்டாம்
0: சொல்றேன். என்ன பள்ளிக்கூடம் போவாத ஒரு
1: நீங்கள் பள்ளிக்கூடம் போல, நான் பள்ளிக்கூடத்தை கண்டே அறிய மாட்டேன். அப்ப என்ன சொல்லுவோம், அவர்கள் இந்த வாழ்ந்த முறையிலே அதான் சொல்லுறேன். மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, அவர்கள் என்ன மாதிரி வாழ்ந்தால் வாழ்க்கை முறையில அதை பார்த்து நடக்கணும்.
0: வாழ்ந்தவர்கள் பாடமடி,
1: அவர்கள் வாழ்ந்தவர்கள் பாடம் அதை பார்த்து வாழுங்கள்.
0: வாழ்ந்தவர்கள் பாடமடி, பாடம்
1: அடிப்பு, பாடம் முறைகள் எல்லாம் தான்.
0: நீங்க என்ன சாப்பிடுங்க?
1: ஒரு தானிய மத்திய அன்னங்களை விடவே இல்லாதே.
0: விடவே இல்லாதா? அந்த சோத்தை சாப்பிட்டு போட்டு இருக்கிறீங்க. அப்போ உற்சாகமா இருக்கிறீங்க சாப்பிட்டு?
1: உற்சாகமா அப்படின்னா அனுப்பிடுதா எல்லாம் தான்.
0: உடனே வந்து இந்த பாட்டை யோசிச்சு கேட்கணும் நினைக்கிறீங்க. வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, அந்த பாடலை கேட்கறீங்க. நீங்கள போன்ற முதியவர்கள் இருந்தால் நீங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற மாதிரி மற்றவர்கள் வாழ்ந்து பழகுகிறது
1: தான் பாடம்.
0: அது என்ற கதை, அந்த கதையே நீங்க பாட்டா கேட்க போறீங்க. காமகோடியனுடைய கவிதை வரி அந்த மாதிரி எழுதியிருக்கிறார். கேளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: அஜித் பாடலை திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:28 ஐக்கியராட்சியத்தில் 2:28. இந்த நேரத்தில் வைஃபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி. நலமா இருக்கிறீங்களா மேரி? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: தென்றலுக்கு
0: தாய் வீடு பொதிகை அல்லவா? அது திசை மாறி போவது என்ன? விந்தை அல்லவா தென்றல்? தென்றல் என்றால் இதமான காற்றம்மா, இதமான இல்ல குழு குழண்ட காற்று. அது நல்ல ஒழுங்கா ஒரு பாதையா போனான்னாதான் அந்த காற்று எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். இப்போ இப்போ இப்போ நீங்கள் 7 மணி 8 மணி நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்களா? மாலையில் ஓ, நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்களா? சும்மா குளிக்கிறீங்களோ?
1: குளிக்கிறேண்ணா.
0: அந்த 7 மணி 8 மணிக்கு?
1: ஆமாம்.
0: என்ன பிள்ளை 2 மணி தேவை குளிக்கிறீங்க? குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்காங்க பிள்ள, அதுக்கு என்ன காரணம் கேக்குறார். உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லலாம். நீங்க 8 மணிக்கு கேட்டீங்களா உங்கள் எண்ணங்களும், அதிலும் பாடல் கேட்கலாம் சகோதரி, உங்களுக்கு விரும்பான பாடலும் தருவார். ஓகே,
1: அப்போ ஓகே. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி.

0: சொன்னால் துன்பம் அல்லவா இன்னும் சொல்லவா.
1: ஒலித்த பாடலை மீறி மக்களின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். புலவர் புலமை பெற்றவர்களுடைய கவிதை வரி அன்பு உறவுகளை இன்று 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஜெகன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் உங்கள் எண்ணங்களும் எங்கள் விருப்பம் என்ற நிகழ்ச்சியினூடாக, அதாவது எம்மவர்கள் மத்தியில் குடும்ப வன்முறைகள் அதிகரிப்புக்கு பற்றிய உங்கள் கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்புறவு, வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய தொடர்பை துண்டித்து அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
1: நன்றி.
2: நீங்களும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நீங்கள் எட்டு மணிக்கு வந்து கதைக்கிறீங்க ஜெகனோட?
2: இல்லையா, நான் கதைக்கிறேன்.
1: ஏன் கதைக்க தெரியாது உங்களுக்கு? வண்டியோட சக்கரங்கள் ரெண்டு தேவை
2: என்ன
1: பாட்டுக்கு போறீங்க?
2: நான்
1: ஆண்டவன்
2: கட்டல படத்துல இருந்து ஓடும் ஓடம் அந்த பாட்டு.
1: அந்த பாட்டுக்கு போறீங்க? அமைதியான நதியினிலே ஓடும்
2: ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் அந்த
1: பாட்டு.
2: என்ன பாட்டு? என்ன பாட்டு கேட்க மாட்டோம். எனக்கு
1: அந்த பாட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு
2: பிடிச்சிருக்கு.
1: கண்ணதாசனுடைய கவிதை வரி உங்களை கொள்ளை கொண்டு விட்டது. பாடியவர்களின் குரல்
2: வளம் இசை எல்லாம்
1: வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு.
2: அந்த மாதிரி இருக்கு. கேட்க நல்லா
1: இருக்கு. கேட்க நல்லா. அப்படியே சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
2: கவலைப்பாட்டு
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது ராதா. கேட்ட மகள்கள் நன்றி.
2: நன்றி எல்லாம்.

கவியரசர் கண்ணதாஸ் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராதா கனகராஜா. ராதாவை தொடர்ந்து ராஜா வந்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து. வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா ராஜா? என்ன சத்தமே வருதில்லை? அங்கே இங்கே டெலிஃபோன் வச்சு இங்கே கண்ணால் பார்த்துக்கிட்டு கதைக்கிறீங்க. வச்சிருக்கீங்களா? எப்படி நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கட்டும். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க ராஜா? விஸ்வநாதன் ஐயா படிச்ச பாட்டு நீங்களா? இந்த பாட்டு படிப்பீங்களா? ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவன் அழைப்பான். நிறைய பாட்டு படிச்சிட்டீங்க. என்ன கிட்டத்தட்ட நீ பாலசுப்ரமணியம் மாதிரி வந்துடுவீங்க. ஆ, விளங்க இல்லைண்ட. ஓ, அவர் சொக்கு இல்லாத ஆள். என்ன உள்ள ஆள்? என்ன உங்களுக்கு டெலிஃபோன் துண்டிக்கப்பட்டு விடுது ராஜா. உங்களுக்கான பாடலை உடனடியாக வழங்குகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவன் அழைப்பான் என்று வாலிக்குட்டி எழுதிய பாடல்.

கணக்கிடவில்லை.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்.
1: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்னாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
3: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா நோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0774 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0776 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 4 மணி ஆகிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் வீட்டு சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் குனிசில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர். மதுபான சாலைகளிட்ட பிரதேசமாக காணப்படும் வலிவடக்கில் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதை எதிர்த்து பொதுமக்களின் ஏற்பாட்டில் கண்டன பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. சுங்க நடவடிக்கைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் இறக்குமதி ஆவணங்களை கைமுறையாக சமர்ப்பிக்கும் நடைமுறை முற்றாக நிறுத்தப்படுவதாக இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடும் நடவடிக்கை இன்றே நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தற்போது மனநல மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக தேசிய வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் சாதுரி சுரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் ஒபின் பேப்பர்ஸ் எனப்படும் திறந்த ஆவணங்கள் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு சட்டியார்த்தர வர்த்தகர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலகுட ஹத்தஞான ஸ்தீரர் பொது உடையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டமை தொடர்பில் முப்பிட மகாநாயக தேரர்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சாவை கண் நோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அவரை அழைத்து செல்லுமாறு மேலதிக நீடவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நுவரேலியா கிரகிரி வாவியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையகமாக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னையர் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று புதன்கிழமை 19 வயதுடைய மாணவன் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி டி சதீசன் முற்றுகையிட்டுள்ளார். கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது 1000கணக்கான படிவம் 7 விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்களை முறைகேடாக நீக்கிய புகாரில் 2 பாரதிய ஜனதா கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை 14 லட்சம் வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கருவிட்ட பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் 2223க்கு பிறகு முதல் முறையாக வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய திரையுலகின் மிக சிறந்த நடிகர்கள் ஒருவரான நானா படேகர் இன்று அதிகாலை கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு இறக்கம் தருவாயில் வயது 75. மேட்டூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை புலி நீண்ட ஆட்களுக்கு பின்னர் வனத்துறையினரின் வைத்த
கூட்டில் சிக்கியதனால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார்கள். தொடரும் உலக செய்திகள். உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. குழந்தைகளை உங்கள் கண்களை நேசியுங்கள் என்று தொனிப்பொருளில் இம்முறை உலக பார்வை தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதுவரை நான் 8 போர்களை நிறுத்தியுள்ளேன், இது வேறு எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனை என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு தான் முழு தகுதியுடையவர் என்று தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தீவிர ஏவுகணை ஆளில்லா விமான தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 20 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள். பிளேட் வாய் விமான சேவையின் நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்கவில்லை. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் சொந்தமானது என்று மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிராக ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு பிரான்சை சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானை சேர்ந்த கென்சோ சோய் ஆகிய இரு விஞ்ஞானிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலியாவின் உயர் நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளது. தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேசும் சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. சீனாவின் கினான் மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு

போட்டி தரவரிசையில் 18 இடங்களை முன்னேறி தனது உச்சபட்ச இடத்துக்கு வந்திருக்கின்றார். பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் கோபன் பட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிபி சிந்து, தருண் மன்பல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். சீனா ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் போலந்து நிகா இஸ்கேவியடைக், சீனாவின் கின்வென் ஜெங் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். உலக சாம்பியன் ஸ்பெயின் கால்பந்தணி நேஷன்ஸ் லீக்கில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 4 லீக் போட்டிகளிலும் வென்று அசத்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் TRTTamil.com. ஒரு ஹீரோ இலங்கையில் 370 ரூபா 54 சதம், இந்தியாவில் 108 ரூபா 45 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 65 சதம், இந்தியாவில் 96 ரூபா 74 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 397 ரூபா 3 சதம், இந்தியாவில் 116 ரூபா 15 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் ஒரு ஐக்கியராஜ்ய பவன் 436 ரூபா 78 சதம், இந்தியாவில் 127 ரூபா 78 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 831 ரூபா 85 சதம், இந்தியாவில் 67 ரூபா 83 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 4:10 ஆகிய ராசியத்தில் 3:10 இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது. கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தின் மறு ஒலிபரப்பு கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம். பட்டிமன்ற தலைப்பு, ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை சொல்பவனா என்ற தலைப்பிலான பட்டிமன்றம் வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

ஒப்பந்தத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 174வது பட்டிமன்ற பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன், ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையே சொல்பவனா?

0: பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வானையில் வந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வருகை வைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் குழந்தை அம்மா நலமாக இருக்கிறீர்களா? மிக உற்சாகமாகவே இருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம்.
1: இன்றைய பட்டிமன் 174வது பட்டிமன்றத்தில் கலந்து சிறப்பிக்க குணநாயகி வசூதியாக நான் வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நீரூவி சாபனத்துக்கு நன்றி கூறி எனது தரப்பு நான் எடுத்த தரப்புக்கு பேச வருபவர்களுக்கும் இத்தரப்புக்கு பேச வருபவர்களுக்கும் நான் வரவேற்று வருக வருக என்று வரவேற்று நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது
0: உண்மையை
1: நட்பு என்றா என்ன நடுவர்களே? வெறும் ஜாதி அரட்டை இல்ல, பரஸ்பர நம்பிக்கை மேல கட்டப்பட்ட ஒரு
0: கோட்டை நட்பு.
1: அப்படி சில பேர் நட்பாகி பிணாமல் உள்ளதெல்லாம் கேட்டு என்ன ஒரு வரட்டை அதை போய் ஒன்ற பத்தாக்கி வச்சு கோர்முட்டி நடந்தது அவ்வளவு பெரிய கோள்கள் எல்லாம் வருது. அப்படியான நண்பர்கள் எங்களுக்கு தேவையில்லை. எந்த ரகசியத்தை ஒரு நண்பன் கட்டி காக்குறானோ அவன் தான் உண்மையான நண்பன் என்று நான் தெரிவு செய்து
0: கொள்வேன்.
1: இப்ப வாழ்க்கையில வந்து அம்மா அப்பா சகோதரங்க என் துணைவியிடம் கூட சொல்ல முடியாத சில கஷ்டமான விடயங்களை யாருகிட்ட கொட்டிட்டிருக்கிறோம்? எங்கட நண்பன் கிட்டதான். ஏனென்றா அவன் வந்து எங்களை தவறாக நினைக்க மாட்டான். வெளியிலும் சொல்ல நம்ம மானத்தை அவன்
0: காப்பாற்றுவான்.
1: எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த மானத்தை அவன் வெளியில விட மாட்டான் என்று இந்த நண்பனில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நண்பன் மனசு எப்படி இருக்கும் என்று எப்படி இருக்கும் தெரியுமா? நடுவர்களே, சாவி இல்லாதவரு போட்டு போட்ட லொக்கர் மாதிரி. அதுக்குள்ளே போன ரகசியம் வெளியே வரவே வராது. நடுவர்களே, அப்ப அவ்வளவு இருக்க மாட்டான் இருக்க லொக்கர் போட்டு சாவி லொக்கர் மாதிரி இருக்கும். அவற்ற மரபுக்கு நாங்க சொல்ற ரகசியம். அடுத்தது வந்து நட்பு இந்த இலக்கணத்தை பார்த்தோம். ஆபத்தில வந்து எங்களுக்கு அரணாகத்தான் இருப்பார். உண்மையான நண்பன் அப்படித்தான். ரகசியம் காப்பது ஏதோ ஒரு கடமைக்காக இல்ல, அவன் எங்களுக்கு இருக்கிற அன்பு வைத்திருக்கிற அன்பாகதான் நாங்க செய்யற இந்த தப்பையோ கஷ்டத்தையோ வெளியே தெரிய நமக்கு இந்த அவமானம் வந்து அவனுக்கு தெரியும்.
0: அரணாக இருப்பார்.
1: ஓ, அவர் அரணாக இருப்பார்.
0: எங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் ஜமனாக இருக்கிறார்களே.
1: நண்பன் என்றால் ஆபத்துக்கு உதவுறவன் நண்பன். ஐயோண்டு கத்திதான் அது என்னென்று கேட்கிறவன் தான் உண்மையான நண்பன். இந்த காலத்துல வந்து ஒருவன் ரோட்டுல விபத்து ஏற்பட்டு கிடந்து கத்தினாலும் ஏனென்று கேட்கிறாங்க. ஏன் வேலை தங்களுக்கு திருச்சின வருமாட்டே படங்களை எடுத்து போட்டுட்டு உடனே ரேசுக்கிற வடத்தை போட்டுட்டு மாறிடுறாங்க. நல்லா உண்மையில கொண்டு போனா காப்பாற்றப்படலாம், ஆனா ஒருவர் கொண்டு போகாட்டி அப்படியே அந்த உயிர் போடும். அப்படி எத்தனையோ ஆனா இதுல போய் நண்பனா இருந்தாலும் சில பேர் தூள் கொடுக்க போவே. இந்த காலத்தை பொறுத்தளவு அறவும் சரியோலதான் கிடக்கு. உபத்திரவத்தை தேடுவது என்று சொல்லியே நாங்கள் பிள்ளைகள்
0: விட்டுருவோம்.
1: ஆனா இப்ப நாங்க சும்மா பழைய நாளே நண்பனை தானே
0: இன்றைக்கும்
1: இருக்கு. அது என்னோட வந்து 6-7 8 வந்தா படிச்ச நாங்கள் அதுவும் வெவ்வேறு இடத்திலிருந்து அரம்பத்துக்கு கொண்டா வந்து சேர்ந்தது. இன்று வரையும் தொடர் வந்தாங்க. ஆனா அவளை ஊர்ல இருக்கிறா கொழும்புல நாங்க தொடர். அப்படி இருக்கும் ஒண்ணு நட்புண்டா. ஒரு ஆளை தானே மனதில் பிடிச்சு இறக்கி பிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த உயிரை கூடிய பணையம் வைக்கக்கூடிய நண்பர் இருக்கிறார். உயிரை கூடிய பணம் வைப்பான். ஆனா அந்த உதட்டுக்கு வந்து அந்த ரகசியத்தை கட்டச்சு வரையும் வெளியிட மாட்டான். உங்களோட மானத்தை காப்பான். ஆனா வாயை திறந்த அந்த ரகசியத்தை கடைசி வரையும் சொல்ல மாட்டான். காலம் தாண்டினாலும் சில ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பான். என்னண்டா இப்ப படிக்கீங்களே, ஒரு பெண்ண காதலிக்கிறவன் அவனுக்கு தான் நிறைய சொல்லுப்படும். ஒரு
0: நண்பன்
1: நீங்க தலையங்க காலம் மாறினாலும் நம்ம நண்பனின் நம்பிக்கை மாறக்கூடாது. நண்பர்களே,
0: அந்த நம்பிக்கை தானே நட்பு.
1: ஓ, நம்பிக்கை தான் நட்பு. நம்பிக்கையை கைவிடக்கூடாது. உண்மையான நண்பன் என்ன செய்வான், தனது சூழல் மனதை கலந்து போகும்போதும் தாங்கி பிடிக்க வேணும். உங்களோட அவனுக்கு இருக்க வேணும். நட்பன்தான் சூழப்பட வேணும். அப்ப பெருமை அடைய வேண்டும். அந்த குணம் அவனுக்கு நண்பனை சிறப்படி செய்கிறவன் உண்மையான நண்பன். கடைசி ஒரு விஷயத்த சொல்லி போட்டு போகுது. கடலின் ஆழத்தை அளந்து விடலாம். அதுக்கு அளவுகோல் இருக்கு, அளந்து விடலாம். ஆனால் உண்மையான நண்பனின் நெஞ்சத்தின் ஆழத்தை, அவர் காக்கும் ரகசியத்தின் மதிப்பையும் அளவிடவே முடியாது.
0: வாதங்களை வைத்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தது. நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனே என்ற அணிக்காக திருமதி குலநாயக் பசுபதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு நூற்றி 74வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா

கெடுக்கிறது யூரோப்பிய அவன மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. ரகசியத்தை காப்பவனா உண்மையான நண்பன், ரகசியத்தை காப்பவனா அல்லது உண்மையை சொல்பவனா? ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா உண்மையான நண்பன்? உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? 174வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது. உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா?

நீங்கள் கேட்டுக்கொள்வது டிஆர்டி தமிழில். நீர் ரூபி ஆவணமாக ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன் ரகசியத்தை காட்போவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா? 174வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

0: கருக்குறு பத்தி ஆட்டி தமிழியில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்வோனா? சரி, உடனடியாகவே ஜேசுதாசன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேதுண்டா.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, இனிய இரவு வணக்கம் என்றா. நீங்கள் இந்த பட்டிமன்றம் தானே வந்து வரைய வந்து உங்களோட நேயர்களோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் பார்த்து கொண்டிருந்தேன், கூடுதலாக நேயர்கள் வந்ததன் பின்னரான வருவோம் என்று ஆயத்தான் இருக்கிறேன். நீங்கள் சொன்ன உடனே நான் பலமையான நேரத்தில் அவர் கண்டு முடிய வந்தப்ப நாங்களும் வந்து கதைச்சிட்டு போறோம். அப்ப நல்லா இருக்கும் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு சில உடைய இடையில் ஏற்பட்டிருக்க மனதில் நாங்கள் அது பல விஷயங்களை தான் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். எல்லோரும் ஒரு மனம் வேதனையில இருக்கிற நேரங்கள்ல வந்து கதைப்பதற்கும் சங்கடப்படும். இருந்தாலும் அம்மா எங்கிற குணநாயகி அம்மா வந்து தன்னுடைய கருத்தை வாதித்து வைத்திருந்தா சிறப்பு என்று கூறிக்கொண்டு முதலில் இந்த 174வது பட்டிமன்றத்திலே நாங்கள் கலந்திருக்கின்றோம். உண்மையான நண்பன் ரகசியத்தை பாதுகாப்பான அல்லது ரகசியமானாலும் உண்மையை சொல்வான். சூடான வாதங்களை வைப்பதற்கு சூடான வாதங்கள் வாதாட்டங்கள் வந்தா தான் எந்த தலைப்புக்குள்ள இறங்கலாம் என்று யோசிக்கலாம்.
0: நிச்சயமாக.
1: அப்பதான் இந்த நியூரூபி ஆபரண மாளிகைக்கும் மற்றும் டிஆர்டி வானொலிக்கும் மற்றும் எங்களுடைய அணியிலே அல்லது எதிரணியிலே பேச வருவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்று அகால மரணம் அடைந்த எங்களுடைய டிஆர்டியினுடைய முதுகெலும்பு எங்களுடைய மனோன் அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஞ்சலியை அவர்கள் நீரஞ்சலியையும் கூறிக்கொண்டு அசம்பந்தமான நேரம் வருகின்ற பொழுது அவரோடு பேசுவோம். வானொலி கொண்டு வந்தவுடன் அவருக்கு ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நடுவர் அவர்களை நான் பேச இருப்பதும் அதுதான் எதிராக என்னால் வாழ முடியும் வாதாட கருத்து வைக்கிறதுக்கு நேர்கள் வரவில்லை. இருந்தாலும் நானும் உண்மையான ரகசியத்தை நண்பர் உண்மையான ரகசியத்தை காப்பாற்றுவான் என்று குணநாயகம்மா அணிக்காதான் கதைக்க
0: வந்தேன்.
1: வாதங்கள் இருந்தாத்தோ வர முடியும். இப்ப எனக்கும் அது தற்பொழுது சோமாக இருக்கிறது
0: கதைப்பழக்கம்.
1: அப்போ வள்ளுவர் சொல்லுவார் அழகாக, உடுக்க இழந்தவன் கைபோல் இடுக்கன் கடைவதான் நட்பு. அந்த நேரம் உங்களுடைய உடல் உடை உடை ஆடை அப்படி கலந்த உடையை நாங்கள் எவ்வளவு உருக்கி பிடிக்கிறோமோ அந்த உடை அந்த நேரத்தில் அப்படி நட்பு என்பதற்கு நடுவரவர்களே பல வியாக்கியானங்கள் கருத்துகள் கூறிக்கொண்டிருக்கிறான். அது நாங்கள் பிறந்த காலத்தில இருந்து படித்த காலத்தில இருந்து லவ் பண்ணின காலங்கள்ல இருந்து திருமணமாயின காலங்கள்ல இருந்து வேலைக்கு போன கால இப்படி எங்களுடைய நட்பினுடைய பரிமாணங்கள் மாறிக்கொண்டுதானே வருகிறது. அப்போ நாங்கள் ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வந்த இடத்துக்கு வாதாடினால் அதுக்காக நாங்கள் வச்சிருக்கிற நண்பர் வந்து நான் சின்ன இருந்த காலத்தில் இருந்து இன்ற வரைக்கும் வந்த நண்பர்கள் ஒரு ஒரு நிறைய பேரோட பழகிருப்போம். அவர்களோட தொடர்பாடு இல்லை, குறைவு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் பழகின்ற காலங்களிலே ஒரு நண்பரை எப்படி தொடர்பு எப்படி அவனை நண்பராக ஏற்றுக்கொள்வது, என்ன இன்னொருவன் நண்பராக ஏற்றுக்கொள்வோம் என்றால் நான் கொண்டிருக்கின்ற நண்பனை நீங்கள் கொண்டிருக்கிற நண்பனை நான் பார்ப்பேன் அவர் எப்படியானவர். ஓ, என்றால் ஒரு நண்பனை பார்ப்பதற்கு அவன் எந்த இவனோடு இந்த நண்பனாக இருக்கிறான் என்று முதலில் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய அந்த கதாபாத்திரம் புரியக்கூடியதாக இருக்கும். அப்போது நாங்கள் இன்றைக்கு தாயகத்திலிருந்து படித்து வேலைகள் செய்து இந்த புலம்பெயர் மாநில இந்த போராட்ட காலங்களால் ஓடி வந்த பிறகு அங்கே இருக்கிற நட்பில் ஒரு சில நட்பு இருக்கு, சிலர் வந்து விட்டார்கள். அப்படியான நட்போடும் இருந்து கொண்டிருக்க. ஆனால் நாங்கள் இந்த புலம்பெயர் மண்ணுக்கு வந்த பிறகு நாங்கள் தேடிய நட்புகள் இருக்கிறது ஒரு அதிசயமான நட்புகள். யார் எந்த ஊரவர் என்ன இடம் என்று தெரியாதவர்கள்தான் நடுவர்களை பழகினோம். உண்மை என்னண்டா, இந்த வானொலி கூட நீங்கள் எனக்கு ஒரு நண்பரா கிடைத்திருக்கு இந்த வானொலி இந்த அல்லது இந்த பிரான்ஸ் நாட்டில இந்த நாட்டில நாங்கள் ஒவ்வொருவரை தெரிந்து கொள்வது காரணம் அவருடைய நட்புகள். இன்றைக்கு இந்த மனோன்னதை பற்றி கூட பேசிக்கொண்டிருப்போம். அந்த மனிதன் மக்களோடு பழைய நண்பு ரீதியில எல்லோரோடும் பழைய இந்த தன்மையை வைத்து தானே அவரை புரிந்து கொள்ளும். இன்றைக்கு அவருக்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம். அழுகிறோம், துன்பப்படுகிறோம். அவர் கோடீஸ்வரனா இருந்தார், நல்லா அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் இல்ல, ஒரு மனித அபிமான மிக்க ஒருவனாக அவர் மனிதனாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அப்போ அவரை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் சொல்ல முடியும். இப்போ அந்த கவலைகளை நாங்கள் எல்லாம் மனதுக்குள்ள வைத்து அடக்கி கொண்டு வாழ்கின்ற பொழுது, அந்த நண்பனோட நான் பழகுகின்ற பொழுது அவரிடம் என்ன ரகசியம் இருக்கிறது என்றால், நான் அவனை முதலில் நண்பனாக அவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மாதிரி அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்த வித்திய ரகசியம் ஒளியும் இருக்கக்கூடாது. நாங்கள் நண்பர்கள் என்றால் அதுக்காக எங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதல்ல, எங்களுக்குள்ளே சாதாரணமான மனித வாழ்க்கையில இருக்கிற அந்த ரகசியங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும். நாங்கள் இதை பாதுகாக்கிறோம், இதை பாதுகாக்கிறோம். இன்றைக்கு இந்த எங்களுடைய எங்களுடைய கர்ணனையும் துரியோதனையும் எடுத்து பாருங்க. இலக்கியத்தில பாண்டவர்களுக்கு போராட்டம் நடக்கிற வேளையில கர்ணனை ஒரு தேரோட்டின்ற மகனோடு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள் இல்லையா. அப்போ துரியோதனன் அவர் அவருக்கான அந்தஸ்தை கொடுத்து அவனை ஒரு பெரிய இடத்துல வைத்தான் அந்த நண்பன். ஆனால் அவன் என்ன வைத்தானோ அந்த நண்பன் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை தாய் உடப்பே கேட்டு பார்க்கிறாள். கர்ணா உங்களுடைய அம்பு ஐயா என்ன சொல்கிறார், எனக்கு என்னை உருவாக்கியவன், எனக்கு சரியான அந்தஸ்தை தந்தவன், என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்த ஒருவனுக்கு நான் சித்தாலும் அவனுடைய அணியில் இருந்தான் நான் சாவன் போக மாட்டேன். ஏன்னாதான் அந்த நட்புக்குள்ள ஒரு பெருமை. இன்றைக்கு இந்த கூசையிலும் கண்ணனையும் எடுத்து பாருங்கள். கண்ணபிரான் கூசையில இருங்க அவள் பொடியையும் கொண்டு கண்ணனிட்ட போறார் கூசையில. என்ன சாதாரணமான ஒரு நண்பர்கள் கட்டி தழுவி கொஞ்சி அவர்கள் தங்களுடைய அன்பை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறார்கள். அதன் பின்னர்தான் கண்ணன் அவன் குதிரனுக்கான அந்த தகுதியை கொடுத்திருந்தார். நட்புகள் பல வகையின நண்பர்களே. இப்போ இந்த சில பாடல்கள் குளங்களிடையே இருக்கு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே என்றொரு பாடல் இருக்கு. என்ன அங்கே பாருங்கள், ஒரு சிவாஜி கணேசன் சுந்தரராஜன் நண்பன் பற்றி கதை கேட்கல. அவர்களுக்குள்ள அவர் ஒரு சாதாரண பெரிய பணக்காரன், இவர் ஒரு சாதாரணனா இருந்தாலும் இரண்டு பேரும் பாடசாலை நண்பர்களாக வாழ்ந்த பொழுது அந்த நட்புகளை பற்றி சிந்தித்து ஒரு கருத்துக்களை கூறுகின்ற மாதிரி இருக்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நண்பனே நண்பனே என்று சொல்லுகிறான் சொல்லுவோம். அவரும் இவரும் பட்டு அந்த நண்பன் பட்ட வேதனைகள் வழிகளை அவர்கிட்ட சொல்லி கட்டி தழுவி இருவரும் அந்த நிமிடம் தங்களை மறந்து அழைக்கின்ற ஒரு நட்பு இருக்கிறது. அதே போல ஒரு நண்பனுக்கு ஒரு துயரம் வந்தால், ஒரு துன்பம் வந்தால் அவனுடைய அவனை விசாரித்து என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அப்பொழுதுதான் அந்த நட்புக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு எல்லை வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நடுவர்களே, நாங்கள் இப்ப அந்த நட்பு என்பது இவன் நான் ஒரு நட்பனுக்கு உதவி செய்கிற பொழுது இவன் எனக்கு செய்வான் அல்லது செய்யா விடுவான் அல்லது ஒரு பணத்தை கொடுக்கிறேன் தன் தருவான் இல்லை, அந்த உண்மையான நண்பர்கள். இந்த நண்பர்களை பிரிக்கிறதுக்கான ஒரு அங்க பங்கே உருவாகிறது என்றால் நடுவர்களே எதிரிகளிடம் இருந்தல்ல, அவர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைகிறது என்பது முக்கியம். இந்த ஒரு நண்பனுக்கும் இன்னொரு நண்பனுக்கும் திருமணமாகின்ற பொழுது ஒரு நண்பனுக்கு கிடைக்கின்ற மனைவி, இன்னும் மற்ற நண்பனுக்கு கிடைக்கிற மனைவி, இந்த இருவரின் நண்பர்களாக இருக்கிற பொழுது அந்த மனைவிமார்களுடைய அந்த தொடர்புகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த உபசரிக்கிற தன்மைகள், இவைகள் சேர்ந்து அந்த குடும்பம் நன்றாக பழகுகின்ற பொழுது அவர்களுக்குள்ள என்னதான் ஆயிரம் ரகசியங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் காப்பாற்றுவார்கள். ரகசியத்தை காக்கவும் நான் என் நண்பனுடைய விஷயங்களை விட, அதற்காக ஒரு நடத்தை கெட்ட நண்பன், மற்றவர்களுக்கு தவறு செய்கிற நண்பன், தீங்கு செய்கிற கெட்ட எண்ணம் கொண்டவனாயிருந்தால் அவனை விட்டு விலகிறவன், அவன் இருக்கக்கூடாது. அதான் நீங்கள் இந்த பின்னாலே ஒரு தலையங்கம் வைத்திருக்கிறீர்கள், ரகசியமானாலும் உண்மையை சொல்பவர் அவர்கள் தான். அங்கே இதான் அதை கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ரகசியத்தை பாதுகாக்கவன் நண்பனாயிருந்தால் அந்த ரகசியத்தை பாதுகாக்கிற நண்பன் நண்பனாக இருக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், பண்பாடனாக இருக்க வேண்டும், மனிதநேயம் படைத்தவனாக இருக்க வேண்டும். நீ பெரியவன் நான் பெரியவன், நான் படக்காரன் நீ வசதி இல்லாதவன் கூடாது. தன்னுடைய நண்பனையும் தன்னிலைக்கு உயர்த்தக்கூடியவன், தன்னுடைய குடும்பத்தை போல் நண்பருடைய குடும்பத்தை நாலு சமூகத்திலே நிக்க வைப்பதற்கு நின்று போராடி கொண்டிருப்பவன், அப்படியானவர்கள் தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். நண்பர்களுக்கு உதாரணமாக இருந்தால்தான் நமக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவருக்கு பிறக்கிற பிள்ளைகள், அதுகள் பின்னு தங்களுடைய நட்பு வலைகளை தொடருங்கள். அப்போ நாங்கள் அந்த நட்பு என்றால் என்ன, அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் இப்ப தளபதி என்று ஒரு படத்துல பாட்டு போட்டிருந்தீர்கள், காட்டுக்குள் மறந்துக்குள்ள பாருங்க, அதில் இருக்கிற நண்பர்கள் ரெண்டு பேரும் பெரிய கொலை செய்கிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். அவர்கள் அந்த போராட்டத்தில வந்து நீதிக்காக போராடி வாதாடுகின்ற பொழுது இந்த ரெண்டு பேரும் நண்பனுக்காக சேர்ந்து செய்கின்ற ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்ன, அதால பிற பெரிய விபரீதங்களை எல்லாம் சந்திக்கிறார்கள், பிறகு அவர்கள் செயல்கிறார்கள், ஒற்றுமையாகிறார்கள். அப்படி ஒரு நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்துட்டு அதற்காக தொடர்ந்து போராடுபவர்கள், அல்லது ஒரு வலி வந்துட்டால் அந்த வலியுக்குள்ள இருப்பவர்கள், அல்லது ஒரு யுத்தம் தான் வந்துட்டாலும் நண்பன் என்று சொன்னால் அது சரியான வழியிலே செல்லுமாக இருந்தால் அவனுக்கு தோல்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சிலர் நடுவர்களே நண்பனை நன்றாக பயன்படுத்தி அவனை எவ்வளவு தூரம் சீரழிக்க முடியுமோ அறுத்து விட முடியும் என்ற வேதனையோடு அவனை சீரழித்து விட்டு தாங்கள் முன்னேறிய நண்பர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆகையால் நான் சொல்கிறேன், ஒரு நண்பனாக உன்னை நீதி நியாய மனிதாபிமானம் கொண்ட ஒரு நண்பனாக பழகி இந்த பூலகத்தில் நண்பனாக வாழ வேண்டும் என்றால் அவன் கூட ரகசியத்தை காக்க வேண்டும். அந்த ரகசியம் கூட மனிதர்களை, குடும்பங்களை, எங்களுடைய சமுதாயங்களை சீரழிக்கிற ரகசியமா இருக்கக்கூடாது. அது வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களாகத்தான் இருக்க வேண்டிய முடிஞ்சால் அடுத்தவனை கெடுக்கின்ற ரகசியங்களாக, குட்டிச்சுவராக்கும் ரகசியங்களாக இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் பேசுகிற இந்த தலையங்கிருந்து கப்பால பேச வருகின்ற என் எதிரணிகள் அந்த ரகசியமானாலும் அந்த உண்மையை சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள், அதுக்காக வந்து வாதாடுவார்கள், வாழ்நாட வருவார்கள். எனவே இன்று நான் இந்த பட்டிமன்றத்தை தானே நீங்கள் நேரில் வரவில்லை, வந்து நான் கருத்து குறும்பத்துக்காக என்னுடைய குணநாயகி அம்மா என்று அணைக்க வந்து அவவுக்கு வலி சேர்த்து நட்புக்கு வலி சேர்க்கவும் நாங்கள் இந்த வானொலி ஊடாக வந்த நண்பர்கள் நண்பிகள் இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடுவர்களே உங்களை ஒரு நண்பனாக நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடம் இந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. ஆகவே நான் இந்த ரகசியத்தை நிச்சயமாக பாதுகாப்பேன் என்று கூறிக்கொண்டுள்ளவர்களே, இன்று இந்த பேச்சை நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த தலைவர்களுக்கும் எனது பேச்சை தொடர்ந்து வருகின்ற உறவுகளுக்கும் எதிரணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து நியூரூபி ஆவரண மாளிகைக்கும் சிஆர்டி வானொலிக்கும் நடவர்களை உங்களுக்கும் நன்றியை கூறி விடவர்களேன். இன்னும் அடுத்த வாரம் சந்திப்போம் நடவர்களே. நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நண்பன் ரகசியத்தை காப்போன் என்ற அணிக்காக இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் நான்காவது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ரகசியத்தை உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது உண்மையான நண்பன் ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்பவனா 174வது பட்டிமன்றம்

0: அமைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் பாலேந்திரன்.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பாலேந்திரா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்கின்ற இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேலை முடியவே பதினொன்றரை ஆகிவிடும்.
1: முதல் பத்தி கலைச்சி என்ன முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு பெருசா நேரத்தில்
0: ரகசியத்தை காப்போனா உண்மையான நண்பன் ரகசியத்தை காப்போனா அல்லது ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்லுவோனா?
1: நான் வந்து உண்மையை சொல்றேன்.
0: உண்மையை சொல்லுவோம்.
1: காப்பவன்
0: நீங்கள் இப்பொழுது
1: காப்பவன் சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு எங்களை நாட்டே
0: வாங்கலாம்.
1: இப்ப ஜெயஸ்ராஜ் சௌரன் வந்து சொன்னாரு, இப்ப என்ன மனோ வந்து முதுகெலும்பா என்ன முதுகெலும்பா இருந்த ஒரு பிரான்ஸ் வானொலியிலே.
0: ஆனா
1: உண்மையில அவர் தான் முதுக நான் வந்து அவருக்கு எதிராக தெரியல, அவர் முதுகெலும்பு இல்லையா? அவர் விழா எலும்பு, எங்களுக்கு முன் விழா எலும்பு.
0: வளைந்துடும். ஆனால் விழா எலும்பு வளைந்திருந்தாலும் இதயத்தை பாதுகாக்கும்.
1: அதே மாதிரி தான் இந்த முதுகெலும்பு வந்து எனியிலிருந்து நாங்கள் நிக்காமல் இப்ப தலைப்புகளை வருவோம். அதாவது இப்ப உங்களோட தலைப்பு வந்து காப்பவனா
0: அல்லது உண்மையை சொல்லுவோனா? ரகசியமே ஆனாலும் உண்மையை சொல்லுவோனா?
1: உண்மையதான் சொல்றாங்க. ஒருவரும் காக்க மாட்டாங்க. இப்ப இன்றைக்கு நாங்க ஒரு கதையை சொன்னா நடுவரவர்கள் ஓம்பா என்ற நான் ஒருவருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி போட்டு அதை கொண்டு அங்கே மாத்திர தூட்டி விடுறதுதான் அது உண்மையை சொல்றதுன்னு நாங்கள் நம்பிய இந்த கதை கேட்கல. அதை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். நாங்கள் ஒரு நண்பன் என்றால் நீண்ட காலத்து நண்பன் சொல்லிக் கொண்டிருந்தா நடுவரவர்கள் அதை வந்து நாங்கள் காக்கணும். அதை விட்டு நாலு பேருக்கு அடிச்சு அடுத்த நாள் உண்மையை சொல்லக்கூடாது. அதை வந்து காத்த உண்மையை சொல்லக்கூடாது. அதனால இது வந்து இப்ப நாங்கள் நட்பு சொல்லிடாது. அதே மாதிரி என்ன விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சவாஹூசன் பாருங்க. சவாஹூசன் வந்து அண்டர்கிரவுண்ட்ல இருந்தார். கீழே இன்னைக்கு திரவாரன் வந்து இன்னைக்கு ஒழிச்சி இருந்தார். என்ன அவர் வந்து இன்னைக்கு பாதுகாப்பு வகையில இவர்கள் வந்து உண்மையை சொல்லி விட்டுட்டாங்களே. இவர் இன்னும் இருக்காங்க. எப்படி இன்னும் ஆக்களுக்கு மேல மேலால போயது தாக்கி விடுமோ எல்லாரும் அழிக்கிறதுக்கு மட்டும் இன்னைக்கு உண்மையை சொன்னாங்கன்னா இன்னைக்கு திரவாரம் உண்மையை சொன்ன அந்த இன்னும் பாதுகாக்க இல்லையே. என்ன இன்னைக்கு எத்தனை நட்புகள் வந்து இன்னைக்கு நட்புகள் வந்து இப்ப பார்த்தல நட்பா இருக்கலாம். நடுவரவர்களே இப்ப நாங்கள் இப்போ வேலை செய்ய நட்பா இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஒரு என்ன ஒரு உலக சண்ட நட்புகளா இருக்கலாம். நட்புகள் வந்து அந்த தங்க ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு கோழி ஒரு தங்கட கொள்முகத்தான் நட்பு. என்ன உண்மையில நட்புகள் வந்து பாதுகாக்க மாட்டார்கள். உண்மைதான் சொல்லுவார்கள். என்ன

0: அந்த உறவுகள் இதுவரை கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள்.
1: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஊருக்குள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி. தங்கச்சி
2: அவங்களே வந்து ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபட்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயும் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கல்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலப்பாருகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் வருகின்றது ஜெர்மனிய நேரம். வளைவு போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். புவியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதான் உங்களுக்கான கேள்வி அன்பர்களே. புவியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அங்கீகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. போன வெள்ளிக்கிழமை இணைந்து கொண்டு பதில் கூறியிருக்கின்றார்கள். வதனா அவர்கள் பிரான்சிலிருந்து பால் பாரபட்சம் என்று சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராணி சம்பந்தரவர்கள் ஜெர்மனியிலிருந்து தாய்மடி என்று சற்று வித்தியாசமாக சிந்தித்திருக்கின்றார், தானம் என்று சொல்லியிருந்தார். குணநாயகி அவர்கள் பால் பாகுபாடு என்று சொல்லியிருந்தார். பிலோமினா ஆண்டன் அவர்கள் அன்பால் அன்னதானம் அவமரியாதை என்று சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் பால் பாசாங்கு. ஷியாமலா அவர்கள் பால் பாரபட்சம். சித்ரா அவர்கள் நோர்வேயிலிருந்து பால் பாகுபாடு. ராதா கனகராஜா அவர்கள் பால் பாகுபாடு. பிரேமா கைலாயநாதன் அவர்கள் பால் பாசாங்கு. மீனா மகேஸ்வரன் அவர்கள் பால் பாரபட்சம். சுபாசினி பால் பாசாங்கு. புஷ்பவதி அம்மா அவர்கள் பால் பாசாங்கு. உதயன் அவர்கள் பால் பாகுபாடு. சசி அம்மா அவர்கள் பாசம் பாசாங்கு என்று கூறியிருந்தார்கள். 14 அன்புறவுகள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நீங்கள் யாருமே சரியான விடையை கூறவில்லை அன்புறவுகளே. முன்பகுதியும் இல்லை, பின்பகுதியும் இல்லை, நெஞ்சுங்கவே இல்லை நீங்கள். சரி, இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை மீண்டும் ஒலிபரப்புகின்றேன். அந்த பாடலிருந்து நீங்கள் சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இதோ பாடல்.

நேரம் சரியாக 5:12 ஐக்கியராஜ்யத்தில் 4:12 அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5:00 to 6:00 வரை வானொலியில் பலம் பெறுகின்றது. உங்களுக்காக பழமை போல் இன்றும் ஒரு பாடல். அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான கேள்வி, பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து புவியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.

0: வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம் திருமதி ப்ளூமினா, நலமா இருக்கீங்களா?
0: ஓம் ராஜாண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். பேட்டி எப்படி இருக்கு?
0: உயிர் தந்ததாயேதானே, உயிர் தான் எங்களுக்கு தரணும். அப்ப புயல வரையில எல்லாருக்கும் உயிர் கிடைக்கும். நான் பின்னுக்கு எனக்கு எடுக்கல ராஜாண்ணா, நான்
1: தெரிஞ்சவாரிமினா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவருக்கு நமது நன்றிகள். அவர்களை தொடர்ந்து வானல் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜாண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம்.
1: நன்றி.
2: நான் வீரம் எடுத்த. நான்
1: நீங்க வீரம் எடுத்துறீங்க?
2: வீரத்தில இருந்து பீம்பண்டு சொல்லி பாக்குறேன்.
1: பீம்பு? அதான
2: பீம்பண்ட. என்ன பீம்பண்டால்? ஒரு பிடிவாதம். இப்ப பிடிக்காத வேட்பாளர்களுக்கு போடாமல் இருக்கணும் என்ற ஒரு பிடிவாதமும் இருக்குதானே.
1: ஏன் வீரம் எடுத்துறீங்கள்?
2: வீரம் அநேகமா பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கும் தானே,
1: தானாகவே தானாகவே கிடைக்கும்
2: கிடைக்கும் என்று நினைக்கிறேன்.
1: வீரம் என்று சொல்றீங்க, கல்வியா செல்வமா வீரமா?
2: உங்களுக்கு
1: வீரம் இல்லையா? உள்ள
2: சரியான வீரம் இல்ல
1: தானே? இல்லையா? உங்களை குறைச்சு கொள்றீங்க, குறைக்காதீங்க. நன்றி.
2: அவர்
1: ராதாகனகராஜா, அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மீனா. இந்த மாதிரி கேளுக்க போறீங்க இன்னைக்கு, நல்லா இருக்கீங்களா?
3: என்ன
1: உள்ள விக்குது உள்ள உங்களை
3: வேலை
1: என்ன உள்ள மீனாவை காணையில பாவ இவ்வளவு கண்ணூர் பட்டுட்டு மீனா நீங்க நேரத்துக்கு வந்து. சரி, அடுத்து லைனில் அடியுங்க, நீங்கள் அடிக்கு வாங்க. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் ராதாவோடு இணைந்து வந்திருந்தார். அவரை காணவில்லை. இப்பொழுது அவருடைய குரல் கொஞ்சம் கொஞ்சம் விக்கி விக்கி வந்தது. அவர் எங்கே போயிட்டார் என்று தெரியவில்லை. அவரை தொடர்ந்து அன்பு உறவுகள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜேர்மனிய நேரம். ஜேர்மனி நேரம் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு பதில் கூறலாம் அன்பு உறவுகளே.
4: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
6: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
4: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: நேரம் சரியாக 5:18 ஐக்கியராஜ்யத்தில் 4:18. இன்று ஜெகன் அவர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இடம்பெறுகின்ற உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினூடாக நல்ல தலைப்பு ஒன்றை தந்திருக்கின்றார் அன்பு உறவுகளே. அந்த தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வந்து கூறுங்கள். அதாவது வந்து எம் அவர்கள் மத்தியில் குடும்ப வன்முறை அதிகரித்து செல்கின்றது பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்கின்றார். குடும்ப வன்முறை எடுத்தால் கத்திக்கொட்டு அப்படி இப்போ குடும்ப வன்முறை கூடி கொண்டு வருகின்றதா? டெஸ்ட் புஸ்தியோ தெரியவில்லை, என்னென்னு தெரியல. நீங்கள் அதற்கேற்ற கருத்துக்களை எடுத்து கொண்டு வந்து கொடுங்கள் அன்பர்களை. பாடலை கேட்க மறக்காதீங்கள். பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டு மகிழலாம். அதாவது எங்கள் எம்மவர்களுடைய வன்முறை வந்து அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் இல்லை, பயந்தாங்கொல்லியல் நாங்கள். ஆனால் இப்பொழுது வன்முறை அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எல்லா இடங்களிலும் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மீனா. என்ன நடந்தது மீனா? பாடல்கள் எடுத்து நீங்க பாடுங்க.
7: நேற்று
1: சாப்பாடு கொடுத்தா நன்றி வாழ்த்துக்கள். அவர் மீனா மகேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம் மீ தேவி. நலமா இருக்கீங்களா தேவி?
8: நலமா இருக்கிறோம்.
1: நன்றி. சாப்பிட்டீங்களா வேலையால வந்து?
8: சாப்பிட்டேன்.
1: என்ன, உளுந்து மாவா இல்ல ஆட்ட மாவா?
8: சோறு.
1: சோறு சாப்பிடுங்க. வெரி குட். அப்ப என்ன
8: கண்டுபிடிச்சீங்க?
1: நாங்களும் நல்லா சாப்பிடும். அப்பயோ
8: அண்ணன் சரியில்லையா?
1: என்னமா
8: அண்ணன் சரியில்லையா?
1: அண்ணன் என்று வரையில் ஒருத்தர் சொல்லல. அண்ணன்
8: நான் அண்ணன் எடுக்கிறேன்.
1: இப்ப நீங்க அண்ணன் எடுக்கிறீங்க தேவி. நேற்று என்ன எடுத்தீங்க? பால் எடுத்தீங்க. இன்றைக்கு அண்ணன் எடுக்க?
8: பால் பால் எடுத்த. நான் இன்றைக்கு அண்ணன் எடுக்கிறேன்.
1: அண்ணன் இப்போ ஒரு தெய்வம் இல்லையன்னு சொல்றீங்க. ஓகே. ஆங்கால அண்ணன் பின்னுக்கு
8: அகிம்சை வழி எல்லாடிக்கு அடிவாடி
1: அடிதடி
8: என்னோட அப்ப அது பயமா இருக்கு. இப்ப அதாலதான் போகல பிரஸ் அத காய்ச்சல் தடிமன் இருமேல இப்ப கொண்டே கொடுக்க கூடாது.
1: அவர் தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறீங்க? ஓ ஓகே. ஆ, வீரம் எடுத்து வீராப்பு சொல்கிறீங்க. ஓகே, கட்டி காரி வீரம் வீராப்பு. உங்களுக்கு இருக்கா வீராப்பு? ஆவும் என்ன ஆன் சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கதையை கேட்க தானே ஆசை. ஆ ஓ ஓ ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஓகே, எழுதிட்டேன். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
1: அவர்கள் நலமா இருக்கீங்களா
9: உதயன்? நீங்கள்
1: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி உதயன்.
9: நானும் துணிவு எடுத்தேன் முன்னுக்கு.
1: துணிவு எடுத்துட்டீங்களா மீனாவோட சேர்ந்து?
9: அதுல இருந்து துரத்தி அடிப்பு.
1: துரத்தி அடிக்கிறீங்களா? என்னத்தை துரத்தி துரத்தி? வேட்பாளர்கள் துரத்தி. கடவுள் கடவுளையே கடவுளையே நீங்க நல்லபடியா தான் பாக்குறீங்க. இந்தியா இல்லாம அப்ப அந்த பிள்ளைகள் ரெண்டு தாய்மையா இருக்க மாட்டிதான். யாருக்கு அடிச்சது உண்டு? மரகதம் மரகதம் குமாரவேல். மற்ற வாக்கு இந்த பேர் வடிவான வேர்கள்லான் பொட்டி வாங்கினவே
9: என்ன
1: எம்மவர்களுடைய குடும்பத்தில் வன்முறைகள் கூடு வந்துட்டு அதிரடி அதிர்வுகள். அப்ப நீங்களும் வந்து கதைங்கோ. முடியும் வாங்க, முடியும். நன்றி, வாழ்த்துகள். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கீங்களா?
10: இல்லையே.
1: ஏன் புள்ள
10: என்ன நீங்க குணநாயக கதைய நீங்க மட்டும் கேக்குறீங்க, நாங்க கேட்கவே இல்லை.
1: படியா கதைச்சவா தானே?
10: அவங்க வர இல்லையே.
1: உங்க வீட்டு வர இல்லையா?
10: இல்லையே. ஓ,
1: அதுக்கு நான் என்ன செய்ய? அதனால
10: வடியாது, நாங்க நல்லா இருக்கலாம். அந்த கதையோ அந்த வீடையோ ஒன்றுமே வரவே இல்லை.
1: அப்படியா? வீரம் சொன்னவா, வீரத்திலிருந்து வீராப்பு சொன்னவா, மரண வீட்டுக்கு மதனாவோட போனவாவா, மதனா வெயில இருக்கன்னு போயிட்டாவா? இது என்ன கொடுமையு தெரியலன்னா. அப்ப அது உடனே அடிச்சிருக்கலாமே நீங்க அந்த ஆபீஸ் போனுக்கு. அப்படி செய்ய அப்படின்னா வந்து கதைக்க கூடாது. கதைச்சா நீங்க அந்த மாதிரி போகணும். அப்ப உங்களுக்கு வந்து பீஸ் பண்ண மாதிரி பிறகு தண்டனையில் வந்துடும். உடனடியாக இப்ப அண்ணா அவ கதைக்கிறதுக்கு கீழே அதுல அடிச்சீங்கன்னா சித்திரா அடிக்கிறான்னு
10: எடுத்துருவேன்.
1: மறந்து இப்படி வந்து சொன்னா நீங்க மட்டும் கதைக்கிறது மற்ற கதைக்கிறது
10: அம்மாளாச்சு.
1: அவசரம் அப்ப இதுக்கு உச்சஸ்தாயில பேசணும். இது வேற ஆரோகணம் அவரோகணம் இது வேற
10: சங்கீதம் படிச்ச மாதிரி.
1: நாங்க சந்திரசேகரத்திட்ட படிக்க மாஸ்டர்கிட்ட படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி நாங்களும் ஒன்னும் செய்யலாது. துந்தெலுங்கிட்ட நாங்க போயில நாங்க சந்திரசேகரம் மாஸ்டர் அவரை தெரியாது. நீங்க வரைக்கும் அவர் இல்ல, நீங்க ஆறாம் வகுப்பு வரைக்கும் அவர் விட்டு போயிட்டு பென்ஷன்
10: எடுத்துட்டு
1: அவர் எங்கட சரவணியோ ஆரந்தனியோ தெரியல ரெண்டுல உண்டு. இந்த ஊரெல்லாம் கேட்டு என்ன செய்ய போறீங்க? அவர் அறியும் அவர் நான் இருக்க பென்ஷன் எடுத்துட்டு
10: என்ன
1: கேள்வி இது? உங்களுக்கு தான்
10: சோதனை.
1: எங்களுக்கு வராது விட
10: வராதா?
1: சரி சந்தோஷம். தங்கச்சி சொல்லி கொடுத்துருவோம் சொல்ல மாட்டேன்.
10: கொஞ்சம் உதவி செய்கிறேன்.
1: அவர் சித்ரா பவன் அவர்கள் நூறுவேல இருந்து இணைந்து கொண்டு வீரன் சொல்லிட்டு போட்டு போறா. குணநாகி பசுபதி நீங்க கதைச்சதை கேட்கல, திரும்ப வந்து கதையுங்கோ. இன்று இரவு 8 மணிக்கு ஜெகுனவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் அம்மவர்கள், அதாவது அம்மவர்கள் மத்தியில் குடும்ப வன்முறை அதிகரிப்புக்கு என்ன காரணம், உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை வணக்கம்.
10: வணக்கம்
1: சித்ரா. எல்லாருமே டெக்னாலஜி படிச்ச ஆக்கள் தானே. எல்லாரும் வந்து தங்களுக்கு தங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதாலதான் வார
10: பிரச்சனை.
1: நீங்க உங்களோட கதை உங்களோட குரல் பெரிய குரல் சவுண்ட் அதே கிழக்கையில் சித்ராக்கு மற்றவர்கள் சொல்றேல ஒன்றையும் அந்த சொல்றேல ஒரு பிள்ளை விட்டுட்டாலும் ஒரு ரேடியோ டக்கண்டு சத்தம் வரையில் உடனே அடிக்கணும். அப்படி சொல்லாதீங்க, நீங்க உடனே பார்த்து நாங்க தூக்குறோம், நாங்க தூக்கிடுவோம் உடனே. நீங்க அடிக்க பாருங்க, இந்த நேரம் ஒரு எக்ஸாம்புக்கு அடிக்க பாருங்க டக்கண்டு.
11: நன்றி,
1: வாழ்த்துகள். அவர் சகோதரி குணநாயகி பசுவதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்து வந்திருக்கோம். அழத்தான்புரோ வணக்கம்.
12: வணக்கம், நான்
1: சித்ரா ஜெயக்குமார். நலமா இருக்கீங்களா சித்ரா? சித்ரா என்ன பேர்?
12: அநியாயம்
1: அந்த பில்டிங் எல்லாம் மகளுக்கும் வீட்டை இருந்து தெரியுமா, மகாபாரதத்துல அவற்ற பேர் விசித்திர வீரியன், ரெண்டு பேர் இருக்கு, ரெண்டு அடிக்கிறார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
13: ஹலோ ஹலோ
1: சொல்லம்மா. இல்லங்கம்மா, ஆபீஸுக்கு அடிக்கிறாரு சண்முகநாதன். சரி சொல்லுங்க சித்ரா. நான் 8 மணிக்கு தான் ஜெகன் பாருன்னு சொன்னா 7:30 வேறாம் ஜெகன். அப்ப வடிவா வடிவா கேட்டு இருக்கிற அப்ப சண்முகநாதன்
13: என்ன
1: உள்ள கிளிக்குஞ்சு மாதிரி
13: நீங்க
1: பாத்துறீங்க. அப்ப
13: என்ன விட சித்ரா, இப்ப நான் விட சொல்லிய வாழ்த்துகள். நான் கேட்கலையே, நான் கேள்வியதுகள் ஏதோ வீரமனு சொல்லி என்னன்னு தெரியல, கேட்டாத்தான் பாட்டேங்க விட சொல்லல.
1: நன்றி, வாழ்த்துகள்.
13: நன்றி.
1: அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
14: வணக்கம் தானா.
1: வணக்கம் வதனா, நலமா இருக்கீங்களா வதனா?
14: ஓ நலமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்கள் நல்ல சூப்பரா இருக்கிறோம் வதனா.
14: கிளிக்குஞ்சு
1: வந்து அழகான ஒரு பறவைகள்ல வந்து மிக மிக அழகான பறவை.
14: வீட்டுல
1: வச்சு பழகி அதுக்கு கதைக்கும் பீயா கதைக்குது.
11: அங்க
1: வரக்கூடாது சிஸ்டர் வைக்கிறா
11: சித்ராஜியகுமார்
1: சொல்லு இல்ல நீங்க
11: நல்ல
1: கேள்வி தரமான விட வரும் நாளைக்கு சொல்லுங்க நன்றி சகோதரம்
11: வடிவன்னு
1: சொல்றது கிளிய வடிவான்னு சொல்ற பச்சை கிளிய
11: அழகான
1: கிளியன்னு சொல்றீங்க
11: நிறம் நிறம் நல்ல
1: வடிவம் சோப்பு சொண்டு
11: சொண்டும் வடிவும்
1: இருக்கும் தோல்ல இருக்கும்
11: நன்றி
1: அவர் சுபாஷினி விட சொல்லி இருக்கிறார் வீரம் வீம்பு வந்து ஷியாமலா வைஃபர்ல சத்தம் வருது இல்லையா பலத்த கதைங்க பேசியா இப்பொழுது சித்ரா ஷியாமலா கதைக்கிறது கேக்குதாண்டு கேட்டு அடிக்க உடனே அடிங்க வணக்கம் ஷியாமலா நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா
15: சாப்பிட்டீங்களா
1: சித்ரா கிட்டதான் வரையில
15: இல்ல இல்ல அப்போத
1: அங்க சித்ரா அடிக்கிறா வருதுதான் ஆனா கடவுள் என்ன இருக்க இருக்க விடுதல் இல்ல இப்ப என்ன சித்ரா வேணும் சித்ரா நல்ல வடிவா வருதான் சியாமலா அந்த குரல் நன்றி ஓகே ஓகே சித்ராக்கு நன்றி நீங்க சும்மா இருக்கீங்களா சியாமலா நீங்க என்னம்மா
15: சொல்வழி கேக்குறப்பில் நீங்க இப்ப சொன்னீங்க தானே வெராட்டி உடன் அடி
1: குடும்பத்தில் ஏன் இந்த கைகலப்புகள் எல்லாம் பெறுது என்று கேட்கிறேன் குடும்ப வன்முறையின் அதிகரிக்குதாம் என்று கேட்கிறேன் சாப்பாடு கூடிட்டு எல்லாம் பணம் தான் வாலா ஷியாமலா வெரி குட் என்ன காதலி என்று சொல்றதெல்லாம் ஒரு காதல் என்றது தானா வாரம் உண்டம்மா
15: 32 வயசால 28 வயசு
1: இல்ல பாருங்க ஒரு காதல் வந்து காதல் வந்து
15: என்ன
1: கர்மம் என்னடா இது வாழ்க்கையே மாறிட்டு ஒன்றும் செய்யல நவீன உலகம் என்ன என்ன டெக்னாலஜி உலகம்
15: எல்லாரும் கத்தியமே கொண்டுதான் தெரியும் நமக்கும் இன்னொன்று ரெயினுக்குள்ள பாஞ்சு செட்ட வேண்டி
1: ஒரு போயோ ஒரு போயோ அப்ப உங்களுக்கு கடகடன்னு எல்லாம் மஜிச்சு வருது
15: செய்தி வருது,
1: செய்தி
15: சமூக ஊடகங்கள்ல வருது,
1: சோசியல் மீடியாக்கள், சோசியல் மீடியா
15: அதான் சமூக ஊடகம்,
1: அதான் சமூக ஊடகம் தமிழ்,
15: தமிழ்.
1: அப்ப நீங்க என்ன விட கண்டுபிடிச்சீங்க ஷியாமலா?
15: நான் துணிவில இருந்து துஷ்பிரயோகம் என்று சொல்றேன்,
1: துணிவுல இருந்து
15: அவை தங்களோட அதிகாரங்களை தவறா பயன்படுத்துறது,
1: துஷ்பிரயோகம், துஷ்பிரயோகம் என்று சொல்றீங்க.
15: அதிகாரத்தை காட்டுறதுக்கு சில சட்டத்திட்டங்களை துஷ்பிரயோகம் செய்ய, அப்படி நான் யோசிக்கிறேன்.
1: யோசிக்கிறீங்க, நன்றிகள், வாழ்த்துகள்.
15: நன்றி ராஜா.
1: அவர் ஷியாமலா அவர்கள், ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
16: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா?
16: ஓ நாங்க நலமா இருக்கோம், நீங்க?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம், நன்றி. ஏன் கிளி கிளிய வடிவென்று சொல்றது? கிளி குஞ்சு மாதிரி என்று,
16: கிளி வடிவு தானே?
1: ஓகே, என்னத்து கால வடிவு கிளி?
16: கிளி சிவப்பு சொண்டு இருக்குது,
1: சிவப்பு சொண்டு இருக்குது. பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ராஜதந்திரமா பிடிக்கணும், அந்த தலைப்பக்கத்தை பிடரி பக்கத்தால கொண்டு அதுல சிலைய வச்சு அமைத்தி சுட்டி விட அமைத்தினா அவர் உண்டிங்க
16: மாட்டேன்.
1: அந்த செட்டை வெட்ட கூடாது, பாவம்
16: கிடைக்கும்,
1: பறந்தாலும் புண்ணியம், வெட்டி அது வெட்டி அறியண்டமாக்கி அந்த செட்டி வளராது.
16: சும்மாவை பார்க்க பறக்கிற கிளிகள், இந்த பறவைகள் இருக்கிற கிளிகள் பார்க்க நல்ல வடிவா இருக்குதானே?
1: நீங்க கிளி கொஞ்சம் வளர்க்க போறீங்களா?
16: தலையில
1: இருக்குது,
16: எல்லாம்
1: பேசுது கண்டவாள். அப்ப நீங்க என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
16: நான் கண்டுபிடிக்கல, வீரத்திலிருந்து வீராப்பு என்று சொல்றேன்.
1: வீரத்திலிருந்து வீராப்பு?
16: ஆமா,
1: வீரம் என்று சொல்லி எடுத்து புற வீராப்புன்றீங்க.
16: பாசம் வந்தது பாட்டுல,
1: என்ன வந்தது?
16: பாசம் என்று வந்தது,
1: பாசம் என்று வந்தது. ஓகே,
16: வந்தில கிடைக்கும் தான் பாசமும். பாசத்திலிருந்து
1: என்ன செய்யறாரு? கையில
16: இருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
1: ஆமா, ஓகே, நன்றி, வாழ்த்துகள்.
16: நன்றி, வணக்கம்.
1: அவர் பிரேமா ஹைலாநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கு நன்றிகள். அன்பர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பாரிஸ் லாட்சபிலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள்
17: மக்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூட் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
18: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
19: எத்தனை பேருக்கு?
18: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
19: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
18: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
17: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: அஞ்சு நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. நேரம் சரியாக 5:51, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:51. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு
1: வரவேற்கிறேன்.
0: வணக்கம் பிலோமினா, சொல்லுங்கள்.
1: பின்விட
0: சொல்லுங்க.
1: உயிர்ல இருந்து உள் வஞ்சகம் சொல்லி பாக்குறேன்.
0: உள் வஞ்சகமா,
1: அல்லது உட்களவு செய்வாங்க?
0: உள் வஞ்சகம். நன்றி. அவர் சகோதரி பிலோமினா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அன்பு உறவுகளை. பாடலை கேட்காத அன்பு உறவுகளுக்காக மீண்டும் ஒரு முறை பாடல்.

0: இந்த வேளை இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தான் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: ஜெயந்திமாலா நலமா இருக்கீங்களா? ஜெயந்திமாலா
1: நலமா இருக்கிறோம் ராஜாண்ணன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: நீங்களே நிலைமை இருக்கணும் வேண்டிக் கொண்டு நானும் வீரம் எடுத்து விரட்டி அடித்தல் சொல்றேன்.
0: வீரம் எடுத்து விரட்டி அடித்தல்
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜாண்ணன்.
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஜெர்மனியிலிருந்து அவருக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து அந்த பாடலை முழுமையாக தருகின்றேன்.

0: சரி, அந்த ஒரு உலக அருமையான பாடலுக்கு வைத்து விழிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பாடலாக உங்களுக்காக தந்திருந்தோம். இன்று ஜெகன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு வந்து எம்மவர்கள் மத்தியில் குடும்ப வன்முறை அதிகரிப்புக்கு என்ன காரணம், உங்களுடைய குடும்பங்களுக்கு இடையிலேயே வந்து இப்பொழுது பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது, அந்த பிரச்சனைகளுக்கு அதிகரிப்புக்கு என்ன காரணம் என்பதை வந்து நீங்கள் கூறி ஒரு பாடல் உங்களுக்காக பரிசாக வருகின்றது. அந்த பாடல் உங்களுக்காக கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். அன்பு உறவுகளை நிகழ்ச்சியை கேட்பதற்கு முதல் எல்லாரும் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளே. சரி, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
1: வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ராஸ்ஸர், 3098 குயினிட்ஸ், சுவிஸ்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07-8-920-58.
3: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടി എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടുപോയി
4: എന്നാണ് ചുമ്മാ പുരിപുരുത്തോണ്ടിരിക്കുക. എന്തിനാലും നിങ്ങളുടെ ഇരിക്കില്ല ഭയങ്കര പുരിപുരുന്ന
1: பல இந்திரா நிறுவனர் தவேந்திர மாவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: உனக்கு நமோ சரித்திரமே. முடி
6: வணக்கம் அன்பானவர்களே, இப்பொழுது நேரம் சரியாக 6:03. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வளமை போல எங்கள் அன்புக்குரிய நாடக கலைஞர்கள் வருவார்கள். அதுவரை அதற்காக தொலைபேசி இலக்கம் 01-48-32-15-40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 03-9-51-48-47-1.

0: அன்றும் இன்றும் அன்றும் உங்கள் வாசலை அலங்கரிக்கின்ற ஒரு ஆனந்தம் தரக்கூடிய வானொலி உங்கள் டிஆர்டி தமிழொலி. அந்த வகையிலே நாடகத்துக்காக வந்திருப்பவர் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம், வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம். நான் யோகரி உணர்வாஜாக இருக்கிறேன்.
0: அம்மா நலமா இருக்கிறீங்களோ? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். பார்வையோட வந்திருக்கிறீங்களோ? சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது, நல்லது. சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷம்.
2: 130வது.
0: சரி, தாருங்கோ.
2: நன்றி.
1: வணக்கம்.
2: கேக்குது. வணக்கம் அம்மா.
1: சரி, சுகமா இருக்கிறீங்களா? சரி, நன்றி. பிள்ள, நான் ரெண்டுக்கு ஒரு கொண்டாட்டத்துக்கு போற, நான் ஒரு ஒரு நடந்தது. அப்ப அங்க பார்த்தால் நாலு வயதுல இருந்து 15 வயது மட்டும் ஓட்டிய கண்ணாடி, அந்த புள்ளிகள் கண்ணில கண்ணாடி தான் கிடக்குது. கடையில கண்ணாடி இல்ல போய் கிடக்கு. அப்படி அந்த புள்ளிகள் எல்லா புள்ளிகளிலும் கண்ணாடி தானே போட்டு கொண்டு, என்னடா இந்த புள்ளிகள் இந்த வயதிலேயே இப்படி கண்ணாடி போடுதுகளே.
2: அதான் நீங்க சொல்றீங்க, நானும் மண்டையை பார்த்துட்டு யோசிச்சேன். அப்ப நான் உங்களை தான் யோசிச்சேன். நீங்க 84 வயது ஆக போகுது, அடுத்த 85.
1: அதை விட்டது
2: என்னக்கா? என்ன பாருங்க, நீங்க கண்ணாடி விடாம இருக்கிறீங்களே. வேற வச்சு எல்லாத்து 90 வயசு நான் ஒரு ஆளை கண்டேன். நான் வேற அந்த மாதிரி கண்ணாடி விடாமல் அந்த இவ்வளவு தூரம் எனக்கு பார்க்க தெரியல இல்லையாம்மா. அங்க பார்த்தா அங்க என்னவோ வருதுன்னு சொல்றேன். அப்ப எனக்கு அப்படியே அஞ்சுங்கட்டு அந்த காலத்துல நீங்க சாப்பிட அந்த இலையல் கீரியல், அந்த கீரியல் ஒரு வேர்கள் எனக்கு மறந்து போனேன். அம்மா நீங்க தான் உங்களுக்கு தெரியும். பொன்னாங்காணி
1: என்ன பின்ன இப்படி பிள்ளைகளை பெரிய கவலையா கிடக்கு. அந்த காலத்துல நாங்களும் கூட பிள்ளைகள் வயது நாங்களே கண்ணாடி போட்டா இருக்க, நாங்கள் உண்மையாதான் கண் தெரிஞ்சு ஒரு தெரும அவ்வளவு இருக்கிறேன். இப்ப நடந்து பார்த்தான் அந்த காலத்துல அங்க நாங்கள் என்னென்ன திண்டம், முசட்டைய திண்டம், முருங்கையிலேயே சாப்பிட்டோம், வெள்ளாறு, அகத்தி கீழே, தூதுவலை, பொன்னாங்காணி, அந்த இலைகள் அதெல்லாத்தையும் அதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள், உடம்புக்கு நல்ல சத்தம் கொடுத்து, கண்ணுக்கு ஒளியை தந்து, அப்படி என்னடா இது
2: உங்களுக்கு தெரியும். அந்த காலத்து பெரியம்மா 95 வயசு, நீங்க வர முடிஞ்ச இருந்தவ அவ 90 கண்ணாடிய போடுற இல்ல தள்ளு முழுக்க தள்ளு. இதுக்கு காரணம் என்ன? இந்த பிள்ளைகளுக்கு கேஎஸ்சி, மெக்டனோல்ஸ், அந்த இறைச்சி துண்டு, அந்த பஸ்டா, இந்த பிஸ்டா, அந்த பீஸா, அந்த சொல்லி லசானியா, அங்கே ஏதாவது இலகறி என்னன்னு அதுக்குள்ள இருக்குது. பிள்ளைகள் தூக்கி வரீங்கள் சாப்பிடாத ஒரு கீரியை கூட சாப்பிட்றது பெரிய பாடு. அப்போ அந்த பிள்ளைகளோட கண்ணு இப்படிதானே வேறும். எனக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைகளை விட்டுட்டு வேற எங்க பார்த்தாமா கவலையா இருக்கும். ஒரு 4-5 பிள்ளைகள்லாம் கண்ணாடி போடாம இருக்கு.
1: அது ஒரு பக்கம் சாப்பாடு, அது 10 வீட்டுல கொஞ்சமா இருக்குது. அந்த அதை தட்டி பார்த்து, இது தட்டி பார்த்து, அந்த

0: அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுறதுக்காக ஒரு கிழமைக்கு சொல்லி கேட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டான். பார்த்தா மெசேஜ் வருது தாப்பனுக்கு, நீ இத்தனையாம் தேதி வந்து இந்த கார் எடுத்துட்டு போகணும். பிள்ளைக்கு சாப்பாடு அந்த காலத்துல நாங்க நிலாவை காட்டி வெளியில ஒண்டே மரங்களை ஆட்டி காட்டி சாப்பாடு. இப்ப அதும்
1: இல்லத்தானே சாப்பாடு
0: தெளிவோட போ அந்த டீ அதை போட்டு விட்டு ஐபேட்ல பார்வைக்கு கவனமா பாதுகாக்கணும் ஒரு விழிப்புணர்வு நாள் இன்னைக்கு. அப்ப அத நான் நினைச்சேன், நீங்க இது தெரிஞ்சபடியா சொல்ற அவங்க கேட்டுட்டாவோன்னு நான்
1: யோசிச்சேன்.
0: உங்க பேரப்பிள்ளையும் உங்க காண்றவர்களுக்கு சொல்லி இந்த இப்படி பார்வை இல்லாமல் இவ்வளவு கடினப்படினா சில பிள்ளைகள் சும்மா கண்ணாடி இல்ல ஒரு பேரப்பட்ட தொக்கையான மொத்தமான அந்த கண்ணாடியை போட்டு கண்ணுக்கு போட்டா இன்னத்துக்கு நோவும் காது நோவும் மூக்கடி வருதுல நோவும் பேரமா தூக்கி இருக்க. அந்த வயசு பிள்ளைகளுக்கு இப்படியான கண்ணாடிகளை போட்டு விட்டுட்டு தாய் தகப்பன் இனி அதை நாங்கள் முடிப்புணர்வா இருப்போம். நீங்க உங்களோட ஹேரன் கூட பிள்ளைங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அவைக்கு சொல்லுங்க, நானும் இப்ப காண்றவைக்கு இங்க வேறங்கன்னு சொல்லி சொல்லித்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படியான வெளிச்சங்கள் அதுகளுக்குள்ள கண்ணுக்குள்ள பாய்ச்சினா என்ன நடக்கும்? பிள்ளைகள வெளிச்சம் இல்லாம வரையில என்ன கண் கூசுமண்டு சொல்லி எவ்வளவு கவனமா அந்த காலத்துல கண் கூசுமண்டு வெயில் பட விடாமல் பார்த்து செய் வச்சு வச்சிருந்து தான் நாங்கள் வளர்த்த காலம். இதெல்லாம் இந்த காலத்துல இதுகளும் எங்கட அம்பலத்துல பெரியான கண்ட கதையில அம்பலத்துல ஏறாது
1: அதுதான்
0: எங்களுக்கு வர்ற சந்ததியில் நல்ல மாதிரி வந்தா தானே எங்களுக்கும் சந்தோஷம். தமிழ் பிள்ளைகள் சொல்லி பேச சொல்லி
1: வாழுங்கள். இப்ப இந்த வயதுல கண்ணாடி போட்டா 50 வயதுல வர அந்த கண் எங்களுக்கு உதவும் கண்
0: பாருங்க. நீங்க நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொண்டே காட்ட போறீங்க உங்க கண்ணாவங்களும் இல்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல போறாங்க. இப்ப உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு.
1: வந்துருக்கு ஊசி உங்களுக்கு வந்திருக்கா கண்ணுக்கு?
0: கொண்டே காட்டி பார்க்க போனோம். அதான் பார்வைனால எல்லாருக்கும் விழிப்புணர்வு அதை சொல்லி விடுவோம்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்கம்மா, நான் வெளியில போகணும் என்ன கூப்பிட்டு வேற 10 நிமிஷம் வீணாக்கியாச்சு. சரி
1: பரவாயில்ல, மழைவா விழுங்க வளர்த்து நாங்கள் இன்னும் நல்லா இருக்க வந்து வேண்டிக் கொண்டு நாங்கள் விடப்பெறுவோம். நன்றி வணக்கம் போஸ்தா.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி.
2: உண்மையிலே இந்த நாடகம் ஒரு சிறப்பு என்னென்று கேட்டால், இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லோருமே அதிகமானவர்களுக்கு இந்த கண் பாதிப்பு இருக்குது. எப்போ இந்த தொலைபேசி ஒன்று வித்தியாசமாக வந்ததோ அதை பார்த்து பார்த்து பார்த்து கண்ணுகளெல்லாம் செத்து போச்சு. எங்களுடைய மாமியார் அவாக்கு இப்போ 90 வயது கிட்ட, ஊசி நூல் எல்லாம் கொடுப்பா தைப்பா எல்லாம் செய்வா, திடகாத்திரமாக
1: இருக்கிறான்.
2: ஆனால் நாங்கள் எங்கேயும் சேர்த்து போய் கிடக்கிறோம். காரணம் என்னென்றா, நாங்கள் எங்களை பார்க்காமல் உழைப்பு உழைப்பொண்டு ஓடி ஓடி ஓடி ஓடி நேரம் கட்ட நேரத்தில் வந்து குளிக்கிறது. மற்ற அதிகமாக பாருங்க, அந்த குழந்தை பிள்ளைக்கு குளிக்க பார்க்க தலைக்கு பார்த்து அப்படியே இந்த கண்ணுக்குள்ளெல்லாம் தண்ணி போக
1: வைப்பினோம்.
2: பார்த்தா ஒன்றுமில்லை, எல்லாமே காத்து போச்சுது. பாப்போம் இந்த அளவு போதும். சரி, அருமையான விஷயத்தை தந்தீங்க, நன்றி அம்மா.
1: நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
2: சரி, சமுதாய விழிப்பான நாடகத்தை தந்தீங்கள் புஷ்பவதி அம்மா. உண்மையிலே அனுபவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன மாதிரி வருவோம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த தொலைபேசிகளுக்குள்ள வந்து

0: கட்டுண்டிருந்து என்ன செய்யறன்னு தெரியாங்கடா பாப்போம்.
1: சரியான பாரப்பட்ட கண்ணாடி அந்த லென்ஸ் எல்லாம் பாரம் அதை போட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கு.
0: ஒன்றுமே செய்யலாது, சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். நன்றி அம்மா, உங்களோட அன்புக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த வானொலியில் பல நாடகங்கள் ஆரம்பத்திலே இடம்பெற்றது. அதாவது என்னோடு சேர்ந்து கூட தேவி அவர்கள் நடித்திருந்தார்கள், ஒரு முறை கமலவணி நடித்திருந்தார், ஜெகன் நடித்திருந்தார், இப்படி வேறு வேறு எங்களோட யோகேஸ்வரி அம்மா, புஷ்பவதி அம்மா, இவர்கள் எல்லோருமே நடித்திருந்தார்கள் ஆரம்பத்தில். அந்த நாடகத்திலே ரொம்ப பிடித்த, அதாவது நடக்கின்ற பொழுது நாங்கள் ஏக்கம் என்ற ஒரு நாடகத்தை கொடுத்திருந்தோம். உண்மையிலே அந்த நாடகம் வந்து ஒரு பலராலும் அது அதனுடைய ஒலியை எடுத்து நாங்கள் படங்களை போட்டிருந்தோம். பலர் அதை பாராட்டியிருந்தார்கள். அதாவது வெளிநாட்டுக்கு வந்து இங்கே விசா இல்லாமல் அங்கே தாய் செத்ததுக்கும் போக முடியாது நிற்கிற ஒரு நாடகத்தை கொடுத்திருந்தோம். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த வானொலிக்கு எங்களுடைய தலைசாய்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு வானொலியில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவது என்பது ஒரு சாதாரணமான விடயமல்ல. நாளை வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு பிறகு அந்த நாடகத்தை போடுகிறேன். மீண்டும் பலர் மீண்டும் அதை பதிவு செய்வதை சொன்னார்கள், ஆனால் இப்பொழுதல்ல. நாளையே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு முடிந்ததும் அந்த நாடகத்தை தருகின்றேன். இப்பொழுது நேரம் சரியாக 6:16. தொடர்ந்து நீங்கள் பாடல் கேட்பதற்காக தொலைபேசி அழைப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. நல்ல பாடல்களாக, சும்மா ரசங் சொட்டக்கூடிய பாடல்களாக கேளுங்கள். அப்போ தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நான் கேட்க இருந்த பாடலை அவர்கள் கேட்டு விட்டார்களே என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள் இல்லையா? டிஆர்டி தமிழொலியில் பாடல் கேட்கும் நேரத்தில் நீங்கள் வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொள்ளலாம்.

0: பாடல் கேட்பதற்காக காத்திருக்கின்ற அன்பு உறவு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: குணநாயி அம்மா. என்ன குரல் ஒரு மாதிரி? அதே குரல், அதே குரல், அதே பாட்டு, அதே நளினம்.
1: பாட்டு சொல்ல, அதே குரல், அதே ஆள் தான் கிடைக்கிறேன்.
0: நிலைமை இருக்கிறீங்களா? நிகழ்வு உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் குடும்ப வன்முறைகள், வன்முறைகள் காலத்துக்கேற்ற விஷயம்தான். எத்தனையோ
1: இடங்கள்ல
0: புரிந்துணர்வு இல்லாமல், விட்டு கொடுப்பு இல்லாமல், சந்தேகம் மற்றது. இப்ப என்னன்னு கேட்டா அதை விட பெரிய கொடுமை இந்த இணையதளங்கள் ஊடாக தனிப்பட்ட கோபங்களை எல்லாம் இந்த குடும்பங்களினுடைய படங்களை போட்டு அவமானப்படுத்துவது என்பது. அது வந்து அதுக்கு பேரே அதானே, அதுக்கே ஐயோன்னு தானே வருது. அப்ப சரிதானே? இப்ப இதுகள் எல்லாம் ஒரு நல்ல பிள்ளைகள், நல்ல எண்ணங்கள் கொண்டவே இது செய்ய மாட்டேன். விளங்குதாம்மா? ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கு நேராக போய் சொல்லலாமே தவிர, இப்படி அது வந்து இப்படி வருவதால் என்ன நன்மைன்றது. ஆனால் எதிலும் தவறிக்கொள்ளலாம், கடவுள்கிட்ட இருந்து தவறையலாம். விதைச்சது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அது. நான் இன்றுதான் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பிரசங்கத்திலே கேட்டிருந்தேன். நான் காலையிலே விலை போன்ற பொழுது தேவையில்லாமனு பார்க்குறேன், இந்த பிரசங்கங்கள் கேட்பேன். கர்ணனை குந்தி தேவி ஆத்தில விட்ட அந்த இதுக்குத்தான் இந்த அஞ்சு புள்ளிகளும் நல்லா இருக்கிறேன். அரிச்சுனல்லிருந்து சகலம்
1: ஒரு
0: அது காரண அவாவுக்கே வாழ்க்கை பூரா பிரச்சனை தான். தன்னுடைய பிள்ளையே கொண்டு போய், ஒரு பெத்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஆத்தில விட்ட தன்னுடைய அவமானத்துக்காக நீ அவமான அவமானம் நீ பெத்துட்டா நீ வளர்த்தே ஆகணும். அது அதெல்லாம் சரியில்லாத கதை. இப்படி ஒருத்தர்னு இப்போ அதில் குந்தி தேவி விட்டபடியாக கதையாக வருது. சாதாரண ஒரு சந்திரா விட்டுருந்தால் என்ன நடக்கும்? அப்படியே பாத்தியோடைய எனவே யார் என்னத்தை செய்தாலும் எந்த ஜென்மத்திலும் இன்னொரு குடும்பத்துக்கு நாசம் விளைவிக்கிறவே ஒரு காலமும் அவர் ஏழு ஜென்மத்துக்கும் அவை அனுபவிப்பினும். அதில் மாற்றுக்கருத்து கிடமில்லை. என்னம்மா? சரி, நீங்க என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: எனக்கு வந்து அறுல இருந்து 60 வரை பாடம்.
0: அறுல இருந்து 60 சீட்டை கேட்கிறீர்கள். 60 கழிவு
1: வாழ்க்கையே வேஷம்,
0: வாழ்க்கையே வேஷம்,
1: பாசம் என்ன நேசம் என்ன அந்த பாட்டத்தான்.
0: சூப்பர் பாடு. இதில் பாசம் என்ன வேஷம், என்ன பாட்டு அம்மாளே? நானும் ஞானிதானே, நானும் ரெண்டு பேரும்
1: என்ன
0: வாழ்க்கை யார் பாடுன்னு சொல்லுங்க பாப். உங்களுக்கு ஜவுந்தரன்
1: போட்டு பாட்டு சொல்லுங்க.
0: யார் பாட்டு? ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு. ஜெயச்சந்திரன் தேசிய எங்கட நாட்டுக்காக பாடின பாட்டு ஒன்று சொல்லுங்க. பொங்குடும் பொங்குடும் கடற்கரை ஓரத்தில் இல்ல இல்ல அந்த பாட்டு பாடியிருந்தார். இப்பொழுது நாங்க பாட்டு கேட்போம். என்னம்மா? சந்தோஷம், மகிழ்ச்சி. குணநாயி அம்மா கேட்ட பாடல் உண்மையிலே ஒரு அருமையான பாடல்.

கேட்டு பாருங்கள் இந்த பாடலை, உண்மையிலேயே ஒரு தத்துவமான பாடல். எத்தனை விஷயங்களை நாங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து நெளிஞ்சு சொலிஞ்சு வாழ்கிறோம்.

0: அருமையான தத்துவம் அடைந்து அந்த பாடலை குணநாயகி அம்மா கேட்டிருந்தாள். உண்மையிலே உண்மைதான், வாழ்க்கையே ஒரு வசந்தான். சரி, அடுத்து யார் இணைந்திருப்பது?
1: வணக்கம், நான் சோதி புஷ்பா அழைக்கிறேன்.
0: சோதி புஷ்பா அவர்கள் வரவேற்கின்றோம். நலமா இருக்கிறீங்களா? நல்லது, சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: அக்கரைக்கு
0: இக்கரை பச்சை என்றும் அக்கரைக்கு. சூப்பர் பாட்டு. என்ன செய்யறது, அதுதான் இஞ்சி ஓடி
1: இருந்தேன்.
0: வந்துட்டோம், அனுபவிச்சு போட்டு போக
1: வேண்டியான்.
0: காலம் ஓடுது, கைய வாழ்க்கை ஓடுது,
1: வாழ்க்கை ஓடுது.
0: சில பாடல்கள் கேட்கின்ற பொழுது அது எங்களுக்காகவே அமைஞ்சதாக விடும், இல்லையோ? ஒவ்வொருத்தருடைய யார் ஐயா இந்த வாழ்க்கையில வென்றதென்று தெரியலை. எல்லோருமே ஏதோ ஒரு பக்கத்துல நொந்து போனவையாத்தான் கிடக்கு, இல்லையோ? சகோதரங்களாலேயோ நண்பர்களாலேயோ
1: சந்தோஷம் இல்லையா?
0: ஏதோ ஒரு பக்கத்துல பாப்பம் இங்கேயோ இடத்த இடிக்கும்
1: தானே.
0: இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்படித்தான் வருது. அப்படித்தான் வருது. கேப்போம் பாடல். என்னையா சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். உண்மையிலே அந்த பாடல்கள் வந்து சாதாரண பாடல்கள் அல்ல. இதுல வந்து இவ்வளவோ தத்துவங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ விஷயங்களை அதுக்குள்ள அடக்கியிருக்கு.

0: நாங்கள் ஒவ்வொரு பாடலும் வருகின்ற பொழுது எங்களோடு அதை வச்சு பார்க்குறோம். சரி, அவருடைய பாடல் இதோ வருகிறது.
1: இலக்கிய ரசனையே நம் இருவரையும் இணைத்தது. அந்த இரு கரையை இணைத்த பாடம் இப்பொழுது விடுகிறேன். நீ வழியே நாம்
2: அக்கறை.

0: ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்துக்களோடு நெஞ்சை தடுமாற வைக்கிறது. அருமையான அந்த பாடல், உண்மையிலே நெகிழ்வான பாடலும் கூட. அடுத்து யார் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: தாயும் தாயும் பிரிந்தது பார் சுய ஜெயராம பாடல் உண்டு. அந்த குரல் தான் கேட்டது வந்தது. பழைய ஆசையா இருக்கலாம், பழைய நீதி ரெட்ல உண்டு. பழைய நீதி வெல்ல பழைய ஆசை ஷெட்ல உண்டு. அப்புறம் ஆசை நீதி வேலை சரியாது, சரியான தவறு தெரியாது,
0: சரியான செய்தி உங்களுக்கு கிடைக்கல.
1: எனக்கு ரெண்டும் இருக்கப்பா, எதுல இது அது ரெண்டு எனக்கு தெரியவில்லை. ரெண்டு போட்டு பார்த்தா தெரியும். உடனடிக்கு ஆசையா இருக்கலாம் ஜெமினிகாசன படம்
0: பிரிந்தது பேர். சரியா இருக்கோ சொல்றது?
1: சரியா இருக்கு. ஆசையா இருக்கலாம், ஆசையா ரெண்டு படம்
0: ராசா தாயும் செய்யும் பிரிந்தது பாப்பம். இங்க என்னுடைய தடக படம் தானே.
1: ரெண்டும் பழைய படங்கள் தான்.
0: நீங்க புதுப்படத்தை விட இப்ப வர்றது இல்லையே.
1: புதுப்படம் பழைய பாட்டு தான் இருக்கு.
0: பழைய பழைய படத்தை தானே கேட்பேன்.
1: நீதிபதியே இருக்கலாம் நினைக்கிறேன். நீதிபதி ஒன்று சிவாஜியும் அந்த படம் பழைய படம் ஜெமினி, ரெண்டும் ஜெமினி படம் தான் நினைக்கிறேன். ஜெமினிக்கான பழைய படங்கள்.
0: சரி, இதோ வருகிறது உங்களுடைய பாடல.
1: நன்றி. அத்தோடு எடுத்துருக்கப்ப
0: பாருங்க.

0: அந்த பாடலை பாட்டிமன் அவர்கள் கேட்டிருந்தார். உண்மையிலே ஒரு நல்ல பாடல். ஜெயராமன் அவர்கள் பாடியிருந்தார் அந்த பாடல். நேரம் 6:42. அன்பானவர்களே, பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் பாடல் கேட்பதற்காக அழைப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அன்பானவர்களே. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம். இந்திரன் போன்றி விபி, நான் நலமாக இருக்க எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: ஓம் நானும் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேணும். சவரம் சொல்லுங்கோ.
1: மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து ஒரு பொன்மானை நான் காண
0: தகுதி மிதம்
1: எஸ் பி பாலசுப்ரமணியன். ஓமாம், அந்த படம் தான்.
0: ஒரு பொன்மானை நான்
1: காண
0: ஒரு பொன்மானை நான் தேட தகுதி மிகவும். இதோ வருகிறது உங்களுடைய பாடல். என்னையா? நன்றி சவரம். இதோ வருகிறது ஒரு பொன்மானை. டி ராஜேந்திர அவர்களுடைய

0: மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்துக்காக ராஜேந்தர் எழுதிய பாடல். இவருடைய திரைப்படங்களில் உண்மையிலே பாடல்களுக்கும் வசனங்களுக்கும் ஒரு தனி முத்திரை இருக்கிறது. எல்லாமே அவர் தான். அவ்வளோ ஒரு கட்டித்தனமானவர், அடுக்கு மொழியிலே பேசுவதற்கு அவர் தான். அந்த பாடலை விபி அவர்கள் கேட்டிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன். தயாளன் பிராந்திலிருந்து
0: தயாளன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா? நீண்ட காலத்தில்
1: ஏதாவது
0: கொண்டாட வேண்டாம் வருவியல்.
1: அது அது கட்டாயமானதானே.
0: நாங்கள்லாம் நாங்கள் முன்னுக்கு நிற்போம். மேலே அதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே முன்னுக்கு நின்று செய்வதுன்றது எல்லாராலையும் முடியாது. என்ன கோடி வந்து ஆளுக்காள் ஒரு கரம் கொடுத்தால் அது இலகுவாகிவிடும் விஷயம். என்ன பாட்டு கேட்க போறீங்கள்? என்னத்துக்கு
1: இவன் நீங்கள் கேட்டு சொன்னதுக்கு தான் எல்லாரும் கரம் கொடுக்க பண்ண பண்றதுக்கு அச்சு போனது போச்சு.
0: ஆனது ஆச்சு போனது போச்சு. அப்படி பாட்டு இருக்கோ?
1: ஆமா ஆமா.
0: பாப்பம் இருக்கு அப்படி எனக்கு முழங்க ஆனது ஆச்சு போனது போச்சு. என்ன பாட்டுகளப்பா? பிளாக் அண்ட் ஒயிட் படம் என்ன?
1: எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட். இதெல்லாம் நினைக்கிறேன் 57-58 வந்த படமே இருக்கும் நினைக்கிறேன்.
0: டச்சு காலத்தை ரெண்டாலும் அது பிரயோஜனம். கேப்போமா பாட்டு அண்ணா?
1: நன்றி
0: சவரம். எங்கள் அன்புக்குரிய தயாளன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கேட்ட பாடல் தத்துவ பாடலாக இருக்கும்.

0: அழைத்து வந்தார்.
1: அருமையான ஒரு பாடல், தங்கவேலு அவர்களுடைய நகைச்சுவையோடு கலந்த அந்த பாடல், நல்ல ஒரு பாடல். தேடன் அவர்கள் கேட்டிருந்தார் பாடல் கேட்பதற்கு முதல்.
2: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி,
3: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
4: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா நோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: நேரம் இப்பொழுது 6:55. பாடல் கேட்பதற்கு முதல் அழைப்புக்கான தொலைபேசி இலக்கம் 0148-32-15-40. வைபர் இலக்கம் இருக்கிறது அல்லவா, 0633-680-7-74-27. நான் தரும் பாடல், நீங்கள் வரும் வரை

மக்கள் திலகத்தினுடைய பாடல் என்றால் செல்ல வேண்டும். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். அந்த பாடல், நான் தருகின்ற பாடல்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். காரணம், என்னுடைய தெரிவுகள் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வரும் வரை நான் பாட்டு தருவேன்.

எம் சவுந்தரராஜன் பாடியது அந்த பாடல். உண்மையிலே இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுதெல்லாம் மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியான ஒரு பொன்னான காலம். கேட்டு பாருங்கள் பாடலை.

ஆவட்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். இப்பொழுது பாடல் கேட்பதற்கு வந்திருப்பவர் யார்? வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு சரியாக வரவில்லை. மீண்டும் வருவார் என்று நினைக்கின்றேன்.

சரி, அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். சண்முகனா, சும்மா இருக்கிறீங்களா? இருக்கிறோம், சந்தோஷம். ஐயா, என்ன பாட்டு வேணும் ஐயா? ஆஹா, என்ன முடிய இல்ல நீங்க பாவாடி. அதுதான் பாவாடை. ஓ, நிச்சயமா. இது அது வந்து நிச்சயதாம்பரம் என்ற திரைப்பட பாடல் என்ன ஐயா? நல்லது, கேளுங்க பாட்டு. நன்றி ஐயா, நன்றி. எங்கள் அன்புக்குரிய லாக்குர்னு சண்முகனான ஐயா அவர்கள்

ஆண்டுகள் கலந்தாலும் நிற்கின்ற பாடல் இந்த பாடல்கள். எத்தனை முறை கேட்டாலும் அது தவிட்டாது இல்லையா, அதனுடைய பாடலுடைய சிறப்பு.

ஒட்டி வரை உறவு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அந்த இசை வந்தவுடனே எங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறது, ஏதோ ஒரு ஆனந்தமும் ஒரு சிறப்பும். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசை, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் அந்த பாடல். இந்த பாடல் கேட்கின்ற பொழுது அண்ணன் தம்பி பாசம், இதுவரை இப்படி ஒரு பாடல் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லை.

அண்ணன் தங்கைக்கு எடுத்துக்காட்டான ஒரு பாடல், அவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். இப்படி ஒரு பாடல் இனி இந்த உலகத்தில் வராது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த பாட்டின் ஆரம்பம், யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா. அண்ணன் பாடும் பொழுது தங்கை தங்கக் கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார். எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கற்பனை பண்ணி வைக்கிறோம், அந்த கற்பனைகள் யாவும் நிறைவேறுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம், இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லோரும் தாங்கள் நினைப்பதையே செய்கிறார்கள். பெற்றவர்கள் எல்லாம் பொம்மைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை விட்டு போனதும் தாய் தகப்பனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது.

இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் வீடுகளில் ஒலிக்க விடுவோம். இந்த பாடலை பிள்ளைகள் கேட்க வேண்டும். சாதுவாக இப்போ காதில் ஏற்றினா, தாய் தகப்பனை விட்டு நாங்கள் போனால் அப்பா அம்மா என்ன பாடுபாடுவார்கள்? சரி, போகட்டும். உலகம் அறியாத புதுமை.

7:30 உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் தலைப்பானது இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் குடும்ப வன்முறைகள். வாழ்க்கை என்பது நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதலே வாழ்க்கை முடிஞ்சுவிடும். என்ன என்று நாங்கள் சிந்திப்பதற்கு முதலே வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒன்றுமே செய்யலாது.

0: மனையாளும் நகைத்தானே.
1: நேரம் 7:29 நிமிடம். தொடர்ந்து நிகழ்வுக்குள் காத்திருங்கள்.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 7:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் 24 மணி நேரம் அளித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியினுடைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் வணக்க நிகழ்ச்சி. மூன்று மணி இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னீச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வேலை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் குடும்ப வன்முறைகள், இன்று நாங்கள் பல இடங்களிலும் பல செய்திகளிலும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்ப வன்முறைகள் என்றது கொலைகள் மற்ற தாக்குதல்கள் சின்ன சிறுவர்கள் மீதான தாக்குதல்கள், கணவன் மனைவியை தாக்குவது, கணவன் மனைவி கணவனை தாக்குவது, வயோதிபர்கள் தாக்கப்படுவது போன்ற சம்பவங்களெல்லாம் நாங்கள் அடிக்கடி இப்பொழுது கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறு அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகளுக்கான காரணங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் பாடல்களையும் கேட்டு மூலம் அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 7031 4832 1540 இல்லை இன்னொரு தொலைபேசி இலக்கம் 7031 9147 41 அல்லது நமது பைபிள் லக்கம் இருக்கிறது, பைபிள் லக்கத்தில் கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். 7031 6507 74 27 பைபிள் லக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் கூட நம்மிடம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இலக்கத்திலும் நீங்கள் இணைந்துள்ளலாம். 7031 6 89 86 55 29 இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள் இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ளோம். அதற்கு முன்னதாக வளையம் போல் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க இணையத்திரிவர் பாடல் இன்று இணையதிரிவாக வருகின்ற பாடலானது வேதம் திரிக்காக

0: நேரம் 7:41 கிளச்சத்தில் 6:41 பிரான்ஸ் நிறுவனம் கேட்டி தமிழி தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் அந்த விலன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்று நம்ம ஒரு மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள் இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு இணைந்து கொள்ள அந்த விலை இணைந்திருக்கின்ற முதலாவது நேரம் இப்பொழுது அன்பாக வாழ்க்கையில் இணைத்துக்
1: கொண்டிருக்கின்றேன்.
0: அந்த வழி நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாட்ஸ்அப் ஊடாக அணிந்திருக்கிற திருமதி புஷ்பவதி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: நான் நாளைக்கு உயரம் அடிச்சு போட்டா ரெண்டு விட்டுட்டு வந்துட்டா விட்டுட்டு போன சகோதரி என்று திருமணம் நடக்காதாண்டு கல்ல கடிச்சு வாய கடிச்சு என்னவோ என்னென்றாலும் கல்லா
0: நாளைக்கு நீ அந்த பிள்ளைகளை கூட காலம் பூரா ஏதாவது சின்ன பிள்ளை ஒரே குலகாரண்ட பிள்ளைதானே சொல்லுவாரு.
2: அதைத்தான் சொல்லுவீன்
0: அந்த பிள்ளைகளுக்கு வந்து பேர் ஒன்று இருக்குதானே இல்லையா?
2: ஒரு தற்கொலை செய்த அப்பாண்ட பிள்ளை
0: ஒரு பேர்
2: அம்மான்
0: அம்மா விட்டு ஓடிச்சான்னு ஓடி போன வேண்ட பிள்ளையா அந்த குணம் தானே இருக்கு விட்டாக்க அப்படித்தான் சொல்லுவாரு. தேவைப்படாத இருக்கு தேவைப்படாத இருக்கு சொல்லுவாரு.
2: அதுதான் இப்ப வந்து அந்த தொட்டா குட்டம் தொடாடி குட்டம் அது குட்டம் உடனே போலீஸ் உடனே அந்த இலக்கத்துக்கு அடிக்கிறது. அப்ப இந்த ஆண்களை
0: இந்த பொறுமை ஆக்கள்கிட்ட அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சு போச்சு. நல்ல அந்த
2: சகிப்புத்தன்மை குறைஞ்சிட்டுது இனியிலேன்னு குறைஞ்சிட்டுது. எங்கடாங்களெல்லாம் இவ்வளோத்தையும் சாவிச்சு சின்ன அலுவலுக்கு வேற லேட் ஆயிடுதுண்டா சண்டை பிடிக்கிறது அவ வேற லேட்
0: கொஞ்சம் கூட சண்டை எங்க ஓட்டுவாருங்க உடனே அதே சண்டையாகி அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும்.
2: பிரச்சனையாயி அன்றைக்கு இரவுக்கு சமைச்ச சாப்பாடு எல்லாம் கொண்டு பட்டு சிந்து பட்டு பிள்ளைகள் நித்திர கொள்ளாமல் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் அதுகண்ட வாழ்க்கைக்குமே இல்லையா? நாங்கள் சுடுதண்ணிய ஊத்துறோம் ஒரு வளர்ந்து கொண்டு வர ஒரு பயிருக்கு அடிக்கடி சுடுதண்ணிய ஊத்தி கொண்டு வந்து பிள்ளைன்னு வளரும் நினைக்கு. இப்ப நாங்கள் இப்படி கதைக்காம இப்படி விளக்கந்த கொடுத்து கொண்டு கதைச்சத்தான் விளங்கு.
0: அதான் சொல்லுவாங்க இப்ப இப்ப இந்த பிள்ளைகள் கூட இந்த திருமணம் செய்ய விரும்பாமல் இருக்கிறதுக்கோ அல்லது நம்ம அவர்களை திருமணம் செய்யாமல் விரும்பாமல் இருக்கிற காரணமாக கூட இந்த தாய்தப்பன் சண்டை பிடிக்கிறத பார்த்துத்தான் இந்த பிள்ளைகள் அப்படி நிக்கிறாங்கன்னு சொல்லுகிறார்கள்.
2: அப்படித்தான் இப்ப இந்த பிள்ளைகளே சொல்லுதல் உனகலாம ஒரு துன்பியல் இதுல எது கேட்க பிள்ளைகள் வருதல் 37-38 வயது என்னம்மா வேணும் அப்படி இருக்கிறது நல்ல போல இருக்கு வேணும் சொல்லுதல். ஏன்னா அவர்கள் படிச்சு உழைக்கிறார்கள். அப்ப ஏன் வேலுக்கு போய் அடிமையா இருக்கணும் வியல் சொல்றது கேடு செய்யணுமே சண்டை உடிப்பான் வியலை மாதிரிதானே நாங்களும் எங்கட வேண்டாம். ஒரு சின்ன பிள்ளை 13 வயசு பிள்ளை சொல்லுது நான் மேரி பண்ண மாட்டேன்
0: நான் கல்யாணம் தாயப்பன் சண்டை பிடிக்க பாத்துட்டு இது இப்படி வாழ்க்கை வேணுமான்ற மாதிரி அவர்கள் நினைப்பார்கள்.
2: அதைத்தான் இந்த பிள்ளைகள் நினைக்குதுகள் நினைப்பார்கள் நினைக்கின சொல்லி நம் ஜெகன். அப்ப நாங்கள்
0: அப்ப பிள்ளை என்ன செய்யும்
2: வேறு யார நண்பர்களை தேடும் தண்ட கவலையை போய் சொல்றதுக்கு அம்மா சீரிச்சு நக்கிறான் அப்பாவோட சண்டையா இருக்குது. அப்ப அந்த பிள்ளை வேறு ஒரு நண்பனா சின்ன வயசுலயே
0: அவர்கள் அப்படி இந்த அடைக்கலாம் அவர்கள் இந்த ஆதரவு வீடு இல்லை ஆதரவு இல்லாம போன்ற போதுதான் இன்னொரு ஆதரவை தேட வேண்டிய எல்லாமே அவர்களுக்கு ஆகுறது. அந்த ஆதரவு சில வேறு விதமாக அமைந்து விடும்.
2: பெண்ணு நாங்கள் பிள்ளையெல்லாம் நாங்கள் செய்த பிள்ளையாலதான் இது நடக்குது என்னதான் நாங்க நினைக்கிறீங்கள. அப்ப இது வன்முறையால ஒரு சந்ததியே குலையுது. ஒரு என்னமொரு 3வது ஆள் போய் சொல்லினா கூட கேட்காகினான் இவன் பிள்ளை இந்த அம்மா அப்பாவோ மாமா மாமியோ அவையில் சொன்னா கூட கேட்கினான். அப்ப பொண்ணு கடைசியா நீதி மன்னன் தொழிலும் தான் தேவைப்படுகிறது எழுதியா அந்த காலத்துல அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரர் ஒரு பேர் இருப்பினான்னு சொல் அது எல்லாமே என்ன செவியலுக்கு
0: கேட்குது இங்க பொறுத்தவரை சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா அக்களுக்கு. அதால இந்த வன்முறைகள் வேறு விதமா அமைந்து குடும்பங்கள் பிரிகின்ற நிலைக்கு ஆகுறது.
2: அதை விட கூட்டு குடும்பம்னா தெரியும்
0: மற்றவர்கள் தெரிஞ்சு அந்த காலங்களில் மற்றவர்கள் தெரிஞ்சு போடுமண்டக்காண்டி சண்டை பிடிக்க வந்தவர்கள் இருக்கிறார்கள்.
2: நாளைக்கு அடுத்த நிமிஷம் நாங்கள் மறந்து ஒற்றுமையா இருக்கிறோம் இங்க அது இல்ல அது ஒரு எப்பனும் இல்லை அதான் இருக்கிற பிரச்சனை. என்ன செய்யறது ஒண்ணும் செய்யலாத நில சொன்னா கேக்குறதுகள் இல்லையா எனக்கு அந்த இப்படியான செய்திகளை கேட்டோன்னே பெற்றோர்கள் படுற பாடம் பேருங்க எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் குடும்பத்துக்குள்ள என்ன சாவரர்களுக்குள்ள பிரச்சனை சண்டை மச்சார் மச்சானால ஒரு சண்டை இப்போ இதால சொத்தால இன்னும் ஒரு சண்டை எவ்வளவு பிரச்சனைக்குள்ள ஆக மாட்டப்பட்டு போயிருக்கணும் இல்ல எங்க வீட்டுக்கு இருக்க மட்டும் ஒண்ணும் தெரியாது வெளியில போனா தானே ஒரு இந்த கதைகளை இங்க கேட்க அதோட வருத்தங்கள் வரக்கூடாத வருத்தங்கள் ஒரு பக்கம் அப்ப அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறது மாதிரிதான் தெரியுது. மற்றவர்களும் வந்து சொல்லட்டுங்க
0: நான் உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல இருந்திருக்கோம்
2: நீங்க ஏதாவது ஒரு அனுப்பாட்டி விடுங்க.
0: நன்றி வணக்கம்.
2: நன்றி.
0: அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் இணைந்துள்ளார். அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் பட்டிக்காடா பட்டணம் மாத்திரையில் இருந்து.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: நேரம் 7:53, 6:53 தியேட்டர் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பது பிரதி வியாழன் தோறும் இரவு 7:30 to 9 வரை உலகமான டியேட்டர் தமிழில். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக, இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள், இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கிற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி. நலமா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்கள்.
1: வன்முறை,
0: அந்த குடும்பங்களுக்கு ஏற்படுற வன்முறை, அந்த புருஷன் பெண் ஜாதி பிள்ளைகளுக்கு இடையில எல்லாத்துக்கான
1: அது குடும்பம்னா எல்லாமே ஒன்ற இருக்கத்தான் செய்யும். அதுக்கு அளவுக்குமே போக கூடாது, ஒரு லிமிட்டோட நிறுத்திக்க வேண்டும். எதிர்க்க போட்டுக்க கூடாது சண்டை. நான் நம்பர பார்த்துதான் அந்த பிள்ளைங்க கத்துக்கோங்க. அதால வந்து பிள்ளைங்க எதிர்க்க சண்டையும் போடக்கூடாது, திட்டவும் கூடாது. ஏதாவது சொல்லணுமா
0: போயிட்டு
1: வளருக்குள்ள சண்டை போடக்கூடாது. பிள்ளைங்க வந்து நம்மள பெரிய பிள்ளைங்களா ஆயிடுச்சியா, அதுங்க அதற்க வந்து சண்டை போட்டுக்கணும், அடிச்சுக்கணும், புடிச்சுக்கணும் இருந்தா நல்லது இல்லைல்ல. அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, யாராவது வெளியிலிருந்து வீட்டுக்கு வருவாங்க, அந்த நேரத்துல கூட சண்டையா தான் வச்சுக்கின்னு அந்த பொண்ணு வந்து மூஞ்சு வச்சுன்னு இருக்கும்.
0: சில அதன் காரணமா இருக்கும். சில வேலைய பாருங்க, சில பெண்களுக்கு அந்த கணவர் விட்டார் யாரையும் பார்த்தால் பிடிக்காம இருக்கும். அப்ப அவர்கள் வருகின்ற போது இவர்கள் அவர்கள் வெறுப்பை காட்டுவார்கள். அதே போல் ஆணுக்கு சில பெண்ணின் விட்டாரை பிடிக்காம இருக்கும், அந்த நேரத்தில் அவர்கள் மீது வெறுப்பை காட்டுவார்கள். அப்ப அதுகளும் கூட பிரச்சனை, குடும்ப வன்முறை காரணமா அமைஞ்சு வருகிறது.
1: ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வெறுப்ப காட்டினா அதே மாதிரி தான் நடக்கும். இங்க ஏன் தான் வந்தோமோ, வீட்டுல இருந்தாலும் சும்மா இருந்திருக்கலாம்னு நினைப்பாங்க.
0: சரி, நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: கங்கி அவர்களின் இசையில்

0: சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40. சைபர் சைபர்
1: தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும் அந்தவிலே. இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக, இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள், இதற்கான காரணங்கள், இதற்கான தீர்வுகள், இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முனைந்து கொள்ள அழைப்பு கலத்த தொலைபேசி இலக்கம் 33 1 48 32 15 40, அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33 1 51 47 71, அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது 33 6 50 74 27, அல்லது வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது, வாட்ஸ்அப் இலக்கம் முனைந்துள்ளோம் 33 6 89 86 55 29. அந்த வயலை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: உங்களுக்கு ஒரு தங்கச்சிதான் அந்த தகச்ச பிள்ளையை கொண்டு வச்சிருப்பீங்க சரியா, இல்லாட்டி உங்களோட பிள்ளையே தகச்சு அவர் என்ன சொல்லணும், அவர் உங்கள்டா பணம் சண்டை விடுப்பார், அவரோட அவரை வச்சு சித்து செய்வார், இல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அடிப்பன், இதெல்லாம் அப்படியே நான் கண்ண இதுல ஆப்பட்டிருக்கேன். இப்ப இப்ப இந்த தொலைக்காட்சிகள் இதெல்லாம் வர முதல், இந்த இணையதளங்கள் எல்லாம் வர முதல், இந்த சம்பவம் காலத்துக்கு முதல் 70ல இருந்து இந்த சம்பவம் இருந்தது. அப்ப இந்த பிள்ளைன்னா கொண்டு வச்சுக்கலன்னு கொண்டு போவார்கள், ஆனா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பணத்தை கொடுத்திருப்பார்கள், வாங்கிருப்பாரு. அவர் கொஞ்சம் பொருளாதார குறைவுன்னா ஒரு ஆள் நீங்க கொஞ்சம் பணம் இருந்தால் மற்றவர் பணம் குறைவா அதை ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை வாங்கியிருப்பார், அதை தர முடியாத நிலைமை இருக்க இவ்வளவு என்ன செய்வார்னா இவர இன்னும் கொஞ்சம் காசு வாங்கிட்டாங்க. அப்படிதான் எனக்கு அடித்தவர் என்ன அடியே அடித்தவர்கள் சாப்பாடு தராமல் சித்த செய்து வருது திருமஜகன்
1: இருக்கு. இப்ப இங்கே கூட ஒரு ஒருவர் அங்க ஸ்தாயத்திலிருந்து வந்திருந்தார், வந்தது அவர் இருந்தது அவருடைய சித்தப்பா வீட்டில, அவரு அவற்றை தகப்பண்ட தம்பியார் வீட்டை இருந்தார், அந்த வீட்டை வைத்து அவரை கொடுமைப்படுத்தி அந்த பையனை கிட்டத்தட்ட அவர் ஒரு மனநில பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்து விட்டார். பின்பு அவரை இன்னொரு அவருடைய சிறியதகப்பன் அழைத்து சென்று பின் அவரை இதாக்கி குணமாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்தார். வேற்றுமாற்றப்பிள்ளைகளுக்கு வித்தியாசம் காட்டுறதுல அந்த அப்படியான இதழ்வாறு இருக்கின்றது.
2: அந்த அந்த நில ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு ஆதாரம் இல்ல, எப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள இவர சொல்றோம், உங்களுக்கு அப்பாட அம்மான்னு சொன்னா அவர் சொல்றதா அப்பா அம்மான்னு கேட்பாரு. நாங்க என்னதான் சொன்னாலும் அதை கேட்க முடியும். ஏன்னா இவ சொன்னா அது ஒரு நம்பிக்கை காரணம் இல்ல. இந்த இந்த நாள்ல எல்லாம் உண்மையத்தலங்கள் எல்லாருக்கும் நாங்க ஆதாரம் இருக்குங்கள கையில.
1: இப்ப ஒரு சம்பவம் நடந்த உடனே வீடியோ எடுத்து எல்லாம் எல்லாம் செய்யலாம். நன்றா அப்படி இல்ல தானே.
2: எழுபத்தெட்டு எண்பது காலங்கள்ல எங்க அம்மாட அக்கா விட்டு போன அவர் சாப்பாடு சிறப்பாடு பல்ல நெட்டு கூட அடிப்பார் எனக்கு அடிப்பார் கம்பெல்லாம் பிடிச்சி அடிப்பார். அப்ப நான் பக்கத்து கூட அவங்க அப்பாட தங்கஞ்சி விட்ட போய் சாப்பிட்டு வந்தா அவர் எனக்கு அடிப்பார் ஏன் அங்க போய் சாப்பிடுவீங்க புரியுது. இது என்ன சொல்ற நாங்க சொல்றது என்ன முள்ளு கம்பல் இருக்கு தானே அதெல்லாம் அடிப்பார். ஆனா வெற்றி காட்ட முடியாது ஒரு காலநிலை அந்த காலம் அப்ப 80-81 காலங்கள் என்ன அந்த விதமா எங்களுக்கு ஆதரவு இல்ல. இவர் சொல்றத அவர் நம்புவார் நீ என்ன நான் போச்சுட்டா அவர் நம்புவார் அப்படியான ஒரு காலநிலை இருந்தது என்ன. இப்பொழுது எல்லாமே அந்த நாள் இந்த வீடியோ இல்ல ஒன்று இல்ல போனும் இல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு காலம் என்ன. அது யார் சொல்றாங்க பெருமையான சொல்றவர் நம்ம சின்னவர் சொல்ல நம்ப மாட்டார் என்ன கம்பளை வீட்டை வச்சு அடிப்பார் என்ன அடியு அடிச்சு குளிக்க விடக்கூடாது குளிக்க போனியன்னு சொன்னா குளிக்க போக கூடாது மேல சிலம்பளிக்க கூடாது அப்படியான ஒரு நிலைமை போனா அடி எல்லாத்துக்கும் அடி.
1: சில பேர் அந்த கொஞ்சம் கொடூரமானவர்களா இருப்பார் அந்த மனச்சாட்சி இல்லாத ஒரு கொடுமையானவர்களாக இருப்பார்.
2: அது என்ன காரணம்னா அவர் அவர் வந்து அவருக்கு அப்பாட்ட வந்து அப்ப கொஞ்சம் பணமா இருந்தவர் அவர்கிட்ட வந்து அம்மாட அக்கா வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டா மிச்ச பணத்தை வந்து வந்து கேட்ட நேரம் அவர் சொல்லிப்பாரு நீங்க அப்படின்னா லோனு அவர் சொல்ற அவர் ஒரு ஆசையர் அப்படின்னா இதுக்கு மேல என்ன தர முடியாது நீங்க போயிடும்னா அது கடன் எடுக்க நான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்து கட்டுட்டு அவர் இல்லன்னு கோச்சு போட்டு என்ன குட்டி போனவர் குட்டி ஒவ்வொரு நாளும் அடிக்கிறேன் இவ்வளவு காசு வாங்கிட்டா இவ்வளவு காசு வாங்கி அப்பட சொல்லு அப்பதான் அப்ப தொலைபேசியில பொய் சொல்றதுக்கு அதனால தொலைபேசியாவது அழைச்சு சொல்ல முடியாது. அடுத்த நான் சொல்றேன் அவங்களோட வீட்டு அதுக்கு பிறகு அவங்களோட வீட்டையே போறது இல்ல வந்து கூப்பிடுவாரு நான் சொல்றேன் நான் வர மாட்டேன் என்ன வந்தீங்கன்னா அடிப்பீங்கன்ட்டு என்ன அப்படியான நிலம் அதுக்கு பிறகு நான் உன்னாலும் போறேன் அப்புறம் அப்பா இருந்த போது ஒரு அம்மா தான் கூட நான் சொன்னா சாப்பிட மாட்டேன் இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு போயிடும் ஏன்னா சாப்பிட்டுட்டு அடிப்பாரு.
1: நன்றி வணக்கம்.
2: என்ன
1: படம் பாடும் பறவைகள் நன்றி வணக்கம். அவர் பார்த்திபன் பார்த்திபனுக்காக அவர் கேட்டார் அந்த பாடல் பாடும் பறவைகள் திரையில் இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில்

0: பாரிஸ் லாச்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: நேரம் 8:15 மணி, கட்சித்தில் 7:15 மணி, டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அதுவில் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக, இன்று நம்ம மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள், இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற திரு ரவிசில தலைவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன், எப்படி நிலமாக இருக்கிறீர்கள்? தானே
1: நிலமாக இருக்கிறோம். நீங்கள் நிலம் தானே?
2: ஆமாம், நிலம் தான். காலையில்

0: அதான் திடீரென ஒரு மாற்றம். அப்ப அதுல
1: அடிச்சாலும் அளவு இங்க வந்து குளிர் வந்துட்டாலும் குளிர் வந்துடும்.
0: இல்ல இல்ல, இடையில திடீரென கொஞ்சம் கொஞ்சம் இது வன்முறை மாதிரி
1: திடீரென வன்முறை மாதிரி
0: மெல்ல மெல்ல வந்தா அது தெரியாது என்ன. நடந்து செல்வது போட்டு போறது போவே இல்லைன்னு சொல்லுவோம். குளிர் அந்த ட்ரௌசர் போட்டு ஸ்டும் ஹோஸ் என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் போட்டு சப்பா இவ்வளவு நாளும் சப்பாத்தே போடாம செருப்போட
1: தெரிஞ்சான். நானே இப்ப செருப்போட வரவுண்டா வெளிக்கிட்டு போய் வெளியில வந்தா கொஞ்சம் குளிர்ந்து திருப்பி போய் சப்பாத்து போட்டுருந்தேன்.
0: ஆமா, அப்புறம் திருப்பி வீட்டுக்கு ஓடி போய் திருப்பி வீட்டுக்கு இருக்க இருக்கும். அதான் இப்ப அதையும் பார்த்தாலும் இப்ப இந்த வன்முறை குடும்ப வன்முறை வன்முறை வேற குடும்ப வன்முறை வேற வந்த இப்ப காலநிலையும் வன்முறையா தான் இருப்பாரு. நில அத பூகம்பம் வந்து நிலத்தின் வன்முறை, வானத்தின் வன்முறை கடும் மழை, வெயில் சூரியன் வன்முறை கடும், இதெல்லாம் வன்முறையா தான் இருக்கு. சொப்டவுண்டையும் காண இல்லையா. அப்ப நம்மவர் குடும்பங்கள் குடும்ப வன்முறை அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்று ஒரு தேடல்ல பார்த்தா ஒரு ஏழு எட்டு காரணம் ஏன் வர்றது. காரணம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமையா, சிறிய கருத்து வேறுபாடு பெரிய சண்டையா கொண்டு வந்துருமா, என்ன கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது தானே, தெரியாதால. மற்ற மது போதை வஸ்து பழக்கங்கள் பொருளாதார அழுத்தமும் குடும்ப வன்முறைக்கு காரணம். ஏனென்றால் வருமானம் பற்றாக்குறை, கடன், வேலை இழப்பு போன்றவை கூட
1: கலைக்க போய் சண்டையா வருவது.
0: மற்ற கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு குறைதலாக இருக்கு. ஒரு விட்டு கொடுத்து போ, இப்ப முன்பு நீங்களே பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய தாய் தந்தையர் காலத்திலே வன்முறை உறவாக இருந்தது என்றால் தாயார் கணவனுடைய இதுக்கு அடங்கி நடந்தபடியால் அந்த வன்முறை இல்லாம போயிட்டு. இது மற்றது பிள்ளைகளுக்கு வேண்டி அவர்கள் அந்த வன்முறைகளை வெளியில காட்டிக்கொள்ளா இருப்பார்கள். மற்ற இன்னொன்று சொன்னா ஆணாதிக்க மனப்பான்மையும் வன்முறைக்கு காரணம் தானே. மற்றது பெண்கள உரிமைகளை மதிக்காம விடுறதும் இந்த வன்முறைக்கு காரணம். மற்ற சந்தேகம், மற்றது பொறாம சந்தேகமும் குடும்ப வன்முறைக்கு ஒரு காரணம்
1: தான். பெரிய காரணம்
0: அதான், அது பெரிய காரணம். மற்ற தலைமுறை இடைவெளி இருக்குத்தானே, அதுவும் பெரிய ஒரு காரணமா இருக்கு. என்ன மற்றது இன்னொன்று, இப்ப புதுசா வந்து சமூக ஊடகங்களின் தாக்கமா,
1: அதுவும் இருக்குத்தானே.
0: இப்ப அது புதுசா எல்லாம் துவங்கிட்டு என்ன இப்ப என்ன சொல்லுங்க, அவருக்கு அவரை ஹாலிடேக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் டிக்டாக்லயும் பேஸ்புக்லயும் தாங்கள் போனதை வந்ததை போட்ட உடனே அதை இங்க யூடியூப்ல பார்த்து கொண்டு பேஸ்புக்ல பார்த்து கொண்டு இந்த மனசு மேலும் அவையிலும் இருக்கிற அவரையும்
1: இருக்கிற
0: இப்ப வந்தவ எல்லா இடம் போய் அங்கெங்க எல்லாம் நின்று படம் எடுத்து செய்து அது செய்து இது செய்து சொல்லிருக்க. இப்ப இது சினிமா வேற, இது வேற எங்களுக்கு புற வந்து அடுப்படி எல்லாம் செய்து இனி அப்பாத இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் என்ன. அப்ப ஏதாவது ஒரு ஆள் உதாரணம் சொல்லி காட்டும், நீரும் இருக்கிறீர் தானே அங்க பார்த்த நீர் தானே. அப்ப இதெல்லாம் இந்த சமூக ஊடகங்களும் வீட்டுக்கு நீங்க சும்மா இருக்க வந்துடும் என்ன. மற்றது வெளிநாட்டு வாழ்க்கையில் இங்க வெளிநாடுகள் எடுத்த ஒரு தனிமயம் ஒரு குடும்ப வன்முறைக்கு காரணமா இருக்கு. மன அழுத்தம், மற்ற பிற மன அழுத்தங்களும் கூட இந்த குடும்ப வன்முறைக்கு ஒரு காரணம்
1: தானே. அது பெரிய காரணமா இருக்கிறது.
0: அது மற்ற அந்த குடும்பத்துல சின்னன்ல இருந்து பார்த்து வளர்ந்தா, இப்ப பாருங்க உதாரணமா நாங்க சின்னன்ல எப்படி வளர்க்கப்பட்டோம், வீட்டுல எங்களுக்கு அடிபட்டு தான் பழக்கினவே என்ன. அதே நேரம் ஒப்புடுவினம் பேர் உன்னோட தானே, அவனும் படிச்சான், அவன் படிச்சு பாஸ் பண்ணி போட்டா நீ என்ன இருக்கிற. அப்ப அதே வாழ்க்கை சூழ்நிலையில இருந்து வளர்ந்து வளர்க்கப்பட்ட நான் இங்கு வந்த பிறகு எனது பிள்ளையோடும் அப்படித்தான் நடக்க பாக்குறேன். அப்ப அந்த அந்த பிரச்சனை அந்த பிள்ளைகளுக்கும் தந்தையர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கி அங்கு ஒரு குடும்ப வன்முறை உருவாகுது, அடித்தல். இப்ப இதெல்லாம் நவீன முறையில இந்த இவர்களுடைய எல்லாம் கணிக்கொண்டபடியால் உனக்கு வன்முறைகளை விட்டு விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள் என்ன.
1: வெள்ளக்காரரை பொறுத்த வரைக்கும் அந்த பிடிக்கலன்னு சொன்னால் அவர் பிரிந்து சொல்லி விடுறாங்க, அந்த வன்முறை கிடமில்லாம போய்விடும். ஆனா நம்மளால் பிரியாமல் இருந்துன்றால் இந்த பிரச்சனையை இன்னும் அந்த கூடுதலா வர்றது காரணம் நம்ம ஊரில் இந்த பிரியாமனம் இல்லாமல் வாழ்கிறதால தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோடனே அது பெருசாக புதாரம் வடிக்குது. இப்போ இங்கே அவர்கள் சந்தேகம் உண்டு வந்தாலும் விட்டு விட்டு போயிடுவார். இங்கே அப்படி கொலையில முடியுது அது.
0: கொலையில்தான் முடியும். மற்ற நாங்கள் மாங்கள் மற்ற சமுதாயத்துக்கு பயந்து வாழ்றாக்கள் தானே. நாங்கள் சமுதாய இந்த குடும்ப வன்முறைக்கான சமுதாயத்துக்கு பயந்து வாழ்றது, சமுதாயத்துக்கு பக்தியோட வாழ்றது வேற, பயந்து வாழ்றது வேற. பயந்து வாழ்றதாலதான் இல்ல அவன் பாத்துருவானோ, அவன் எதையும் சொல்லிடுவானோ, அவன் சொல்லி அங்க போயிருமோ. சட்டத்தை மதிக்கிறீர்கள், சமுதாயத்துக்கு பயந்து வாழ்கிறதாலும் இந்த வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே கூடுதலாக வன்முறைகளுக்கு காரணம் இது போன்ற பல காரணங்கள், புலம்பெயர்வு, இடம் மாறியது, மொழி எல்லாம், காலநிலை எல்லாம், சகலதுமே ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பதால் அங்கு பல குடும்ப வன்முறைகள் கூடிக்கொண்டு போகிறது. அது வெளியிலே தெரியாமல் இருக்கிறது, வெளியே தெரியாமலும் அதை கொண்டு நடக்கிறது.
1: தெரியாமல் இருக்க மாட்டோம், பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிருக்காது பிரச்சனை ஆகுது.
0: ஆமா, தெரிய
1: அது பெரிய வடிக்கின்ற போதுதான் வெளியில தெரிய வருது.
0: பலூன் மாதிரி ஊதம் மட்டும் அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு ஒண்ணு போட்டு அது அப்படியே, அதுக்கு மேல ஊத முடியாம இருந்தா அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஃபுட்பால் பந்துக்கு ஊதுற மாதிரி இது என்னன்னா ஊதணும்னா கடைசியா வடிக்கும் என்ன. ஆகவே குடும்ப வன்முறைகள் காரணத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல இருந்து வர வர அது கூடிக்கொண்டேதான் போகிறது. வன்முறையில் முடிக்கும் என்று கூறிக்கொண்டு, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, தெய்வீகம் என்கிற ஒரு குடும்ப பாடலை விரும்பி கேட்கிறேன் என்று கூறி சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கும் நன்றி கூறி வன்முறையை தவிர்ப்போம், சமாதானமாக வாழ முயற்சிப்போம் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் ரவிசலத்தில் இணைந்துள்ள அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி திரைக்காக.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம் உங்கள் எண்ணத்திற்காக. இன்று நம்மளத்தில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள், இது பற்றி உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு தொலைபேசி இலக்கம் 33 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33 9 51 48 47 71 அல்லது ஒரு வைபர் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்துள்ளலாம் 33 6 50 0 7 74 27. வைபர் இலக்கம் மட்டுமில்லை, வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்தில் இணைந்துள்ளலாம் 33 6 89 86 55 29.

0: பொதுப்பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கிறேன். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் மட்டும் 7:35 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்களுக்கு அந்த வகையில் உங்கள் எண்ணத்துக்காக என்று நம்ம குடும்பங்கள் இன்று நம்ம மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள், இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம்.

0: கொள்ளளவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 65
0: மேலதிய தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நேரம் 8:41 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னியானது பிரதி வியாழன் தோறும் இரவு 7:30 9 வரை உலகமான டிஆர்டி தமிழில். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்று நம்மவர்கள் மத்தியில் அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள் இந்த தலைப்பில் அந்த எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ எடுத்துக் கொள்கிறேன்.
3: வணக்கம்
2: பாலேந்திரன். நலம்தானே?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள்?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி சொல்லுங்கள்.
3: இது என்னன்னு இப்ப நாங்க சொல்றோம், இது வந்து இந்த முக்கிய காரணம் போதை. ரெண்டாவது கடன். கணவனை தெரியாம மனைவியே நிறைய கடன் படுகிறார்கள்.
2: என்ன
3: அதை கொடுக்கறதுக்கு கஷ்டம், என்ன அவர் உழைச்சி கட்டையில அதனால கொடுக்கறது கடன் ஒரு பிரச்சனை. மற்றது வந்து போதை, இவர் பிடிக்க ஆனா உண்டு, இவர் பிடிக்கலா இவர் விட்டுட்டு போகலாம்,
2: என்ன
3: அதை விட்டுட்டு
2: போய் தான் குழந்தை போட்டு இருக்கிறத விட
3: விட்டுட்டு போயிருக்கேன். நாங்களே திருவிழா பயமா கிடைக்கிறா இல்லையா?
2: இப்ப நினைச்சிருந்தாலும்
3: காரணமில்ல
2: தொடர்ச்சியா அந்த பெண் மீது அவர் இந்த அவருடைய குடும்ப தாங்கியலாத புட்டச்சாட்டி கொலை செய்த தவிர பெண் அந்த பொறுக்க முடியாத அந்த கடைசி கட்டத்தில் தான் புட்டுக்காண்டி ஒரு நாள் புட்டு கட்டக்காண்டி கொலை செய்யல. தொடர்ச்சியா அவர் அதை அந்த பெண்ணை கொடுத்த அந்த இம்சை தாங்க முடியாம தான் அவர் அந்த கொலை
3: குடும்பப்படுத்துறாரு. ஒரு மனைவி விடிய போய் நடிச்சாமத்துல வேலையால வந்தா புருஷன்காரன் பொறுப்பான,
2: குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருகின்ற போது அதுக்கு கனவித காரணங்கள். எத்தனை இடங்கள்ல இந்த மனைவி இந்த என்ன குழம்பு சட்டியை எடுத்து ஊத்தினது மொத்தத்தில் உஞ்சில ஊத்தினது கூட இருக்கிறது.
3: குழம்பு சட்டி என்ன ஊர்ல ஒரு முந்தி கனகாலும் கூழ்பானியாலையும் தலையில பார்த்தது. அப்படி ஏதாவது இல்ல. இப்ப என்ன பிரச்சனைடா, விடிய வேலையால போய் பின்னேரம் வந்து சமைச்சு போட்டு பெண்டாவ குஸ்னி காலேஜ் நடுஞ்சாபத்துல ஒரு மணி ரெண்டு மணிக்கு படுக்கைக்கு வரண்டா, குடும்பங்களுக்கு பிரச்சனை கட்டாயம் பேரும் புருஷன்காரனுக்கு என்ன அதெல்லாம் அவன் தண்ணி அடிச்சு போட்டு தொடர்ந்து தண்ணி அடிச்சு விசாரில்ல. மற்றது ஒரு மற்றது சந்தேகம் ஒன்று இருக்குது ஏன் என்ன சந்தேகம் ஒரு காரணமா
2: சந்தேகம் அது ஒரு காரணம் அதான் ஒரு பெரிய காரணமா இருக்கும்.
3: ஓ சந்தேகம் ஒரு பெரிய காரணம். இப்ப பாருங்க, இப்ப இப்ப ஒரு ஒரு விழாவளிய ஒரு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து தெரிஞ்ச ஆட்களுக்கு முத்தம் கொடுத்தா அவன் கூட்ட போய் கேட்கற நீ அவனுக்கு முத்தம் கொடுத்தனியே சரியோ டக்கண்டு அது கூட்ட போய் அது அவர் வந்து அந்த கரவா அந்த தப்பா நிக்காத பொம்பளையும் அப்படி இல்லை பொம்பளையும் அப்படி அண்டு இல்லை அவர்
2: அது இந்த வெள்ளக்கால் பிரச்சனை விட்டுட்டு போ அதை விலகி கொள்றது இல்லை தானே அதுல இருந்து
3: விலகி கொள்றதா இல்ல அதுல சந்தேகப்படுறதெல்லாம் கூட பிரச்சனை சந்தேகம் கொண்டு வந்ததுண்டா ஜெகன் குடும்பத்துக்குலாம் நெடுக்க பிரச்சனை வந்தோன்றதும் தான் கத்தி குத்தும் பால் விட்டும்
2: அது சண்டை உச்சக்கட்டத்தில் போகின்ற போது அது என்ன செய்யறது தெரியாத ஒரு இதுதான் இருக்கு அவர்கள் சில அந்த பிரச்சனை வருகின்ற போது மற்ற சில பெண்கள் இந்த இந்த தாங்கள் தனியாக போகிறதுக்காகவோ இல்லை யாருக்காகவே சும்மா இந்த இங்கே இந்த பெண்களுக்கான உரிமைகள் கூடத்தானே பெண்கள்கிட்ட சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்பாருன்றிருக்கு தானே போலீஸ்காரராக இருந்தாலும் என்னன்னா இப்போ அடிக்காட்டி கூட அடிச்சான்னு சொல்லி இப்போ கணவர்களை மாட்டி விட்ட சம்பவங்களோட இருக்கிறது எத்தனை பேர் இருக்குதா எத்தனை பேர் வீட்டை போக முடியாமல் உள்ளுக்கு போனவர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் ஜெயிலிருந்து கடைசியாக தாயத்துக்கு அனுப்பி விட்டார்கள் அவர் ஏன்னா அந்த பெண் கொஞ்சம் இங்கே அந்த இதில் இருக்கிற வசதியை அந்த வசதியாக அந்த அவர் அந்த இவர்கள் சொன்னால் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற வேலை செய்து கொண்டிருந்தவர் அப்படி இருக்கின்ற போது அந்த பெண் என்ன செய்து விட்டார் அந்த ஆணை தாயத்துக்கு அனுப்பிடு அவருக்கு அந்த விசாவும் அந்த ஒரு ஒரு வயசு விசாவும் இருந்தவர் அப்போ அந்த பெண்ணை தாக்கியதாக சொல்லி பரிசில படித்தா அந்த ஒரு அவர்கிட்ட கால இந்த ஜெயிலில் இருந்த காலம் கூடிஞ்ச உடனே அவரை தாயத்துக்கு அனுப்பி விட்டார்.
3: ஓ அப்படித்தானே இப்ப உங்களுக்கு தெரியும் தானே அந்த சென்டென்ஸ்ல ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைய தாய் சாக்கொண்டு போட்டு அந்த குப்பை வண்டியிலுக்குள்ள பேக்கில போட்டு கட்டி கறந்த பேக்கில போட்டு கட்டி போட்டு போட்டு விட்ட தெரியும் தானே அது நடந்து கனகாலம் அதுவும் புருஷன் அட்டாசத்துல நம்ம செய்தவா அது அவருக்கு தேவையில்லாமல் விடுபட்ட உடனே புருஷன்ல பிடிப்பில்லைன்னா நீ பிள்ளையை கொண்டு போயிடலாம் அந்த பிள்ளைய சாக்கொண்டு நீ பிள்ளைதான் மற்றது சில இப்ப நாங்க எல்லா பொம்பளையாலும் சில ஒரு சில பொம்பளை இருக்கார்கள் அந்த ஆக்களை வச்சு அடிப்பிக்கிறது ஆக்களை வச்சு மோட பண்றது
2: அந்த எத்தனை பேர் அந்த இன்னொரு தினோட சேர்ந்து விட்டு அந்த கணவனை வீட்டை விட்டு வெளியேற்றினதுகளே என்ன எத்தனை இடங்களே இருக்கிறது.
3: ஓ இப்ப என்ன சின்ன மாதிரி மகன் இருக்கலாம் அது இப்ப 99 அவர் பிள்ளைதான் குத்திச்சது பள்ளி சிவாடைக்கு கொண்டு போய் அவர் செத்துட்டார் ரெண்டு பேர் மறியல ஒரு பொம்பளைதான் செய்ய வச்சது ஏன்னா அது சில பொம்பளையாலும் என்னன்னு
2: சொல்றது ஆகல இல்ல
3: ஒரு பொம்பளைய புள்ளியல சாய கொலை செய்யறதா இருந்தா நீ விருப்பம் ரெண்டா விட்டுட்டு இப்பதான் சின்ன ஒரு பெரிய உடனே நிறைய கிடக்குது ஆரிய வாழ முடியும் எல்லாத்துக்கும் எங்க போக விடுமுறையில சரியா அப்படியாட்டு நீ வேற யாரையும் கல்யாணம் செய்யலாம் அப்படி அதுக்காக நீ இப்ப இப்ப கொண்டு போட்டு பண்ணி இப்ப உள்ளுக்கு இருக்கிறதா இருந்தா சிறவுலயே பாத்துட்டு அந்த ஒரு
2: அவருக்கு 23 காதல் உள்ள வேண்டிய அவசியம் இல்ல அவருக்கு பிள்ளையும் இருக்கிறது அப்ப அவர் மீது ஒரு தலை காதல் கொண்டு விட்டு அவர் மீது 23 பையனுக்கு இன்னொரு பெண் திருமணம் காதலிச்சு திருமணம் செய்திருக்கலாம் அவர் மீது கொண்டாங்க இப்ப அவரையும் கூட செய்து தானும் செத்து என்ன யோசனை இல்லை
3: இப்ப அந்த பிள்ளையும் அந்த குழந்தையோட வாழாம செத்துட்டு நீயும் தேவையில்லாம போய் எங்க ஒரு அறிகளைக்காம விழுந்துருக்காரு விழுந்து செத்துருக்கா அப்ப உனக்கும் தேவையில்ல நீயும் மூதேவி பேசாம உண்ட வார்டுல போய் இருக்கிறதுக்கு அந்த அந்த பொம்பளையும் சாக்கொண்டு நீயும் சேர்த்து இது நான் சொல்றேன் இது வந்து இந்த என்னது காரணம் இல்ல கூட இல்ல இந்த ரக் அடிக்கிறதால
2: இப்ப
3: நீரோ நானும் போய் ஒரு இப்படி இப்படி ஒரு வேலை செய்ய மாட்டேன் கடைசி வரையும் மண்ட பழுதான் ஆக்கலாம் இந்த வேலை செய்யறேன்னு சொல்லிக்கொண்டு
2: அவர் பாலேந்திரன் அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரையில் இருந்து

சுலாஷிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நல்ல நிகழ்ச்சியுடன் நிறைவு வருகின்றது. இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் போன்ற உங்கள் எண்ணங்களும் உங்கள் பெண்ணை கன்சாப்பித்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டு தமிழ் நினைத்து அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி 308 தமிழ் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிபட்டு உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேகலே தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
5: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
6: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: VT Superstore, Gala Gonesse Sasseril,
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
8: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01-40-05-07-18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மதுபான சாலைகளற்ற பிரதேசமாக காணப்படும் வலிவடக்கில் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கப்படுவதை எதிர்த்து பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கண்டன பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. எதிர்காலத்தை சிதைக்கும் செயற்பாட்டுக்கு அனுமதி வழங்கிய பிரதேச செயலரை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு வலுவான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தெல்லிப்படை சந்தியில் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்ட பேரணி தெல்லிப்படை பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது. மதுபான சாலை அனுமதியை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரும் நியாயமான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் பிரதேச செயலரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிகள் என்று பலர் கலந்து கொண்டு மதுபான சாலை அனுமதிக்கு எதிரான தமது கண்டனத்தை தீவிரமாக வெளிப்படுத்தினார்கள். வலிவடக்கின் சமூக சூழலையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மதுபான சாலை அனுமதி வழங்கும் தீர்மானத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினார்கள். சுங்க நடவடிக்கைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் இறக்குமதி ஆவணங்களை கைமுறையாக சமர்ப்பிக்கும் நடைமுறை முற்றாக நிறுத்தப்படுவதாக இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைய அனைத்து இறக்குமதியாளர்களும் அன்றைய தினத்துக்குள் கட்டாயமாக தங்களது டிஜிட்டல் கையொப்பத்தை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இலங்கை சுங்கம் வெளியிட்டுள்ள உத்தியோர்வு அறிக்கையின்படி முழுமையான கொள்கலன் சுமை இறக்குமதிகளுக்கான காகிதமற்ற சுங்க பிரகடனங்களை தயாரிக்கும் புதிய முறைமை CBHQ1 அலுவலக குறியீட்டின் கீழ் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுங்க செயல்முறைகளை வணிகர்களுக்கு இலகுபடுத்தவும் தேவையற்ற தாமதங்களை தவித்து வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டிஜிட்டல் கையொப்பத்தை பதிவு செய்துள்ள இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாக எந்த காரணம் கொண்டும் தங்களது ஆவணங்களை கைமுறையாக சமர்ப்பிக்க கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 2000க்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் டிஜிட்டல் கையொப்பத்தை பெற்றுள்ள போதிலும் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்ப முறைமையின் மூலம் வர்த்தக நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடனும் அதிக திறனுடனும் நடைபெறும் என்று இலங்கை சுங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரெட்னாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடும் நடவடிக்கை இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இந்த கையெழுத்திடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ளார்கள். இலங்கையில் தற்போது மனநல

0: இருப்பதால் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது ஆலோசனை மனநல மருத்துவர்கள் உள்ளிட்ட சுமார் 100 முதல் 120 மனநல மருத்துவர்கள் தான் நாட்டில் உள்ளார்கள். இது தற்போதுள்ள நோயாளர்களுடன் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. மேலும் தேசிய வைத்தியசாலை மற்றும் தேசிய மனநல நிறுவனத்தில் நடத்தப்படும் மனநல மருத்துவ நிலையங்களுக்கு அதிகளவான நோயாளர்கள் செல்லுகிறார்கள். மனநல குறைபாடானது சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சமூகத்தில் அனைவருக்கும் ஏற்படக்கூடியது. ஒருவருக்கு மனநல பிரச்சனை ஏற்பட்டால் அவரை உரிய மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல வேண்டும். மனநோய்களின் போது பெரும்பாலும் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றத்தை சம்பந்தப்பட்ட நபர் உணராமல் இருக்கலாம். ஆனாலும் அவரை சுற்றியுள்ளவர்கள் அவரது நடத்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவதானிக்க முடியும். மனநல பிரச்சனைக்கான அறிகுறிகள் தென்படும் நபர்களை மருத்துவரிடம் அழைத்து செல்வது அவசியமாகும். பலர் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள மனநோய் தொடர்பில் அறியாமல் இருப்பதால் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை உட்கொள்ள தவறுகிறார்கள். மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வளமையான முறையில் செயற்பட முடியாத நிலை ஏற்படுவதோடு அவரது நடத்தையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆனாலும் உரிய சிகிச்சை வழங்கப்படும் போது இத்தகைய மாற்றங்கள் படிப்படியாக குறைந்து அந்த நபர் மீண்டும் வளமையான நிலைக்கு திரும்ப முடியும். எனவே மனநல பிரச்சனைகள் தொடர்பில் தகுதியான மருத்துவர் மற்றும் உளவியலாளரின் ஆலோசனையை பெற்று உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்வது அவசியம் என்று வலியுறுத்துகிறார்கள்.
1: உடல் ஆரோக்கியத்தை போலவே உள ஆரோக்கியமும் முக்கியம். முக்கியமாக குடும்ப, சமூக, பொருளாதார, வேலை தளங்களில் மற்றும் பாடசாலை போன்ற இடங்களில் உடல்நல பிரச்சனைகள், சவால்கள் ஏற்படும் இடத்து அது தம்மை மட்டுமின்றி சுற்றுவரை இருக்கும் அனைவரையும் பாதிக்கின்றது. ஆகவே உடல்நலத்திற்கு நாங்கள் உடல்நலத்தை போலவே முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். மனநலத்தை பேணுவது உளநோய்களுக்கு மருந்தளிப்பது மட்டுமல்ல, அவர்கள் மனநல நோய் வராமல் தடுப்பதும் தொடர் பராமரிப்பு வழங்குவதும் மற்றது உளநலத்தை மேம்படுத்துவதும் புனர்வாழ்வளித்தலும் முக்கியமாக காணப்படுகின்றது. ஏனைய நோய்களை போன்றே இந்த மனநல நோய்களின் சிகிச்சை பெறுவது முக்கியம் என்பதையும் விழிப்புணர்த்துவதோடு அவர்களின் உண்மையான குரல்களால் மாற்றத்தை ஏற்படுத்தி களங்கத்தையும் பாகுபாட்டையும் குறைத்து அவர்களையும் எம்மோடு இணைத்து சூழலில் ஓர் அங்கத்தவர்களாக அவர்களுக்கும் உரிமை அளிப்பதே நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாகும்.
0: தொடர்ந்து புத்தளம் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையை தேசிய ரீதியில் வசதிகள் கொண்ட வைத்தியசாலையாக மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்து வரும் வேலை திட்டங்கள் தொடர்பில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதேச கருத்து தெரிவித்துள்ளார்.
2: நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொணர்ந்து மிகவும் தைரியமாக செயற்பட்டு இந்த நோயாளர்களின் உயிர்களையும் எமக்குரிய பெருமதியான சொத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள். அது மிகவும் உன்னதமான தியாகமாகும். நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது. நாம் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையை புத்தளம் மாவட்டத்திற்கு மாத்திரமன்றி எமது நாட்டில் உள்ள தேசிய ரீதியில் மிக முக்கியமான வசதிகள் கொண்ட வைத்தியசாலையாக மாற்ற வேண்டும். வரவு செலவு திட்டத்திலும் அதற்கு தேவையான குறிப்பிட்ட அளவு உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வைத்தியசாலை எனும் ரீதியில் உங்களுக்கு தேவையான தொகையையும் குறிப்பிட்ட அளவு வழங்குகின்றோம். எனினும் அதை விடவும் அதிகமாக வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இங்கு அவசியமான 2 கட்டிடங்களை நிறைவு செய்வதற்கு இப்போது நாம் கொள்முதல் செயற்பாட்டின் கொள்முதலை வழங்கும் கட்டத்திற்கு வந்துள்ளோம். அந்த 2 கட்டங்களிலும் ஒரு கட்டத்தை விரைவில் எம்மால் நிறைவு செய்ய முடியும். அதற்கமைய டிசம்பர் மாதத்திற்குள் அல்லது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் அதற்கான பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம்.
3: நிட்பா புயலால் சேதமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்திற்கு தேவையான வைத்திய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
0: தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற விடுதி பிரச்சனைகள் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் பதிலளித்துள்ளார்.
3: பல ஆண்டுகளாக கடந்த 10-15 ஆண்டுகளாக ஒரு விடுதி கூட ஆரம்பிக்கப்படவில்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் 2015 ஆண்டு முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதிகள் கட்டுவதில்லை என கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதனை மாற்றியது எமது அரசாங்கமாகும். கௌரவ பிரதி சபாநாயகரே, மாணவர்களின் எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரித்த பின்னரே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது.

0: விடுதிகள் கட்டப்படாமல் மாணவர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை கூட அதிகரிக்காமல் மாணவர்களுக்கு விடுதி வசதிகளையும் வழங்காமல் இருந்துள்ளனர். எனவே கௌரவ பிரதி சபாநாயகரே, எமது அரசாங்கமே இதனை மாற்றுகிறது. இந்த 55 விடுதிகளுக்காக நாம் அனுமதி பெற்றுள்ளோம். பேராதனை உட்பட புதிய 55 விடுதிகள் இவை. முதலாண்டில் எமது கவனம் பெருநகரங்களுக்கு அப்பால் பிராந்திய பல்கலைக்கழகங்கள் மீது செலுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அங்குதான் கடுமையான பிரச்சனைகள் உள்ளன. ஏனெனில் அங்கு தனிப்பட்ட தங்குமிட வசதிகளை பெறுவது மிகவும் கடினம். அந்த கிராமங்களில் அவ்வாறான வீடுகள் இல்லை. மாணவர்களுக்கு அந்த விடுதி வசதிகளை பெறுவது மிகவும் கடினம். அதனால்தான் அந்த பிராந்திய பல்கலைக்கழகங்களுக்கு முதலில் முன்னுரிமை அளித்து ஸ்தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களையும் உள்ளடக்கியதாக இந்த திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகரே, அதே போன்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் நாம் குறிப்பிடும் வசதிகளை புனரமைப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கியே நாம் செல்கின்றோம். இதுவரை கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மிக அதிக அளவிலான நிதி 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டும் அதே போன்ற தொகையை ஒதுக்கப்படும் என நான் உறுதியாக நம்புகின்றேன்.
1: தொடர்ந்து மகிந்த ககந்தகம ஒருபோதும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினராக இருந்ததில்லை. அவர் இறுதியாக பொதுஜன பேரமனவுடன் இணைந்து செயற்பட்டவர் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். மகிந்த ககந்தகம கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. அவர் பொதுஜன பேரமுனவை சேர்ந்தவர் அல்ல என்றும் வாசுதேவ நாணயக்காராவின் கட்சியைச் சேர்ந்தவர் என்று பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். அதில் ஒரு பகுதி மட்டும்தான் உண்மை. நாங்கள் நவ சமசமாய கட்சியை உருவாக்கிய காலத்தில் நிறுவனம் ஒன்றில் எமது தொழிற்சங்கம் செயற்பட்டது. அங்கு இடம்பெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களில் மகிந்த ககந்தகமவும் ஒருவர். பின்னர் அவர் நகரசபை தேர்தலில் பொதுஜன முன்னணியின் கீழ் போட்டியிட்ட போதும் நவ சமசமாய கட்சியின் பிரதிநிதியாகவே போட்டியிட்டார். அதன் பின்னர் அவர் நவ சமசமாய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டார். பின்னர் பொதுஜன பேரமுனவுடன் இணைந்து செயற்பட்டார். இன்று அவர் எமது ஜனநாயக இடதுசாரி முன்னணியைச் சேர்ந்தவர் என்று கூறுவது முற்றிலும் தவறானது. 2022 ஆண்டு மக்கள் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அலரி மாளிகையில் இருந்து சென்ற குழுவிலும் மகிந்த ககந்தகம இருந்தார். அந்த தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டிலும் அவர் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார். அலரி மாளிகையில் இருந்து போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சென்ற நடவடிக்கையை எமது கட்சி ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அதில் எமது கட்சி எந்த வகையிலும் பங்கேற்கவும் இல்லை. அந்த நடவடிக்கைகள் அலரி மாளிகைக்குள் இருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டன. அவற்றை ஏற்பாடு செய்தவர்கள் பொதுஜன பேரமுனியைச் சேர்ந்தவர்களாகவே இருந்தார்கள். அதேபோன்று தற்போது சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் பணச்செலவை, சட்டவிரோத பணப்பரிமாற்றம், போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை கண்டறிந்து முடக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் மறைந்து வாழும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் முக்கியமானதாகும். நாட்டில் இடம்பெறும் எந்தொரு குற்றமாக இருந்தாலும் அதற்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத பணம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் நாட்டில் சட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. இது நாட்டின் அமைதிக்கும் நன்மைக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தி சட்டம் உரிய மாதிரி நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக திரைசேரி வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடிந்திருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண்ண தெரிவிக்கிறார்.
2: அன்புகுமார் திசாநாயக ஜனாதிபதியுமா பலேட்
3: அன்புகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக பதவியேற்றதுடன் நாட்டில் எம்மால் பாரியதொரு பணியை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்தை உருவாக்கி நீங்கள் வழங்கிய தைரியத்தினாலேயே இவற்றை முன்னெடுக்க முடிந்தது. தற்போது நாம் ஊழல் மோசடிகளை பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளோம். அனைத்தையும் முழுமையாக நிறுத்திவிட்டோம் என கூறவில்லை. ஊழல் மோசடிகள் கணிசமான அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. முழு கிராமங்களுக்கும் செல்லும் போது சட்டம் சிறியவர்களுக்கு மாத்திரம் தானா, ஏனவர்களுக்கு இல்லையா என வினவுகின்றனர். யார் அவர்கள்? அரசியல் பலம் படைத்தவர்கள், அனுபலம் படைத்தவர்கள், சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என தெரிவித்தவர்கள். எனவே அந்த காலகட்டத்தில் சட்டம் சிறியவர்களுக்கு மாத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவரது மகனும் சிறையிலேயே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம் மேற்கொண்டு வருவதாலேயே தற்போது திரைசேரிக்கு தேவையான பணம் கிடைக்கின்றது.
0: பதுளை மகத்தின பகுதியில் 27 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிது சமன் ஹென்னாய்க்கு, பதுளை மாவட்ட செயலாளர் சுனில் கல்கம் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் பங்கேற்றனர்.
1: தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் ஓபன் பேப்பர்ஸ் எனப்படும் திறந்த ஆவணங்கள் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகனம் ஒன்றை உரிமை மாற்றம் செய்யும் போது உரிமையை மாற்றுபவர் மற்றும் புதிய உரிமையாளர் ஆகிய இருவரும் MTA 6 எனப்படும் உரிய ஆவணத்தில் கையொப்பமிட்டு அதன் குறிப்பிட்ட பிரதியை மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்திடம் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் துசர இந்துனில் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். வாகனங்களை பயன்படுத்தி நாட்டில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதோடு மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதும் இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமூலத்தின் கீழ் பொதுமக்கள் அல்லது பொதுமக்களின் ஒரு பகுதியை பயங்கரவாத செயலில் ஈடுபடுத்த தூண்டும் வகையில் தகவல்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது பயங்கரவாத குற்றமாக கருதப்படுகிறது.
0: ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. இதற்கமைய சட்டமூலத்தின் 6-7 சரத்து அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்பதால் அதனை நிறைவேற்றுவதற்கு விசேட பெரும்பான்மை அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரம் பெற்று வெகுசன ஊடக அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், தலைவர்கள், பணிப்பாளர்கள் தமது சொத்துக்கள், பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவசியம் என்பதே உயர்நீதிமன்றத்தின் தீர்மானமாகும். இதனிடையே சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்தலை சமர்ப்பிக்கும் நபருடன் 6 மாதங்களுக்கும் அதிகமாக ஒரே வீட்டில் தங்கியிருக்கும் நபரின் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான வெளிப்படுத்தலை பிரசுரிப்பதை நீக்குவதாயின் அதற்கும் 3/2 பெரும்பான்மை அவசியம் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களுக்கு நீதவான் ஒருவரால் பிணை வழங்க முடியாது எனவும், மேல் நீதிமன்றத்தினால் பிணை வழங்குவதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் எனவும், குறிப்பிடப்பட்டுள்ள சரத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
1: தொடர்ந்து மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
0: பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய குற்ற விசாரணை பணியகம் கொழும்பு 5 உள்ள தொழிலாளர் செயலக கட்டடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 2.23% அதிகரித்து 102.3 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதாவது 102 அமெரிக்க டாலர் 30 காசுகளாக பதிவாகியுள்ளது. அதேவேளை WG1 ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.82% அதிகரித்து 89 அமெரிக்க டாலர் 86 காசுகளாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கை ரீதியில் எரிபொருள் விநியோகம் இன்று காலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தனியார் பெட்ரோல் தாங்கி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகளவிலான எரிபொருள் கையிருப்பை வெளியிட இலங்கை IOC நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் எரிபொருள் விநியோகத்தில் தற்போது எந்தவித தடையும் இல்லை என்று அந்த சங்கத்தின் இணைச் செயலாளர் சாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ கையிருப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் 6.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 6.92 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக நிலவிய உத்தியோர்வ கையிருப்புடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் 1.1% வீழ்ச்சி பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2024-2025 காலப்பகுதியில் பொருட்கள் இறக்குமதி செய்வதாக கூறி 6 போலியான நிறுவனங்கள் மூலம் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் நிதி குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
0: நிதி குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கையொன்றின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதான ஒருவராவார். அவர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார்.
1: தொடர்ந்து கொழும்பு செட்டியார் தெரு வர்த்தகர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதாகவும் தேடி தேடி கைது செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலோ தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாலோ தாமே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் கொழும்பு புறக்கோட்டை செட்டியார் தெருவில் உள்ள கடைகளுக்குள் புகுந்து காவல்துறையினர் அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டிய அவர் பாடசாலைகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்ற சட்டம் உள்ள நிலையில் காவல்துறையினர் மக்களை தாக்குவது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பினார். ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக சிசிடிவி பிரிவில் வைத்து வர்த்தகர்களை தாக்குவதற்கு அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் நாட்டுக்கே ஆர்ப்பாட்டம் செய்ய கற்றுக் கொடுத்த ஏவிபி ஆட்சியில் இவ்வாறான காவல்துறையினரின் அராஜகம் இடம்பெறுவது கவலை அளிப்பதாகவும் மனோகணேசன் குறிப்பிட்டார். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய மாட்டோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால காவல்துறை மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய மற்றும் கொழும்பு மத்தி SSP மகேஷ் குமாரசிங்கே ஆகியோர் தனக்கு உறுதியளித்த போதிலும் புறக்கோட்டை OAC காணொலிகளை ஆய்வு செய்து தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். செட்டியார் திரு வர்த்தகர்களும் நகை தயாரிப்பாளர்களும் சட்டத்தை மதிக்கும் கண்ணியமான பிரஜைகள் என்றும் அரசுக்கு வரி செலுத்தும் அவர்களை திருடர்களைப் போல் நடத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மனோகணேசன் வலியுறுத்தினார். ஊழல் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஆனால் அப்பாவி மக்களை துன்புறுத்தினால் தாம் பார்த்துக் கொண்டிருக்கப் போவதில்லை என்றும் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தால் தாம் நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் இன்று நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்தார். கலகொட அத்தே ஞானசார தேரரை சிறைச்சாலை திணைக்களம் சாதாரண ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை தொடர்பாக அனைத்து பௌத்த பீடங்களின் மாநாயக தேரர்கள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கூட்டு அறிக்கை ஒன்றினூடாக தமது தீவிர கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பௌத்த துறவியின் துறவரநிலையை நீக்குவது அல்லது சாதாரண ஆடைக்கு மாற்றுவது என்பது அரச நிர்வாகம் அல்லது சிறைச்சாலை விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விடயமல்ல என்றும் அது சம்பந்தப்பட்ட பீடத்தின் காரக மகா சங்க சபைக்கு மட்டுமே உரிய புனிதமான மதக்கடமையாகும் என்று மாநாயக்க தேரர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இது நேரத்தில் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொது உடையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டமை தொடர்பில் முப்பூட மாநாயக்க தேரர்களின் பிரதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறுகிறது. ஞானசார தேரர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட விதம் குறித்து 3 பீடங்களின் மாநாயக்க தேரர்களும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெலவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக புத்த சாசனத்துக்கும் பாரிய அநீதி இழைக்கப்படுவதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி நாளை தெய்வேந்திர முனையிலிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தித்தகலை ஆனந்த ஸ்ரீதேரர் தெரிவித்திருக்கிறார். டில்வின் சில்வா உள்ளிட்ட பெலவத்தை அரசியல் தரப்பினர் தொடர்பில் நான் கேள்வி எழுப்புகிறேன். பெலவத்தை அலுவலகத்தினால் நாட்டுக்கும் குறிப்பாக சம்புத்த புத்த சாசனத்துக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுகிறது. நாட்டை அபிவிருத்தி செய்யாமல் துவசத்தை விதைத்து பழிவாங்கி மக்களை அநாகரிகமான நிலைக்கு கொண்டு செல்லும் அதர்மமான இந்த ஆட்சிக்கு எதிராகவே நான் குரல் எழுப்புகிறேன். கலகொடை அத்தே ஞானசார தேரருக்கு தண்டனை வழங்கப்பட்ட விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நீதிமன்றத்துக்கு நாம் 100% மதிப்பளிக்கிறோம். ஆனால் அரசியலமைப்பின் 34வது உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்காவிடம் கேட்டுக் கொள்கிறேன். எதிர்வரும் 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு தேவேந்திர முனையில் பூசை இடம்பெறும். பின்னர் காலை 8 மணியளவில் மாத்தரை நகரம், காலி, கபரதுவ, வெலிகம உள்ளிட்ட பகுதிகளில் எமது குழுக்கள் செயற்படும். நாள் முழுவதும் அன்பு, கடமை, நன்றியுணர்வின் அடிப்படையில் மக்களிடம் கையெழுத்துக்களை பெற்று ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுப்போம். பிக்குகள், பிக்குனிகள், உபாசகர்கள், உபாசிகைகள் என்ற 4 தரப்பினரும் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும். ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குகள் என்று கூறுவதற்கு கூட சிலர் அஞ்சுகின்றார்கள். ஊடக அடக்குமுறைக்கு அவர்கள் பயந்துள்ளார்கள். ஆனால் மக்கள் அஞ்சக்கூடாது. தேசிய பிக்கு முன்னணியைச் சேர்ந்த தேரர்கள் ஞானசார தேரரின் காவி உடை அகற்றப்பட்டமை தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய மன்னிப்பின் பின்னர் நீதிமன்ற தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க வழங்கிய மன்னிப்புகளையும், 1977ஆம் ஆண்டு ஜிஆர்ஜவர்த்தன வழங்கிய மன்னிப்புகளையும் நினைவு கொண்டு அதேபோன்று எமது ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கிறேன். தர்மத்துக்காகவும் அதர்மத்துக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டேன். இந்த அரக்கர்களை விரட்டும் வரை எனது போராட்டம் தொடரும் என்று அந்த பிக்கு குறிப்பிட்டிருக்கிறார். பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பௌத்த துறவிகளின் துறவர ஆடியை இலக்காக கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் நாட்டின் பௌத்த பாரம்பரியம் மற்றும் மக்களின் மத நம்பிக்கைகளுடன் நேரடியாக மோதும் செயற்பாடாக அமைந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடுவிலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை என்பது சிங்கள பௌத்த கலாச்சாரத்தையும் நீண்ட வரலாற்று பழமையையும் மையமாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாடு. நாட்டின் கிராமங்கள் தோறும் விகாரைகளும் அவற்றை நிர்வகிக்கும் மகா சங்கத்தினரும் நிறைந்து வாழ்கிறார்கள். புத்தாண்டு போன்ற தேசிய பண்டிகைகளின் போது அனைவரும் ஒன்றிணைந்து பால் பொங்கி ஒன்றாக உணவு உட்கொண்டாடும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் நம்மிடையே இருக்கிறது. பண்டைய காலம் தொட்டே நாட்டின் மன்னர்கள் கூட மகா சங்கத்தினரின் வழிகாட்டலையும் ஆலோசனைகளையும் பெற்று ஆட்சியை நடத்தினார்கள். எனவே இந்த அரசாங்கம் முதலில் இந்த நாட்டின் பௌத்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் உணர்ந்து அதற்கு தகுந்த கௌரவத்தை அளிக்க வேண்டும். மேலும் துறவர ஆடையின் மீதும் பௌத்த துறவிகள் மீதும் கை வைப்பதன் மூலம் அரசாங்கம் நாட்டின் வரலாறு, செழிப்பு, நாகரிகம் மற்றும் மக்களின் நம்பிக்கையோடு நேரடியாக மோத முயல்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட பௌத்த துறவிகளுடனும் நாட்டின் பாரம்பரியத்துடனும் மோதி வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து அவர்கள் பின்வாங்கிய வரலாறு இருக்கிறது. எனவே இத்தகைய வரலாற்று அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு துறவர ஆடை மீது தாக்குதல் நடத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி நாட்டின் கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். துறவிகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகளை அரசு தொடருமானால் அதிலிருந்து உருவாகும் மகா சங்கத்தினரின் சக்தி வாய்ந்த எழுச்சி முன்னால் இந்த அரசாங்கத்தால் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்தொரு சக்தியாலும் நிலைத்து நிற்க முடியாது. வரலாற்று ரீதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது சங்கவேத குரு கொவி கம்கரு துறவிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்ற ஐம்பெரும் சக்திகளை அடிப்படையாக கொண்டே இயங்கி வருகிறது. எனவே மகா சங்கத்தினருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்படும் இடங்களில் சுதந்திர கட்சி எப்போதும் முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் ஞானசார தேரர் கைது மற்றும் பௌத்த துறவிகள் நடத்தப்படும் விதம் குறித்து நாட்டின் முதன்மை மாநாயக்க தேரர்களும் தமது பலத்த அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். துறவர ஆடைக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட்டு உரிய முறையில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுமாறு மாநாயக்க தேர்களும் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். எனவே அரசாங்கம் இனியும் தாமதிக்காமல் இந்த விவகாரத்தில் சரியான முறையில் தலையிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிறிய வழக்கு தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி சிராந்தி ராஜபக்ச திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாது என்று அவர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில்த சில்வா நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார். சந்து நபருக்கு பிணை கோரிக்கை விடுத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து ஜனாதிபதி சட்டத்தரணி மேலும் தெரிவிக்கையில், தனது கட்சிக்காரருக்கு 73 வயதாகிறது. அவர் பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் 2019 ஆண்டு முதல் இதய நோய்க்கான சிகிச்சையை பெற்று வருகிறார். இவ்வாறான இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சிறையில் அடைத்தால் அவர் மன அழுத்தத்தினால் உயிரிழக்கக்கூடும். ஏனென்றால் அவருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது. அதேபோல் 2021 ஆண்டு மூளை ஊடறிதல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார். அது எந்த நேரத்தில் நடக்கும் என்று கூற முடியாது. அவரது முதுகெலும்பு தொடரிலும் ஒரு குறைபாடு உள்ளது. அவருக்கு வெரிகோஸ் நோய் நிலைமையும் உள்ளது. அதனால் அவரால் தனது சொந்த காரியங்களை தனியாக செய்ய முடியாது. இப்படியான ஒருவருக்கு சிறைச்சாலைக்குள் சிகிச்சை அளிக்க முடியாது. அவர் தனது நோய் நிலைமைக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்து வரும் ஒருவராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிரந்தி ராஜபக்சாவை கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் செனக பல்லதன தெரிவித்திருக்கிறார்.
0: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசு வங்கியொன்றிலிருந்து 100 லட்சம் ரூபாவை பெற்று அதனை தவறாக பயன்படுத்தி ஊழல் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக குற்றஞ்சாட்டி சிரந்தி ராஜபக்ச நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்ட அரசு வங்கியொன்றின் முன்னாள் தலைவரான பிரதீப் காரியவசத்தை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறிலிய சபை அமைப்பின் ஊடாக சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேனர் இயந்திரம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்து 10 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று குறித்த இயந்திரத்தை வைத்தியசாலைக்கு வழங்காது அந்த நிதியை தனது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தி அரசு நிதியை குற்றவியல் ரீதியாக கையாடல் செய்ததாக குற்றஞ்சாட்டி சந்தேக நபரான சிராந்தி ராஜபக்ச நேற்று முன்பகல் கைது செய்யப்பட்டார். உரிய நடைமுறைகளை மீறி குறித்த நிதியை சிறிலிய கணக்கில் வைப்பிலிட்ட சம்பவம் தொடர்பிலேயே அரசு வங்கியொன்றின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பிரதம நீதியர் சிறு ஷிராணி பண்டாநாயக்கவின் கணவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டார்.
1: இந்த நேரத்தில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்சாவை கண்ணோய் தொடர்பாக அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் இன்று அவரை அழைத்து செல்லுமாறு மேலதிக நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகா சங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரம் மீதும் ஔவரியத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது. பௌத்த தேரர்களையும் ராணுவத்தினரையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிட்டு வடக்கில் திலீபனுக்கு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறான செயலாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதாக கூறியே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அறுவடை காலத்தில் வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். ஒரு அரிசியை ஏனும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? களஞ்சியத்துக்கு வழங்கிய நெல்லுக்கு இன்னமும் பணம் கொடுக்கவில்லை. நிவாரணங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 15,000 கோடி ரூபாய் தங்க நகைகள் மக்களால் வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 250 மில்லியன் டாலர் கிடைத்ததாக உற்சாகமாக கூறுகிறார்கள். ஆனால் அதே போன்று 2 மடங்கு பெறுமதியான நகைகள் மக்களால் அடகு வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலைமையில் இப்போது விவசாயிகளை பாதுகாப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் பெரிய அளவிலான வர்த்தகர்களையே அது பாதுகாக்கிறது. இப்போது வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கிறது, பணவீக்கமும் உயர்ந்து செல்கிறது. ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியுள்ள போதும் வாக்குறுதி அளித்த எதனையும் இந்த அரசு செய்யவில்லை. இதனை மூடிமறைக்க ஒடுக்குமுறைகளை பயன்படுத்துகிறது. இப்போது மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகின்றன. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் 100 ரூபாவினால் எரிபொருள் விலைகள் அதிகரித்து விட்டது. நீங்கள் கூறிய வாக்குறுதி இவையல்ல. இதனை மூடிமறைக்க வளமையான ஒடுக்குமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பௌத்த மதம் அரசியலமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படுகிறது. ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது காவியுடை களையப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறானது. பௌத்த மத உரிமைகள் பற்றி பேசுவது இனவாதம் அல்ல. ஞானசார தேரர் விவகாரம் தொடர்பில் மாநாயக்க தேரர்கள் முன்வைத்த வலியுறுத்தலை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. அன்று உயிரை பாதுகாப்பதற்காக விகாரைகளில் ஒளித்திருந்தவர்களே இப்போது இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இதனை இனவாதமாக பார்க்கக்கூடாது. தனது மதத்தை நம்பும், தான் பின்பற்றும் தர்மத்தை நம்புவர் அது தொடர்பில் கருத்து கூறும் உரிமை உள்ளது. அதனை இனவாதமாக பார்க்கக்கூடாது. இதனை தவறாக அர்த்தப்படுத்த முயற்சிக்கக்கூடாது. மகாசங்கத்தினரை அவமதித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஒருபுறம் கலாச்சாரத்துக்கும் ராணுவத்தினருக்கும் அவமதிப்பை ஏற்படுத்துவதோடு விடுதலை புலி பயங்கரவாதியை நினைவு கூறுவதற்கு இடம் அளிக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புலி என்று கூறியமைக்காக அவருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் மறுபுறம் திரிபனின் சிலைக்கு அமைச்சர் சென்று மலர் மாலை அணிவிக்கின்றார். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மகாசங்கத்தினர் மீதும் பௌத்த கலாச்சாரத்தின் மீதும் அவுவரியத்தை ஏற்படுத்த முயன்று இல்லாத இனவாதத்தை அரசாங்கமே தூண்டுகிறது. இந்த நாட்டில் பௌத்த தர்மம் மற்றும் பௌத்த போதனைகள் அடிப்படையில் உருவாகிய சமூகத்தினாலே ஏனைய சகல மதங்களும் பாதுகாக்கப்படுகிறது. இதுவே உண்மை. பௌத்த மதத்துக்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பவர்களை ஒடுக்கி அவர்களை சிறைகளில் அடைத்து அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாதென்றும் நாமல் ராஜபக்ச நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். நாட்டில் இனப்பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் பயன்படுத்தப்பட்டதாக ஜனபதி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பு புரளை என்எம் பெரேரா நிலையத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதசன கண்ணங்கர இதனை தெரிவித்தார். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் ராஜபக்ச ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக நாட்டில் அச்சமும் பதற்றமும் தொடர்ச்சியாக நிலவக்கூடிய சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. யுத்தம் நிறைவடைந்திருந்த போதிலும் யுத்த சூழலையொத்த ஒரு பதற்றமான நிலைமையை நாட்டில் பேணுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. 2010 ஆண்டுக்கு பின்னர் குறிப்பாக கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட சில குழுவினர் பயன்படுத்தப்பட்டு முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களும் இனவாத கருத்துக்களும் முன்னெடுக்கப்பட்டன. இதன் மூலம் சமூகங்களுக்கு இடையில் சந்தேகத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இனங்களுக்கு இடையிலான பதற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. திகன மற்றும் பேர்வளை போன்ற பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களையும் இதன் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டியுள்ளது. வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இடையில் பதற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாட்டில் அச்சமான சூழலை உருவாக்கி அதனை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் முயற்சிகள் முன்னைய அரசில் இடம்பெற்றுள்ளன. சிலர் தாங்கள் காவியுடை அணிந்திருப்பதன் காரணமாக சட்டத்துக்கு மேலானவர்கள் என்ற மனநிலையுடன் செயற்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில் காணப்பட்ட தயக்கமும் இத்தகைய செயற்பாடுகளுக்கு ஊக்கம் அளித்தது. ராஜபக்ச முகாம் என்பது ராஜபக்ச குடும்பத்தை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல. அவர்களை சுற்றி உருவாக்கப்பட்ட அரசியல் மற்றும் ஒரு கருத்தியல் வலையமைப்பும் அந்த முகாமின் ஒரு பகுதியாகும். கொத்துப ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கும் ஞானசார தேரர் உள்ளிட்ட சிலர் பயன்படுத்தப்பட்டார்கள். இனங்களுக்கு இடையிலான பதற்றத்தை உருவாக்கி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை பேணுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. தற்போது ஞானசார தேரரின் காவியுடை அகற்றப்பட்ட விகாரத்தையும் மீண்டும் இனவாத அரசியலை முன்னெடுப்பதற்கான கருவியாக பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இதன் பின்னணியில் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல் குழுவினரும் இனவாத அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கிறார்கள். எனவே மக்கள் மீண்டும் இவ்வாறான இனவாத அரசியல் அணி திரட்டல்களுக்கு இடமளிக்க கூடாது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக சமூகங்களுக்கிடையில் பதற்றத்தை உருவாக்கும் முயற்சிகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். பனாங்குடை பகுதியில் நேற்றிரவு வாகன பத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி அத்திருக்கிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் இரவு பனாங்குடை பகுதியில் சந்தன சூரியாராய்ச்சி வாகன விபத்துக்குள்ளானதை அடுத்து அத்தூரமான ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அத்திருக்கிரிய போலீசார் அவரை கைது செய்தார்கள். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி அத்திருக்கிரிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி பிணையில் செல்வதற்கு கோமகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே கோமகம நீதவான் இந்த பிணை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காலி கபரகடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெட்டித்துவை பகுதியில் வீடொன்றில் தனியாக வாழ்ந்து வந்த இரண்டு வயோதிப பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்து சடலங்களாக அவர்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டவர்கள் 82 மற்றும் 87 வயதுடைய திருமணமாகாத ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் என்றும் சகோதரிகள் என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். வீட்டின் பின்புறம் அமைந்துள்ள இரு தனித்தனி இடங்களிலிருந்து அவர்களது சடலங்களை போலீசார் கண்டெடுத்துள்ளார்கள். இந்த கொடூர இரட்டை கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. கொலையாளிகளும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. நுவரெலியா கிரகரி பாவியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத வயோதிபரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் மீட்கப்பட்டு நுவரெலியா போலீசாரினால் நுவரெலிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 60 முதல் 75 வயது கிடைப்பட்டவர் என மதிப்பிடப்பட்டுள்ள அந்த வயோதிபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நுவரெலியா போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று 19 வயதுடைய மாணவன் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த மாணவன் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த தனது காதலியான சக பாடசாலை மாணவியுடன் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். அதன் பின்னர் தனது பணப்பையில் இருந்த காதலியின் புகைப்படத்தை அறையில் காட்சிப்படுத்திய மாணவன் தனது கையை வெட்டியிருக்கிறார். இதன்போது ஏற்பட்ட அதிக ரத்தப்போக்குடன் தனது தாயாரின் சேலையின் உதவியால் வீட்டின் வெளியில் உள்ள மேல்தளத்தில் தூக்கில் தொங்கியுள்ளார். அத்துடன் தூக்கில் தொங்கும் போது ஏற்படும் சத்தம் வெளியில் கேட்காமல் இருப்பதற்காக துணியொன்றையும் தனது வாயில் திணித்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த மாணவன் 4 மாதங்களுக்கு முன்னரே தனது தந்தையை இழந்துள்ளார். இவரது தந்தையும் தாயாரும் அரச உத்தியோகத்தர்கள் என்பதோடு இவருக்கு 2 சகோதரிகளும் உள்ளார்கள். தந்தை மறைந்த சோகத்திலிருந்து மீளும் முன் இந்த சம்பவம் இடம்பெற்றமை குடும்பத்தினரிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்கே இப்னு ஆசாரின் வழிகாட்டலில் கல்முனை தலைமைக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோளுக்கிணங்க திடீர் மரண விசாரணை அதிகாரி முகமது இப்ராஹிம் நஸ்ருல் இஸ்லாம் முன்னிலையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து சடலம் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரி வைத்தியர் ரிபாஸ்டின் முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது தூக்கில் தொங்கியதால் கழுத்தில் ஏற்பட்ட இறுக்கம் காரணமாக மூச்சுக்குழாய் தடைப்பட்டு மரணம் சம்பவித்துள்ளமை உறு செய்யப்பட்டு சடலம் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை வஸ்கடுவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். இபத்தில் உயிரிழந்தவர் களனி பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி பயிலும் சிந்து சங்கல்ப என்ற 21 வயதுடைய இளைஞர் என்று போலீசார் தெரிவித்தார்கள். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி 5 பேர் அடங்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று மோட்டார் சைக்கிளில் காலி நோக்கி சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதன்போது கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த அந்த மாணவரின் மோட்டார் சைக்கிள் வீதியின் வலதுபுறம் நோக்கி விலகிய நிலையில் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து எதிரே வந்த பாடசாலை பஸ் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். விபத்துக்குள்ளான மாணவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். அந்தாதபுரம் ராஜங்கனை பகுதியில் காணி தகராறினால் குடும்பஸ்தர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ராஜாங்கனை போலீஸ் பிரிவின் யாயா 15 பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ராஜாங்கனை சாரியபுர பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 51 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உயிரிழந்தவரும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே மிக நீண்ட நாட்களாக வயல்காணி தொடர்பாக ஏற்பட்டு வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை நிகழ்ந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக 20 முதல் 55 வயதுக்குட்பட்ட 6 சந்த நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அங்ககல வெலிகம பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் 28 வயதுடைய சந்த நபர் ஒருவர் வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுடன் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அகங்கல போலீசார் முன்னெடுத்த தீவிர விசாரணைகளின் அடிப்படையில் வெலிகம பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்த நபரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து அவரது வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். அனோஜன் சிவராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்தில் பிரிதொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதல் நிலைமையால் அனோஜனுக்கு நகக்கீரல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளதே தவிர அவர் மீது கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்று சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிறைச்சாலையில் அனோஜன் சிவராஜாவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் கிடையாது. அவர் தற்போது வேறு சிறைக்கூடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். சட்ட மற்றும் நீதிமன்ற வரையறைக்குள் சவுதி அரேபிய சட்ட திட்டங்களுக்கு அமைய அனோஜன் சிவராஜா விடயத்தில் முன்னெடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளை முன்னெடுத்து அவருக்காக நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் பூரண அர்ப்பணிப்புகளை முன்னெடுத்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அக்டோபர் 17 முன்னர் நாங்கள் மேன்முறையீட்டை செய்ய வேண்டும். இதன்படி இன்று அல்லது நாளை எமது சட்டத்தரணிகள் மேன்முறையீடு செய்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நிலையில் கட்டளை 27(2)ன் கீழ் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் அதனை குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் சிவராஜா அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை 1 முகப்புத்தகத்தில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதிவை நீக்கியதோடு மன்னிப்பு கோரி காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த ஜூலை 27 அல் அக்சா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. ஆனாலும் செப்டம்பர் 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணியின் உதவி கிடைக்கவில்லை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடக பதிவு ஒன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுதலை செய்யுமாறு சவுதி அதிகாரிகளிடம் கோரியுள்ளது. உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதே நேரம் நாட்டில் உள்ள சுமார் 42 லட்சம் பாடசாலை மாணவர்களில் 5.10% பார்வை குறைபாடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
0: மரணத்திற்கு ஒரு முறை ஏனும் கண் வைத்தியர் ஒருவரை சந்தித்து கண்களை பரிசோதித்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய சமூக கண் வைத்தியர் அசேல அபேவீர இதன் மூலம் கண் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். 2014-2015 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய பார்வை குறைபாடு தொடர்பான ஆய்வில் 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் 1.7% முழுமையான பார்வையின்மைக்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதில் 3/2 கண்புரை காரணமாக பார்வையின்மைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தமது கண்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்வதற்காக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சமூக கண் வைத்தியர் அசேலாமே வீர தெரிவித்தார். இம்முறை உலக பார்வை தினத்தின் தொலைப்பொருள் சிறுவர்களின் கண்களை பாதுகாப்போம் என்பதாகும்.
1: தொடர்ந்து இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
0: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே காங்கேசன் துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் வானிலை சாதாரணமாக காணப்படும் எனவும், எனினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் 5 மாவட்டங்களுக்கு மன்சிறி வபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் பசறை, கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல, ருவான்வெல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மன்சிறி வபா எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் வலல்லாவிட்ட, கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர, கேகாலை மாவட்டத்தின் நெஹியோவிட்ட கேகாலை, ரத்தனபுரி மாவட்டத்தின் ரத்தனபுரி, அஹலேகொட, அயகொட, வெளிப்போல, குருவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் மன்சிறி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நில்வலா, கிங், கலனி, கழுகங்கைகள், அத்தனங்கல் ஓயாவின் நீர்மட்டம் பல இடங்களில் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பணிப்பாளர் LS சூரியபண்டார தெரிவித்தார். நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் தெத்ரோயா நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தலா 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ள குறித்த வான்கதவுகள் ஊடாக செக்கனுக்கு 1400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. தெத்ரோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எல்நினோ நிலைமையை கருத்தில் கொண்டு பெரும்போகத்திற்கான வயல் நிலங்களை தயார்படுத்தும் பணிகளுக்கு இயலுமானவரை மழை நீரை பயன்படுத்துமாறு மகாவலி அதிகார சபை விவசாயிகளிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளது. நீரை முகாமைத்துவம் செய்யும் வகையில் விதைப்பு நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் நீர்ப்பாசன நீரை பயன்படுத்துமாறு அதன் பணிப்பாளர் நாயகம் HM JK ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2026-2027 ஆண்டு பெரும்போகத்திற்கான நீர் விநியோக அட்டவணையை மகாவலி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி நீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் நவம்பர் 14ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக 55 மகாவலி பிரதேசங்களுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்றது. மகாவலி திட்டத்தின் ஊடாக மொத்தமாக 227,283 ஹெக்டேயர் நெல் மற்றும் பிற பயிர் செய்கைகளுக்கான நீர் விநியோகிக்கப்படுகின்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் இடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பேரணியின் போது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள அகில இந்திய வானொலி தலைமையகமான ஆகாசவாணி கட்டடத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச்செயலர் பிரியங்கா காந்தி வாத்ரா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது நகர காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறைகேட்டை கண்டித்து போராட்டங்கள் வருத்து வரும் நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் கூறி அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தீவிர போராட்டங்களை இன்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுத்து வருகிறார்கள்.
5: முறைகேடுகள் நிறைந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பொறுப்பேற்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் வரும் 10ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக இன்று பெங்களூரு சுதந்திர பூங்காவில் மக்கள் தீர்ப்பாயம் என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் சிஜேபி தலைவர் திரு அபிஜித் தீப்கே, நடிகர் திரு பிரகாஷ் ராஜ், சமூக ஊடகங்களில் செல்வாக்குடன் திகழும் இளைஞர் துருவ் ரத்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது வாக்கு திருட்டு மாபெரும் ஜனநாயக திருட்டு என போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். பின்னர் பேசிய திரு அபிஜித் தீப்கே, வாக்கு திருட்டின் மூலம் பிரதமர் திரு மோடி ஜனநாயகத்தை கொன்றுவிட்டதாக விமர்சித்தார். வீதியில் இறங்கி போராடுவதன் மூலம் ஜனநாயகத்தை மீட்டெடுத்து திரு ஞானேஷ்குமாரை பதவி விலக வைப்போம் என்று அவர் சூளுரைத்தார். SIR நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற திரு பிரகாஷ் ராஜ் இந்த விவகாரத்தில் ஞானேஷ்குமாரை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையத்திடம் துளியும் வெளிப்படைத்தன்மையோ பொறுப்புணர்வோ இல்லை என திரு துருவ் ரத்தி தெரிவித்தார். இதனிடையே டெல்லியில் இந்தியா கூட்டணி MPக்களுக்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே 2வது நாளாக மதிய உணவு விருந்து அளித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் அனைவரும் பேருந்து மூலம் ராஜ்காட்டிற்கு சென்று அங்கு SIR விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாளை மறுநாள் டெல்லி ஜந்தர் மந்தர், ராஜ்காட் உள்ளிட்ட இடங்களில் அனுமதியின்றி கூடவும் போராட்டம் நடத்தவும் போலீசார் தடை விதித்துள்ளனர். இதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இளைஞர் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக நேற்று டெல்லியில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியது தொடர்பாக திரு ராகுல், திருமதி பிரியங்கா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். SIR விவகாரத்தில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் திரு ஞானேஷ்குமாருக்கு விரிவுபடுத்தப்பட்ட Z+ பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.
1: தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்து நேர்மையான முறையில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்துகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி காவல் நிலையத்தை கேரள முதல்வர் வி.டி. சதீசன் முற்றுகையிட்டார். டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை எதிர்த்தது. இப்போதும் அதே நிலைப்பாட்டை தான் தமிழக வெற்றிக் கழகம் கொண்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறைகளை முன்னிறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை தமிழக வெற்றிக் கழகம் கண்டிக்கிறது. கைது செய்யப்பட்ட விதம் ஆட்சேபகரமானது. இத்தகைய அணுகுமுறை கைவிடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். கர்நாடகாவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியின் போது 1000கணக்கான படிமம், 7 விண்ணப்பங்களை அளித்து வாக்காளர்களை முறைகேடாக நீக்கிய புகாரில் 2 பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
6: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது படிவம் 7 விண்ணப்பங்களை மொத்தமாக சமர்ப்பித்து 50 லட்சம் வாக்காளர்களை முறைகேடாக நீக்க முயற்சி நடைபெற்றதாக முதலமைச்சர் திரு DK சிவகுமார் குற்றம் சாட்டியிருந்தார். பெங்களூரு, மைசூரு, பெலகாவி, பீதர், மங்களூரு, பெல்லாரி உள்ளிட்ட பல தொகுதிகளிலும் இஸ்லாமிய மற்றும் பட்டியலின மக்களை குறிவைத்து பெயர்களை நீக்குவதற்கான படிவங்களை பாஜகவினர் சமர்ப்பித்ததாக அவர் கூறியிருந்தார். இது தொடர்பாக பெங்களூரு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கடந்த 1ஆம் தேதி நேரில் புகார் அளித்த திரு DK சிவகுமார் இந்த விவகாரத்தில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யக்கோரி அமைச்சர்களுடன் இணைந்து அங்கு தர்ணாவிலும் ஈடுபட்டார். இந்நிலையில் 2023 சட்டமன்ற தேர்தலில் மல்லேஸ்வரம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திரு அனுப் ஐயங்கார் என்பவர் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் அளித்த புகாரின் பேரில் பாஜக MLA திரு சுரேஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல ஜெயநகர் தொகுதியின் முன்னாள் MLA சௌமியா ரெட்டி காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் பாஜக MLA திரு ராமமூர்த்தி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே SIR விவகாரத்தில் முதலமைச்சர் திரு DK சிவகுமார் அரசியல் காழ்ப்புணர்வுடன் செயல்படுவதாகவும் பாஜகவினர் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் மத்திய அமைச்சரும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி தலைவருமான திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை நேரில் சந்தித்து திரு குமாரசாமி மற்றும் பாஜக தலைவர்கள் புகார் அளித்தனர்.
1: தொடர்ந்து சென்னையில் 14 லட்சம் வாக்காளர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார்.
7: சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மீது தொடுக்கப்பட்ட எஃப்ஐஆராக பார்ப்பதாகவும் தெரிவித்தார். சென்னையில் 35% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட திரு சேகர்பாபு, எஸ்ஐஆர் கொண்டு வந்தபோதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கடும் எதிர்ப்புகளை முன்னெடுத்ததாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்திருந்தால் தேர்தல் களம் இருமுனை போட்டியாக இருந்திருக்கும் என்று கூறிய திரு சேகர்பாபு, எஸ்ஐஆர் குறித்து டெல்லியில் பேசும் திரு ராகுல்காந்தி தமிழ்நாடு பற்றி பேசாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் தலைமை தேர்தல் ஆணையர் பாஜகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாகவும் அவர் விமர்சித்தார்.
1: தொடர்ந்து இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான கானாவில் முதல் முறையாக ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அங்கு அவர் கானா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சாம் அப்களாவை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இருவர் முன்னிலையிலும் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியிருக்கிறது. அகமதாபாத்தில் உள்ள 10 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் மிரட்டல் புரளி என்று உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேகதாது திட்டத்துக்கு மார்ச் மாதத்துக்குள் அடிக்கல் நாட்டப்பட்டுவிடும் என்று கர்நாடக அமைச்சர் செல்வராயசுவாமி உறுதியாக தெரிவிக்கிறார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வுரிமையையும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.
6: சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஸ்மார்ட் மின் மீட்டர்களை பொருத்துவதற்கான புதிய ஒப்பந்த புள்ளியை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கோரியுள்ளது. சென்னை தெற்கு 1 மற்றும் 2 ஆகிய மின்வட்டங்களில் அரசு கட்டடங்கள், விவசாயம் மற்றும் குடிசை இணைப்புகளை தவிர்த்து குறைந்த மின்னழுத்த நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதற்கான ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. மின்வாரியத்தில் ஏற்கனவே பல்வேறு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை நிரந்தரமாக நிரப்புவதற்கு பதிலாக தனியார் நிறுவனங்கள் மூலம் பணிகளை மேற்கொள்வது ஊழியர்களின் வேலைவாய்ப்பை பாதிக்கும் என்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனிடையே மக்களை பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது மின்வாரியத்தை முழுக்க முழுக்க தனியார் வசம் ஒப்படைக்கின்ற திட்டத்தின் ஒரு பகுதியே ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இத்தகைய ஒப்பந்த புள்ளி அறிவிப்பினை வன்மையாக கண்டிப்பதோடு அதை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் ஸ்மார்ட் மீட்டர் மின் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று SDPI கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் மின்வாரியத்தை முழுமையாக தனியார் மயமாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று SDPI கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தினால் சாமானிய மக்கள், விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் மீது கூடுதல் மின் கட்டண சுமை மற்றும் மறைமுக கட்டணங்கள் திணிக்கப்படுவதாக SDPI குற்றம் சாட்டியுள்ளது.
1: தொடர்ந்து மகாராஷ்டிராவில் பெட்ரோலியம் ஒன்றை சீல் வைப்பதற்கான நடவடிக்கையின் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கருவுற்ற பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரியானா, இவரது கணவர் யாசின், இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருந்த நிலையில் கடந்த 2018 ஆற்காடு அரசு மருத்துவமனையில் ரியானா குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். ஆனால் கடந்த 2021 ரியானாவுக்கு 4வதாக பெண் குழந்தை பிறந்தது. இதனிடையே கடந்த 2023 ரியானாவின் கணவர் இறந்துவிட்டார். இதையடுத்து மருத்துவர்களின் அலட்சியத்தால் மீண்டும் கருவுற்றதாக கூறி இழப்பீடு வழங்க அரசு மருத்துவமனைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரியானா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் 4வது குழந்தையின் கல்வி செலவையும் அரசு ஏற்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து சுகாதாரத்துறை ஆற்காடு அரசு மருத்துவமனை தலைவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையில் சைவதச 5% என்பது தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், இதுகுறித்து மனுதாரரிடம் எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்ற பிறகே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும், மீண்டும் கருவுற்ற போது அதை இலவசமாக அகற்றுவதாக கூறியும் மனுதாரர் ஏற்க மறுத்துவிட்டார். அரசு உத்தரவுப்படி குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை தோல்வி அடைந்தால் 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவை பிறப்பித்தது. கணவரை இழந்த நிலையில் தனியாளாக குழந்தையை வளர்க்க மனுதாரர் சிரமப்படுவார் என்ற தனி நீதிபதியின் அனுதாபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதை மருத்துவ கவனக்குறைவுக்கான ஆதாரமாக கருத முடியாது. இதுபோன்ற வழக்குகளில் 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாணை உள்ள நிலையில் 3,00,000 ரூபாய் இழப்பீடு மற்றும் குழந்தையின் கல்வி செலவை ஏற்க வேண்டும் என்ற உத்தரவு ஏற்கத்தக்கதல்ல. இவ்வாறு கூறி தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தார்கள். 60,000 ரூபாய் இழப்பீட்டை மனுதாரருக்கு 4 வாரங்களில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் கூடுதல் இழப்பீடு கோரி மனுதாரர் 8 வாரங்களில் உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அனுமதி வழங்கி வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்தார்கள். நிகழாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான 53,00,000 படங்கள், காணொலிகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக தாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மெட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து விலைவாசி அதிகரித்து வருவதற்கு யார் பொறுப்பு ஏற்பார்கள் என்று மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் தோழி விடுதிகள் திட்டத்தை உலக வங்கி குழுமம் பாராட்டியிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.
7: பணிபுரியும் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கும் வசதியை வழங்குவதற்காக 2023 ஆகஸ்ட் 3 தோழி விடுதிகள் திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தொடங்கப்பட்ட இந்த விடுதிகள் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது.

0: காட்டியுள்ளதாகவும் அதனை அனைத்து மாநிலங்களும் உலக நாடுகளும் விரைவாக பின்பற்ற வேண்டும் என உலக வங்கிக் குழுமத்தின் கட்டுரையில் கூறப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் 2024-2025 கல்வியாண்டை விட 2025-2026 கல்வியாண்டில் 70% பழங்குடியின மாணவர்கள் NIFT, NIT, நேஷனல் லா யூனிவர்சிட்டி, CIPET உள்ளிட்ட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தேர்வாகியுள்ளனர் என்பதையும் திரு ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வியில் திராவிட மாடல் அரசு செய்துள்ள இந்த மகத்தான புரட்சியை சிறிதளவும் சிதைக்காமல் தற்போதைய அரசும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து காரிப் பயிர்கள் வரத்து தொடங்கியுள்ளதால் வெங்காய விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்தது. நாட்டில் வெங்காய இருப்பு மற்றும் சில்லறை விலை நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்க சாவடிகள் அமைத்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கண்டனத்தை தெரிவித்துள்ளது.
2: தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் வரை வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க கோரி நெல்லையைச் சேர்ந்த திரு பெர்டியன் ராயன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். வல்லநாடு அருகே தாமிரபரணி ஆற்றின் மீதான பாலம் சீரமைக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு எஸ் சுந்தர், திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டியதுடன் கடந்த 6 ஆண்டுகளாக அந்த சாலை ஏன் மோசமாக உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினர். பாலங்கள் சாலைகள் அமைப்பதும் அவை பழுதடைவதும் வாடிக்கையாக உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், உங்களை யாரும் கேட்க முடியாது என்ற எண்ணத்தில் இதுபோன்று செயல்படுகிறீர்களா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினர். மேலும் சாலைகளை பராமரிக்காத காரணத்தால் வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் தற்காலிகமாக 50% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அத்துடன் வல்லநாடு அருகே பாலம் சீரமைப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர்.
1: தொடர்ந்து இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 2026 செப்டம்பர் மாதம் 3,33,000 வாகனங்கள் விற்பனையானதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 11,559 இருந்த மின்சார பயணிகள் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டு செப்டம்பரில் கிட்டத்தட்ட 36,108 வாகனங்களாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கின்றது.
0: தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டால் உரிய பதில் அளிப்பதில்லை என ஏராளமான இடங்களில் புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்கதையாகியுள்ளது. நேற்று மாலை 6 மணி அளவில் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் லேத் தொழிற்சாலைகள், சலவை தொழிலாளர்கள், தேநீர் கடை மற்றும் பேக்கரி தொழில் செய்வோர் கடும் இன்னலுக்கு ஆளாகினர்.
3: கஸ்டமருக்கு பதில் சொல்லணும், அது இல்லாம ஆளுங்களுக்கு உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணும், இந்த பாதிப்பு தான். லேத் பற்றா எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், இந்த இன்ஜினியரிங் ஏரியா தான் ஃபுல்லா.
4: நாளைக்கு 4-6 டைம் மேல நிக்குது. இப்ப இன்னைக்கு வந்து 1.5 மணி நேரமா நிக்குது. கரண்ட் 6 மணில இருந்து கரண்ட் கிடையாது. இன்னும் வரைக்கும் நாங்க இப்ப ஒரு ஆளுக்கு சம்பளம் தரணும், அவங்க எல்லாம் ஒரு நாள் கூலிங்கனா நான் செய்யறோம். இப்ப இதனால எங்களை தொழில் பாதிக்குது.
0: திருக்கோவிலூர் நகர பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக முன் அறிவிப்பு இல்லாமல் அடிக்கடி மின்சாரம் நிறுத்தப்படுவதாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டினர். மின் விநியோகம் சீராகாததால் வீடுகளில் நிலவும் புழுக்கத்தை தாங்க முடியாமல் மொட்டை மாடிகளில் தஞ்சம் அடைவதாக அவர்கள் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து இந்தியாவில் 2023 பிறகு முதல் முறையாக வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய மத்திய வங்கி இன்று வட்டி விகிதத்தை 0.25 விழுக்காட்டு புள்ளி உயர்த்தி 5.50 விழுக்காடாக நிர்ணயித்தது. 6 உறுப்பினர்களை கொண்ட குழு இந்த முடிவை எடுத்தது. மத்திய கிழக்கு போர் காரணமாக எண்ணெய் விலை நிலையற்றதாக உள்ளது. இந்தியா தனது எரிசக்தி தேவையில் பெரும்பகுதியை இறக்குமதி செய்வதால் விலைவாசி உயர்வு குறித்து கவலை அதிகரித்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பு பலவீனமடைந்திருப்பது மற்றொரு காரணம். ஆகஸ்டில் சில்லறை பணவீக்கம் 4.8 விழுக்காட்டுக்கு உயர்ந்தது. தொடர்ந்து 3வது மாதமாக அது மத்திய வங்கியின் 4 விழுக்காட்டு இடைக்கால இலக்கை தாண்டிவிட்டது. உணவு போக்குவரத்து மட்டுமன்றி மற்ற துறைகள்

0: விலை உயர்வின் தாக்கம் தருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்தது. கடந்த ஆண்டை போல் பணவீக்க நிலவரம் தற்போது சாதகமாக இல்லை என்பது தெளிவாவதாக அதன் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா கூறியிருக்கிறார். இந்திய திரையுலகின் மிக சிறந்த நடிகர்களில் ஒருவரான நானா பரேகர் இன்று அதிகாலை கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 75. அவரது மறைவு இந்திய திரையுலகத்தினர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
1: கதாநாயகன், வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரம் என தனக்கு அளிக்கப்பட்ட பங்கினை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதில் வல்லவர் நானா படேகர். 1951 ஆண்டு ஜனவரி 1 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள முருத் ஜஞ்சிரா நகரில் பிறந்த படேகருக்கு பள்ளி பருவத்திலேயே நாடகத்துறை மீது ஆர்வம் அதிகரித்தது. பின்னர் மும்பையில் சர் ஜே ஜே கலை கல்லூரியில் பயின்ற அவர் பல்வேறு மராட்டிய மொழி நாடகங்களில் நடித்து வந்தார். தீவிர முயற்சிக்கு பிறகு 1978 ஆண்டு கமன் என்ற திரைப்பட மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் நானா படேகர். தொடர்ந்து அவரது நடிப்பில் வெளியான சின்ஹாசன், பல்லு, ஆஜ்கி ஆவாஸ், சாகர் சங்கம், திரங்கா, பூத் உள்ளிட்ட திரைப்படங்கள் அவருக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்தின. இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த மற்றும் மிகவும் செல்வாக்குமிக்க நடிகர்களில் ஒருவராக தொடர்ந்து இந்தி மற்றும் மராட்டிய மொழி படங்களில் கோலோச்சி வந்த நானா படேகரை 2008 ஆண்டு பொம்மலா திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கொண்டு வந்தார் இயக்குனர் பாரதி ராஜா. படத்தில் அவர் வகித்த ராணா கதாபாத்திரம் ரசிகர்களிடையே பரவலாக பேசப்பட்டது. இதையடுத்து 10 பிறகு ப. ரஞ்சித் இயக்கத்தில் காலா திரைப்படத்தில் மிக முக்கிய வேடத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் மிரட்டலாக எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்த நானா படேகர் தமிழ் ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்தார். இந்தி, மராட்டியம், தமிழ், கன்னட மொழிகளில் மட்டுமல்லாது த ஜங்கல் புக் என்ற ஆங்கில படத்திலும் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்திய நானா படேகர் சில படங்களையும் இயக்கியுள்ளார். 2026 சுபேதார், ஓ ரோமியோ ஆகிய இந்தி திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தார். மும்பை திரையுலகில் உச்ச நடிகராக இருந்தபோது படேகர் கார்கில் போரில் பங்கேற்பதற்காக சிறப்பு அனுமதி பெற்று ராணுவத்தில் இணைந்து சில காலம் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. சிறந்த நடிப்புக்காக 3 தேசிய திரைப்பட விருது, 4 பிலிம்பேர் விருதுகள், 2 மகாராஷ்டிரா அரசின் திரைப்பட விருதுகள் உள்பட பல விருதுகளை வென்றுள்ள படேகருக்கு கலைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக 2013 ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. கோவாவில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த நானா படேகருக்கு அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் மணிப்பால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு 45 அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே நானா படேகர் உயிர் பிரிந்தது. மறைந்த நானா படேகருக்கு இந்திய திரை உலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
0: ஜார்க்கண்ட் முதல் மந்திரி கேமந்த சோரனின் தாயார் இன்று காலமானார். ஜார்க்கண்ட் முதல் மந்திரி கேமந்த சோரன், இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர். இதனிடையே கேமந்த சோரனின் தாயார் ரூபி, இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிபு சோரனின் மனைவியாவார். அவரது மறைவுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். துயரத்தின் இந்த தருணத்தில் கேமந்த சோரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவரது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஜெர்மன் நாட்டில் தொடங்கியுள்ள சர்வதேச புத்தக கண்காட்சியில் தமிழக அரசின் சார்பில் பிரத்யேக அரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற பிராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக கண்காட்சி ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து அக்டோபர் 11 வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகமும் பொதுநூலக இயக்கமும் இணைந்து சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியின் பிரத்யேக அரங்கை அமைத்திருக்கின்றன. இந்த அரங்கை ஜெர்மனிக்கான இந்திய துணை தூதர் திபக் பன்சால் திறந்து வைத்தார். இந்த விழாவில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக மேலாண் இயக்குநர் ஆர் வி சவிஜினா கலந்து கொண்டார். பாரதியார், பாரதிதாசன், புதுமை பித்தன், பெரியார், ஈவேரா, அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோரின் படைப்புகள், தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை உலகளாவிய மொழிபெயர்ப்புக்காக சர்வதேச பதிப்பாளர்களிடம் கொண்டு செல்லும் வகையிலும், தமிழ் நூல்களை ஐரோப்பிய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கும் பதிப்பாளர்களுக்கு வழங்கவும் தமிழக அரசு வழங்கும் மொழிபெயர்ப்பு மானியங்கள் மற்றும் நிதியுதவி குறித்து சர்வதேச பதிப்பாளர்களிடம் எடுத்துக் கூறும் வகையிலும் தமிழக அரசு சார்பில் இந்த பிரத்யேக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் பங்கேற்குமாறு சர்வதேச பதிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு அழைப்பு விடுக்கும் நோக்கிலும் இந்த அரங்கம் திறக்கப்பட்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை புலி நீண்ட நாட்களுக்கு பின்னர் வனத்துறையினர் வைத்த கூண்டில் அது சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள்.
2: பாலமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை புலி ஒன்று கண்ணாமூச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக கால்நடைகளை வேட்டையாடி வந்தது. இதனால் அங்கு 7 மணிக்கு மேல் விவசாயிகளும் பொதுமக்களும் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்தனர். இதனையடுத்து மிளகாய் புதை, செட்டியூர், மூலக்கடை, மெஞ்சமெத்தை ஆகிய இடங்களில் சிறுத்தை புலியை பிடிக்க 7 கூண்டுகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்நிலையில் நேற்று மிளகாய் புதை வனப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் அந்த சிறுத்தை புலி சிக்கியது. சிறுத்தை புலியை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். இதனிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த ஆசனூர் வனத்துறை ஊழியர்களின் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை புலி ஒன்று அங்கு நின்ற குதிரையை வேட்டையாடுவதற்காக நீண்ட நேரம் பதுங்கியிருந்துள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதை அறிந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எனவே அதனை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் கரடியை பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் விட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது.
0: இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை எந்தவித மாற்றமின்றி சவரன் 1,09,680 ரூபாவுக்கும் கிராம் 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.

0: உலக பார்வை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தைகளே, உங்கள் கண்களை நேசியுங்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை உலக பார்வை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. எளிய கண் பரிசோதனையின் மூலம் பார்வை தொடர்பான பிரச்சனைகளை ஆரம்பத்திலே கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் குழந்தையின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க முடியும் என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதேவேளை குழந்தைகளின் பார்வை ஆரோக்கியம் தொடர்பில் பெற்றோர் உரிய கவனம் செலுத்துவதோடு பார்வை குறைபாடுகளுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி கண் பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். பிரான்சில் மாணவர்கள் போராட்டங்களின் போது காவல்துறையினர் ஸ்டிங் போல் ரக கையெறி குண்டுகளை பயன்படுத்த பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தடை விதித்துள்ளார். 3 நாட்களுக்கு முன்பு அத்தகைய குண்டொன்று வெடித்ததில் மாணவர் ஒருவரின் கை துண்டானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: பிரான்சில் மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவற்றை சுற்றி நடக்கும் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. நேற்று 2.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களுடன் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து நாட்டின் பள்ளிகளில் சிறந்த கல்வி சூழலை கோரி போராட்டம் நடத்தினர்.
2: போராட்டக்காரர்களை கைது செய்ய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகின்றனர், ரப்பர் குண்டுகளையும் பயன்படுத்துகின்றனர். இதில் சில உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கண்களை இழந்துள்ளனர். அதில் ஒருவருக்கு பற்கள் உடைந்துள்ளன, மற்றொருவர் கையிழந்துள்ளார்.
1: பாரிஸின் ஏழ்மையான புறநகர் பகுதிகளில் தொடங்கிய போராட்டம் தற்போது நாடு முழுவதும் பரவி லியோ, ஸ்ட்ராஸ்பர்க், லியோன், மார்சை, துலூஸ் உள்ளிட்ட நகரங்களுக்கும் பரவியுள்ளது.
3: மாணவர்கள் முன்வைத்த கருத்துக்களுக்கு பல ஆசிரியர்கள் ஒருமித்த ஆதரவை அளித்துள்ளனர். அவர்கள் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்துரைத்துள்ளனர். வகுப்பறைகளில் அளவுக்கு அதிகமான மாணவர்கள், கால அட்டவணைகள் மிகவும் மோசமாக இருப்பது, பள்ளிகளின் அடிப்படை வசதிகளும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன.
1: இந்த போராட்டத்தின் முக்கிய காரணங்களாக ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர்கள் அதிகம் நிறைந்த வகுப்பறைகள், மோசமடைந்து வரும் பள்ளி கட்டடங்கள் ஆகியவை
4: உள்ளன.
1: பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இந்த போராட்டங்கள் குறித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதிகரித்து வரும் நெருக்கடியை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அதிபர் எமானுவேல் மேக்ரோன் அவசர கூட்டத்தை கூட்டினார்.
5: அரசாங்கம் மற்றும் அதிபருக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. அரசின் நடவடிக்கைகளால் மக்கள் சோர்வடைந்துள்ளனர். கல்வித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் அரசு செலவினங்களை குறைத்திருப்பதால் அதிபருக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் நிலவுகிறது.
1: ஆனால் வீதிகளில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்ந்து வன்முறையாக மாறி வருகின்றன. காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதில் 100 கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் இந்த போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. தொழிற்சங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் நிலையில் மேலும் போராட்டங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்ஸ் கண்டுள்ள மிகப்பெரிய மாணவர் இயக்கமாக இது உருவெடுத்துள்ளது. அதிபர் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அரசுக்கு நெருக்கடியும் அதிகரித்து வருகிறது.
0: அமெரிக்காவில் பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு $70,000 கட்டணம் விதிக்க அமெரிக்கா திட்டமிடுகிறது. ஒவ்வொரு பட்டதாரிக்கும் உரிய கட்டணத்தை மாணவர்கள் செலுத்தாமல் பல்கலைக்கழகங்களும் பிற அங்கீகரிக்கப்பட்ட கல்வி அமைப்புகளும் அதனை செலுத்தும். ஒப்டேஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் எனப்படும் வேலை பயிற்சி திட்டத்தில் சேரும் ஒவ்வொரு வெளிநாட்டு பட்டதாரிக்கும் அந்த கட்டணம் பொருந்துகிறது. தற்போது நடப்பில் உள்ள அந்த திட்டம் பட்டப்படிப்பு முடிந்த பிறகு வெளிநாட்டு மாணவர்கள் தாங்கள் படித்த துறைகளில் ஓராண்டு வரை வேலை பார்க்க அனுமதிக்கிறது. மோசடிகளை தடுக்கவும் அமெரிக்க ஊழியர்களை பாதுகாக்கவும் புதிய கட்டணங்கள் விதிக்க திட்டமிடுவதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்தது. ஆனால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனைத்துலக மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுப்பது குறையலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு பட்டதாரிகளை சார்ந்திருக்கும் தொழில்துறைகளும் பாதிக்கப்படலாம் என்று பல்கலைக்கழகங்களும் வர்த்தக குழுக்களும் கவலை தெரிவித்துள்ளன. 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 62,000 சீன மாணவர்கள் ஒப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் திட்டத்தில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரை நான் 8 போர்களை நிறுத்தியிருக்கிறேன். இது வேற எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனை என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு தான் முழு தகுதியுடையவர் என்று குறிப்பிட்டார். நேற்று வெள்ள மாளிகையில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது டிரம்ப் இதனை தெரிவித்தார்.
4: வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட டிரம்ப் வேறெந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனைகளை தாம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். நோபல் குழுவினர் தம்மை போன்ற நபர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில்லை என்ற போக்கை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் 8 முக்கிய போர்களை தாம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்துள்ளதாக அவர் வாதிட்டார். 2026 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு நாளை அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மொத்தம் 287 வேட்பாளர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர்.
0: இந்த நேரத்தில் இந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்படும் என்பது நாளை தெரிந்துவிடும். அமெரிக்க அதிபருக்கு அது கிடைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவென்றே கூறப்படுகிறது. அந்த முடிவை எடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு நோர்வே நோபல் குழுவுடையது. உலகமே அதனை கூர்ந்து கவனிக்கும் என்பதில் ஐயமில்லை. சென்ற ஆண்டு மீண்டும் அமெரிக்க அதிபரானது முதல் டிரம்ப் அமைதி பரிசை பெற பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அது கிடைக்காததால் தமது ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார். ஈரானுடனான போர் மற்ற நாடுகளை கைப்பற்ற எண்ணுவது, அனைத்துலக அமைப்புகளையும் ஊடகங்களையும் சாடுவது போன்றவற்றால் அவருக்கு விருது கிடைக்கும் வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தீவிர ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களில் 4 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 20 உயிரிழந்தார்கள். சுமார் 60 காயமடைந்துள்ளார்கள். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி எச்சரித்திருந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் 74th பிறந்த நாளையொட்டி நேற்று இந்த தாக்குதல் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு சென்னை பிராந்தியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 14 உயிரிழந்தார்கள், 50 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். புல்டாவா பிராந்தியத்தில் 2 உயிரிழந்தார்கள். தன்னகர் கீஃப் உட்பட மற்ற 3 நகரங்களில் மேலும் 4 உயிரிழந்துள்ளார்கள். மேற்காசிய போரால் அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு உக்ரைனின் வான் பாதுகாப்பை பெரிதும் பாதித்துள்ளது. அந்த வகையில் ரஷ்யாவின் பலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் புதிதாக பயன்படுத்தப்படும் அதிவேக ஜெட் ரக ட்ரோன்களை எதிர்கொள்வதில் உக்ரைன் கடும் சவால்களை சந்தித்து வருகிறது. இதையொட்டி உக்ரைன் மக்கள் மீது பெரும் பலியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் நோக்கிலே ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்ட அதிபர் செலஸ்கி வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் அவசர தேவையை வலியுறுத்துகிறார். அதேநேரம் உக்ரைனின் ஏவுகணைகள், ட்ரோன்கள், உற்பத்தி மற்றும் சேமிப்பு தளங்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு ஒடிசா பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்கள், கப்பல் பழுதுபார்க்கும் மையங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் சென்ற கப்பல்கள் மீதும் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், ராணுவ பயிற்சி தளங்கள் மீது நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி உக்ரைனும் தாக்கி வருகிறது. மேலும் கருங்கடல் பகுதியில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் கப்பலை உக்ரைனின் கடல்வழி ட்ரோன்கள் தாக்கியதில் அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது யமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்து நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பலியாகியுள்ளார்கள். பலியான 3 வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சவுதி தெரிவித்துள்ளது.
6: சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படை மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடையே மோதல் முற்றியுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் செங்கடலில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமாக உள்ள பாப் அல் மந்தேப் நீரினை, மோகா நகரம் மற்றும் மயூன் தீவு உள்ளிட்ட பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற ஏமனில் விடியல் என்ற பெயரில் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். சவுதி கூட்டுப்படையினரின் தாக்குதலால் சற்று பின்னடைவை சந்தித்த ஹவுதிகள் எதிரிகளின் கவனத்தை திசை திருப்ப ஏமன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணைகள், ராக்கெட் லான்ச்சர்கள் மூலம் தாக்குதல் நடத்தினர். இதேபோல் சவுதி அரேபியாவின் அபா, மன்னர் காலித் சர்வதேச விமான நிலையங்கள் மீதும் ஹவுதி படையினர் அடுத்தடுத்து ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தினர். இதில் 2 பெண்கள் உட்பட 3 உயிரிழந்த நிலையில் 36 காயமடைந்தனர். இதற்கு பதிலடியாக சனா, அம்ரான், அல்ஜெஃப் உள்ளிட்ட நகரங்களில் ஹவுதிகளின் பகுதிகளை குறிவைத்து 60 மேற்பட்ட ஏவுகணைகளை சவுதி படையினர் வீசி தாக்கினர். இந்நிலையில் சனாவில் ஹவுதி ஆதரவாளர்கள் ராக்கெட் லான்ச்சர்கள், நவீன ரக துப்பாக்கிகளுடன் சாலைகளில் அணிவகுத்து நின்று முழக்கங்களை எழுப்பினர். சவுதி கூட்டுப்படையினர் மற்றும் ஹவுதிகள் இடையிலான மோதல் வலுத்துள்ள நிலையில் அமெரிக்காவில் ஈரான் போர் குறித்த டிரம்பின் பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நெப்ராஸ்காவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததை நியாயப்படுத்தி பேசிய அவர், உலக பாதுகாப்புக்காக நாம் கொடுக்கும் சிறிய விலை இது என்றார். அப்போது ஈரான் வேண்டுமானால் லாஸ் ஏஞ்சல்ஸ் அல்லது சாண்டியாகோ நகரங்களை அழித்துவிட்டு போகட்டும் என்று அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது மாகாண நகரங்கள் குறித்து இப்படி ஒரு கருத்தை ட்ரம்ப் கூறியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம், சொந்த நாட்டு நகரங்களையே எதிரி நாடு தாக்கட்டும் என ட்ரம்ப் கூறுவது மூளை குழம்பிய ஆபத்தான செயல் என விமர்சித்துள்ளார். எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து அணு ஆயுதம் ஏந்திய ஈரானால் எதிர்காலத்தில் அமெரிக்க நகரங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை உணர்த்தவே ட்ரம்ப் அவ்வாறு குறிப்பிட்டதாகவும், அவரது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது.
0: தொடர்ந்து யேமனில் உள்ள கவுதிகளின் தாக்குதல் தொடர்கின்றது.
3: ஏமனில் ஹூத்தி குழுவுடன் சண்டையிட்டு வரும் சவுதி தலைமையிலான கூட்டணி ஈரான் ஆதரவு குழுவால் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று ரியாத்தில் இடைமறிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இரண்டு சவுதி விமான நிலையங்கள் மற்றும் ஒரு விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹூத்திகள் கூறுகின்றனர். ஏமனில் அரசு ஆதரவு படைகள் ஹூத்தி குழுவினர் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. முன்னதாக செங்கடலின் தெற்கு முனையில் அமைந்துள்ள பாபல் மண்டப் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் ஹூத்திகள் இந்த தகவலை மறுத்துள்ளனர். ஏமனின் ஏடன் நகரில் உள்ள விமான நிலையத்தின் மீதும் ஹூத்திகள் தாக்குதல் நடத்தினர். எகிப்திலிருந்து வந்த விமானம் ஒன்று தரையிறங்குவதற்கு முன்பு ஏவுகணை ஒன்று விமான ஓடுபாதையை தாக்கியதாக ஏமனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழிப்பாதையை கடந்து செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த முக்கியமான கடல்வழி தடத்தில் கடந்த 6 நாட்களில் 9 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 1 மாதத்தில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று சுமார் 20 வர்த்தக கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக கூட்டு கடல்சார் தகவல் மையம் கூறுகிறது. அதிகரிக்கும் நிலையற்ற தன்மை காரணமாக எண்ணெய் சந்தைகளில் ஏற்கனவே தாக்கம் ஏற்பட தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டின் கடைசி 3 மாதங்களில் பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு சராசரியாக $105 இருக்கும் என்று அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் கணித்துள்ளது. இது முந்தைய மதிப்பீட்டை விட $14 அதிகமாகும். கடந்த மாதம் முன் எப்போதும் இல்லாத அளவை எட்டிய அமெரிக்க டீசலின் சில்லறை விலையானது அக்டோபர் மாதத்திலும் கேலன் ஒன்றுக்கு $6 அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விநியோகம் குறித்த நிச்சயமற்ற தன்மை காரணமாக விலைகள் உயர்ந்துள்ளதாகவும், புதைப்படிவ எரிபொருட்களை தொடர்ந்து சார்ந்திருப்பதன் அபாயங்களையும் எரிசக்தி மற்றும் காலநிலை புலனாய்வு பிரிவின் எரியாற்றல் துறை தலைவர் ஜேஸ் ரால்ஸ்டன் சுட்டிக்காட்டுகிறார்.
7: Things remain very volatile and sensitive, obviously.
8: மத்தியகிழக்கில் சூழல் நிலையற்றதாகவும் பதற்றமாகவும் உள்ளது. அங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து மற்றும் ஒட்டுமொத்த விநியோக சங்கிலியும் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் குழாய் வழித்தடம் தாக்கப்பட்ட போது விநியோகம் குறித்த கவலைகள் எழுந்தன. தற்போது எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிந்தாலும் ஒட்டுமொத்த சூழலும் அழுத்தத்தில் உள்ளது. எரிபொருள் விலைகள் அதிகமாக உள்ளன. எனவே நீண்டகால அடிப்படையில் எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைப்பதே இதுபோன்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வழியாகும். குறுகிய காலத்தை பொறுத்தவரை G7 அவசர கால இருப்புகளை விடுவிப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இருப்புகள் தீர்ந்துவிட்டால் அவற்றை மீண்டும் நிரப்புவதற்கு அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே விலைகள் கடுமையாக உயரும்போது அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதை இது காட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த நாடுகள் தங்கள் அவசரகால இருப்புகளை விடுவிப்பதால் சந்தையில் மிகப்பெரிய அளவில் விநியோகத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
0: தொடர்ந்து இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலின் 3வது ஆண்டு நினைவு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது.
8: இஸ்ரேலின் நிர்வோஸ் பகுதியில் உள்ள இந்த வீட்டில் காலம் உறைந்து நிற்பது போல தெரிகிறது. இங்குள்ள பாதுகாப்பு அறையில் சிமோன்டோ குடும்பத்தினர் கொல்லப்பட்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தாக்குதல்களில் ஹமாஸ் குழுவினர் கதவு வழியாக துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் அவர்களின் வீட்டிற்கு தீ
9: வைத்தனர்.
8: ஜலீப் மற்றும் அகி அகரோன் தங்கள் குழந்தைகளுடன் எப்படியோ உயிர் தப்பினர். ஆனால் 400 பேர் கொண்ட அவர்களின் சமூகம் சிதைந்தது. தபால் பெட்டிகளில் கொல்லப்பட்டவர்கள் சிவப்பு நிறத்திலும் கடத்தப்பட்டவர்கள் கருப்பு நிறத்திலும் குறிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ஷிரி பிபாசும் ஒருவர். இந்த காணொலியில் பாலத்தீன துப்பாக்கிதாரிகளுடன் இருந்தபோது மனமுடைந்து தனது மகன்களை இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்தார்.
2: அவர்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதற்காக சர்வதேச அளவில் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மூவரும் சிறைபிடிக்கப்பட்டிருந்த போதே கொல்லப்பட்டனர். டெலிட்டும் ஷிரியும் நெருங்கிய நண்பர்கள். இருவரும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாக இருந்ததால் ஒரு வார இடைவெளியில் பிறந்த அவர்களின் குழந்தைகள் எப்போதும் ஒன்றாக இருந்தனர்.
3: இது கடினமானது. நான் அவளை இழந்து துவைக்கிறேன்.
2: உயிர் தப்பியவர்களுக்கு அந்த துயரத்தை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினமாகிவிட்டது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிட்டனர். ஆனால் டெலிட் தான் பிறந்த கிபூட்ஸுக்கு திரும்ப திட்டமிட்டுள்ளார்.
7: ஷிரியின்
3: நினைவுக்காகவும் இங்கு வாழ வாய்ப்பு இல்லாத அனைவருக்காகவும் என் பெற்றோரின் நினைவுக்காகவும் எங்கள் வேர்களை தொடரவும் நான் திரும்பி வருவேன்.
2: ஏற்கனவே பெரும்பாலான வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டன. மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க தவறிய பாதுகாப்பு அறைகள் மட்டும் அப்படியே
7: விடப்பட்டன.
2: நிரோஸில் இது போன்ற எரிந்த வீடுகள் காணப்படுகின்றன. அங்கு குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் கொலை செய்யப்பட்டன. அவற்றை நினைவு சின்னங்களாக விட்டுவிடலாமா என்ற விவாதம் உள்ளது. ஒரு சில குடியிருப்பாளர்கள் திரும்பி வந்துள்ளனர். இங்கு புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் உள்ளன. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரோஸிலிருந்து பெரும்பாலான குடும்பங்கள் இன்னும் இடம்பெயர்ந்தே வாழ்கின்றன. இன்னும் பலர் குழப்பத்தில் உள்ளனர். மறுகட்டமைப்பு பணிகள் முடிய 2 ஆண்டுகள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் போரால் பாதிக்கப்பட்ட காசாவுக்கு அருகில் இருப்பதால் பாதுகாப்பு தொடர்பாக இன்னும் பல கேள்விகள் உள்ளன. அக்டோபர் 7 தேதியின் இந்த நினைவு நாள் காயங்களிலிருந்து மீண்டு மனதை தேற்றிக் கொள்ளும் காலமாக இருக்க வேண்டும் என ஜெலேட்டின் கணவரான அக்கி கூறுகிறார்.
1: பணைய கைதிகள் திரும்பி வரும் வரை அதையே நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்போது ஓரளவாவது மீண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறோம்.
2: அக்கி மனதை தேற்றிக் கொள்ளும் ஒரு வழியாக சர்ஃபிங் செய்கிறார். டெலிட் அவரை உற்சாகப்படுத்துகிறார். இவர்கள் இன்னும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆனால் தங்களுக்குள்ள இருக்கும் அச்சத்தை கடந்து முன்னேற முயற்சி செய்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர்.
0: தொடர்ந்து ஃபிளை துபாய் விமான சேவை நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க இஸ்ரேல் அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது.
6: கடந்த செப்டம்பர் 30 துபாயிலிருந்து 172 பயணிகளுடன் டெல் அவிவ் நோக்கி சென்ற விமானத்தை உயரமான கட்டடம் மீது மோதச் செய்து விபத்தில் சிக்க வைக்க ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி ஹமான் அல் ஹமாமி முயன்றுள்ளார். ஆனால் இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சார் கத்தியால் குத்தப்பட்ட நிலையிலும் அவரது சதி திட்டத்தை தடுத்து பயணிகளின் உயிரை காப்பாற்றினார். இதனிடையே ஃபிளை துபாய் நிறுவனம் இஸ்ரேலுக்கு விமானங்களை இயக்க அந்நாட்டு அரசு உடனடியாக தடை விதித்தது. மேலும் வெளிநாடுகளிலிருந்து தங்கள் நாட்டுக்கு இயக்கப்படும் விமானங்களில் இஸ்ரேலுடன் நட்புறவில் இல்லாத நாடுகளைச் சேர்ந்த விமான ஊழியர்கள் பணியாற்றுவது குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். மேலும் தாங்கள் சிவப்பு பட்டியலில் வைத்துள்ள நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் நாட்டுக்கு இயக்கப்படும் விமானங்களில் பணியாற்றக்கூடாது என தடை விதித்துள்ள இஸ்ரேல் அரசு இது தொடர்பாக இனி மொசாத் உளவுத்துறையினர் விசாரணை நடத்துவார்கள் என்றும் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய துபாய் விமான நிறுவனம் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான விவகாரத்தில் பல ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் விசாரணை இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக கூறியுள்ள ஃபிளை துபாய் நிறுவனம் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க அந்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் அனுமதி கோரியது. ஆனால் அதற்கு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே காசா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே விமான விபத்தை ஏற்படுத்த முயன்றதாக துணை விமானி அல் ஹமாமி வாக்குமூலம் அளித்துள்ளதால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது.
0: தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் சொந்தமானது என்று மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிரான ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்று தெரிவித்திருக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததால் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களின் விளைவாக உலகளவில் முக்கிய எண்ணெய் வழி போக்குவரத்தான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கிவிட்டது. இதனால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள் நிலவி வருகின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்ட நிலையில் அமெரிக்கா ஈரானிடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதி என்றும் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் சொந்தமானது என்று ட்ரம்ப் தெரிவிக்கிறார். பின்னர் வளைகுடா நாட்டின் வரைபடத்தில் கோர்முஸ் நீரிணை உள்ள பகுதியை வட்டமிட்டு அதனை டிரம்ப் நீரிணை என்று மீண்டும் குறிப்பிட்டுள்ள ஒரு படத்தை டொனால்ட் டிரம்ப் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் சொந்தமானது. இந்த கடல் வழித்தடம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று டிரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக வலியுறுத்தியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கடல்வழி போக்குவரத்தின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடு குறித்து மீண்டும் நேற்று முன்தினம் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க கடற்படைக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமானது என்று கூறிய டிரம்ப் அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் இருப்பை ஈரானுக்கு எதிரான ஒரு பயனுள்ள முற்றுகை நடவடிக்கை என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் கடல்சார் தொழிற்தளத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மெரிலாந்தின் ஸ்பாரோஸ் பாயிண்டின் புதிய கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்படும் என்று அறிவித்த டிரம்ப் வரலாற்றிலே மிகவும் பயனுள்ள மற்றும் ஊடுருவ முடியாத முற்றுகைகளில் ஒன்றை அமெரிக்க கடற்படை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். எந்த கப்பலும் அதாவது ஒன்று கூட உள்ளே நுழைய முடியாத வகையிலான அத்தகைய முற்றுகையை யாரும் பார்த்ததில்லை என்று கூறிய டிரம்ப் ஈரானுக்கு வெளியிலிருந்து வரும் எண்ணெய் ஏற்றுமதி அளவு முன்பை விட மிக உயர்ந்து விட்டதாக குறிப்பிட்டார். அந்த நீர்வழிப்பாதை வழியாக செல்ல முயற்சிக்கும் கப்பல்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பது குறித்தும் டிரம்ப் பேசினார். அப்போது அமெரிக்காவின் தடைகளை மீறி ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல முயலும் ஈரான் நாட்டு கப்பல்கள் தாக்கப்படும் என்றும், அப்போது கப்பலில் எண்ணெய் இருந்தால் அதன் கட்டுப்பாட்டு அறையை தாக்குவோம், எண்ணெய் இல்லையென்றால் நாங்கள் அந்த கப்பலையே மூழ்கடித்து விடுவோம் என்று அவர் பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார். பின்னர் ஹோர்முஸ் நீரிணையின் முக்கியத்துவம் குறித்து பேசிய டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவுக்கும் அதன் கடற்படைக்கும் சொந்தமானது. தற்போது அது அப்படித்தான் இருக்கிறது. அமெரிக்கா உலகின் முன்னணி கடற்படை சக்தியாக தொடர்ந்து நீடிக்கும் என்று மீண்டும் மீண்டும் டிரம்ப் தெரிவித்தார். மேலும் அனைவரது உதவியுடன் உலகின் அசைக்க முடியாத கடற்படை வல்லரசாக அமெரிக்கா தொடர்ந்து திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நிகழ்வில் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறிய டிரம்ப் அந்த நாட்டின் ராணுவம் கடுமையாக பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த டிரம்ப் அவர்களிடம் ராணுவம் என்று எதுவும் தற்போது இல்லை, அது சிதைக்கப்பட்டு விட்டது, அந்த நாடே சீர்குலைந்து போய்விட்டது, அவர்கள்தான் தீய சக்தியாகவும் மத்திய கிழக்கில் மற்றவர்களை அச்சுறுத்தும் சக்தியாகவும் இருந்தார்கள், இப்போது அவர்கள் அந்த அளவுக்கு அச்சுறுத்த நிலையில் இல்லை என்றாலும் நாங்கள் இந்த விவகாரத்தை முழுமையாக முடிக்க வேண்டியுள்ளது, இந்த மோதலை எப்படி முடிக்க வேண்டும் என்பது ஈரானின் போக்கை பொறுத்தது, மோதலை நல்ல வழியிலா அல்லது கடுமையான வழியிலா என்பதுதான் கேள்வி, அது எத்தகையது என்பதை ஈரானியர் விரைவில் தெரிந்து கொள்வார்கள் என்று டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து பேசிய டிரம்ப் அங்கு மேற்கொள்ளப்படும் கடல்சார் நடவடிக்கைகளை கடல்வழி தடுப்பு என்று கூறாமல் இரும்பு தடுப்பு சுவர் என்று அழைப்பதாக தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறாமல் இருப்பதை அமெரிக்க கடற்படை உறுதி செய்து வருவதாகவும், ஈரானுடனான மோதல் நீடித்து வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீதான தனது கட்டுப்பாட்டை டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி பாதையில் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களுக்கான போக்குவரத்தை அமெரிக்க கடற்படை கட்டுப்படுத்தி விட்டதாகவும் அவர் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். ஒரு காலத்தில் உலகின் மிக ஆபத்தான நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட எல் சல்வடோரில் வன்முறை குற்றங்கள் மற்றும் குற்ற கும்பல்களின் ஆதிக்கம் பெரும் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் புதிய அதிபர் பதவியேற்ற பிறகு குற்றச்செயல்கள் மற்றும் கொலைகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்ததாக அந்த நாடு அரசு கூறுகிறது. இந்த மாற்றத்துக்கு பின்னால் என்ன நடந்தது? குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த மாற்றத்துக்காக எல் சல்வடோர் செலுத்திய விலை என்ன? தற்போதைய நிலையிலே அந்த நாட்டினுடைய நிலைமை என்ன? இது தொடர்பான பார்வை.
9: இந்த சந்தில் 5 பேர் இறந்து கிடந்தனர். என் குழந்தைகளுடன் தேவாலயத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று ஐயோ இன்னொருவர் கொல்லப்பட்டு விட்டார் என அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. அப்போதுதான் அந்த அக்கம் பக்கத்தில் ஏற்கனவே பலர் இறந்து கிடப்பதை உணர தொடங்கினோம்.
5: பல தசாப்தங்களாக எல் சால்வடோர் தலைநகரில் இந்த சமூகம் வாழும் எல்லை பகுதி அந்நாட்டின் மிகவும் வன்முறை நிறைந்த பகுதிகளில் ஒன்றாக இருந்தது. நாடு முழுவதும் மக்களை அச்சுறுத்தி வந்த பாரியோ 18 என்ற குற்ற கும்பலின் முக்கிய தளம் இது.
9: அவர்கள் எங்களை தொடர்ந்து மிரட்டி வந்தனர். மின்சார வயர்களை சீவி நேரடி இணைப்பு கொடுத்து அதற்காக கட்டணம் வசூலிப்பார்கள்.
5: மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலித்தார்களா?
9: அவர்கள் வழங்கும் மின்சாரத்திற்கு வசூலிப்பார்கள்.
5: தண்ணீருக்கும் வசூலித்தார்களா?
9: தண்ணீருக்கும் அவர்கள் வழங்கி எல்லா சேவைகளுக்கும் கட்டணம் வசூலித்தனர். அடிப்படை வசதிகளை அவர்களே வசப்படுத்தி வைத்திருந்தனர்.
5: அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த இளம் சால்வடோர் நாட்டினரால் 1980களில் லாஸ் ஏஞ்சலிஸ் வீதிகளில் பாரியோ ஏட்டின் மற்றும் மாரா சால்வாட்ரூச்சா கும்பல்கள் உருவாகின. 1990களில் இந்த கும்பல் உறுப்பினர்கள் பெருமளவில் நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து எல் சால்வடோருக்கு சென்றனர். மாறி மாறி ஆட்சிக்கு வந்த வலதுசாரி மற்றும் இடதுசாரி அதிபர்கள் கும்பல்களை கையாள பல்வேறு வழிகளை முயற்சித்தனர். ஆனால் அவை மேலும் வலுவடைந்து அந்த பகுதிகளின் மீது தங்களின் கட்டுப்பாட்டை உறுதி செய்தன.
9: ஒரு கும்பலின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதியில் நான் தங்கினேன். எதிரி கும்பலின் கட்டுப்பாட்டில் இருந்த அப்போபாவில் என் உறவினர்கள் தங்கியிருந்தனர். சுமார் 9 ஆண்டுகளாக சந்தையில் தான் என்னால் என் தாயை பார்க்க முடிந்தது.
10: El 16 de noviembre del 2009 fue mi graduación y ese día decidimos con mis...
1: எனது பட்டமளிப்பு விழா நடைபெற்ற 2009 நவம்பர் 16 தேதி என் நண்பர்கள் மூவருடன் ஆற்றில் நீந்த செல்ல
10: முடிவெடுத்தேன்.
1: அந்த பகுதியில் உள்ள மற்றொரு கும்பலின் ஆதிக்க பகுதியாக அந்த ஆறு மாறிக்கொண்டிருந்தது. திடீரென்று தலையில் மேலங்கி அணிந்த மூவர் அங்கு வந்து எங்களை முகம் குப்புற படுக்குமாறு கூறிய பின்னர் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். அந்த தருணத்தில் இறந்து விட்டதாக நடித்ததால் தான் இன்றும் உயிரோடு
10: இருக்கிறேன்.
1: சத்தம் எதுவும் கேட்காத போது எழுந்து நிற்க முயன்றேன், ஆனால் முடியவில்லை. அந்த துப்பாக்கி குண்டுகளில் ஒன்று எனது தண்டுவடத்தை தாக்கியதால் உடலின் கீழ்ப்பகுதி செயலிழந்தது.
10: முன்பு
1: கால்பந்து விளையாட்டையும் ஓட்டப்பந்தயத்தையும் மிகவும் விரும்பிய ஒரு இளைஞனாக இருந்தேன். திடீரென்று நிகழ்ந்த வன்முறையால் வாழ்நாள் முழுவதும் சக்கர நாற்காலியை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன்.
5: 2010 கும்பல்களுக்கு இடையிலான மோதல் கொடூரத்தின் புதிய நிலையை எட்டியது.
11: Pandilleros incendiaron un microbús con sus pasajeros adentro.
0: பயணிகளுடன் சென்ற ஒரு சிற்றுந்துக்கு கும்பல் உறுப்பினர்கள் தீ வைத்தார்கள்.
5: 17 பேர் உயிருடன் எரிக்கப்பட்டனர். தப்பிக்க முயன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2015 ஆண்டு அளவில் உலகில் மிக அதிக அளவிலான கொலை விகிதத்தை கொண்டிருந்த எல் சால்வடோர் நாட்டில் அரசியல் ரீதியான பெரும் மாற்றம் ஏற்படும் சூழல் உருவானது.
12: நான் நியூவோ கஸ்கட்லானின் மேயர் வேட்பாளரான நயிப் புக்கேலே.
5: நயிப் புக்கேலே 2012 இடதுசாரி மேயராக அரசியலில் நுழைந்து பின்பு தலைநகரான சான் சால்வடோரை நிர்வகித்தார். 2019 வலதுசாரி கட்சிக்கு மாறிய பிறகு அவர் எல் சால்வடோரின் அதிபரானார்.
0: இந்த போராட்டம் உங்களுக்கானது, உங்கள் ஒவ்வொருவருக்குமானது.
5: தனது அதிபர் பதவியின் தொடக்கத்தில் கும்பல்களுக்கு எதிரான திட்டத்திற்கு கடன் வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுத்ததால் புக்கேலே எதிர்கட்சியுடன் மோதினார். அதற்கு பதிலடியாக ராணுவத்துடன் இணைந்து அவர் காங்கிரசில் நுழைந்தார். சில மாதங்களுக்கு பிறகு காங்கிரஸை புதுப்பிக்கும் தேர்தலில் 3/2 பங்கிற்கும் மேலான இடங்களை அவரது கட்சி பெற்றபோது புக்கேலே அதிகார போராட்டத்தில் வென்றார். புக்கேலேவுக்கு ஆதரவானவர்களால் 5 நீதிபதிகள் மாற்றப்பட்டனர். காங்கிரஸ் மற்றும் நீதித்துறை மீதான கட்டுப்பாட்டுடன் தனது அரசின் அடையாளமாக மாறவிருந்த பாதுகாப்பு கொள்கையை செயல்படுத்த அவருக்கு தெளிவான பாதை உருவானது.
0: சிறப்பு அதிகார நிலை குறித்து
11: கடன்
0: முன்மொழிவு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
5: தொடக்கத்தில் 30 நாட்களை அமல் செய்யப்பட்ட இந்த சிறப்பு அதிகார நிலை பாதுகாப்பு படைகளுக்கு சிறப்பு அதிகாரங்களை வழங்கியது. பிடியான இல்லாமலேயே கைது செய்யவும் முறையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் முன்னதாகவே நீண்டகாலம் தடுத்து வைக்கவும் காவல்துறைக்கு இது அனுமதி அளித்தது. உலகின் மிக அதிக சிறைவாசி விகிதத்தை கொண்ட நாடாக எல் சால்வடோர் மாறியது. தற்போது அதன் வயது வந்தோரில் 2.5% பேர் சிறையில் உள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு அதிகார நிலை தொடர்ந்து அமலில் உள்ளது. இது தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பலர் கூறும் சோயா பாங்கோவில் அதிபரின் நிலைப்பாட்டிற்கு பரவலான ஆதரவு உள்ளது.
13: நிச்சயமாக 24 மணி நேரமும் ராணுவம் கண்காணிப்பது எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். என் தொழில் நள்ளிரவு 1 மணிக்கு தான் முடிவடைகிறது.
5: 2021 85% வாக்குகளுடன் புக்கேலே மீண்டும் அதிபரானார். 2025 பல முறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதை அனுமதிக்கும் வகையில் நாடாளுமன்றம் அரசியல் அமைப்பை மாற்றியது. அதிபர் புக்கேலே உலக அளவில் முக்கிய பிரமுகராக உயர்ந்தார்.
0: அவர் மிகவும் இளம் வயதினராக இருந்த போதே எனக்கு அவரை தெரியும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இப்போதும் அவர் ஒரு இளைஞர் தான், மிக சிறப்பாக செயற்பட்டுள்ளார். அதிபர் அவர்களே, உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
5: ஆனால் இந்த பாதுகாப்பு கொள்கைகள் சால்வடோர் மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்துள்ளன? அவற்றை செயல்படுத்த கொடுக்கப்பட்ட விலை என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன்பு பிபிசிக்கு பேட்டி அளித்த விவிலிய போதகரை சந்திப்பதன் மூலம் இதற்கு பதில்களை தேடினோம்.
14: காவல்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு திருச்சபையின் அரவணைப்பிற்குள்
5: முன்னாள் கும்பல் உறுப்பினர்களுக்கு அந்த போதகர் செய்து வரும் பணிகளை பற்றி அறிந்து கொள்ள 2019 சான் சால்வடோரின் நகரின் புறநகரில் உள்ள எபனேசர் தேவாலயத்திற்கு பிபிசி சென்றது.
15: The church is in
14: லா டினாவில் அமைந்துள்ள இந்த தேவாலய பகுதிக்குள் நுழைய பல ரஞ்சிக்கிறார்கள். முன்னாள் கும்பல் உறுப்பினர்களுக்கு இங்கே அடைக்கலம் கிடைக்கிறது. பாரியோ 18 கும்பலில் இருந்து வெளியேறி உயிர் வாழும் அரிய வாய்ப்பு இங்கு கிடைக்கிறது.
5: அந்த மக்களுக்கு என்ன ஆனது?
16: அவை எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன. கும்பல் உறுப்பினர்களை சமூகத்துடன் மீண்டும் இணைக்கும் முயற்சிகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் 2022 முடிவுக்கு வந்தன. அப்போதுதான் சிறப்பு அதிகார நிலை அமலானதுடன் கும்பல் உறுப்பினர் யாரையும் சுதந்திரமாக நடமாட விடக்கூடாது என்ற அரசின் கொள்கையும் நடைமுறையானது. தண்டனை காலத்தை முடித்தவர்கள் மற்றும் ஏற்கனவே வெளியே வந்திருந்தவர்கள் உட்பட அனைவருக்கும் இது பொருந்தியது.
5: அனைவருக்குமா?
16: விதிவிலக்கே இல்லாமல் அனைவருக்கும்.
5: சிறப்பு அதிகார நிலையின் கீழ் கும்பல்களில் உறுப்பினராக இருப்பதற்கான சிறை தண்டனையை அந்நாட்டு அரசு 45 ஆண்டுகள் வரை அதிகரித்தது. கும்பல் உறுப்பினராக இருப்பதை ஒரு தொடரும் குற்றமாக நீதிமன்றங்கள் கருதுவதால் பிற குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து விட்டு ஏற்கனவே வெளியே வந்தவர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டனர்.
16: இவர்கள் தங்கள் வேலைகள், குடும்பங்கள் மற்றும் மனைவிகளை விட்டுவிட்டு வந்தவர்கள். கும்பல்களின் உலகத்தோடு இவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் பார்த்ததில் மிக வேதனையான விஷயங்களில் இதுவும் ஒன்று.
5: இப்போது எல் சால்வடோர் அதிபர் புக்கேலேவுக்கு எதிர்ப்பின் முக்கிய முகங்களாக திகழ்வது இந்த பெண்கள்.
17: உங்கள் முகத்தை காட்டுங்கள். நியாயமின்றி தடுத்து வைக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினராகிய நாங்கள் எங்கள் மனுக்களுக்கு பதில் கோருகிறோம். உண்மையில் விசாரணை செய்யப்பட்டு கும்பல் உறுப்பினர்கள் என்று உறுதி செய்யப்பட்டவர்கள் மீது மட்டுமே இந்த சிறப்பு அதிகார நிலை பயன்படுத்தப்பட்டிருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியடைந்து நன்றி உணர்வோடு இருந்திருப்போம். ஆனால் இங்கே குற்றவாளிகள் மட்டுமின்றி குற்றமற்றவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது என் மகளும் அவர்கள் குறிப்பிடும் பிழை விகிதத்தின் ஒரு பகுதியாகிவிட்டார்.
5: சிறப்பு அதிகார நிலையின் கீழ் கைதான குற்றமற்றவர்களை குறிக்க அதிபர் புக்கேலே பயன்படுத்திய வார்த்தைதான் இந்த பிழை விகிதம் என்பது. அரசின் தகவலின்படி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 90,000 பேரில் குறைந்தது 8,000 பேர் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் குற்றம் செய்யாத பலர் இன்னும் சிறையில் இருப்பதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர்.
18: எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் எதுவும் இல்லை. என்னதான் இருக்கிறது, குடியரசின் அதி உயர் அதிபர் இருக்கிறார். அனைத்து உத்தரவுகளையும் பிறப்பிக்கும் புக்கேலே நாட்டை சொந்த நிறுவனத்தை போல நட நினைக்கிறார். தன்னை எதிர்ப்பதை அல்லது தன்னுடன் மாறுபட்ட கருத்து கொண்டிருப்பதை அனுமதிப்பதில்லை. இது ஒரு சர்வாதிகார ஆட்சி.
5: ஆனால் இன்னும் ஒன்று கூடி போராட்டம் நடத்த முடிகிறதே.
18: இவை புதிய வகை சர்வாதிகாரங்கள். ஹிட்லரின் அல்லது சிலியின் வினோசத்தின் சர்வாதிகாரத்தை போன்றது அல்ல.
0: எனக்கு ஒரு பொது விசாரணை வேண்டும்.
5: June 2025 புக்கேலே அரசின் மிக முக்கிய விமர்சகர்களில் ஒருவரான மனித உரிமை வழக்கறிஞர் ரூத் லோபஸ் கைதானார். அவர் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவற்றை மறுக்கும் லோபஸ் தன்னை அரசியல் கைதி என்கிறார். அவர் பணியாற்றிய கிறிஸ்டோசால் என்ற அரசு சாரா அமைப்பு அதன் ஊழியர்களுக்கு ஆபத்துக்களை கருத்தில் கொண்டு எல் சால்வடோரில் அலுவலகத்தை மூடியது. பழிவாங்கப்படும் அச்சத்தால் பிற ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அடக்குமுறை குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் அரசிடம் கேட்டதற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை.
19: எல் சால்வடோர் நாட்டு துண்டு பிரசுரங்கள் முதல் மிகச் சிறந்ததாக கருதப்படும் சர்வதேச ஊடகங்கள் வரை என்னை சர்வாதிகாரி என்று அழைக்க விரும்பின. அதற்கான வாய்ப்பு பெற்ற எல்லா ஊடகங்களும் அவ்வாறே அழைத்துள்ளன. என்னை அவ்வாறு அழைப்பதை பற்றி எனக்கு சிறிதும் கவலை இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும். சர்வாதிகாரி என அழைக்கப்படுவதை விரும்புகிறேன். தெருக்களில் சால்வடோர் மக்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள் என்று பார்ப்போம்.
5: அனா மெர்சிடஸ் கார்சியா கிராண்டேயின் மகன் 2022 காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்டார்.
3: அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அவர் மீது சுமத்தக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு அவரிடம் பட்டப்படிப்பு, கார், வீடு, மனைவி அல்லது குழந்தைகள் இல்லை என்பதுதான். யோசித்து பார்த்தால் அவர்கள் எங்களின் மீது தொடுக்கும் ஒவ்வொன்றின் நோக்கமும் நம்மை சோர்வடைய செய்து நாம் முயற்சியை கைவிட்டு எதையும் செய்யாமல் நிறுத்துவதற்கு என்பது தெரியும்.
5: கைதாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் மகனை மீண்டும் பார்க்கவில்லை என்றும் அவரை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறுகிறார். பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து எல் சால்வடோரில் உள்ள சிறை கைதிகளை சந்திக்க பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை.
3: அரசு எங்களை ஆளாக்கியுள்ள இந்த சூழல் மிகவும் இக்கட்டான நிலையில் தள்ளியுள்ளது. குறிப்பாக என்னை பொறுத்தவரை என்னிடம் எந்த வசதியும் இல்லை. சுருக்கமாக சொன்னால் என் மகனை இனி ஒருபோதும் பார்க்கவே முடியாது என்றே தோன்றுகிறது.
5: ஏனென்றால் அவர் இறந்து விட்டாரா?
3: அவர் இறந்திருக்கலாம். நான் துயரத்திலேயே இறந்து போகலாம்.
5: தடுத்து வைக்கப்பட்டுள்ள தாய்மார்களின் இந்த கூற்றுக்கள் மனித உரிமை அமைப்புகளின் கவலைகளை எதிரொலிக்கின்றன. அந்த அமைப்புகளின் படி சிறப்பு அதிகார நிலையின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பே காவலில் இருக்கும் போதே உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் குறித்து அரசிடம் கேட்டதற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மார்த்தா எலினா கொன்சாலஸின் மகன்களில் இருவர் 2022 கைது செய்யப்பட்டனர்.
3: அவர்களின் மகன்களை குற்றத்துக்கு ஒத்துழைத்தவர்கள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் முத்திரை குத்தினார்கள். பயங்கரவாதிகளா? ஏன்? கோழியை கொள்வதை கூட என் மகன் சகிக்க மாட்டார். நான் கோழியை கொள்ளும் போது என்னை கண்டிப்பார். என்னை போலவே விலங்குகளுக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்பார். நான் பேஸ்புக்கில் பார்த்தபோது என் மகனின் படமும் அதற்கு அருகில் சிலுவை அடையாளமும் இருந்தது. அதில் ஜோஸ் ஆல்ஃபிரடோ கொன்சாலஸின் மறைவுக்கு வருந்துகிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது.
5: அவர் எதனால் இறந்தார்?
3: அவருக்கு பாக்டீரியா தொற்று என்று மட்டுமே என்னிடம் கூறினார்கள்.
5: எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமலேயே இறந்து விட்டாரா?
3: ஆம், அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை.
5: நாட்டின் பாதுகாப்பு கொள்கை குறித்து அதிபர் புக்கேலே அல்லது வேறு ஏதேனும் அதிகாரியிடம் பேட்டி காண 1 மாதத்திற்கும் மேலாக அரசை தொடர்பு கொண்டோம். பல முறை முயன்ற பிறகு கால அட்டவணை முரண்பாடுகள் காரணமாக அது சாத்தியமில்லை என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் நாடாளுமன்றத்தையும் தொடர்பு கொண்டோம். அவர்கள் மீண்டும் அதிபர் அலுவலகத்தையே அணுகுமாறு கோரினர். 2025 அமெரிக்க கண்டங்களிலேயே எல் சால்வடோர் மிக குறைந்த கொலை விகிதத்தை கொண்டிருந்தது. கும்பல்களை ஏற்கனவே தோற்கடித்து விட்டதாக அரசு கூறினாலும் சிறப்பு அதிகார நிலை 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்வது ஏன் என்று சிலர் கேள்வி
10: எழுப்புகின்றனர்.
1: இப்போது சிறப்பு அதிகார நிலை அமலில் உள்ளதால் மக்கள் பெரும்பாலும் கருத்துக்களை வெளிப்படுத்த போராடும் உரிமையை பயன்படுத்த தங்களின் உரிமைகளை கோருவதற்கு முடிவதில்லை என்கிற அச்சம் நிலவுகிறது.
13: என்னை பொறுத்தவரை இது சர்வாதிகாரம் அல்ல, சுதந்திரம். எல் சால்வடோர் மக்களாக நாட்டின் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூலைக்கு செல்லும் போது எங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராத சுதந்திரம் இது. நாங்கள் எங்கள் குடியிருப்பு பகுதிகளை விட்டு வெளியேறவே முடியவில்லை. ஆனால் இப்போது சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறோம்.
3: நம் குரல் எழுப்பாமல் அமைதியாக இருக்கவே இந்த சிறப்பு அதிகார நிலையை தொடர்ந்து அமலில் வைத்திருக்கிறார்கள். அது குறித்த எனது புரிதல் இதுதான்.
5: பேசுவதற்கு அச்சமாக இல்லையா?
3: அச்சமில்லை என்று நான் கூற மாட்டேன். அப்படி கூறுவது பொய்யாகத்தான் இருக்கும். அதேவேளை எனது தற்போதைய சூழல் எனக்கு துணிச்சலை அளிக்கிறது. உண்மையை சொல்வதற்கு தண்டனை கிடைத்தால் அல்லது அவர்கள் வந்து என்னையும் அழைத்துச் சென்றால் அப்படியே ஆகட்டும். என் மகனை ஏற்கனவே இழந்துவிட்ட என்னிடமிருந்து அவர்கள் இனி எதைத்தான் பறித்துவிட முடியும்?
5: பல தசாப்த கால அமைதியின்மைக்கு பிறகு எல் சால்வடோர் நாடு வன்முறை நிறைந்த கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேற விரும்புகிறது. ஆனால் அமைதியாக இருக்கும் எரிமலையை போல பழைய பதச்சங்கள் இன்னும் மறைந்திருக்கின்றன. அவை எப்போது மீண்டும் வெடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது.
0: தொடர்ந்து நடப்பாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு பிரான்சை சேர்ந்த ஹென்றி பீகன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகிய 2 விஞ்ஞானிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். வேதியியலில் புதிரான கண்ணாடி பிம்ப மூலக்கூறுகள் குறித்த ஆய்வுகள் மற்றும் தீர்வு முயற்சிகளுக்காக இருவருக்கும் இந்த உயரிய பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி பிம்ப மூலக்கூறுகள் எனப்படுபவை பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒன்றன் மீது மற்றொன்று கச்சிதமாக பொருத்த முடியாத மூலக்கூறுகள். இத்தகைய மூலக்கூறுகளின் புதிரான வேதிவினைகளுக்கு தீர்வு காணும் ஆய்வுகளில் இரண்டு விஞ்ஞானிகளும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கியுள்ளார்கள். இத்தொடர்பாக வேதியியலுக்கான நோபல் குழுவின் தலைவர் ஹெய்னர் லின்கே கூறுகையில், ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நிலவிய வேதிவினை சார்ந்த புதிருக்கு ஹென்றி ககன் மற்றும் கென்சோ சோய் ஆகியோரின் ஆய்வுகள் தீர்வாக அமைந்துள்ளன. அதாவது மூலக்கூறுகளின் நேரியல் தன்மை எவ்வாறு தன்னிச்சையாக உருவாகிறது என்ற புதிருக்கு இருவரின் ஆய்வுகளும் தீர்வை வழங்கியுள்ளன. இவர்கள் உருவாக்கிய வேதிவினைகள் பிரமிக்க வைப்பவை என்று குறிப்பிட்டார். 95 வயதான ஹென்றி பி ககன் பிரான்சில் பிறந்தவர். பிரான்சின் ஒர்சேவில் உள்ள பாரிஸ் சுட்பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றியவர். ஜப்பானில் பிறந்தவரான கென்சோ சோய் டோக்கியோ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். கடந்த ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. தர்வநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் அந்த தீர்ப்பை பாராட்டுகிறார்கள். வெப்பநிலையை கூட்டும் கரிம வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வழிகளை உள்ளூர் திட்டமிடல் பிரிவு கருத்தில் கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மவுண்ட் பிளசன் நிலக்கரி சுரங்கத்தின் பணிகளை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நீடிக்க மச் எனர்ஜி நிறுவனம் விரும்பியது. ஆனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை எடுத்து கூறி சுற்றுப்புற ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்திருந்தார்கள். சுரங்க விரிவாக்க திட்டம் சுற்றுச்சூழலுக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான எந்தொரு ஆதாரமும் இல்லை என்று மச் எனர்ஜி நிறுவனம் வாதிட்டது. ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதை ஏற்கவில்லை. நிறுவனத்தை எதிர்த்து பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தியிருந்தது. அமெரிக்காவில் 2 முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக் தற்போது சுய நினைவுடன் இருக்கிறார் என்றும் அவர் பேசுகின்ற நிலையில் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனாலும் அவரது உடல்நிலை குறித்து இன்னமும் தெளிவான விவரங்கள் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். 50 வயது பைக் தனது காதலருடன் சேர்ந்து 19 வயது பெண்ணை அடித்துக் கொன்றார். அப்போது அவருக்கு வயது 18. அந்த குற்றத்துக்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பென்டோ பார்பிட்டல் எனப்படும் நச்சு ஊசி 2 முறை செலுத்தப்பட்ட போதிலும் அவர் உயிர் பிழைத்தார். மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட அவருக்கு உயிர்காப்பு சிகிச்சை வழங்கப்பட்டது. அவருக்கு தற்போது தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்படுகிறது. அவரது மரண தண்டனையை ஆயுள்தண்டனையாக மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை முயற்சி தோல்வியில் முடிந்ததால் டெனிசியின் வேறு எந்த மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று மாநில ஆளுநர் அறிவித்தார். சம்பவத்தை தொடர்ந்து மாநில சிறைச்சாலை தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்த நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30 முதல் 50 விழுக்காடு வரை குறைக்குமாறு தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரின் முட்டை விநியோகத்தில் 15 விழுக்காட்டுக்கு குறைவாகவே தாய்லாந்திலிருந்து வருகிறது. மலேசியா, இந்தோனேஷியா, உக்ரைன் உட்பட 10 அதிகமான நாடுகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அண்மையில் தாய்லாந்து கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சுமார் 3 மில்லியன் கோழிகள் உயிரிழந்து விட்டது. முட்டை விநியோகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தாய்லாந்து 1.7 பில்லியன் பாட், சுமார் 51 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முட்டைகளை ஏற்றுமதி செய்திருந்தது. அதில் 79 விழுக்காடு சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. சீனாவின் ஹானான் மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு உதித்தது ஒரு வணிக யோசனை. குடியிருப்பு பேட்டை ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட 200 கார் நிறுத்துமிடத்தை அவர் வாங்கினார். பிறகு அங்குள்ள குடியிருப்பாளர்களிடமே அவற்றை வாடகைக்கு விட்டார். அத்தனை கார் நிறுத்தும் இடங்களையும் வாங்க அவர் செலவு செய்தது 14 மில்லியன் யுவான், அதாவது 2 மில்லியன் டாலர். தேவைப்படுவோருக்கு போதுமான இடங்கள் கிடைக்கவில்லை. குடியிருப்பாளர்கள் வழக்கு தொடுத்து அந்த பெண்ணை நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். சம்பவம் சாங்சா நகரில் நடந்தது. குடியிருப்பு பகுதியில் இருந்த கார் நிறுத்தும் இடங்களில் 40 விழுக்காட்டை அந்த பெண் வாங்கியிருந்தார். சொத்து மேம்பாட்டாளருக்கு பண சிக்கல், பெண்ணின் வினோத கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். கார் நிறுத்தும் இடங்களை இருமடங்கு கட்டணத்தில் வாடகைக்கு விட்டார். சில இடங்களை விற்கவும் அவர் முற்பட்டார். இறுதியில் பிரச்சனையை தீர்க்க அரசாங்க அதிகாரி அழைக்கப்பட்டார். அவருடைய முயற்சியும் பலனின்றி போனது. வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. தீர்ப்பு அந்த பெண்ணுக்கு சாதகமாக அமைந்தது. குடியிருப்பாளர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சொத்து மேம்பாட்டாளர் கார் நிறுத்தும் இடங்களை விற்பனைக்கு விட்டபோது வேறு யாரும் அவற்றை வாங்க முன்வரவில்லை என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இங்கிலாந்தின் கிளாஸ்டர் நகரில் உள்ள கிளாரன்ஸ் வீதியில் துணியின்றி வீதியில் உலாவி பொதுமக்களை கட்டியணைக்க முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் 40களில் வயது மதிக்கத்தக்க அந்த நபர் விசித்திரமான மற்றும் குழப்பமான முறையில் நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த சம்பவம் குறித்து போலீசார் தெரிவிக்கையில் அந்த நபர் நிர்வாணமாக வீதியில் ஓடியதை அடுத்து பொதுமக்களில் ஒருவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். அந்த நபர் சில கணங்கள் ஜீன்ஸை அணிந்து பின்னர் மீண்டும் அதை கழற்றி எறிந்துள்ளார். மேலும் அந்த வழியாக சென்றவர்களிடம் நெருங்கிச் சென்று அவர்களை தொட்டு தழுவ முயன்றிருக்கிறார். ஒரு கட்டத்தில் கிங்ஸ் வாக் ஷாப்பிங் சென்டருக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் வந்து நின்ற அவர் வாகன போக்குவரத்துக்கு இடையூறாகவும் வீதியின் நடுவே நடந்துள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு காரணமாகவே அவர் இவ்வாறு நடந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுவெளியில் ஆபாசமாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதோடு மேலதிக விசாரணைகள் முடியும் வரை அவர் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது அந்த நபரிடமிருந்து துஷ்பிரயோகத்தையோ அல்லது கஷ்டங்களையோ எதிர்கொண்ட பொதுமக்கள் எவராயினும் உடனடியாக தங்களை அணுகி தகவல் வழங்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இன்னும் 6 மாதங்களில் ஆயுள் முடிகிறது என்றும் அதற்குள் சிகிச்சை எதுவும் வழங்க முடியாது என்று கூறப்பட்டதாகவும், ஆனால் ஒரு முன்னோடி சிகிச்சைக்கு பின்னர் புற்றுநோயிலிருந்து முழுமையாக விடுபடுகின்றீர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். பிரிட்டனைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு இப்படித்தான் நடைபெற்றது.
20: அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தேன். எனக்கு அதிக காலம் இல்லை, ஒரு வருடத்திற்குள் இறந்து விடுவேன் என நினைத்தேன்.
21: 6 மாதங்களுக்கு முன்பு கரோலினுக்கு சினைப்பை புற்றுநோய் கண்டறியப்பட்டது. தாமதமாக கண்டறியப்பட்ட நிலையில் அதன் 4ஆம் நிலை என்ற உச்சக்கட்டத்தை முற்றியிருந்தது.
20: எனக்கு சினைப்பையில் புற்றுநோய் இருந்தது. அது கல்லீரல் மற்றும் நுரையீரலிலும் பரவியிருந்தது. என் உடலின் பல பாகங்களிலும் புற்றுநோய் பரவியிருந்தது.
21: ஆரம்பத்தில் அந்த புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்றும் மருத்துவர்களால் பெரிய அளவில் எதுவும் செய்ய இயலாது என்றும் அவரிடம் கூறப்பட்டது.
20: முற்றிலும் நம்பிக்கையற்றதாகவே தோன்றியது.
1: சிறிய அளவிலான மீதமுள்ள கட்டிகளை மட்டுமே அவர்கள் கண்டறிந்தனர்.
21: கரோலினின் உடல் ஹீமோதெரப்பியின் தொடக்க கட்ட சிகிச்சைக்கு மிக சிறப்பாக எதிர்வினையாற்றியது. எனவே அவரது புற்றுநோய் கட்டிகள் அகற்றப்பட்ட பிறகு சூடேற்றப்பட்ட ஹீமோதெரப்பி மருந்தை உடலுக்குள் செலுத்தும் ஒரு முன்னணி சிகிச்சையை மேற்கொள்ளுமாறு அவரது மருத்துவர் பரிந்துரைத்தார். இந்த செயல்முறை ஹைபெக் என்று அழைக்கப்படுகிறது.
1: ஹைபெக் என்பது ஹீட்டட் இன்ட்ரா பெரிட்டோனியல் கீமோதெரப்பி என்பதன் சுருக்கம். அறுவை சிகிச்சையை முடித்து புற்றுநோய் பாதித்த பகுதிகளை முழுமையாக அகற்றிய பிறகு வயிற்றுக்குள் ஒரு திரவத்தில் கீமோ

0: விட்டது என்று அர்த்தமில்லை. அது வாழ்க்கையை மாற்றலாம், ஆனால் இப்போது இருக்கும் நவீன சிகிச்சை முறைகளால் எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்பதையே என் கதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன்.
1: என விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா அணித்தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார்.
2: இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணித்தலைவர் பதவியிலிருந்து தனஞ்சய டி சில்வா விலகியுள்ளதை அறிக்கையொன்றின் ஊடாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் அடுத்த அணித்தலைவர் யார் என்பது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தனஞ்சய டி சில்வா தொடர்ந்தும் சகலத்துறை வீரராக இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: 19 வயதுக்குட்பட்டோருக்கான யுத் டெஸ்டின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. இந்தியாவின் T20 கேப்டன் சிரியோஸ் ஐயர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி தனது உச்சபட்ச இடத்துக்கு வந்திருக்கிறார். ஒருநாள் தரவரிசையில் இந்திய கேப்டன் ஷுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நடிக்கிறார். இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி 8 இடங்கள் முன்னேறி 46 இடத்தை பிடித்திருக்கிறார். பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, தரண் மன்னின்பள்ளி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். சீன ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் போலந்தின் இகா சிவியடெக், சீனாவின் கிந்தன் ஜெங் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். அமெரிக்காவின் கோகோ காப் தோல்வி கண்டு வெளியேறினார். உலக சாம்பியன் ஸ்பெயின் கால்பந்து அணி நேஷன் லீக்கில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 4 லீக் போட்டியிலும் வென்று அசத்தியுள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதியில் இடம் பிடித்துள்ளது. இந்த போட்டியில் குரேஷிய வீரருக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் ஆர்சனல் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக மைக்கேல் ஆர்டேவாவுக்கு 2030 ஆண்டு வரை ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியுர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக TRT தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 370.54 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.45 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.65 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.74 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 397.03 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.15 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.78 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.83 ரூபாய். கேட்டது TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: தமிழிது என்றும் மொழிகள் நீங்கள் கேட்பது
1: டிஆர்டி தமிழ் ஒலி
0: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம்.

0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே இங்கே வானிலைகளிலே இன்றைய இந்திய கண்ணோட்டத்துக்காக நமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
1: வணக்கம்.
0: அதாவது தமிழகத்திலே தேர்தல், இடைத்தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் சில பகுதிகளிலும் நடத்தப்பட்டிருப்பதான தகவல்கள் வந்திருந்தன. இந்த தேர்தல்களின் ஊடாக ஆட்சியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா?
1: புதிதாக ஆட்சியில் அமர்ந்த தமிழக வெற்றி கழகம், விஜய் முதலமைச்சர், இது ஒரு 50 ஆண்டு கால வரலாறுகளை மாற்றி அமைத்திருக்கிறது. திமுக, அண்ணாதிமுக, அண்ணாதிமுக, திமுக இப்படி மாற்றி மாற்றி 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு 77 வரை திமுக ஆட்சி, முதலமைச்சர் கருணாநிதி அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சர், எம்ஜிஆருக்கு பிறகு 87 மீண்டும் கருணாநிதி முதலமைச்சர், 89, 91, 91, 96 ஜெயலலிதா, ராஜீவ் காந்தி மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா மிக பெரும்பான்மையான வெற்றியோடு அதிமுக ஆட்சி அமைத்தது. அதிமுக ஆட்சியில் வளர்ப்பு மகள் சுதாகரன் திருமணம் தமிழக மக்களை முகம் சுழிக்க வைத்து அதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வந்தது 96, 2001. 2001, 2006 மீண்டும் அதிமுக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதாவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த 2006, 2011, 2011 மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர், அவர் மரணமடைகிற 16 தேர்தல் முடிந்து 6 மாதத்தில் மரணமடைந்து விட்டார். மீண்டும் அதிமுக எடப்பாடி முதலமைச்சர், எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பிறகு மீண்டும் திமுக முதலமைச்சர். இப்படி மாறி மாறி ஏறக்குறைய 67 முதல் 2026 வரை, இது ஒரு 26 ஏறக்குறைய 55 ஆண்டு காலம், 2 வருடத்தில் கட்சியை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யாத விஜய் அவர்களை தமிழக மக்கள் 1,75,00,000 வாக்குகள், வேட்பாளர் யார் என்று தெரியாது, அவர் என்ன சாதி என்று தெரியாது, எனக்கு சாதி ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில், அவர் என்ன சமூகம் என்று தெரியாது, ஆனால் வேட்பாளர் வெற்றி பெற்று அமைச்சரும் ஆகிவிட்டு இருக்கிறார்கள். ஒரே காரணம், திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பின் மூலம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் வைத்து மக்கள் அழகு பார்த்தார்கள். 1,75,00,000 பேர் வாக்களித்தார். இப்பொழுது அந்த அதிகாரம் மடை மாற்றப்பட்ட பிறகு அந்த அதிகாரத்தை எப்படி இறக்குவது, திமுக அதிமுக இரண்டு பேரும் மாறி மாறி மீண்டும் அதிகாரத்தை 5 ஆண்டு காலம் கழிச்சாவது திமுக கட்டுப்பாட்டுக்குள் வருமா, அல்லது அதிமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருமா, அல்லது இரண்டு பேருடைய கட்டுப்பாட்டுக்கு வராமல் மீண்டும் விஜயே முதலமைச்சர் ஆவாரா, இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாவேக்கா ஆட்சி அமைந்ததற்கு பிறகு.
0: இதற்கு காரணம் சொல்லுகின்றார்கள், இந்த வெற்றிக்கான காரணத்துக்கு அடிப்படை காரணமாக இருப்பதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தான் புதிய ஆட்சியாளர்களை வெற்றியாளர்களாக கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார்களே.
1: இதெல்லாம் வெற்று கணக்கு, வெற்று கணக்கு. அதாவது இந்தியா முழுக்க 14 கோடி பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் எஸ்ஐஆர். ஆனால் இப்படி நீக்கப்பட்ட 14 கோடி பேரும் ஆர்எஸ்எஸ் பார்வையில் அவர்கள் தலித்துக்கள், கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள், இப்படி பாஜகவுக்கு வாக்களிக்காத, பாஜக சிந்தனை அற்ற சிறுபான்மை சமூகங்களுடைய வாக்குகள் தான் பறிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த சிறுபான்மை சமூகம் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும், மைக்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு நிலம் சொந்தம் கிடையாது, குடியிருக்க வீடு சொந்தம் கிடையாது, அதே போல அவர்களுக்கு சொத்துடைமைவாதிகளும் அல்ல. இப்படி இடம்பெயர்ந்து கொண்டிருப்பவர்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க முடியாது என்பதுதான் அந்த படிவம் 6. அவர்கள் 5 வருட காலம் நிரந்தரமாக குடியிருந்த அந்த குடியிருப்பை நிரூபிக்க வேண்டும். ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் இடம் மாறுகிற பல குடும்பங்கள் இந்தியாவில இடம் மாறிக்கொண்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த வகையில்தான் இவர்களுடைய வாக்குகளைத்தான் பாஜக பறித்திருக்கிறது.
0: சென்னையிலேயே 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்களே.
1: 14 லட்சம் வாக்காளர்களும் தலித்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்ட சமூகம் தான். இந்த சமூகம் பாஜக கூட்டணிக்கு எந்த காலத்திலும் வாக்களிக்காது என்பதுதான் இவர்களுடைய நீண்ட கால திட்டம். ஆனால் தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துக்கள். 8 தலித் அமைச்சர் தாவேக்கா ஆட்சியில் இப்ப அதிகாரத்தில் அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒடுக்கப்பட்ட சமூகம், அதாவது பல்லர்கள், பறையர்கள், அருந்ததியர்கள், இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த தாவேக்கா அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்பொழுது எஸ்ஐஆரில் இவருடைய பெயரெல்லாம் விடுபட்டு இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய அந்த மக்கள், விஜய் அவர்களே இதுவரை விஜய் என்ற பெயரை போட்டுக் கொண்டிருந்தார், இப்பொழுது ஜோசப் விஜய். நான் ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதி, எனக்கு ஒடுக்கப்பட்ட தலித்துகள், பல்லர்கள், பறையர்கள், அருந்ததியர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய பிரதிநிதி என்பதை காட்டுவதற்காகத்தான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் என்று அவர் தன்னை போட்டுக் கொள்கிறார். ஆதலால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எஸ்ஐஆரில் இந்த வாக்கு பாதிப்பு என்பது முழுதாக அது திமுகவுக்கு அந்த வாக்குகள் போவது தடுக்கப்பட்டிருக்குமே தவிர தாவேக்காவுக்கு போவது தடுக்கப்படவில்லை. முழுதாக தலித் மக்கள், கிறிஸ்துவ மக்கள், அருந்ததியர் மக்கள் இப்படி அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் தாராபுரம்,
0: நீங்கள் இப்படி சொன்னாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர்கள் வாக்களித்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற்றவர்களைத்தானே அவர் உள்வாங்கி இருக்கிறார். அதே அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாக எப்படி கருத முடியும்?
1: தமிழக வெற்றி கழகத்திற்கு
0: திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றவர்களைத்தானே அவர் உள்வாங்கி இருக்கிறார். அந்த வாக்கு வங்கியைத்தானே அவர் திருடி இருக்கிறார்.
1: திமுக அதிமுக வாக்கு வங்கி திருடப்படவில்லை. அது விஜய், விஜய்க்கு திமுக அதிமுக எதிர்ப்பு தான் விஜயை இன்றைக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து கூட்டணி கட்சிகள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறார். இது திமுக வாக்குகளை திருடியதாகவோ, அதிமுக வாக்குகளை திருடியதாகவோ, கம்யூனிஸ்ட் வாக்குகளை திருடியதாகவோ, காங்கிரஸ் வாக்குகளை திருடியதாகவோ இதில் குறிப்பிடவே முடியாது. இந்த வாக்கு வங்கி 1,75,000 பேர், அதாவது 35% வாக்கு வங்கி முழுதாக விஜயை ஆதரித்திருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். விஜயின் பக்கம் அந்த விசில் சின்னத்தை வாக்கு இயந்திரத்தில் உடைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் விசில் சின்னத்தை அழுத்தி அழுத்தி அழுத்தி விசில் சின்னம் தமிழ்நாட்டிற்குரிய ஏறக்குறைய 1,000,000,000 அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள விசில் சின்னம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்கு திருடியதுமில்லை, வாக்கு திருடப் போவதும் இல்லை. இந்த திமுக அதிமுகவுடைய ஊழல் அரசாங்கம், லஞ்ச லாவண்யம், இந்த இதை சட்டம் ஒழுங்கு, சமூக சீர்திருத்தம், கனிம வளம் திருட்டு, மின்சார வெட்டு, இப்படி எங்கு திரும்பினாலும் தமிழ்நாடு மிகப்பெரிய கடல் சுமைக்கு தள்ளியது திமுக ஆட்சியில். அத்தனை பேர் செந்தில் பாலாஜி, கே என் நேரு, சேகர் பாபு, இப்படி 50 தலைவர்கள் 5,00,000 கோடியை தமிழ்நாடு அரசு கிஜானாவில் கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடி ஆட்சியில் இறங்குகிற வரை 5,00,000 கோடி தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆண்டு 5 காலத்தில் பத்தரை லட்சம் கோடி கடன். அப்ப 5.5 லட்சம் கோடி இவர்கள் உலக வங்கியிலே கடனை வாங்கி இவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு பாலம் விழுப்புரத்து அருகிலே காட்டாற்று வெள்ளத்திலே கட்டு 3 மாதத்தில் அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. 18 கோடி ரூபாய் பாலம். இதையெல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஊழல் ஆட்சிக்கு, லஞ்ச லாவணி ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வேட்பாளர் முகத்தையே பார்க்காமல் பல இடங்களில் வேட்பாளர்கள் தாவேக்கா வேட்பாளர்கள் பணத்தை கட்டு காசை கட்டிவிட்டு வீட்டிலே படுத்து தூங்கியவர்கள் எல்லாம் அதிகாரிகள் தட்டி எழுப்பி நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்கி கொண்டு போங்கள். இப்படி மிகப்பெரிய எழுச்சி, இது தலித் மக்களுடைய எழுச்சி என்றுதான் கூற வேண்டும். இது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இப்பொழுது இடைத்தேர்தலில் நின்ற தாராபுரம் சத்யபாமா பேசியதாக ஒரு வீடியோ பரபரப்பாக போல் 31 கோடி ரூபாய் நான் கடந்த தேர்தலில் அதிமுகவில் வெற்றி பெற்று வெற்றி பெறுவதற்கு செலவு செய்தேன் என்ற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறார். அப்போ 30 கோடி என்றால் 234 அதிமுக வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்களான 234 கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், ஏற குறைய கிட்டத்தட்ட 500 சட்டமன்ற வேட்பாளர்கள் திமுக அதிமுகவில் களத்தில் நின்றிருக்கிறார்கள். அவர்கள் குறைந்தபட்சம் 30 கோடி ரூபாய் தாராபுரம் அதிமுகவில் வெற்றி பெற்று இப்பொழுது தாவேக்காவில தேர்தல் களத்தில் இருக்கிற சத்யபாமாவுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் 31 கோடி ரூபாய். அப்போ 500 அதிமுக திமுக வேட்பாளர்கள் 31 கோடி × 500 = 468. இப்படி பார்த்தால் ஏறக்குறைய 15,000 கோடி ரூபாய் கள்ளப்பணம், மக்களிடம் கொள்ளையடித்த நொல்லப்பணம், லஞ்சப்பணம் வாக்காளர்களுக்கு 2,000 கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி வாக்காளர்களுக்கு 2,000 234 தொகுதியில் அதிமுக திமுக 468 வேட்பாளர்கள் செலவு செய்த பிறகு பணத்தை வாங்கி கொண்டு விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையாகவே ஜனநாயகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இப்பொழுது இந்த 5 மாத காலத்தில் லஞ்ச லாவணிய ஊழல் பழனியில 100 கோடி ரூபாய், அது பத்திரப்பதிவு கோயில் நடத்தி விட்டு, இப்படி 5 மாத காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருந்த பொழுதும் மக்கள் கடந்த காலங்களில இப்படி 15,000 கோடியை செலவு செய்த திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இடைத்தேர்தல் நாளை வருகிறது, நாளை நிலவரம் தெரிய வரும். இதுவரை திமுக அதிமுக வாக்குகளை விஜய் எங்காவது தெரிஞ்சிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. காரணம், இப்போ இடைத்தேர்தலில் மதுராந்தகம் மரகத குமரவேல், தாராபுரத்தில் சத்யபாமா, 2 பேரையும் தெரிஞ்சிருக்கிறார் விஜய், அது ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே போல அதிமுக ஊழல் வேட்பாளர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், கே வி ராமலிங்கம், திருச்சி வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர், இப்படி பல பேரை தேடியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னால் எந்த தொண்டனும் வந்துவிடவில்லை. இவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர அதிமுக தொண்டன், அது எம்ஜிஆர் கட்சி தொண்டன் இரட்டைகளை விட்டு அவன் வெளியேறவே இல்லை. ஆகையால் இந்த 2 வேட்பாளர்களை பொறுத்தவரை இப்போ விஜய் தாராபுரத்தில் ஒரு நாள் பிரச்சாரம் செய்துவிட்டு போய்விடுவேன் என்ற நிலையில் இப்பொழுது 4 நாட்கள் 5 நாட்கள் டீ கடைக்கு போகிறார், போண்டா கடைக்கு போகிறார், புரோட்டா கடைக்கு போகிறார், மார்க்கெட்டில் முருங்கைக்காய் வாங்குகிறார், மாட்டு வண்டி ஓட்டுகிறார். இந்த அளவுக்கு மக்கள் விஜயை இறங்கி வர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாளை வாத ஆட்சி மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சியாக இல்லை என்பதை தவிர வேறு குற்றங்களை சுமத்த முடியாது.
0: இப்ப தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் யார் பக்கம் கூடுதலாக இருக்கிறது?
1: மதுராந்தகத்தை பொறுத்தவரை வள்ளியர் வாக்குகள் தலித் வாக்குகள் அதாவது பழைய சமூக வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதை விட மதுராந்தகம் ஒரு தனி தொகுதி, அதாவது ரிசர்வ் தொகுதி, தலித் தொகுதி. அதுல அதிமுகவில இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மரகதா குமரவேல் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவர். சாதாரண நிலையிலிருந்து இன்று வெளிநாட்டுக்காரர்களை வந்து இறங்குகிற அளவுக்கு கடந்த தேர்தலில் 50 கோடி ரூபாய் செலவு செய்கிற அளவுக்கு மரகதமும் குமரவேலும் ECR அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் யார் நிலம் வாங்கினாலும் யார் இடமிட்டாலும் இவர்களுக்கு கமிஷன் கொடுத்து விட வேண்டும். IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் யாருக்கு நிலம் வேண்டும் என்றாலும் இவர்கள் தான் அந்த கிழக்கு கடற்கரை சாலை சென்னை டு பாண்டிச்சேரி கடற்கரை ஒட்டிய ECR ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் பல பண்ணை வீடுகளுக்கு அறிகுறிகள், பல IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் லஞ்ச ஊழல் வாங்குற அதிகாரிகளுக்கு நிலம் வாங்கி கொடுக்கிற மிகப்பெரிய நில தரகர்கள். ஆக இவரை கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவில். இப்பொழுது அவர்தான் ஆவேக்காவில் நிற்கிறார். ஆகையால் இதுல பாமக அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணியோ அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை வந்து அழைகிறார். ஆகையால் திமுகவில் கடந்த காலத்தில் இவர்களை எதிர்க்க முடியாமல் பல கட்ட தேர்தலில் திமுக தோல்வியடைந்த இந்த தொகுதியில் இப்பொழுது அன்புமணி மனைவி சௌமியா அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கு பாமகவினர் அதிமுகவுக்கு ஆதரவில்லை தாவேக்காவுக்கும் ஆதரவில்லை என்று இந்த நடுநிலையை எடுத்துவிட்டு அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் பாமகவினர் தாவேக்காவுக்கு மறைமுகமாக வேலை செய்தார்கள். வன்னியர் வாக்குகள் அத்தனையும் இப்பொழுது தாவேக்காவுக்கு மனைமாட்டப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கோட்டையனோடு திருப்பூர் பாமக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் செங்கோட்டையர்காரர்கள் வந்து இறங்காமலே பவனி வருகிற காட்சியை பார்க்க முடிகிறது. அப்போ பாமக அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு தாவேக்காவில் அமைச்சராவதற்கு தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறது. அதே போல திருமாவளவன் தலித்து கூட்டணி வைத்திருக்கிற காரியத்தினால தலித்து வாக்குகளும் பாமகவுடைய வன்னியர் வாக்குகளும் சேர்ந்தால் மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேலுடைய காந்தி நோட்டுகளும் உதவியால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தாராபுரத்தில் கள நிலவரம் அப்படி இல்லை. இதே சத்யபாமா கடந்த முறை அதிமுக இரட்டை இலையில நின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய கொங்கு சமூகம், கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் தங்களுடைய சாதி சனமான எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த சத்யபாமாவுக்கு வாக்களித்தார்கள். சத்யபாமா தலித் அதாவது தேவேந்திர கூட வேளாளர் சமூகம், வேளாளர் கொங்கு வேளாளர் சமூகம் எடப்பாடிக்கு துரோகம் செய்து விட்டார். சத்யபாமா இரட்டைக்கு துரோகம் செய்து விட்டார். இரட்டைகளில் வெற்றி பெற்று அதை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியிலே இணைந்து விட்டார் என்று ஓட்டு போட்ட அந்த கொங்கு சமூகம் அந்த தொகுதியில 40% கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் தான். இவர்கள் சத்யபாமாவை தொகுதிக்குள்ளே வரவிடவே இல்லை. செங்கோட்டையிலும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அவரையும் அந்த தொகுதிக்குள்ளே வரவிடவில்லை. நீங்கள் எடப்பாடிக்கு துரோகம் செய்து விட்டீர்கள், கொங்கு முதலமைச்சருக்கு துரோகம் செய்து விட்டீர்கள், ஆகையால் தொகுதிக்குள்ளே வரக்கூடாது என்று அத்தனை பேரும் சுவரெழுத்து இளைஞர்கள் எழுதி வைத்ததை கூட அளித்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. இரண்டாவது பெரிய சமூகம் அருந்ததியர் சமூகம். அருந்ததியர் சமூகம் அதாவது செருப்பு தைக்கிற சமூகம். அந்த சமூகம் MGR இன்றைக்கு மதுரை வீரன் படத்தில் நடித்தாரோ அதிலிருந்து அவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். இப்பொழுது அதிமுகவுக்கு வாக்களிப்பார்களா விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்று ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. அதே போல தேவேந்திர குல வேளாளர் வேட்பாளராக இருக்கக்கூடிய சத்யபாபாவும் தேவேந்திர குல வேளாளர் அதாவது பள்ளர் என்று அழைக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் அது அந்த அவருக்கு வாக்களிப்பதை விட அதிமுக வேட்பாளராக காத்திரை நிற்கக்கூடிய பானுமதி மென்மையானவர். பானுமதி அந்த சமூகத்தோடு இணைந்து இணக்கமாக போகக்கூடியவர். இப்படி பல குற்றச்சாட்டுகள் தாராபுரம் தொகுதியிலே உள்ளாவை வருகிறது. அதே போல இப்போ தாவேக்க வேட்பாளராக இருக்கக்கூடிய சத்யபாபாவின் கணவர் பொன்னிச்சாமி முன்னாள் எம்எல்ஏ 2016-21 காலகட்டத்தில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் எம்எல்ஏ. அவருக்கு அவருடைய இரண்டாவது மனைவி சத்யபாமா, அவருக்கும் இவருக்கும் 25 வயது வித்தியாசம். பலமுறை சண்டை சச்சரவு காவல் நிலையம் வரை சென்று விவாகரத்து வரை சென்று இருக்கிறது. இதையும் அந்த சமூகம் ரசிக்கவில்லை. சத்யபாமா மீது ஒரு பெரிய ஒரு இயற்கையான ஒரு அதாவது அன்பு இல்லை, சாப்ட் நேச்சர் இல்லை. ஆகையால் அதுவும் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கிறது. இப்படி இந்த தொகுதி விஜய் தொடர்ந்து நீங்க 4 நாள் 5 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையை உருவாக்கி இருக்கிறது. உளவுத்துறை சரியாக இதை கண்காணித்து தொகுதி முழுக்க சர்வே எடுத்து விஜயிடம் இந்த தகவலை கொடுத்த பிறகுதான் விஜய் அவர்கள் ஒரு நாள் சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து 4 நாட்கள் அந்த தொகுதிக்குள்ளே சுற்றி வர வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த நிலைக்கு பின்னால் அது மாறி இருக்கிறதா என்பது தேர்தல் முடிவுகள் நாளை 11 மணி 12 மணிக்கு முழுமையாக தெரிந்துவிடும். அதை பொறுத்துத்தான் எப்படி இந்த இடைத்தேர்தல் விஜயனுடைய ஆட்சி அதிகாரத்தை எப்படி கணிக்க முடியவில்லையோ, திமுக அதிருப்தி அதிமுக தான் வரும் என்று அத்தனை பேரும் கணித்தார்களோ, அதே போல இந்த இடைத்தேர்தலையும் கணிக்க முடியாமல் தடுமாற வேண்டி இருக்கிறது. முதலில் தாவேக்கா வெற்றி பெறுமா, அல்லது தாராபுரம் தொகுதியில் அதிமுக 14வது தொகுதியில தாவேக்கா வெற்றி பெறும், ஆக அதிமுகவுக்கு ஒன்று தாவேக்காவுக்கு ஒன்று கிடைக்கும் என்றும் மூத்த சமூக ஆர்வலர்கள் ஊடகவியலாளர்கள் இந்த எக்ஸிட் போல் தேர்தலுக்கு முன்பு கருத்து கணிப்பு கூறுகிறது. அதையும் மீறி பொது தேர்தலில் விஜய் 10 சீட்டு 15 சீட் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவார், 15% வாக்கு வாங்குவார், 20% வாக்கு வாங்குவார் என்பதையெல்லாம் தாண்டி 35% 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கியதை போல இந்த கருத்து கணிப்பும் பொய்யாய் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாராபுரத்தில் தாவேக்கா தோல்வி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
0: சரி, அதை நாங்கள் நாளை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து உங்களுடைய ஊடக சந்திப்பிலே நீங்கள் தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த முதல்வர் விஜயை நடிகர்களை தூண்டிவிடுகிறார் உதயநிதி என்பதை அதை கேட்டு பார்ப்போம். ஆர்வத்தோடு கலந்து சிறப்பித்தமைக்காக நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் பாண்டியன் சார்.
3: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: இந்த இடைத்தேர்தல் மதுராந்தகம் அண்ட் தாராபுரம் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது, போலிங் பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது, அதை நம்ம பேசுவோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான தலைப்போடு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, கோட்டையை குறிவைக்கும் கோடம்பாக்கம் அடுத்தடுத்து களமிறங்கும் ஹீரோக்கள். உண்மையிலே எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த பக்கம் தனுஷ் வந்து கட்சி பதிவு வரைக்கும் டெல்லிக்கு போயிட்டாங்கன்ற தகவல் எல்லாம் வருது. இவங்க எல்லாருக்குமே அரசியல் ஆசை வந்துருச்சா, என்ன நடக்குது? மறுபடியும் கோடம்பாக்கம் தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறதா என்ன?
3: இல்ல, இப்ப கோடம்பாக்கம் ஆள ஆரம்பித்த காலம் 1967
2: எம்ஜிஆர் அண்ணாவா?
3: இல்ல, எம்ஜிஆர் தான் அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கியது. எம்ஜிஆர் தான்
2: 77 அது?
3: இல்ல இல்ல, 67 67 தான் அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு.
2: அண்ணா முதலமைச்சருக்கு எம்ஜிஆர் காரணம்.
3: எம்ஜிஆர் தானே. என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் சண்டை.
2: ஆமா.
3: எதுல சண்டை? படத்துல குடுக்கல் வாங்கல். எம்ஜிஆர் ஒரு கடனை ஏத்துக்கிறார், ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் எம்ஆர் ராதாவுக்கு வேண்டிய தயாரிப்பாளர். படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கும் போது நான் ஜாமீன் தரேன், நீங்க படம் எடுங்கன்னு சொல்றாரு. யார்கிட்ட? தயாரிப்பாளர்கிட்ட. தயாரிப்பாளரும் படம் எடுக்கிறாரு. எடுத்து அதுல ரெண்டு பேரும் சண்டை. அந்த கடனை வந்து எம்ஆர் ராதா ஏத்துக்கிறாரு. நேரம் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் நான் அந்த கடனை ஏத்துக்கிட்டேன், புரொடியூசர் முடிஞ்சு போயிட்டான், நீ அந்த பணத்தை கொடுன்னு கேக்குறாரு. அப்ப ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். வாக்குவாதத்துல டக்குனு துப்பாக்கியில சுட்டாரு.
2: ஓ,
3: இதுதான் ரெண்டு பேருக்கு என்னென்ன காரணம்னா, எம்ஜிஆர் எம்ஆர் ராதா ரெண்டு பேருமே வேறு வேறு கட்சி. எம்ஆர் ராதா காமராஜ் சிஷியன்,
2: காங்கிரஸ்
3: காங்கிரஸ் பெரியார் சிஷியன். ஏன்னா பெரியார் திடல எம்ஆர் ராதா மன்றம்னு இருக்கு. எம்ஜிஆர் திமுக. அப்போ பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு அவருடைய சன்னு மகன் ராதாரவி சொன்னார் என்னன்னா, அவரை சுட்டுவிட்டாங்க. சுட்டவுடனே பதறி போய் இருக்கிறவங்கள கூட்டிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போன பிறகு அங்க இருக்கிற ஆட்கள் பூரா இவரை அடிச்சிருக்கான் உதச்சிருக்கான். யாரு எம்ஜிஆர் இப்ப பாடி காடு ஸ்டெண்ட் மாஸ்டர் இருப்பாங்களா, இந்த அடியை வாங்கிட்டு ரத்தக்கரையோட நடந்து போயிருக்காரு எங்க ராமாவரம் தோட்டத்துல இருந்து. அப்ப இவ்வளவு டிராபிக் இருக்காதுல்ல, ஆட்டோட ஏற்றி ஏறி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரியில அங்க இருக்கிற டாக்டர் ஒரே ரூம்ல ரெண்டு பேருக்கு நடுவுல மறைச்சு ரெண்டு பேரும் படுக்க வச்சிருக்கு. இது வரலாறு. இது எதுக்காக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை திமுக காரன் எப்படி போஸ்டர் சுட்டா, எம்ஜிஆரை சுட்ட காங்கிரஸ் சார், எம்ஜிஆரை சுட்ட காங்கிரஸ் சார், இதுதான் போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க. அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு இந்த போலி வாக்குறுதி தான் யார முதலமைச்சர் ஆக்கியது, அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கியது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அரசியல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கோடம்பாக்கம் கழிவறையில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு காமராஜர் இருந்தார், பெரியார் இருந்தார், கக்கன் இருந்தார், அன்னைக்கு முதலமைச்சரா யார் இருந்தா, பக்தவச்சலர் இருந்தார். இவர்களுக்கெல்லாம் தெரியாத யோசனை, இவர்களுக்கெல்லாம் தெரியாத வியூகம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது, கோடம்பாக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் கழுத்தை சுத்தி கட்டு போட்டுட்டு அது சுருட்ட முடியோட
2: இருக்கு.
3: அதுல இந்த தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் விட்டாங்க காங்கிரஸ் காமராஜர் சுட்டாரு.
2: ஆரம்ப வீரப்பதான்,
3: ஏன்னா அவரு தானே எம்ஜிஆருடைய மூளை. அப்போ கக்கம் போய் சுட்டாரு எம்ஜிஆர்,
2: இல்ல
3: இல்ல காமராஜ் சுட்டாரா,
2: எம் ஆர் ராதா,
3: எம் ஆர் ராதாவும் எம்ஜிஆருக்குமான திரைப்பட சண்டை, குடுக்கல் வாங்கல் சண்டை இதுதான் நடந்தது.
2: இப்ப எதுக்கு இவங்கெல்லாம் அரசியல் களத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க?
3: அது என்ன காரணம்னா,
2: இவங்கெல்லாம் உண்மையில அரசியல் களத்துக்கு வரணும்னு
3: ஆசைப்படுறாங்க.
2: ஆனா அப்படி எதுவும் வெளிப்படையா பேசாம
3: வந்துருவாங்க. ஏன்னா இப்ப தனுஷ் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பதிவு பண்ணிட்டாரு.
2: இல்ல பதிவு பண்றதா செய்தி
3: இருக்காது, டெல்லிக்கு போயிட்டாங்க. அதே போல இவருக்கு யாருக்கு சிம்புக்கு அந்த ஆசை இருக்கு.
2: சிம்பு
3: ஆலோசனை கேட்கிறாரு, நிறைய பேர் ஆலோசனை கேட்கிறாரு. சவுக்கு வீட்டுக்கு போனது இந்த ஆலோசனைக்கு, அலுவலகத்துக்கு போனது இந்த ஆலோசனை தான். சவுக்கு அவர் வீட்டுக்கு போறாரு, அண்ணா இந்த வியூகம், இந்த வியூகம், இந்த தொகுதி இப்படி.
2: எங்க அண்ணா ஆட்சியா நல்லா இருக்கு, அவர் பண்ணட்டுமே சொன்னாரு.
3: அதாவது இது போன்ற திரைப்பட உச்சபட்ச நடிகர்களுக்கு
2: அரசியல்
3: அரசியல் ஆசை துளிர் விட்டுருக்கு. இப்போ விஜய் வந்த பிறகு,
2: விஜய் வந்த பிறகாக, விஜய் ஜெயித்த பிறகாக எல்லாருக்கும்.
3: ஏன்னா கருணாநிதியும் உயிரோடு இல்ல, ஜெயலலிதாவும் உயிரோடு இல்ல, இரண்டு பேரும் உயிரோடு இருந்தா இந்த ஆசையை அவருக்கு முளையிலே கிள்ளி எரிந்து விடுவார். இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஜெயலலிதாவும் அத்தாச்சு செஞ்சாங்க, கருணாநிதி அத்தாச்சு செஞ்சாங்க, யாரும் வந்து விடக்கூடாது. அரசியல் திமுக அதிமுக இரண்டு பேருந்து அரசியல் இருக்கணும். அதை தாண்டி யாரும் அந்த இத நீங்க எல்லா ரகசிய வேலைகளும் அண்டர் கிரவுண்ட் வேலைகள் யார் செய்வா, கருணாநிதி செய்வாரு, ஜெயலலிதாவும் செய்ய. என்ன காரணம், தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது. கருணாநிதியை ஜெயலலிதா ஒழிக்க முடியல, எம்ஜிஆர் ஒழிக்க முடியல, எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கருணாநிதி ஒழிக்க முடியல. இரண்டு பேரும் இரண்டு அமைப்புகளாக மாறிய பிறகு இரண்டு பேருமே மூன்றாவது ஆளாக
2: ஒருத்தர் வரவிடாம.
3: இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு கருணாநிதி மட்டும் இருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா இருந்திருப்பார். யாரு, புஷி, ஆதவ், விஜய், மூணு பேரும் ஒரே சிறையில குண்டா அடைச்சிருப்பாரு. சிரிக்கிறக்கா, சீரியஸா சொல்றேன். நீங்க தமிழ் தேசிய எழுச்சி 2009க்கு பின்னால் நீங்க அது எழுச்சி பெறுகிற பொழுது சீமா என்எஸ்ஐ அடைக்கப்பட்டார் பாண்டிச்சேரி ஜெயில, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். அப்போ இந்த எழுச்சிய மடைமாற்றம் பண்ணாமல் கருணாநிதி பார்த்து கொண்டார்.
2: இன்னைக்கு வந்து கரூர் இஷ்யூ அப்ப அமையர் ஜெயலலிதா இருந்திருந்தா
3: குண்டாஸ் தான்,
2: அவரும்
3: மூணு பேரும் குண்டாஸ் தான், மூணு பேரும்
2: வளர விட்டு இருக்க
3: வளர விட்டு இருக்க. கமலஹாசன் பட்ட பாடு தெரியுமில்ல,
2: நாட்டை விட்டே போறேன்.
3: விஸ்வரூப படத்துல முஸ்லீம் அமைப்புகள் பூரா போய் சினிமா தியேட்டர்ல எல்லாம் என்ன ஆகி போச்சு, சீட்டு கிழிஞ்சு போச்சு. அப்போ முதலாளிகள் பூரா பாத்துறாங்க, நான் என்ன பண்ண முடியும், நீங்க படத்தை போட்டீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. அதோட அந்த படத்தை ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் அத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து கண்ணீர் விட்டான். கொடுத்த காசை திருப்பி கேட்டான் கமல்கிட்ட, கமல சரி இந்த நாட்டை விட்டு நானும் போறேன், இந்த நாட்டில் நான் ரேஷன் கார்டு கேஸ் கனெக்ஷனு ஓட்டுநர் ஐடி ஐடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் நான் சரண்டர் பண்ணிட்டு நான் அகதியா போறேன். இந்த அளவுக்கு ஜெயலலிதா நெருக்கடியை கொடுத்தா
2: இல்ல சார், எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகாக இந்த ஆசை அன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்துச்சு.
3: வரல
2: சார் திரு சிவாஜி கணேசன்
3: இல்ல இல்ல இல்ல, அதாவது சிவாஜி கணேசன் காங்கிரஸ் இருந்தார்.
2: ஆமா
3: காங்கிரஸ்,
2: ஆனால் ஒரு தனி அமைப்பு கட்டமைத்து தானே அரசியல்
3: தமிழக முன்னேற்ற முன்னணி.
2: ஆமா
3: தமிழக முன்னேற்ற முன்னணி, காங்கிரஸ் காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல, அதோட வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப எம்ஜிஆருக்கு தெரியும் இது போனியே ஆகாதுன்னு தெரியும்.
2: ஓகே
3: போனியே ஆகாதுன்னு தெரியும், இது எம்ஜிஆர் தெளிவா இருந்தார். திமுக அண்ணா திமுகவை தவிர இங்க காங்கிரஸே தலையெடுக்க முடியலையே. மூப்பனார இந்திரா காந்தி ஒரு முறை டெஸ்ட் பண்றாங்க, நீங்க தான் சிஎம் கேண்டிடேட் திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக, இத இந்திரா காந்திய பரிசோதித்து பெயிலியரா போச்சு.
2: ஓகே
3: அடுத்து மூப்பனார வந்த பிறகு ராஜீவ் காந்தி இந்த டெஸ்ட் கொடுக்கிறார். எப்போ எம்ஜிஆர் மறைவு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுக ஆதரவோடு இல்ல திமுகவை எதிர்த்து நம்ம முதலமைச்சர் ஆகலான அந்த வாய்ப்பை ராஜீவ் காந்திய மூப்பனார் குழு அது எடுபடல. இது என்ன காரணம்னா திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை ஒண்ணு சேர்த்துக்குவாங்க.
2: அன்கோ
3: அன்கோ
2: அன்கோ போட்டுப்பாங்க. ஆனா விஜய் கிட்ட எப்படி ஏமாந்தாங்க?
3: எப்படி ஏமாந்தாங்கன்னா, நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்க விஜய் கட்சியா ஆரம்பித்த உடனே சீமான கூப்பிடுறாரு, சீமான சந்திக்கிறார்
2: ஐந்து முறை
3: சந்திச்சு என்ன சொல்றாரு, நீயும் திமுக எதிர்ப்பாளர் நானும் திமுக எதிர்ப்பாளர், இங்க ஓட் பேங்க் எல்லாம் எதுல இருக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி
2: அதிகமா இருக்கு
3: அதிகமா இருக்கு. இதுலதான் விஜயகாந்த் வந்தாரு, இதுலதான் வைகோ வந்தாரு, ராமதாஸ் வந்தாரு. அதனால நம்ம ஒரே படத்தை ரிலீஸ் பண்ண 100 நாள் ஓடுறோம், படத்தை
2: ரிலீஸ் பண்றோம் 100 நாள்,
3: படம் எடுக்கும் போதே 100 நாள். இப்ப அதுக்கான சூழல் திமுக எதிர்ப்பு சூழல் சரியா இருக்கு.
2: தமிழ்நாட்டு அரசியல்னாவே திமுக எதிர்ப்பு தான்.
3: ஆமா அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கு, அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கு. சீமா எடுப்பு சாப்பாடு எடுத்துட்டு படுத்து கிடந்தாரு, உதவி இயக்குனரா இயக்குனரா, அவருக்கு 50 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம், ஈழத்துல துரோகம் பண்ணத யாரும் எதுக்கல, தீக்காவே எதுக்கல. இதுங்க
2: அன்னைக்கு சீமானை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கலைஞர் முடக்கதனாலதான் தமிழ் தேசியம் வளராம போச்சு, இல்லன்னா அன்னைக்கு பெரிய எழுச்சி.
3: அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, பெங்களூர் குணான தெரியாம இருக்க முடியாது.
2: பெங்களூர்
3: பெங்களூர் குணா திராவிடத்தாள் வீழ்ந்தோன்னு புக் எழுதுன.
2: ஆமா
3: அதே போல தமிழ் தேசிய மேடைகள் பூரா தமிழ் தேசிய எழுச்சியை உருவாக்கியவர் பேராசிரியர் நெடுஞ்செழிய, சக்குபாய் நெடுஞ்செழிய, நெடுஞ்செழிய ரெண்டு பேரும் அவரு அவரு கடைசி வரை தமிழ் தேசிய பொறியை நீங்க நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டே இருந்தார். கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு பேராசிரியர் ஒரு 70 வயசு, பெங்களூரு குணா திராவிடத்தால் வீழ்ந்தோம், எப்படி திராவிடத்தால் தமிழை வீழ்ந்தான்னு ஒரு புத்தகம் எழுதி பெரிய பரபரப்பாச்சு.
2: சரி
3: ரெண்டு பேரையும் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, கர்நாடக அரசிட்ட பேசுறாரு, ரகசியமா பேசுறாரு. இந்த ரெண்டு கலவுணுகளையும் பயங்கரவாத தடை சட்டத்துல குண்டு வச்சான் அப்படின்னு நடக்க முடியாத ரெண்டு கலவர்களையும் வயது வயோதிகர்களையும் தூக்கி எங்க போட்டார், ஜெயில, பெங்களூர் ஜெயில போட்டார் கர்நாடகி. இது வரலாறு. என்ன காரணம், இந்த தமிழ் தேசிய பொறி ஊதி ஊதி பெரிய பெரும் நெருப்பாக மாறிவிடுவதை தடுத்தவர் கருணாநிதி. சரியா, அதே போல சீமான என்எஸ்ஏல போட்டது எங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாண்டிச்சேரியில கருணாநிதி. இப்போ கருணாநிதி இல்ல, சீமானும் விஜயும் இது ரெண்டு பேரையும் இந்த தமிழ் தேசிய சக்திகள் ஒன்றிணைக்கிறாங்க.
2: ஒண்ணு சேராம போச்சு.
3: அருமை அருமை அருமை. அப்போ நீங்க சீமானை உருவாக்கியது சீமான் அல்ல, சீமானுக்கு பின்னால் பல தமிழ் தேசியவாதிகள் தெரியுமாட்டியல். அப்போ இந்த இரண்டு பேரையும் அதே சக்திகள் தான் ஒன்றிணைக்குது. நீங்க திமுகவுக்கு மாற்றாக நீங்க அந்த திராவிடங்க விஜயகாந்த் கட்சியோட போச்சு, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதோட போச்சு, 2005 ஊத்தி முடியாச்சு. இப்போ சீமான் என்ன என்ன கட்சிக்கு பேரு, நாம் தமிழர், இது திராவிடமே இல்லை. என்ன கொள்கை? திராவிடத்தை அழிப்பது. அடுத்து வந்த தமிழக வெற்றி கழகம், இதுலயும் திராவிடம் இல்லை. அப்போ ரெண்டு தமிழ் தேசியமும் ஒன்றிணைத்தது நிறைய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ரெண்டு பேரையும் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு முடி அஞ்சு செட்டிங் பேசியாச்சு.
2: செட்டிங்ல பயணமாவே போயிருக்காங்க, கார்ல அவர் கார் ஓட்டிருக்காரு விஜய் சீமான் அண்ணா உட்கார்ந்துட்டு. ஆமா, கார்ல பயணம்
3: இப்படி எல்லாம் நடந்தது. இத திமுக ஸ்மெல் பண்ணிச்சு.
2: ஓ,
3: ஸ்மெல் பண்ணி திராவிடம் ஆபத்து, திராவிடத்துக்கு ரெண்டு பேரும் வெடி வைக்கிறாங்க. கன்னி வெடி. என்ன வெடி?
2: கன்னி வெடி.
3: கன்னி வெடி வைக்கிறாங்க. இத எப்படா தடுப்பது? இந்த தடுக்கிற முயற்சியில திமுக எங்க வெற்றி பெற்றதுன்னா சீமானிட வெற்றி பெற்றது. அது வரைக்கும் சீமான் பேனாவை உடைப்பேன், பானாவை உடைப்பேன் இப்படி சொல்லிட்டு இருந்த சீமான் இங்க எங்க திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டார். விஜய, விஜயுடைய வளர்ச்சிய உண்மையாகவே திமுக அச்சப்பட்டது உண்மைதான். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அது சீமானுக்கு வந்தது 7% வந்தது. விஜயகாந்த் எல்லாம் கதை முடிஞ்சுன்னு வச்சுக்கங்க. சீமானுக்கு அதாவது 2009 ஈழ பிரச்சனைக்கு பிறகு திருமாவுக்கு போகல. திருமா இங்க இப்ப சொல்றாரு 2009 சோனியா காந்தி எனக்கு வனத்துறை அமைச்சர் கொடுப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தார், அத கெடுத்தவர் கருணாநிதி.
2: அப்படி சொல்ல, அப்படி சொல்ல, வேற ஒருத்தர் கெடுத்தாரு, அது யாருன்னு எல்லாம் அன்னைக்கு இதயத்திலே கலைஞர் இதயத்துல எனக்கு இடம் கிடைத்ததே சந்தோஷம்.
3: ஆமா, இடம் கிடைச்சது சந்தோஷம். இந்த தலித்துகள் பூரா மலர்ந்து சந்தோஷம். திண்ணியத்துல மலர்ந்துட்டாரு அடிச்சா அதுவும் சந்தோஷம்.
2: திமுகவால் தப்பு நடந்திருக்கு, திமுகவால் எனக்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு வெளிப்படையா சொல்ல முடியாத தலைவர்.
3: அதுதான் காமெடி பீஸ். உன்னா நம்பர் காமெடி பீஸா போயிட்டாரு திருமா. தமிழ்நாட்டுல
2: ஏன் அதை மறைக்கிறாரு?
3: காமெடி பீசுங்க. அதாவது என்னன்னா, தலித் இயக்கங்கள் உண்மையாகவே இயக்கம் தேவைப்படுகிற ஒரே சமூகம் தலித்தும் முஸ்லிம்கள் தான். எங்க? தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு அரசு அரசு நீங்க இரண்டு பேர் மட்டும்தான் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரே இனம்
2: தமிழ்நாட்டு அரசியல்.
3: அரசியல்,
2: அரசியல்.
3: நீங்க வேல்முருகன் கத்திட்டே இருக்காரு, 88,000 ஏக்கராவ நீலகிரி மலையை பூரா இந்த மார்வாடி பயலுக புடிச்சிட்டானுங்க. அங்க 1.5 லட்சம் தலித்துக்கள் என்னவா இருக்கான்? கூலி விவசாயா இருக்கான். நீ கூலி விவசாயினா நீங்க சமதளத்துல வேலை செய்யறவன் வேலை செஞ்சிடலாம் சார்.
2: இல்ல, நீங்க திருமாவை பேசிருங்க அப்புறம் வேல்முருகன். என்ன ஒண்ணுன்னா வரமாட்டேன்.
3: இல்ல, அது இல்ல,
2: உடனே ஜம்ப் ஆயிரு.
3: இல்ல, திருமாவை அது சம்பந்தப்படுறாரு.
2: அப்படியா?
3: எப்படின்னா
2: பேசவே இல்லையா?
3: ஆமா,
2: கேட்கவே.
3: ஆமா, எல்லாம் சம்பந்தமாட்டு தான் வர்றேன்.
2: சரி, திமுகவோட கூட்டணி இருக்கும் போது அது கேட்டிருக்கணும். இப்ப விஜயோட கூட்டணி இருக்காரு, இப்ப அது கேட்கணும்.
3: எப்பவும் கேட்க மாட்டேன், எந்த காலத்தையும் கேட்க மாட்டேன்.
2: என்ன சார் இது?
3: ஆமா, எப்ப
2: அவருதான முத வரிசையில் நிக்கிறாரு?
3: இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. திருமாவை பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாகிகள் அவர் பின்னாடி நிக்கிறான், மக்கள் ஒரு பயம் இல்ல. இப்ப இருங்க, அப்போ நீலகிரியில 1.5 லட்சம் தலித் மக்கள் எங்கிருந்து போனவன்? நீ கிருஷ்ணகிரி, தர்மகிரி, திருவண்ணாமலை, 3-4 தலைமுறைக்கு முன்னாடி எங்க டிஎஸ்டேட்டுக்கு வேலைக்கு போனான். டிஎஸ்டேட்டுக்கு வேலைக்கு போய் அவர்களோட ஈழத்தமிழ அகதியா வந்தான்ல, அவர்கள் யாராவது தலித் தான். இங்க டிஎஸ்டேட்டுக்கு கொழும்புக்கு இலங்கைக்கு போனவன் தலித் மக்கள் தான். மேல் சாதி யாரும் போகவே இல்லை. அப்போ இந்த தமிழ்நாட்டு தலித்துகளும் இலங்கைக்கு போய் திருப்பி வந்த தலித்துகள் தான் 1.5 லட்சம் பேர் இருக்கான். அதனாலதான் ராஜா கரெக்டா அங்க போய் நிக்கிறார் எம்பி சீட்ல, கரெக்டா? அப்போ இப்ப அங்க 88,000 ஏக்கரும் மார்வாடிகளுக்கு இந்த இன்னசென்ட் திவ்யான ஒரு கலெக்டர் அங்க இருந்தாங்க. அந்த அம்மா மகாவீர் பிளான்டேஷனுக்கு 3,000 ஏக்கர் எங்க நடுவட்டத்துல, அதாவது ஊட்டியிலிருந்து கூலூர் போற வழியில நடுவுல இருக்கிறதுக்கு பேர் நடுவட்டம். 3,000 ஏக்கராவ பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கலெக்டரா இருக்கும்போது.
2: இன்னசென்ட்
3: திவ்யா அவன் என்ன பண்றான், மார்வாடி மகாவீர் மார்வாடி பள்ளி கொடுத்து அடிச்சு விட்டான். படிச்சா தாண்டா நீங்க கேள்வி கேட்பீங்க, வழக்கு போடுவீங்க, கேஸ் போடுவீங்க. இது எப்போ எவ்வளவு கொடுமையான சனாதனம் பாருங்க. இது திருமாவுக்கு தெரியுமா தெரியாதா, ரவிக்குமாருக்கு தெரியுமா தெரியாதா, வன்னியரசுக்கு தெரியுமா தெரியாதா, ஆளுநர் ஷானவாஸ் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிக்கு தெரியுமா தெரியாதா
2: அன்னைக்கு?
3: சமூக நீதி துறை இருக்கு, இது சமூக நீதியே கிடையாது. இந்த வேற எந்த சமூகத்துக்குமான துறை அது கிடையாது. ஏன்னா அது ஆதி திராவிடர் அமைச்சர் இவருக்கு அசிங்கமா இருக்கான், அதனால அதை அப்படி மாத்திட்டாரு. இதுக்குள்ள சூழ்ச்சி அதுதான். நீங்க ஆதி திராவிடர் இல்ல, ஆதி திராவிடர் சொல்லக்கூடாது, ஆதி தமிழர் தான் சொல்லணும். என்பதற்காக வன்னியரசே சமூக நீதி, எந்த சமூகத்துக்கு அது நீதி கிடையாது, ஒரே சமூகத்துக்கான நீதி அது. இவரு அப்படி மேடா மினிக்கு பேசினா மூணு மணி நேரம் பேசணும். அப்போ 1.5 லட்சம் பேர் அங்க என்னவா இருக்கான், பள்ளிக்கூடத்தை இடிக்கிறான் சார். அந்த தலித் மக்கள் படிக்க கூடாது, பள்ளிக்கூடத்தை இடிக்கிறான். அப்ப அங்க யார் இருந்திருக்கணும், இந்த தலித் இயக்கம் அங்க இருந்திருக்கணும். போயிருக்கா
2: இல்ல?
3: யார் போயிருக்கா? வன்னியர் வேல்முருகன் போய் தகராறு பண்றாரு, பள்ளிக்கூடத்தை தரமாட்டம் பண்றான் சார், பள்ளிக்கூடமே இல்ல சார் அங்க. எங்க? அந்த நீலகிரியில எஸ்டேட்டுக்குள்ள பள்ளிக்கூடமே கிடையாது. நீங்க எதுக்கா கட்சி வச்சிருக்கீங்க விசிக்கு? அதுக்கு தலித் மக்களுக்கான இயக்கம் தானே, தமிழ் தேசிய இயக்கம் பிரபாரி எல்லாம் இருக்குது சார்.
2: சோ தமிழ் தேசியம் எழுச்சி பற்றதையும் திமுக மட்டுப்படுத்திருச்சு. அதே போல திருமாவளவன் போன்றவர்கள் தலித் மக்களின் உரிமையை கேட்காமலே விட்டாரு. இன்னைக்கு விஜயோடு இருக்கும் போதும் கேட்க
3: மாட்டேங்கிறாரு. இதை போல இன்னொரு அதிர்ச்சி நடந்திருக்கு. தேவேந்திர குல வேளாளர்கள்,
2: ஓகே,
3: பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, எஸ் ஆர் பாண்டியன் ஒருத்தர், ஒரு இளம் தலைவர்,
2: தெரியும்.
3: ஆமா, இப்ப அந்த மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கா இருக்காரு. இப்ப இவர்கள் எல்லாம் கடந்த அரசுல இயக்கமே நடத்த முடியாம போச்சு. ஏன் நீ கருணாநிதி இருக்கும்போது எப்படி தன்னை மீறி சமூகம் எழுச்சி விட்டு விடக்கூடாது என்பதற்காக கருணை போலீஸை விட்டு அவங்கள பூராத்தையும் கூட்டம் சேரக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கருணாநிதி நுட்பமா யாரை வச்சு பண்ணுவாரு? உளவுத்துறை அதிகாரிகள் வச்சு பண்ணுவார்.
2: சரி,
3: அதே போல ஜெயலலிதாவும் நுட்பமா ராம்குமார் கொலை, ராமராஜ் வழக்கறிஞர் போராடாதனாலதான் அவர் உள்ளே சிறைக்குள்ளே கொல்லப்பட்டார். இப்ப தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி வந்துடக்கூடாது, தலித் எழுச்சி திருமாவளவன் தலைமையில வந்துருச்சு, அதை தன்னுடைய கட்டுப்பாடு வச்சுக்கிட்டார். இந்த ரவிக்குமாரை போன்ற துரோகிகளையும் நீங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கூட்டணியில செல்வாக்க இருக்க யாரு? திருமா.
2: திருமா
3: கூட்டணி கட்சி தலைவர்னா சொந்த தம்பி, அவ்வளவு நெருக்க அந்த அம்மா எது கேட்டாலும் செய்யும். அந்த பொம்பளைக்கு சூழ்ச்சி பண்ண தெரியாது, அந்த பொம்பளை சதி பண்ண தெரியாது. யாரு? ஜெயலலிதா. கோபப்படும் இல்லைன்னா அவனை எங்க உட்கார வச்சிருவான்?
2: உச்சானி.
3: உச்சானில் உட்கார வச்சு, அதே ஜெயலலிதா. அப்போ அந்த தேர்தல்ல ஜெயலலிதா, அதாவது அதிமுக கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க செல்வ பெருந்தகை ரவிக்குமார் எல்லாம். ஆனால் அமைச்சர் ஆட்சி திமுக வந்துருச்சு, வந்த உடனே கட்சியை உடைச்சிட்டு போறங்கிறார். யாரு? செல்வ பெருந்தகை ரவிக்குமார். யார் மூளை? யாரு? கருணாநிதி. உடனே இவர் பயந்துட்டார். யோ, நீ என் கூட வாயா. யாரு? கருணாநிதி. வரலைனா நான் இவங்க ரெண்டு பேரையும் விசிகா வாக்கிருவேன். இவர் என்ன பண்ணாரு?
2: சரண்டர் ஆயிட்டார்.
3: சரண்டர் ஆயிட்டார். நீ அன்னைக்கு ஜெயலலிதா கூட இருந்தா, 2011 ஜெயலலிதா மீண்டும் வந்திருந்தால் அமைச்சரவை இருக்கு. டெல்லியில நீங்க ஜெயலலிதாவை எப்படி வேணாலும் நீங்க ஆபரேட் பண்ணலாங்க. என்ன காரணம்? நம்மோடு இருக்கிறார் ஒரு தலித் தலைவர், மூப்பனாரு தான் இவங்க வளர்த்தி விட்டது. அதையும் கருணாநிதி தான் காலி பண்ணார். இப்படி பல இயக்கங்களை நம்ம சீமானும் விஜயும் 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து லேட்டஸ்டா நடந்து முடிந்து
2: எடுத்தது திமுக.
3: ரெண்டு பேருமே வீரியமா களமிறங்கினா பாதிக்கப்படுறது திமுக தான். ஏன்னா
2: அது தடுத்ததுமே விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சாங்க, ஜெயிச்சிட்டாரு.
3: ஜெயிச்சிட்டாரு. திமுக வர வர வர அதுக்கு பிறகு விஜய் வீரியமா இருக்கிறாரு. சீமா என்ன பண்ணாரு, திமுக அப்படியே விலகி போயிட்டார். இந்த தேர்தல் என்ன சொல்றாரு, நீயே நாம் தமிழருக்கு போடாத, நாம் தமிழருக்கு போடாத, பரவாயில்ல
2: விசிலுக்கு மட்டும் போட்டுறது.
3: என்ன காரணம், யாருக்கு போடு, யாருக்கு போடு சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு போடாதயா, போடாலும் பரவாயில்ல, நீ விசிலுக்கு போட்டுற போட்டுறாத, அடுத்து யாருக்கு போடு, திமுகவுக்கு போடு, சவுண்டை காணா. அப்போ நீ யாரு, யாருடைய ஆளு, கருணாநிதி எத்தனை பேரை விளபேசி வாங்கியிருக்க.
2: அதே திமுக இன்னைக்கு ஆக்டிவா இருக்கு எதிர்கட்சியா, ஆனாலும் விஜய் ஆட்சியை புடிச்சிட்டாரு. இப்ப இவங்க எல்லாம் வராங்கல்ல, இவங்க எல்லாம் தனித்துவமா தானே வராங்க, எந்த திமுகவும் அதிமுகவும் தடுக்கல இல்ல,
3: இவங்கெல்லாம்
2: பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாருமே அரசியல் பேசுறாங்கல்ல,
3: பேசத்தான் செய்வாங்க.
2: அவங்க எல்லாம் தனிச்சா தானே பேசுறாங்க.
3: ஆமா ஆமா, ஏன் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு பின்னால் திமுக.
2: ஏங்க
3: சொல்றத கேளுங்க சார், நீங்க யாரு கட்சி ஆரம்பிக்கிறது, சாதாரண விஷயம் இல்ல சார், பல கோடி ரூபாய் வேணும் சார, பல கோடி
2: ரூபாய். கட்சி ஆரம்பிக்கிறன்னு சொல்ல, அரசியல் பேசுறாரு,
3: அரசியல் பேசுறாரு. நீங்க சீமானும் சிவகார்த்திகேயன், சீமா
2: சேயோன்,
3: சேயோன் நடிக்க போறாங்க, திரைக்கதை வசனம், தியேட்டர், செண்பகமூர்த்தி. யார் செண்பகமூர்த்தி தெரியுமில்ல, ஆயிரம்.
2: ஆனா இப்ப டிவி காட்சி, நீங்க அதையே சொல்ல மாட்டேன்.
3: இல்ல இல்ல, எது டிவி காட்சி,
2: இப்போ இப்ப கவர்மெண்ட் டிவி கவர்மெண்ட்,
3: அது எல்லாருக்குமே தெரியும். நான் தான் சொல்லணுமா, நான் தான் சொல்லணுமா? இல்ல சார், இந்த சேயோன் படத்துக்கான திரை கதை வசனம், பைனான்ஸ், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், பாடல்கள், இசை, எல்லாம் அறிவாலயம், எல்லாம் அறிவாலயம். அப்ப ஆயிரம் திரையரங்கு செண்பகமூர்த்தி கட்டுப்பாடுல இருக்கு, ரெட் ஜெயின் கட்டுப்பாடுல இருக்கு. இத இதெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது, உங்களுக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்கும், நானும் படம் எடுக்க சார் ஆசை சார், நானும் நடிக்கிறேன் சார், நீங்களும் நடிக்கிறோம், உங்களுக்கு எனக்கு அறிவாளர் திரைக்கதை வசனம் பைனான்ஸ் நடிகை நடிகை துணை நடிகை ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா? எனக்கும் கிடைக்காது. யாருக்கு கிடைக்குது, விஜய் எதுக்குறீங்களா? நாளைக்கே கிடைக்கும். விஜய் எதுக்குறீங்களா சார்?
2: ஓ, விஜய் எதுக்குறதுனா திமுக ஹைஜாக் பண்ணி
3: அப்பவே பைனான்ஸ். நீ என்ன படம் எடுக்கிறீங்க, யார் கதாநாயகி சொல்லுங்க, த்ரிஷாவா இல்ல அனுஷ்காவா, யார் கதாநாயகி? உங்களுக்கு படம் போட்டுருங்க. விஜய் எதுக்குறீங்களா? தயாரா இருக்கு திமுக. என்ன காரணம், திமுக இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாறு நீங்க இவ்வளவு சீக்கிரமா ஒரு விஜயால் முடித்து வைக்கப்படும் கற்பனை பண்ணி பார்க்க முடியும்.
2: சரி,
3: இத இத திரைப்படத்தில் நீங்க விஜய் சேதுபதி பிக் பாஸ் சொன்னார்ல,
2: என்ன
3: என்ன சொன்னாரு,
2: தலைவனுக்கான தகுதியுடைய வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தையை
3: பேசிட்டு எல்லாமே எதிர்கட்சி மேல போடுறையா? அப்போ எதிர்கட்சி நல்ல கட்சிங்கிறார், நீ
2: சரியில்லைங்கிற விஜய் சேதுபதி திமுக ஆள் கிடையாது,
3: திமுக சினிமாவே எடுக்க முடியாது, அதனால விஜய் கட்சி ஆரம்பிச்சார்.
2: சார், இப்போ தாவேக்கா ஆட்சி சார், அவங்க
3: ஆட்சி யாரா இருக்கு சார்?
2: சார்
3: இல்ல,
2: அவங்க சினிமாவே அவங்க கண்ட்ரோல்ல,
3: அதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் இல்ல. நீங்க திமுக கட்டுப்பாடுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் உரிமை எடுக்க முடியாது. பத்து விஷ்ணு ரெட்டி வரணும், எத்தனை பஸ் ரெட்டி, பத்து ஆது வரிஜினா வரணும். திமுக எவ்வளவு பெரிய இடம் அது, அறிவாலயம். நீங்க என்ன சாதாரண உடைச்சாச்சு அடிச்சாச்சு, எம்ஜிஆராலே முடியல சார், ஜெயலலிதாவாலே முடியல சார், எவ்வளவு பெரிய. நீங்க ஒரு நேரு ஒட்டுமொத்த காந்தியே அவர்கிட்ட இருக்கு, ஒரு செந்தில் பாலாஜி மூக்குத்தி பூரா அவர்கிட்ட இருக்கு,
2: மூக்குத்தி
3: பூ, ஆமா, கமல் கொலுசு எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, கோயம்புத்தூர் கோல்டு மார்க்கெட்ட வேலு பண்ணிட்டே இருக்கு பாதி செந்தில் பாலாஜி, கோயம்புத்தூர் கோல்டு மார்க்கெட், தமிழ் சவுத் இந்தியா பூரா மூக்குத்தி தங்க நகைசேர் ஆசாரி பூரா எங்க இருக்காங்க, 1.5 லட்சம் பேர் அங்கதான் இருக்காங்க, அதாவது கோல்டு ஸ்மித். இது பூரா யாரு, பாதி வேலு பண்ணிட்டு இருக்கு, பாதி செந்தில் பாலாஜி இருக்கு. இதெல்லாம் பெரிய அரசியல் சார், இதெல்லாம் நீங்க உடைக்க முடியுமா? அது 1-5 வருஷம் ஆகணும் விஜய்க்கு.

0: கருணாநிதி நண்பர்கள் விரோதிகளா? எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார், புருக்லி ஆஸ்பத்திரியில். என்னுடைய பழைய நண்பன், இனிய நண்பன், நாங்க ரெண்டு பேரும் அந்த அம்மா சோறு போட்டு நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த அம்மா வடை சுட்டு கொடுக்க சாப்பிட்டோம், பொங்கல் சாப்பிட்டோம், புளியோதரை சாப்பிட்டோம். சொன்னாரே இல்லையா கருணாநிதி, அவர் அந்த சீட்டை மட்டும் எனக்கு கொடுங்க, கொஞ்ச நாள் இரவலா கொடுங்க, அவர் வரும்போது அந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்றேன். சோபா இப்ப கொடுக்குற மாதிரி சோபா கொடுத்துறேன்னு சொன்னார். மக்கள் நம்பல, எங்க படுத்துக்கிறதுனால எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டோம். அப்போ நண்பன் சொல்லுவதே நம்பி கழுத்தை அறுப்பதற்கு தான். இப்போ இந்த உதயநிதி இந்த இத்தனை பேருக்கு தொடர்ந்து பேசுறார்.
1: யாரு?
0: உதயநிதி, தனுசு, சிவகார்த்திகேயன்,
1: விஜய் சேதுபதி.
0: விஜய் சேதுபதி அத்தனை சினிமா முன்னணி நட்சத்திரங்களுக்கு, ஏன்னா இவங்க வாய்ஸ் கொடுத்தா பெரிய செய்தியாக. இத்தனை பேருக்கும் கட்சி ஆரம்பிங்க, இல்ல சினிமா ஆரம்பிங்க, எந்த உதவி வேணா நான் செய்யறேன். இந்த ஏன்னா அவருடைய அந்த முதலமைச்சர் கனவு கருகிற கூட அது
1: இல்ல. இவங்கெல்லாம் வந்தா அந்த திரைபிம்பம், திரை கவர்ச்சி, அந்த கூட்டம் இவங்க பின்னாடி தான் போகும். உதயநிதி பின்னாடி போகுமா என்ன?
0: உதயநிதி, உதயநிதிக்காக இவர்கள் ஒருங்கிணைத்து, உதயநிதி தான் முதலமைச்சர், சிவகார்த்தியை முதலமைச்சர் கிடையாது. சிவகார்த்தியாயன் முதலமைச்சர் கிடையாது. எம்ஜிஆர் உடைய செல்வாக்கு அண்ணா முதலமைச்சர் ஆனார்ல, எம்ஜிஆர் செல்வாக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆனார்ல, அதே பாலிசி
1: தான்.
0: இத உதயநிதி எதிர, அப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாராம், அப்பா கட்சி உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, முதலமைச்சர் நாற்காலி நான் நீ உட்கார போறதில்ல, நீ தான், நீ உழைச்சாதான் அந்த சீட்டுக்கு வர முடியும்.
1: சரி,
0: தாத்தா கடுமையா உழைச்சார், அவருடைய உழைப்பு நீ ஒரு முன்மாதிரியா ரோல் மாடலா வச்சுக்கோ. அவரு கடைசி வரை ஓய்வறியா சூரியன் உழைச்சிட்டே இருந்தார், தள்ளு வண்டியில போயும் உழைச்சிட்டே இருந்தார். அந்த உழைப்பை நீ ஞாபகம் வச்சுக்க. நீங்க ஒரு மாசத்துக்கு ஒருக்கா, ஒன்றரை மாசத்துக்கு ஒருக்கா இந்த ஐடி விங்கு கூடி, திமுக ஐடி விங் கூடி, இதை அரசியல் எப்படி போக்கஸ் பண்ணலாம், என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து எப்படி இது கொண்டு போகணும், இத அப்பா மகன் ரெண்டு பேரும் தலைமையில ஒரு டாப் இன்டலெக்சுவல் ஐடி விங் இருக்குல்ல, ஒரு 50 பேர் மாசம் ஒருக்க மீட்டிங் போடுறாங்க கடைசி வாரத்தில். அப்போ அவர் சொல்றதே இதுதான், நான் முதலமைச்சர் பதவி பார்த்துட்டேன், துணை முதலமைச்சர், எங்க அப்பா இருக்கும்போது எல்லா பதவியும் பார்த்துட்டேன், இப்ப எனக்கு ஓய்வு, அடுத்து இத உழைக்கணும். எல்லாத்தோடய தொடர்பு கருணாநிதி அதே மாதிரி தான், சின்ன 50 பத்திரிகை அடிக்கிறவங்கிட்டையும் அந்த பத்திரிகையை பார்த்து, எல்லா பத்திரிகையும் கருணாநிதி விட்டு விட்டு கொடுப்பாங்க, ஒரு காப்பி சின்ன பத்திரிகை இருந்தாலும் இப்படி கொடுப்பாங்க, அதை படிச்ச உடனே போன போன்ல வருவார். என்ன காரணம், அந்த பத்திரிகையாளர் கூட 500 பத்திரிகை அடிக்கிறவங்க கூட, 50 பத்திரிகை அடிக்கிறவங்க கூட தன்னை பத்தி எதிராக எழுதியிருக்கூடாது, அவனே தன்னுடைய கட்டுரோல் கட்டுப்பாடு வச்சுக்கணும். இப்படித்தான் கருணாநிதியுடைய உழைப்பு, அந்த உழைப்பை நீ உழைச்சா தாப்பா இந்த சீட்டுக்கு வர முடியும். எதிரி அது அதிகமாயிட்டான். யாரு
1: எதிரி?
0: எதிரி நிறைய கூட்டிகிட்டே போறான். அந்த காலத்துல எதிரியே இல்ல, ஒரே கட்சி எங்களுக்கு அண்ணாதிமுக தான். அதை எப்படி அரசியல் பண்ணணும் தான், எம்ஜிஆர் செத்தா ஜெயலலிதா வந்தது, அந்த அம்மா எப்படி அரசியல் பண்ணணும்னு அவர் காலையில இருந்து சொன்னியுமே முடிவு பண்ணிடுவார். 6 மணிக்கு 7 மணிக்கு முடிவு பண்ணிடுவார். ஜெயலலிதா கொடநாட்டில் இருக்கும்போது அத்தனை பத்திரிக்கை மூட்டை முடிச்சு பேக்கில் கட்டி 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் பிளைட் கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிங்க. இப்பதான் டிவி. அப்போ கொடநாட்டில் அந்த அம்மா தங்கி இருந்த காலத்தில் 2006-11 கொடநாட்டு தான் அந்த மாதிரி இருந்தது. யூடியூப்லாம் வரல, டிவியில செய்திலாம் வராது, எல்லா பத்திரிக்கை ஆங்கில பத்திரிக்கை, தமிழ் பத்திரிக்கை அச்சிட்ட ஒரு ஆசிரியர் செக்ரட்டரியில் ஃப்ரீ காப்பி போடுவாங்கல்ல, அது பூரா பேக்கேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பிளைட்ல எங்க போகும், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கார் ரெடியா இருக்கும் இந்த பேப்பருக்காக. இந்த நேர நமது எம்ஜிஆர், மக்கள் குரல், மணிச்சுடர், எல்லாம் 50 பத்திரிகை 100 பத்திரிகை அடிக்கிற பத்திரிகை தான். இந்த முஸ்லீம் லீக் பத்திரிகை மணிச்சுடர், இந்திய முஸ்லீம் காதர் மீதியின் பத்திரிகை மணி, இது வரைக்கும் எங்க போயிடும்
1: கொடநாடு.
0: அப்போ எல்லாம் பார்த்துட்டு கருணாநிதி என்ன அறிக்கை விட்டுருக்காரு, கருணாநிதி சார்பா என்ன இருக்கு, இத அங்க நம்ம போன்ல சொல்லும், இது நமது எம்ஜிஆர்ல அச்சிடும். இப்படி உழைச்சார். இந்த உழைப்பை நீ செய்தா அந்த நாற்காலி உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கோட்டை விட்டுருவேன்.
1: சோ இவங்க எல்லாம் திமுகவால் இறக்கப்பட்டிருக்காங்க. சரி, விஜய் எப்படி எதிர்கொள்வாரு, இல்ல விஜய் இவங்களை எல்லாம் எப்படி பாக்குறாரு?
0: அதாவது அது பெரிய டிராஜடி, சோகம்,
1: சோகம்.
0: ஏன்னா இப்ப விஜயனுடைய வாரிசா திரைப்படத்துறையில, திரைப்படத்துறையை கண்காணிப்பதற்கு ஆளே இல்லை.
1: ஓகே,
0: ஜெகதீஷ் பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி விஜய்கிட்ட சேர்ந்தவர்கள் குடும்பமே கூட்டிச்சவரா போச்சு. குடும்பம் பிரிஞ்சது காரணமே ஜெகதீஷ் பழனிசாமி.

0: இப்போ அடுத்த ஆதன் பண்டிட்டு கூடவே இருக்க,
1: ராதன் பண்டிட்டுங்க,
0: ராதன் பண்டிட், ராதன்
1: ஆதன்,
0: ஆதன் டிவிக்கு வந்தே ஆதன் ஆயி போச்சு,
1: ஆதன் பண்டிட் நம்ம ரெண்டு பேரும்
0: தான். ஆமா ஆமா, அப்ப பில்லி சூனியம் வந்த ஒண்ணுமே சேரவே மாட்டேங்குது, இதுக்கு மேல ஒண்ணு வரவே பிரேக் பிடிக்காம போயிட்டு இருக்க
1: உங்க வண்டி.
0: அப்போ
1: அப்பப்போ உங்க வண்டியை நான் வேற கடன்
0: கேட்டுக்கேன். இப்போ இந்த ராதன் பண்டிட்டு விஜயோட இருக்க,
1: விஜய் அவரோட
0: இருக்காரு, அவரு தாங்க. இப்போ நீங்க ஜெயிலுக்கு போனார்ல, உங்களுக்கு சிறை தோஷம் இருக்கு, உங்களுக்கு 18 பக்கம் 18 குரு, 22 பக்கம் ராகு, கேது போய் சைட்ல பாக்குறான், கேது முன்னாடி பாக்குறான், அதனால சிறை தோஷம் இருக்கு. நீங்க போய் உள்ள போயிட்டு வந்துருங்க, விசிட். இது இதெல்லாம் மூளை யாரு?
1: ராதன் பண்டிட்,
0: ராதன் பண்டிட், வடக்க சூளம், தெக்க சூளம், இதெல்லாம கணு. ஏன்னா நிறைய பேர் அங்க செக்ரட்டரியில பாத்துருக்காங்க, சாரி தலைமைச் செயலகத்திலயும் வீட்லயும் பாக்குறாங்க, ராதன் பண்டிட்.
1: சரி, அவருக்கு எதுவும் பொறுப்பு வேற கொடுக்கல,
0: பொறுப்பு அவரே முழு பொறுப்பு இருக்காருங்க, முழு பொறுப்பு. அப்போ சிறைத்துறையில் அவருடைய பிரதிநிதி, அவருடைய ஆளுமை இல்ல,
1: வாரிசு இல்ல,
0: வாரிசு இல்ல.
1: சரி,
0: அப்ப இது யாருக்கு பிளஸ்ஸா போயிச்சு?
1: இவங்களுக்கெல்லாம்,
0: இவங்களுக்கெல்லாம் பிளஸ்ஸா போயிச்சு.
1: சரி,
0: இப்ப இந்த அதிகார மையம் என்பது எம்ஜிஆர் எப்பவுமே முதலமைச்சர் ஆன பிறகும் சினிமா துறை அதோட கட்டுப்பாடு வச்சிருந்தாரு.
1: சரி,
0: எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு கருணாநிதி என்ன பண்ணாரு, திரைத்துறையில கட்டுப்பாடு வச்சு. அத்தனை பேரும் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, விஜயகாந்த் பாராட்டு எடுத்தாப்போ அவர் சினிமா துறை விட்டே விடவே இல்லை. ஆனா விஜய்க்கு வாரிசே இல்லை. ஜெகதீஷ் பழனிசாமி வேற தொழிலுக்கு போயிட்டார், வேற தொழிலுக்கு போயிட்டார். அதனால ஜெகதீஷ் பழனிசாமி இப்ப என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஒரு படத்தை போட்டு மகனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கணும்.
1: ஜேசன் சஞ்சய் பண்றாரு, அதை பண்றாரு.
0: அது யார் பண்ணது? நீங்க சங்கீதா யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்துக்காரரான வெளிநாடுகளில் பல கோடிகளை பதுக்கிட்டு தப்பி ஓடி இப்ப லண்டன்ல ஒளிஞ்சிருக்கிற லைகா சுபாஸ்கர் வச்சு அந்த படம் எடுக்குது யாரு?
1: இதுக்கும் முதலமைச்சர் விஜய்
0: தொடர்பே இல்ல, தொடர்பே இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட், ரெட் ஜாயிண்ட் மாதிரி, இது கிரீன் ஜாயிண்ட், கிரீன் ஜாயிண்ட் போட்டு இன்னொரு 3 படம் விட்டுருக்கணும். யாரை போச்சு? ஜேசன் சஞ்சய் வச்சு 3 படம் விட்டுருந்தா விஜயனுடைய அந்த சினிமா கிளாமரு குறையாமல் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ எங்க மதுராந்தகத்துல ரவுண்ட் அடிக்கிறார், முருங்கக்காய் தோட்டம், டீ கடை,
1: தாராபுரத்துல,
0: சாரி தாராபுரத்துல டீ கடை, போண்டா கடை, மாட்டு வண்டி, மாட்டு வண்டி ஓட அக்கிஷ்வர சமூக வலயத்தில் போடுறான். இப்படி இது இது இது இந்த கிளாமர் என்ன ஆயிப்போச்சு? ஒரு நாள்ல 5 நிமிஷத்துல கொத்து போராட்டம் போட்டது, இப்ப 5 நாள் கொத்து போராட்டம் போட வேண்டியதா இருக்கு. அதுவும் நீங்க மூலனூர் குண்டோட அலங்கிய பக்கத்துல விஜயருடைய விளம்பரம் எழுதுனது பூரா கரியில அதை அழிக்கிறான். இது எவ்வளவு பெரிய அளவீட்டுக்கான காலம். உங்களை செல்வாக்கு வளர்ந்துருக்கா, தேஞ்சிருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா என்பதை பார்க்கக்கூடிய இடம் தான் இது,
1: இடைத்தேர்தல்.
0: இடைத்தேர்தல் இப்ப இந்த இடைத்தேர்தல உங்க கிளாமரு
1: இருக்கா இல்லையா?
0: இருக்கா இல்லையா? ஏன்னா எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா 3 பேருமே இந்த கிளாமர் அரசியலுக்கு வந்து அதை அரசியல் மையப்படுத்துறாங்க.
1: சரி,
0: அரசியல்
1: மையப்படுத்த,
0: இங்க அரசியல் மையப்படுத்துறதுக்கு ஆளே இல்ல.
1: ஆதவ அர்ஜுனா இருக்காரு.
0: ஆதவ அர்ஜுனா இப்ப இங்க இருக்கிற சிறு குறு தொழில் பூரா ஸ்கிராப் என்றது நல்லா எங்க ஷேர் இருக்கு. நாங்க இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அரசு இந்த அரசியலை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம மாமனாருக்கு போட்டியா வந்துடுறோம். மாமனாருக்கு இது ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டால் மாமனாருக்கு ஈக்குவலா வந்துடுறோம். மச்சான் மதிக்க மாட்டேங்கிறான் சார்லஸ், இன்னொரு மச்சான் நல்ல மச்சான், அவர் தமிழ் தேசிய மச்சான், நான் அவர் அவரை மதிக்கிறேன். ஏன்னா தமிழ் ஈழ ஆதரவாளர், ஈழ ஆதரவாளருங்க, ஈழ ஆதரவாளர்.
1: சரி சரி,
0: சரியா, நம்ம அதை மதிச்சுதான் ஆகணும்.
1: இவர் ஆதவர்ஜுனாவும் தான்,
0: ஆதவர்ஜுனா போலி ஈழ ஆதரவாளர். அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஊறுகாயை போல அரசியல். ஏன்னா அவரால் எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் வளர்த்து விடப்படவில்லை. அரசியல் வாரிசுகளும் அங்க ஒரே சண்டையா கிடக்கு. விஷ்ணு ரெட்டி ஒரு அதிகார மையம், விஷ்ணு ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு இரு துருவமா இருக்கு. யாருடைய ஆதரவாளராக இருந்தால் இன்னொரு காலி பண்ணிடுவான்.
1: ஓகே,
0: அதனால இப்ப அங்க அரசியல் வாரிசுகளும் வளரல, சினிமா வாரிசுகளும் வளரல,
1: அதனால இவங்க எல்லாம் வராங்க. இவங்க பின்னணியில திமுக இருக்கு.
0: 100% திமுக தான். உதயநிதி இப்ப உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தாவை போல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கருணாநிதி தள்ளுவண்டியில போனாலும் அவருடைய மூளை ஸ்டீபன் ஹாக்கிங்
1: ஆமா,
0: அவரு
1: எல்லாம் செயல்படாது, ஆனா அவருக்கு மூளை மட்டும் செயல்படும்.
0: அதே போல இப்ப உதயநிதி பலகட்ட தாத்தா தான் ரோல் மாடல். இந்த அரசியலை குடும்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி கொண்டு இருக்கு. இதை மீண்டும் பழைய தாத்தாவுடைய உழைப்பை, கருணாநிதியுடைய உழைப்பை இழந்து விட கூடாது. இழந்தால் மீண்டும் அது கிடைக்காது. சாதாரண நபரான ஒரு திரைப்பட நடிகன் விஜய், சாதாரணமா ஒரு 50 ஆண்டு கால அண்ணாதுரை காலத்திலிருந்து அந்த உழைப்பை சாதாரணமா தட்டி பறிச்சுட்டு போயிட்டார். எடப்பாடி அதை பத்தி கவலைப்படவே இல்லை. சாதாரணமா கிடைச்சது, அது போனா என்ன, இதே நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். ஆனா உதயநிதியினால அப்படி எடுத்துக்கொள்ள முடியும். உதயநிதி குடும்பம் நீங்க சோகத்தில் மூழ்கி கிடக்கு. அப்போ உழைத்தால்தான் இந்த விஜயின் அதிகார மையத்தை பறிக்க முடியும். இதற்காக பலகட்ட வேலைகளில் இதுவும் உண்டு.
1: நடிகர்களை
0: களத்தில் இறங்கு. ஒரு நடிகனை முல்லை முள்ளால் எடுப்பது போல் ஒரு நடிகனை நடிகர்களை வைத்த அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்க வைப்பது.
1: அதுக்காக தான் வேலை.
0: அதுதான் வேலை.
1: பார்க்கலாம் சார் என்னன்றது, என்ன நடக்க போகுதுன்னு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: என்றோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:29 ஆகி விட்டது. தாழம்பூ திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்த இந்த பாடல நியர் ஜேபியிலிருந்து நியர் சக்தி அவங்க விரும்பி கேட்டிருந்தாங்க.
0: அதுக்கு முன்னால காதலிக்க நேரம் இல்லை படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு. பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய இந்த பாடல் இந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை அதுவுமா காலை வேளையில கேட்க இதமா இருக்கும் அப்படின்னு வெங்கட் சொன்னாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. டீக்கடை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. நாங்க உங்ககிட்ட என்ன கேட்டோம்னா,
2: உங்களுக்கு காலையில முட்டையை எப்படி சாப்பிட பிடிக்கும், செய்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அதை முன்னிட்டு நீர் ஒருத்தவங்க குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
3: காலை வணக்கம் ரவிஜி.
2: வணக்கம்
3: சஜினிமா.
2: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சஜினியோட சிரிப்பு இருக்க இருந்து நிஷா பேசுறேன். முட்டை வந்து எனக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெயில வதக்கிட்டு அதை எடுத்து மங்கல வச்சு முட்டையை உடச்சு ஊத்தி கொஞ்சோண்டு லைட்டா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நல்லா அடிச்சு கொத்தி விட்டு பொறிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படிதான் சாப்பிடுவேன். நன்றி.
2: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் பரிசு கிடைத்துள்ளது. வாழ்த்துகள்.
0: உங்க சிரிப்பு பிடிக்கும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டா உங்களுக்கு பரிசு
2: கொடுக்கறேன்.
0: எனக்கு நேர்மையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நேரம் இப்ப சரியா 6:31 ஆகிவிட்டது. மீண்டும் செல்வி அவங்களுக்கு வாழ்த்துகள்.
4: 96 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYE நோக்கி செல்லும் துவாஸ் அந்த வழியில் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுக்கேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை!
2: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: உலகம் சுற்றும் வாலிபன், வெற்றிக்கு ஒருவன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள்
1: ஒழித்தன. போக்குவரத்து நிலவரம்
2: விபத்து நேர்ந்துள்ளது PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு 4 தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக பொன்மொழி நேரம். இன்றைய பொன்மொழியை பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க நேயர் தமிழ் செல்வி.
0: எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை காலம் கற்றுத் தருகிறது. இன்று நம்முடன் இருப்பவர்கள் நாளை நம்மை விட்டு செல்லலாம். இன்று நம்மை காயப்படுத்தியவர்கள் நாளை நம்மை தேடி வரலாம். அதனால் வாழ்க்கையில் யாரையும் அதிகமாக நம்பாதே, யாரையும் வெறுத்தும் விடாதே. காலம் எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை சொல்லும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஜி, இப்படிப்பட்ட கூற்றுகள் உங்க கைவ சேர்ந்தா நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் எண்
0: 9678 8968. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா.
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: கல்யாண விருந்தினா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
4: வெறும் 10% முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
5: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
4: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மெட்ராஸ்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: குக்கு.
1: முட்டைய பத்தி கேட்டோம், முட்டை போடுற கோழி பத்தி ஒரு பாட்டியம் கேட்டோம்.
2: உங்களுக்காக ஒலி ஏறியது. அதற்கு முன்பு பீஸ்ட் திரைப்படத்தில இருந்தும் பாடல கேட்டிருந்தீங்க. அனிருத் ஜுனிதா காந்தி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
3: நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுர காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ண கட்டி தேங்கா டங்கா டங்கா டங்கா டங்கா.
1: பாட்டு என்ன, படம் என்ன, யாரு பாடினாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. டங்கா டங்கா டங்கா தான் முக்கியம்.
2: ரவி பாடல கேட்டோமா, நல்லா வெள்ளிக்கிழமை காலையில நம்ம வார இறுதிய உற்சாகத்தோட தொடங்கணுமான இருக்கணும்.
1: ஆமா, மொத்தத்துல வேலைக்கு வந்து அடிச்சோட இருக்க கூடாது.
2: சிங்கப்பூரில்
1: PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 109-க்கும் 159-க்கும் உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா & சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
5: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
6: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
4: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: सखिए सखिए सहितायन
1: उंग विरुप पाडल्गळो इडम्बेरु
2: நேரம் இப்பொழுது 6:59
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIBKEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. 6 தடத்தை தவிர்க்கவும் AYEயை நோக்கி செல்லும் CTE பிரடல் ரோடிற்கு முன்பு போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
1: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூர் மீது அமெரிக்கா வர்த்தக வரி எதையும் விதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெறும் ஃபோர்ப்ஸ் குளோபல் சிஇஓ மாநாட்டில் சிங்கப்பூர் மீது 12.5 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்திருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு சொன்னார். சிங்கப்பூர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்தவித வரிகளையும் விதிப்பதில்லை என்றும் அமெரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது என்றும் திரு வாங் கூறினார். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு தடையற்ற வர்த்தகம் முக்கியமானது என்றார் அவர். உலகம் மேலும் பிளவுபட்டு வரும் நிலையில் சிங்கப்பூர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்றும் அவர் சொன்னார். பிற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவது பன்முனைப்படுத்துவது ஆகியவற்றில் சிங்கப்பூர் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். ஆசிய நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் ஆழப்படுத்துவது அதில் அடங்கும். பிரதமர் வாங் AI தொழில்நுட்பம் குறித்தும் பேசினார். செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சியால் சிங்கப்பூருக்கு கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் என்றுமே நீடிக்காது என்றார் அவர். எனவே தற்போதுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதும் சிங்கப்பூரர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் சிங்கப்பூரின் அணுகுமுறை என்று திரு வாங் தெரிவித்தார். AI தொழில்நுட்பம் ஊழியர்கள் மீதும் வேலை சந்தை மீதும் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் பிரதமர் கருத்துரைத்தார். சிங்கப்பூர் ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதாக அவர் சொன்னார். பிரதமர் லாரன்ஸ் வாங் புருனேக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இன்றும் மறுநாளும் அவர் அங்கிருப்பார். சிங்கப்பூர் புருனே 50 தற்காப்பு உறவை அனுசரிக்கும் வகையில் அவருடைய பயணம் அமையும். பிரதமர் வாங்கும் புருனே சுல்தான் ஹாசனல் போல்கியாவும் இருநாட்டு ஆயுதப்படைகளின் கூட்டு அணிவகுப்பை பார்வையிடுவர். சிங்கப்பூர் புருனே தற்காப்பு உறவை கொண்டாடும் காட்சியகத்தை அவர்கள் திறந்து வைப்பார்கள். திரு வாங் புருனேயில் பயிற்சி செய்யும் ராணுவ அதிகாரிகளையும் சந்திப்பார். சிங்கப்பூர் தயாரித்த 4 புதிய தீயணைப்பு வாகனங்கள் புருனேயிடம் கொடுக்கப்படும். நில போக்குவரத்து ஆணையம் வாகன உரிமை சான்றிதழுக்கான AB பிரிவுகளை ஒன்றாக சேர்க்கவும் இ பிரிவில் மாற்றங்களை கொண்டுவரவும் பரிந்துரைக்கிறது. பொதுச்சந்தையில் கார்களின் மதிப்புக்கு ஏற்ப கூடுதல் கட்டணம் கழிவுகள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தவும் அது திட்டமிடுகிறது. பரிந்துரைக்கப்படும் மாற்றத்தின்படி உயர்தர கார்களுக்கும் சாதாரண கார்களுக்கும் இடையே கட்டண வேறுபாடு அதிகபட்சம் 30,000 வெள்ளியாக இருக்கலாம். வாகன உரிமை சான்றிதழ் தொடர்பான மாற்றம் குறித்து ஆணையம் கருத்துக்களை திரட்டுகிறது. அடுத்த மாதம் 2 வரை அது நீடிக்கும். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மியான்மரை மீண்டும் ஆசியான் அமைப்பில் ஒன்றிணைக்க உறுதியளித்துள்ளார். மியான்மர் தலைவர் மின் அங் லைனின் மலேசிய பயணத்தின் இறுதியில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் திரு அன்வார் பேசினார். மியான்மரின் ஜனநாயக செயல்முறை குறித்த கவலைகளை ஏற்றுக்கொள்ள முடிவதாக அவர் சொன்னார். அதேவேளையில் வேறுபாடுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் மலேசிய பிரதமர் வலியுறுத்தினார். திரு மின் அங் லைனின் மலேசிய வருகை மியான்மரின் ராணுவ தேர்வு பெற்ற அரசாங்கத்தை மலேசியா அங்கீகரிப்பதாக பொருள்படாது என்று மலேசிய அரசாங்கம் சொல்லிற்று. 5 அம்ச திட்டத்தை செயல்படுத்த தவறியதற்காக ஆசியானின் உயர்நிலை கூட்டங்களிலிருந்து மியான்மர் தலைமைத்துவம் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், அனைத்து தரப்புகளுக்கு இடையே பயனுள்ள கலந்துரையாடல் நடைபெற வேண்டும் என்று அமைதி திட்டம் கூறுகிறது. மலேசியாவின் ஜோஹூர், மலாக்கா, நகரி சம்பிலான், செலங்கோ, புற்றுஜயா ஆகியவற்றில் அனைத்து பள்ளிகளும் மோசமான புகைமூட்டம் காரணமாக இன்று மூடப்படுகின்றன. பஹாங் மாநிலத்தின் ரோம்பின் வட்டாரத்திலும் பள்ளிகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் கல்வி அமைச்சர் ஃபர்தினா சிதேக் அறிக்கை ஒன்றில் அதனை தெரிவித்தார். மாநில அளவில் இருக்கும் கல்வி அமைப்புகளும் அதிகாரிகளும் நிலைமையை அணுக்கமாய் கண்காணிக்கவும் தேவை ஏற்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்.
0: சொல்லும் பொருளும் Authentication, உறுதிப்படுத்துதல். வங்கி இணைய சேவையை பயன்படுத்துவோர் கடவுச்சொல் சிங்பாஸ் மூலம் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும். Authentication, உறுதிப்படுத்துதல்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: சுகம மனம் நலம் தரும் தினம் பாக்கேஜி நெய்
1: வணக்கம் சிங்கே
2: ஆதரவு BYD
1: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
2: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
1: இன்று BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி கத்துனா சஜினி, பக்கத்துல இருந்து அமைதியா பேசினா அது ரவிஜின்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
1: தர்மார் திருமணத்துல இருந்து உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க.
0: அந்த 18 வயசு முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. அடுத்த பாடல் சொல்லுங்க.
1: பகவதி ஆகிய திரைப்படங்கள் இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. இவ்வாறு நட்சத்திரம், பாடகி, சாதனா சர்க்கம் அவங்க பாடி இருக்கும் பாடல்கள் தான் உங்களுக்காக அடுத்தடுத்து ஒளியேறவிருக்கின்றன.
0: சஜினி, சாதனா சர்க்கம் நமக்கு தெரியும், வட இந்தியர். அவ்வளவா தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளையோ அல்லது பாடங்களையோ பாடல்களையோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி தமிழ்ல பாடணும்னு சொன்ன உடனே எப்படி உச்சரிக்கிறது, எப்படி உச்சரிச்சா அந்த பாடலோட சேர்ந்து வரும் வார்த்தை கேட்க இனிமையா இருக்கும் அப்படிங்கிற பல முயற்சிகள் அவங்க ஈடுபட்டாங்க. இதை வந்து அவங்க ஒரு பேட்டியில சொல்லும் போது நான் பார்த்தேன், பாரு ஒரு வட இந்தியர் தமிழை நல்லா உச்சரிச்சு பாடணும் அப்படின்னு நல்லா முயற்சி எடுத்திருக்காங்கன்னா பாராட்டணும் இல்லையா?
1: கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு நம்மளுடைய தாய்மொழி அல்லாத வேறொரு மொழியில நம்ம வந்து பாடும்பொழுது அல்லது பேசும்பொழுது அதற்கான நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு

0: இப்படியேற்பட்டவங்களுக்கு பாருங்க சாதனா சார்க்குமே முயற்சி எடுத்து பேசுறாங்க. நம்ம முயற்சி எடுக்கலன்னா எப்படிங்க?
1: நமது தாய்மொழி தாங்க இந்த மொழி அடையாளம்.
0: அப்படி போடுங்க.
1: அப்ப நம்ம அடையாளத்தை நாம தானே கட்டி காக்கணும்.
0: இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அடிக்கடி இந்திய மரபடும் இல்லையே பக்கமா நீங்க சஜினியை பாத்துக்கலாம். அங்கிருந்து அந்த பற்று அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது.
1: அந்த பற்று இருக்கிறதுனாலதான் நான் அந்த பக்கம் அடிக்கடி போறேன்.
0: உண்மை உண்மை, இந்த உண்மையை நான் பாராட்டுறேன். 7:12 ஆகிவிட்டது. இது வணக்கம்
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PRE ஜலான் பஹாருக்கு பிறகும் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோட் எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
3: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: புஷ்பகடை பழங்கும் லெவஸ்டா காஃபே பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. நாங்க சொல்லிருக்கோம், ஆக கேள்வி இதோ வந்துவிட்டது.
2: ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் சமீபத்துல படிச்சிருந்தேன், அது சார்ந்துதான் வந்து இன்றைய கேள்வி அமைஞ்சிருக்கு.
0: நீங்க சொல்லுங்க, அது சுவாரஸ்யமா விபரீதமாங்கிறத முடிவை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு.
2: அப்படின்னு அவங்க சொல்றாங்களா இல்ல நீங்களே வந்து போட்டு விடுறீங்களா?
0: ஆள் மனதுல இருக்கிறது அப்பப்ப இப்படி வாய் வழியா வெளியே வந்துடும்.
2: எப்ப விட்டுறீங்க?
0: அது வந்து நம்ம கண்டுக்கூடாது, இப்படி போயிட்டே இருக்கணும்.
2: சமீபத்துல ஒரு ஆடவர், அவர் அமெரிக்காவில வாழ்றாரு. அவருக்கும் அவரோட மனைவிக்கும் விவாகரத்து. ஆனா விவாகரத்தை அறிவிப்பு செய்வதற்காக ஒன்றை செஞ்சிருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: விவாகரத்தை அறிவிப்பு செய்யறது சும்மா யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமா, சில பேர் வந்து அதை அறிவிப்பு செய்ய மாட்டாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க.
0: எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவரும் அப்படிப்பாரு. இப்பெல்லாம் என்னது, எதுக்கத்தாலும் ஒரு காணொலி, இதுக்கத்தாலும் படம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவாங்களே, அதே மாதிரி டுடே டிவோர்ஸ் அப்படின்னு ஸ்டைலா போஸ்ட் கொடுத்தாரா?
2: இல்ல,
0: அதுவும் இல்லையா?
2: இல்ல, சமூக வலைதளத்துல சார்ந்த ஒன்றுதான், ஆனால் புகைப்படம் கிடையாது.
0: நெருங்கிட்டேன், அந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன்.
2: வந்துட்டீங்க, ஒரு கால் விரல எடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா பாதத்தை எடுத்து வைக்கல.
0: யாருகிட்ட? உங்களுக்கு பதில் தெரியுமா? இந்த சம்பவத்தை பத்தி படிச்சிருக்கீங்களா, அல்லது இந்த அறிக்கையை பத்தி ஏற்கனவே நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன், சமயம் அது போது பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பதில்களை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண்
2: 9688 9688. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி. சமீபத்துல ஒரு ஆடவர், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆடவர், அவருடைய விவாகரத்தை அறிவிப்பதற்காக ஒன்றை செஞ்சிருக்காரு. வித்தியாசமான ஒரு முறையை அணுகியிருக்காரு. அவரு என்ன செஞ்சாரு அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசா.
2: ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்தகோ.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
0: 8854 8989
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: இந்த உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
5: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அரைந்தார்.
4: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பவர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இசைஞானி இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இவர்கள் மூவரின் கூட்டணியில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. மாப்பிள்ளை வெற்றி விழா திரைப்படங்கள்ல இருந்து.
3: என்னோட பாட்டு எப்படி இருக்கு
2: இங்க ஆடுங்க,
3: அதெல்லாம் அப்புறம்.
2: ஓ,
3: முதலில் வேலை.
2: என்ன ஒத்த சொல்றீங்களா?
3: வேலை செஞ்ச பிறகுதான் ஆட்டம். ஏன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூணு வார்த்தைக்கும் பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா ரவிஜின்னு போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் போய் சொல்லணும்னு ஆசைதா, முடியலையே. சரி, அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து அந்த பாடல கேட்டீங்க, ரொம்ப சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, பாத்தே
2: அடுத்த பாட்டு.
3: ராஜா தி ராஜா படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாடல்களை நாம கேட்க போறோம். அதுக்கு முன்னால பரிசு வேலை, நீங்க தயாரா?
2: அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆடவர் அவருடைய விவாகரத்தை அறிவிப்பதற்காக வித்தியாசமான ஒரு முறையை அணுகியிருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். சரியான பதிலை சொன்ன முதல் நீ
3: அமெரிக்காவில ஒருத்தரு
2: கடமை கண்ணியம்
3: கட்டுப்பாடுங்க, யானைக்கும் அடி சறுக்கும், உங்களுக்கும் ஒரு நாள் சறுக்கும். அன்னைக்கு
2: சறுக்கிருச்சு.
3: இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அமெரிக்கால ஒருத்தர் அவருடைய விவாகரத்தை அறிவிச்சிருக்காரு. ஆனா அவர் கையாண்ட வழிமுறை ரொம்ப வினோதமானது.
2: ஆமா, யாரையும் வந்து யாரும் வந்து அவரை கேள்வி கேட்ட கூடாது. என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து செல்லப்பிராணிகள் இருக்காங்க, செல்லப்பிராணிகள் என்ன நடக்க போகுது, சொத்து காசு இந்த பத்தி எல்லாம் வந்து யார் பிரிச்சுக்க போறா, யாருக்கு வந்து எத்தனை விழுக்காடு கிடைக்க போகுது, இப்படி பத்தி எல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இணையதளத்தை உருவாக்கி, அந்த இணைய ஒரு உணவகத்துல அமர்ந்து இருக்கும் போது சாப்பிட வந்தீங்களா, இங்க என்ன செய்றீங்க,
3: இல்ல குளிக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப யோசிப்ப, ஏதோ கேக்கணுங்கிறதுக்காக கேக்குறாங்க, நாமளும் பதில் சொன்னோம்ங்கிறதுக்காக சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆனா இது தேவையில்லை அப்படிங்கறதுக்காக அவர் இப்படி ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கலாம். விவாகரத்துல விட்டுருங்க, ஆனா அவர் கையாண்ட அந்த வழிமுறை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா சில நேரத்துல சிலரோட பேசும்போது மனசு லேசாகும், சில பேர்ட்ட பேசாம இருந்தா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். புரியுதுங்களா?
2: அது எப்படி ரவி, கவிதையா சொல்றீங்க?
3: இல்ல, எல்லாத்தையும் அதை கெட்ட விஷயத்தையும் நம்ம கவிதை மாதிரி சொல்லிட்டா நம்ம சமாளிச்சிடலாம் அந்த சூழ்நிலையே. சிரிச்சுட்டே சொன்னோம்னா தகிச்சு நினைச்சிருவாங்க யாரும். இது எப்படி இருக்கு? சரி, சரியான பதில தேடி பிடிச்சு கண்டுபிடிச்ச நம்ம நேர் சுருபாவுக்கு வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது.
4: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஷேர்ஸ் அவென்யூக்கு அருகே உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்வே நோக்கி செல்லும் வழியில் ஷேர்ஸ் லிங்குக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 இரவு 7 வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் பிலாஸ்.
2: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
3: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
3: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
4: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
3: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
6: என்ன சொல்றேன்,
3: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே. மாமாவும் பொண்ண கொடு.

0: இப்படி பாடணும் இசை நான் இளையராஜாவை பாக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக தகவல்கள் இடம்பெறவிருக்கின்றது. நீங்க கேட்டு நீங்க இசைஞானி இளையராஜாவை பாருங்க.
0: ஆமா, கலை நிகழ்ச்சி நடக்க போகுது, அதனை பத்தி தகவலை இன்னும் கொஞ்ச நேரத்துல விளம்பரமா நாங்க உங்களுக்கு வழங்குறோம். சரியா?
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
1: உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ அங்மோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: நேரம் இப்பொழுது 7:56. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளைய ராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரணின பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி யாரு ஹீரோ?
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc. வணக்கம் சிங்கே,
3: ஆதரவு BYD.
2: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
3: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
3: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரே. உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம், காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூர் மீது அமெரிக்கா வர்த்தக வரி எதையும் விதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெறும் ஃபோர்ப்ஸ் குளோபல் CEO மாநாட்டில் சிங்கப்பூர் மீது 12.5 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்திருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு சொன்னார். சிங்கப்பூர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்தவித வரிகளையும் விதிப்பதில்லை என்றும், அமெரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது என்றும் திரு வாங் கூறினார். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு தடையற்ற வர்த்தகம் முக்கியமானது என்றார் அவர். உலகம் மேலும் பிளவுபட்டு வரும் நிலையில் சிங்கப்பூர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்றும் அவர் சொன்னார். பிற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவது, பன்முனைப்படுத்துவது ஆகியவற்றில் சிங்கப்பூர் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். ஆசியான் நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் ஆழப்படுத்துவது அதில் அடங்கும். பிரதமர் வாங் AI தொழில்நுட்பம் குறித்தும் பேசினார். செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சியால் சிங்கப்பூருக்கு கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் என்றுமே நீடிக்காது என்றார் அவர். எனவே தற்போதுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதும், சிங்கப்பூரர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் சிங்கப்பூரின் அணுகுமுறை என்று திரு வாங் சொன்னார். AI தொழில்நுட்பம் ஊழியர்கள் மீதும் வேலை சந்தை மீதும் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் பிரதமர் கருத்துரைத்தார். சிங்கப்பூர் ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதாக அவர் சொன்னார். பிரதமர் லாரன்ஸ் வாங் புருனேக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்.